ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்டா மாதம் 28 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆணி திங்கள் 4 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 18 தேதி வியாழக்கிழமை. 101.8 பண்பலை வரிசையில் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் கௌளி பந்து.

கவுளைபந்து ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குரலமுதம். அதிகாரம் 107, இரவு அச்சம், குரல் எண் 5. குரல்: தென்னீர் அடுப்புற்கை, ஆயினும் தாள் தந்தவ உன்னலின் ஊக்கு இனியது இல். இதன் பொருள்: முயற்சியால் கிடைத்தது தெளிந்த நீர் போன்ற கூழாக இருந்தாலும் அதுபோன்ற இனிமை உடையது.

தெரியலை. குரலும் பொருளும் மீண்டும். அதிகாரம் 107, இரவு அச்சம், குரல் எண் 5. குரல்: தென்னீர் அடுப்புற்கை ஆயினும் தால் தந்தவ உன்னலில் ஊங்கி இனியது இல். இதன் பொருள்: முயற்சியால் கிடைத்தது தெளிந்த நீர் போன்ற கூழாக இருந்தாலும் அதுபோன்ற இனிமை உடையது வேறில்லை. குறளும் பொருளும் கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மூட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஜப் ஏக் பரிவார் கோ அப்னா கர் மில்தா ஹை தோ உஸ்கா ஆத்மசம்மான் பட் ஜாதா ஹை. அப்னா வர்த்தமான் சுதாரனே கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
0: நேர்களை இன்றைய மது நிலையத்தில் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் மதுரை ரா நடராஜன் அவர்கள். 6:15 அருணசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி நிகழ்ச்சியில், நீலகிரி உயிர்கோளத்தில் காணப்படும் பழங்குடி மக்களின் இயற்கையோடு சேர்ந்த வாழ்க்கை குறித்து தகவல்களை வழங்குகிறார் லாமியேல் அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர், இதில் நலமுடன் வாழ. சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் மருத்துவர் ஏஞ்சல் சன்னி அவர்கள். தொடர்ந்து திரைக்காலம் நிறைவாக சட்டமறிவும். மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவன் புதின தொடரின் 3ஆம் பருவம். 7:50 ஞான அமுதம். வழங்குபவர் மனவளக்கலை பயிற்றுநர் பி சுதா அவர்கள். 8:02 எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்தநாள் சிறப்புரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கா மணிகண்டன் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 8:30 திரைகாணம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் கே கிருஷ்ணாதேவி அவர்கள் வழங்கும் நேர்முகம். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள், உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 உதகை ஒலிவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம், தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து ஆற்றும் உரையின் நேரடி ஒளிபரப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில், தொடர்ந்து நீங்கள் கேட்டவை நேர் விருப்பம். தலைப்பு, படித்ததில் பிடித்தது. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல், மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள், தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள், பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைக்காணம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம், கோத்தர் பாடல்கள். 2:30 அனுபவ பேழை நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 5ஆம் பகுதி இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு செய்திச் சுருக்கம், சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவர் ஷில்பா அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு எதிரும் புலிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, பொருந்தாத ஒன்றை கண்டறிகை.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.
2: காலம் என்னும் சொல் வடமொழியிலும் இருக்கிறது, தமிழ் மொழியிலும் இருக்கிறது. குறித்த நேரத்தில் குறித்த செயலை செய்வதையும் செய்து முடிப்பதையும் காலம் தவறாமை என்கிறோம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியர்கள் மீது கூறப்பட்ட குறைகளில் ஒன்று, இந்தியர்கள் காலம் தவறாமையை கடைபிடிப்பதே இல்லை என்பதாகும். இந்த குறை இந்தியர்கள் மீது சொல்லப்பட்டவுடன் இந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கோபமும் வருத்தமும் ஏற்பட்டன. ஆனால் ஆங்கிலேயர் சொன்ன குறையில் உண்மை இருப்பதை கண்டறிந்து அதனை ஏற்றுக்கொண்டவர் மகாத்மா காந்தி ஆவார். ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமில்லாமல் இந்த குறையை நிவர்த்தி செய்ய காந்தியடிகள் உடனடியாக முயற்சிகள் மேற்கொண்டார். இந்தியர்களால் நடத்தப்படும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதில் மிகவும் முனைப்பாக இருந்தார் காந்தியடிகள். காலம் தவறாமைக்கு தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குறித்த நேரத்தில் தொடங்குவது மட்டுமல்ல, குறித்த நேரத்தில் முடிப்பதும் காலம் தவறாமைதான். குறித்த நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்தாக வேண்டுமென்றால் அனைவரும் நேரத்தின் மதிப்பை உணர்ந்து பேசுவர். ஒருவர் கூறியதையே மற்றவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது தவிர்க்கப்படும். தலைவர்கள் வராவிட்டாலும் கூட்டங்கள் குறித்த நேரத்தில்தான் தொடங்கப்பட வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். சபர்மதி ஆசிரமத்தில் உணவு நேரத்தின் போது இருமுறை மணி ஒலிக்கப்படும். முதல் மணி அடித்தவுடன் ஒவ்வொருவரும் உணவு கூடத்திற்கு வந்துவிடுவர். இரண்டாம் முறை மணி ஒலித்தவுடன் உணவு கூடத்தின் கதவு சாத்தப்பட்டுவிடும். தாமதமாக வருபவர் ஒரு பந்தி முடிந்தவுடன் அடுத்த பந்தியில்தான் அமர வேண்டும் என்னும் விதியை காந்தியடிகள் நடைமுறைப்படுத்தினார். இந்தியர்கள் காலத்தை நேரத்தை கடைபிடிப்பதில் உறுதியாக இல்லாமல் தளர்வாக இருப்பதற்கு உளவியல் காரணங்களும் சொல்லப்படுகின்றன. இந்தியாவை பொறுத்தவரை தனி மனிதர்களிடையே நிறுவனத்துடனே சமுதாயத்துடனே மிகவும் அணுக்கமான நெருக்கமான உறவை ஏற்படுத்தி விடுகிறோம். அணுக்கமான நெருக்கமான பிணைப்புகளில் காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயமில்லை என்ற நடைமுறையை நமக்கு நாமே ஏற்படுத்திவிட்டோம். எனவேதான் காலம் தவறாமையை கடைபிடிக்காத பலர் மற்றவர்களின் காலம் தவறாமையும் சகித்து கொள்ள வேண்டிய கால கட்டாயம் ஏற்பட்டு விடுகிறது. காலம் தவறாமையை கடைபிடிப்பது என்பது ஒரு பயிற்சி, அது திடீரென வந்துவிடாது. பள்ளிகள், கல்லூரிகள், படிப்பிடை பயிற்சிகள், விளையாட்டுகளில் காலம் தவறாமையை தொடர்ந்து கடைபிடிக்கும் மாணவர்களால் மட்டுமே நாளை பணிகளில் தொழில்களில் காலம் தவறாமையை கடைபிடிக்க இயலும். அமெரிக்காவில் இருந்து வந்த உறவினருக்காக தனது வேலையில் அனுமதி கேட்டு மரியாதைக்காக உறவுக்காக அவருடன் நேரம் செலவழித்தாராம் இந்தியர் ஒருவர். அந்த அமெரிக்க வாழ் இந்தியர் அமெரிக்காவில் யாரும் யாருக்காகவும் காலத்தை வீணாக்குவதில்லை என அமெரிக்க பெருமையை பேசினாராம். அதற்கு அந்த இந்திய நண்பர், அமெரிக்காவில் நீங்கள் நேரத்தை பணமாக பார்க்கிறீர்கள், இந்தியர்களாகிய எங்களிடம் உங்களிடம் கொடுப்பதற்கு பணம் இல்லை, நேரம்தான் இருக்கிறது என்றாராம். காலம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும், நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. ஆனால் குடும்பத்திற்கும் நட்பிற்கும் உறவிற்கும் நாம் விலை மதிக்க முடியாத நேரத்தை கொடுத்தாகவும் வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பை இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஒட் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15. நீர்களை கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.

0: இன்றைய கேட்ட பாடல் பி சுசிலா பாடிய பாடல் சாணக்கியா அவர்களுடைய இசையமைப்பில் அரவிந்தன் வரிகளில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: நீங்களே கேட்ட இந்த பாடல் சி தினேஷ் பாடிய பாடல், ரிச்சர்ட் விஜய் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது.
1: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
2: ஜல் ஜீவன் மிஷன் கா விஜன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே கா ஹி நஹி ஹை, யே டீசென்ட்ரலைசேஷன் கா, விகேந்திரிகரண் கா, உஸ்கா பி எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹை. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹை.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000 மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் புஷ்பவனம் குப்புசாமி பாடிய பாடல். ஏ என் சசீம் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு அருளசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேர்களை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 13-17°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 9-13°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்று நிரப்பதம் 90-100% மாலை நேர காற்று நிரப்பதம் 80-93% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-6 km அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடர்மா அசோஸ்பைரிலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலஸ் சப்டலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நீத்தி செய்யலாம். இந்த ஒரு பயிர்த்திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 லிட்டருக்கு 2 கிராம் அல்லது குளோரதனோனில் 1 லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் இழைவழி தெளிக்க வேண்டும். தேயிலையில் கொப்பளக்கருகள் நோய் மேலாண்மை முறைகள் பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புழு மேலாண்மைக்கு நடவு செய்யும் போது 1 ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் பின்னாக்கு மண்ணிலிடவும். கடுகு செடிகளை உபரி புகையாக்குதல், வேப்பம் பின்னாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல், பர்பூர் சிலியம் நிலாசினம் 1 ஹெக்டருக்கு 5 கிலோ என்ற அளவில் இடலாம். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
3: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
2: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
4: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 விவசாயம் என்பது ஒரு கூட்டு முயற்சி. நிலம் முழுவது பயிர் செய்வது, பயிர் பாதுகாப்பு, விளைந்த விளைபொருட்களை அறுவடை செய்வது என்று எல்லா பணிகளுமே பலருடைய உழைப்பினால்தான் முழுமையடைகின்றன.
5: நான் ஒரு பொறுப்பா அந்த தோட்டம் நம்ம தோட்டம், நம்ம இவ்வளவு நாள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களே, நம்ம அதுக்கு இதா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இல்லைனாலும் ஆளுங்களை வர வைக்கிறது, அவங்களுக்கு டீ காஃபி கடி வாங்கி கொடுக்க இதெல்லாம் பார்த்துக்குவேன் நான். எங்கள் முதலாளி எப்போ வந்து எனக்கு அந்த பணம் செட்டில் பண்ணுறாரோ அப்போ பண்ணிடுவார். நான் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இந்த வேலையை கொஞ்சம் வாங்கிடு, இந்த வேலை இன்னைக்கு முடிக்கணும், இந்த வேலை முடிச்சாதான் நாளைக்கு வேற பக்கம்
4: திறக்க. வேளாண் தொழிலாளர்களின் பங்கு என்ன என்பதை குறித்து பல்வேறு பயனுள்ள விஷயங்கள் நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த ஜாய்ஸ் மேரி அவர்கள் தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில். இன்று 7:30 கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
6: முன்னெல்லாம் யாராவது வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்தா அந்த நாட்டோட உள்கட்டமைப்பு வசதிகளை பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போது அடல் சேது, சினாப் ரயில் பாலம், போகிபீல் பாலம், அடல் சுரங்க பாதை, பாம்பன் கடல் பாலம் ஆகியவற்றை பாருங்கள். இவையெல்லாம் தூரங்களை குறைச்சி ஒவ்வொரு பயணத்தையும் மிகவும் மகிழ்ச்சியானதாக மாற்றியிருக்கு.
3: 21வீ சதி கா பாரத் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜிஸ் நயே யுக் மே பிரவேஷ் கர் ரஹா ஹை வோ அபூத்பூர்வ ஹை அகல்பனீய ஹை.
6: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்முஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரான்சில் ஈவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சிமாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் இருதரப்பு பேச்சு நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுகள் சுமூகமாக நடைபெறுவது குறித்து திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கிடையே யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கேயையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்தியா யுக்ரைன் இடையேயான ஒத்துழைப்பை ஆய்வு செய்த தாங்கள் இருநாட்டு வர்த்தக உறவுகளை போருக்கு முந்தைய நிலையில் இருந்ததைப் போன்று சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று முடிவு செய்ததாக கூறினார். இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கமே இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், G7 உச்சிமாநாட்டில் தாம் பங்கேற்றது ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக கூறியுள்ளார். நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுத்தல் ஆகியவற்றில் இந்தியாவின் கருத்துகளையும் முயற்சிகளையும் எடுத்துரைப்பதற்கான வாய்ப்பு தமக்கு கிடைத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாம் இம்மாநாட்டில் விளக்கியதாக அவர் கூறியுள்ளார். பிரான்ஸ் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று பாரிஸ் செல்வதாகவும் அங்கு நடைபெறும் தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் இந்திய வம்சாவளியினரை தாம் சந்திக்க உள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதை படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத்துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறினார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர்

0: உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக கேரள எல்லைப்பகுதியான புளியரை சோதனைச்சாவடி மற்றும் குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கேரளா செல்லும் கனிம வளங்களை ஏற்றுச் செல்லும் லாரிகளுக்கு நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை நேரக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழக கேரள எல்லைப்பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி மற்றும் சுற்றுலாத்தலமான குற்றாலத்தில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்காக லாரிகள் தற்போது வரை இயக்கப்பட்டு வந்த நிலையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரைக்கும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் கனரக வாகனங்களுக்கு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணியில் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தமிழகத்தில் கோயம்புத்தூர், திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டிலிருந்து 2 மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று நடைபெறுகிறது. E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் முய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களுக்காக புதிய வீடுகள் கட்டித்தருவது தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்து அத்துறைக்கான அமைச்சர் திரு தென்னரசு ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த 2 பேரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது. கோயம்புத்தூரில் உரிய பதிவில்லாமல் விற்பனைக்கு வைத்திருந்த 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொலைக்காட்சி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை இந்திய தர நிர்ணய அமைவன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 2009ஆம் ஆண்டு கோயில் காவலாளியை கொலை செய்த வழக்கில் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே விவசாயியிடமிருந்து கொள்முதல் செய்த நெல்லுக்கான தொகையை விடுவிக்க லஞ்சம் வாங்கியதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அறிவியல் பாட விடைத்தாள் நகலை இன்று பிற்பகல் பதிவிறக்கம் செய்யலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 49.5 ஓவரில் 402 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 403 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் 44.3 ஓவரில் 232 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர்கள் அர்ஷ்தீப் சிங், குர்னூர் பிரார் ஆகியோர் தலா 3 விக்கெட்டையும் பிரின்ஸ் யாதவ் 2 விக்கெட்டையும் வீழ்த்தினர். 3வது மற்றும் இறுதி 1நாள் போட்டி நாளை மறுநாள் சென்னையில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின்

0: ஆப்கானிஸ்தான் எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.
2: உங்களுக்கு தெரியுமா உலகின் 50% டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எங்க நடக்குதுன்னு? இந்தியாவில தான். உலகிலேயே மிக குறைந்த கட்டணத்தினால இணைய சேவைகள் எங்க கிடைக்குது? இந்தியாவில தான். ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் முன்னணி நாடாக வளர்ந்து வருவது யார்? இந்தியா தான். இந்தியன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன்.
3: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா ஹை.
2: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது நீலகிரி உயிர்கோள காப்பகம் அழிவதற்கான மிக முக்கிய காரணங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் இயற்கை ஆர்வலர் முனைவர் வி. லாமுவேல் அவர்கள்.
2: நீலகிரி உயிர்கோள காப்பகத்தின் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பார்க்கும்போது அதுல வந்து இயற்கை சுற்றுச்சூழல், வனவிலங்குகள், தாவரங்கள், பழங்குடியினர், வாழ்க்கை, நீர்வளங்கள், காலநிலை மாற்றம், சுற்றுலா, ஆராய்ச்சி போன்ற பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒன்றாக வந்து இருக்கிறத வந்து நாம் பார்க்கிறோம். முன்னமே வந்து இந்த உயிர்கோள காப்பகத்தை பற்றி நாம் பார்க்கும்போது அதுல வந்து பல்வேறு தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிர்கள் மற்றும் மனித சமூகங்கள் இவை வந்து ஒருங்கிணைந்த ஒன்றாக இருக்கிறது. இவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக, ஒன்று இல்லாம இன்னொன்னால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கொண்டதாக இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அதே சமயத்துல வந்து இது சர்வதேச அளவிலான ஒரு பாதுகாப்பு முறையாக கூட வந்து இருக்கிறது. சோ இது வந்து வெறும் காடுகளை மட்டும் பாதுகாப்பதற்காக வந்து உருவாக்கப்படவில்லை, மேலும் இது இயற்கையும் மனிதனும் இணைந்து வாழும் முறையை வந்து நிலைநிறுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கிறது வந்து நாம் வந்து பார்க்க முடியும். குறிப்பா வந்து அதுல முக்கியமானது ஒன்னு வந்து காட்டை வந்து அழிக்கிறது. அநேக மரங்கள் வெட்டப்படுவதன் விளைவாக இந்த உயிர்கோள காப்பகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருவதை வந்து நாம் வந்து பார்க்கிறோம். நாம வந்து சட்டவிரோதமா அநேக வன விலங்குகளை வந்து நாம் வந்து வேட்டையாடுறோம். ஒருவேளை உணவுக்காகவும் ஒருவேளை அழகு சாதனங்களுக்காகவும் நாம் என்ன பண்றோம், சட்ட விரோதமாக அநேக வன விலங்குகளை வேட்டையாடுகிறோம். அடுத்ததாக காலநிலை மாற்றம். தற்போது இந்த காலநிலை மாற்றம் காரணமாக இந்த உயிர்கோள காப்பகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிந்து வருது வந்து பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து இந்த பிளாஸ்டிக் மாசுபாடு. சோ இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுவதனா நிறைய விலங்குகள் வந்து இறந்து போவதை வந்து நாம் வந்து பார்க்க முடியும். அடுத்ததாக இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான மோதல்கள் இவையும் வந்து இந்த உயிர்கோள காப்பகம் வந்து அழிவதில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. சோ இந்த உயிர்கோள காப்பகம் வந்து மிகவும் இன்றியமையாத ஒன்று. ஏனெனில் நாங்கள் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து இந்தியாவின் முதல் உயிர்கோள காப்பகமாக இருக்கிறது. சோ இவற்றை தடுக்க வந்து நாம் வந்து பல நடவடிக்கைகளை வந்து நாம் வந்து மனிதர்களாக நாம் வந்து மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வந்து நாம் வந்து மரங்களை வந்து நாம் வந்து நட வேண்டும். சோ வனங்களை வந்து நாம் அதிகமாக வந்து பாதுகாக்க வேண்டும். வேட்டையை வந்து நாம் வந்து அதிகமா வந்து முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து தடை செய்ய வேண்டும். சோ ஒரு மாணவர்களுக்கு இடையே சுற்றுச்சூழல் கல்வியை குறித்ததான ஒரு விழிப்புணர்வை நாம் வந்து ஏற்படுத்த வேண்டும். சோ பழங்குடியினரோட பங்களிப்பை வந்து நாம் வந்து அதிகமா என்ன பண்ணுனா ஊக்கப்படுத்த வேண்டும். சோ இந்த மாதிரி நடவடிக்கைகளால் நாம் என்ன பண்ண முடியும்னா இந்த உயிர்கோள காப்பகத்தை வந்து நாம் வந்து பாதுகாக்க நிச்சயமாக முடியும். குறிப்பா வந்து இந்த உயிர்கோள காப்பகத்தில் இளைஞர்களுடைய பங்கு வந்து முக்கியமாக இருக்கிறது. இயற்கை பாதுகாப்பில் இளைஞர்கள் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்கணும் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இதுல முக்கியமா பார்க்கும்போது அவர்கள் வந்து என்ன பண்ணலாம்னா மரம் வந்து நடலாம், பிளாஸ்டிக் பயன்பாட்டை வந்து குறைக்கலாம், அநேக நபர்களுக்கு நாம் என்ன பண்ணலாம்னா விழிப்புணர்வுகளை வந்து ஏற்படுத்தலாம், வனவிலங்குகளை பாதுகாக்க வந்து உதவலாம். இந்த உயிர்கோள காப்பகம் என்பது ஒரு காடு மட்டுமல்ல, அது வந்து ஒரு ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் ஒரு வீடாக வந்து இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்கிறோம். முன்னமே சொன்ன மாதிரி ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு உயிரினத்தை வந்து சார்ந்தே இருக்கிறத வந்து நாம் வந்து பார்க்கிறோம். சோ இது வந்து நமது நீர்வளத்தின் ஆதாரமாக இருக்கிறது. ஒருவேளை இதை நாம அழிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நீர் பற்றாக்குறை வருது வந்து நிச்சயமா சாத்தியம். நமது இயற்கையின் பாரம்பரியமாக கூட இருக்கு. சோ இந்த அரிய இயற்கை செல்வத்தை பாதுகாப்பது வந்து அரசின் கடமை மட்டுமல்ல, சோ நாம் வந்து ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகவும் இருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்கள்ல கூட நாம் இயற்கை அதிகமாக நேசிப்போம்.

0: ஆர்வலர் வி. லாமுவேல் அவர்கள்.
1: நிலையத்தில் நேரம் 7 மணி.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
3: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய் குறித்து பல்வேறு தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள்.
5: ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் கியூர் பண்ண முடியுமா இல்லையான்னு கேட்டால் கம்ப்ளீட்டாக கியூர் பண்ண முடியாது. ஏன்னா டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் நம்ம ஜெனட்டிக்கில் இருக்கிற பிரச்சனத்தினாலே இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னாலே தான் வந்துடுறது. ஸோ இதுக்கு பர்மனெண்டாக கியூர் இல்லை. லைஃப் லாங் இந்த பேஷண்ட்ஸ் இன்சுலின் எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸில் சில டைமில் ரெமிஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு மாத்திரை இல்லாமல் கொஞ்சம் நாள்களுக்கு நார்மலாக இருந்துடும். இது அவங்களோட ஃபுட் சேஞ்சினாலே எக்ஸசைஸ்னாலே வெயிட் லாஸ்னாலே எல்லாம் தான். ஆனால் இது திரும்பி வர்றதுக்கு இருக்கிற வாய்ப்பே அண்ட் ரிஸ்க் சேம் தான் இருக்குது. ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ் யூஸ்வலி குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் ரிசால்வ் ஆகிடும். ஆனால் ஃப்யூச்சரில் இந்த பேஷண்ட்ஸுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கலாம்? முன்னாடி சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய பிளட் டெஸ்ட் இருக்குது. ஸோ மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற பிளட் டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் RBS தான், ரேண்டம் பிளட் சுகர் வால்யூம். ஸோ இது யூஸ்வலி ஒரு தினத்தில் எப்போ வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதோட வால்யூ 200 இல்லைனா 200 மேலே இருக்குன்னா அந்த பேஷண்ட்டுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். இன்னொன்று HbA1c தான். இதில் 3 மந்த்ஸ் பேஷண்டோட ரத்தத்தில் இருக்கிற சுகர் தான் மெஷர் பண்ணுறது. ஸோ நார்மல் வால்யூ 6.5 கீழே தான், 6.5 மேலே இருக்குன்னா கன்ஃபார்ம் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். 6 to 6.5 ஹை ரிஸ்க் இருக்குது. அவங்களுக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இல்லைன்னா அதுக்கு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்னு கூட சொல்கிறேன். நெக்ஸ்ட் 1 தான் ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வால்யூ. இந்த பிளட் டெஸ்ட் பண்ணும்போது யூஸ்வலி அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 8 hours முன்னாடி பேஷண்ட் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்திருக்கணும். லைக் 8 hoursக்கு ஃபாஸ்டிங்கில் இருந்துட்டு இந்த டெஸ்ட் பண்ணணும். யூஸ்வலி இது 126 மேலே, 126 மேலே இருக்குன்னா பாசிட்டிவ் தான் அர்த்தம், பேஷண்ட்டுக்கு டிஎம்ஏ இருக்கு. இல்லை 100 to 125 அது ப்ரீ டயபெட்டிஸ் தான். இதுக்கப்புறம் காமனாக யூஸ் பண்ணுற பிளட் டெஸ்ட் தான் 2 hour பிளாஸ்மா குளுக்கோஸ் வால்யூ, ஓரல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் OGTT. OGTT யூஸ்வலாக ப்ரெக்னென்ட் லேடிஸில் தான் பண்ணுறது. ஸோ 2 hour பிளாஸ்மா குளுக்கோஸ் வால்யூ கூட இருக்குது. இது யூஸ்வலி 140 கீழே இருக்குன்னு அது நார்மல் தான் அர்த்தம். 140 to 199 இருக்குன்னா ப்ரீ டயபெட்டிஸ், 200 மேலே இருக்குன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது.
6: இன்னொன்று மோடிஃபைபிள் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஜெனட்டிக்னா அம்மா அப்பா யாராவது இல்லைனா ஃபேமிலியில் இருக்கிற யாருக்காவது சுகர் இருக்குன்னா குழந்தைகளுக்கு சுகர் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று உட்கார்ந்த வாழ்க்கை முறைகள், ஒபீசிட்டி, இன்னொன்று ஆரோக்கியமற்ற உணவு, தூக்கம் கம்மியாக இருக்கிறது, ஜாஸ்தி ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அந்த மாதிரி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது எல்லாமே சுகர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு காரணமாயிடும். 45 மேலே சுகர் பேஷண்ட்ஸ், ஏஜ் ஃபேக்டரும் இருக்குது. 50 மேலே சுகர் இருக்கிறவர் ட்ரீட்மெண்ட் எப்படி? ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறது டயட்டு தான். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டிலே ஓரளவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்னொன்று எக்ஸசைஸ் தான். வாரத்தில் 5 தினமும் 30 வாக்கிங் அல்லைனா எக்ஸசைஸ் சைக்கிளிங் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது நல்லது தான். இதில் எல்லாமே கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கணும் ஹை சுகர் இருக்கணவருக்கு தான் மெடிசின் ஸ்டார்ட் பண்ணுறது. நிறைய மெடிசின்ஸ் இருக்குது. இன்னொன்று மெடிசின்னாலே சுகர் கண்ட்ரோல் ஆகலைன்னா இன்சுலின் தான் எடுக்கிறது.
3: நலமுடன் வாழ.
4: நிகழ்ச்சியில் இதுவரை சர்க்கரை நோய் குறித்த பல்வேறு தகவல்களை பொதுநல மருத்துவர் டாக்டர் ஏஞ்சல் அவர்கள் வழங்க கேட்டோம்.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
7: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
8: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்த்ர பன் சுகா.
7: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
1: காலை கதை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: நேர்களை கேட்ட இந்த சூப்பரான பாடல் பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து கிபில் கபிலன் பாடிய பாடல். திபு நினன் தாமஸ் அவர்களுடைய இசையமைப்பில் ஜி கேபி வரிகளில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கும் பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
3: இயலாமை என்பது ஒரு நபரின் உடல் உணர்ச்சி அறிவுசார் அல்லது மன செயல்பாட்டை பாதிக்கும் நிலைமைகளை குறிக்கிறது. இயலாமை என்பது ஒரு சிக்கலான பிரச்சனை. இது தனிப்பட்ட காரணிகள், சுகாதார நிலை போன்றவை மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள், மனப்பான்மை மற்றும் தடைகள் போன்றவை ஆகியவற்றால் பாதிக்கப்படுகிறது. ஐக்கிய நாட்டு சபைகள் கூற்றுப்படி உலகின் மிகப்பெரிய மக்கள் மாற்றுத்திறனாளிகள். இவர்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமலும் சமுதாயத்திற்கு பங்களிக்கக்கூடிய மக்களாகவும் அவர்களின் உரிமைகளை பெற வழிவகை செய்யும் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கடமைகளை நிர்ணயிப்பது இச்சட்டத்தின் நோக்கமாகும். இச்சட்டத்தில் அரசாங்கமானது மாற்றுத்திறனாளிகள் அவர்களின் திறனின் காரணமாக எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் உரிமை பாதிக்கப்படாது வகையில் வளர வேண்டும் என்பதே இச்சட்டத்தின் நோக்கமாகும். நம் இந்திய திருநாட்டில் 1995 இயற்றப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கான உரிமைகள் சட்டம் மற்றும் மாற்றுத்திறனாளிகளினான உரிமை அவர்களுடைய நலன் கருதி ஏற்படுத்தப்பட்டது. இதில் பல்வேறு திருத்தங்கள் சிறப்பு அம்சங்களை கொண்டு மாற்றி அமைக்கப்பட்டு அவ்வப்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் மாறுபாடு ஏற்படுத்தி தற்போது 2016 மத்திய அரசால் இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டு 14/12/2016 வெளியிடப்பட்டது. ஆசிய பசிபிக் கண்டங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் அவர்களின் வாழ்க்கை மேம்படுத்த கல்வி, வேலைவாய்ப்பு, தடையற்ற சூழ்நிலைகளை உருவாக்குதல் போன்ற பல்வேறு நிலைகளை அவர்களை மேம்படுத்த இந்த சட்டம் 2253 பிரிவின்படி விதி எண் 13 மாற்றுத்திறனாளிகள் முழு பாதுகாப்பு மற்றும் பங்கேற்பு கூட்டம் 2016 இந்திய அரசால் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டத்தின்படி அனைத்து விதமான அரசு மற்றும் அரசு சாரா பல்வேறு துறைகள், மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் போன்றவை அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பையும் மேம்படுத்த இந்த சட்டம் வலுவானதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சம வாய்ப்புகள், உரிமைகள் மற்றும் முழு பங்கேற்பு பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த சட்டத்திலே மாற்றுத்திறனாளிகளில் ஒரு சிலருக்கு கண் பார்வை குறைந்த நிலையில் உள்ள பார்வை, தொழுநோயால் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளவர், செவித்திறன் குறைபாடு உடையவர், பல்வகையான மாற்றுத்திறனாளிகளில் மன வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளவர்கள், மனநோயில் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், இதுபோன்று பல்வேறு நிலைகளிலே மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் தங்களுடைய திறனை 40% குறையாத அளவில் உள்ளவர்களுக்கு அரசு மருத்துவ அதிகாரி சான்றளிக்கப்பட்ட சான்றிதழ்களை கொண்டு அவர்களுடைய பலன் பெறுவதற்கு இதுபோன்ற சான்றிதழ்கள் அவசியமாகிறது. இவற்றில் இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தருவதற்கு தடையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு சூழலை பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் மத்திய மாநில அமைச்சகங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த சட்டங்களின் நோக்கமாகும்.
2: இதுவரை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் குறித்து வழக்கறிஞர் என் வி குணசேகரன் அவர்கள் வழங்கிய பல்வேறு பயனுள்ள தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
0: நேர்களையத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் இன்று நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பங்கேற்கிறார். ஐரோப்பாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப மற்றும் புத்தொழில் உச்சி மாநாட்டில் இந்தியாவின் வளர்ந்து வரும் புத்தொழில் சூழலையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் பிரதமர் எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் முன்னணி வர்த்தக தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் பிரதமர் உரையாடவுள்ளார். ஈவியா நகரில் தமது பயணத்தை நிறைவு செய்து பாரிஸ் சென்றடைந்த பிரதமரை விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் உற்சாகத்துடன் வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக ஈவியா நகரில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை பிரதமர் சந்தித்து பேசினார். உலகளாவிய பொருளாதாரத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பது முக்கிய நடவடிக்கை என்று அப்போது அவர் கூறினார். தடையற்ற வகையில் கப்பல் போக்குவரத்து நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். கடல்சார் வர்த்தகத்திற்காக லட்சக்கணக்கான இந்திய மாலுமிகள் உலகின் பல்வேறு பிராந்தியங்களில் சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார். மாலுமிகளின் பங்களிப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் அவர்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்றும் தெரிவித்தார். மேற்காசியாவில் அமைதிச் சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதற்காக திரு டிரம்புக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தேசிய இணையவழி குற்றத்தடுப்புக்கான 1930 என்ற உதவி எண் சேவை குறித்து அவர் ஆய்வு செய்தார். அந்த உதவி எண் சேவை முறையை சீரமைக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த உதவி எண் சேவை அமைப்பை நவீனப்படுத்துமாறு அவர் கூறினார். இணையவழி குற்றங்களிலிருந்து மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு வழிமுறைகள் குறித்து கூட்டத்தில் அவர் ஆய்வு செய்தார். போதிய அளவிலான மனிதவளத்துடன் அழைப்புகளை கையாளும் திறன் கொண்ட தேசிய அளவிலான குற்றத்தடுப்புக்கான அழைப்பு மையத்தை அமைக்குமாறும் திரு அமித்ஷா உத்தரவிட்டார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15 அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. இதுகுறித்து தெரிவித்துள்ள மத்திய வர்த்தக மற்றும் உள்துறை அமைச்சகம் சமூக பாதுகாப்பு ஒப்பந்தமும் அதே நாளில் அமலுக்கு வரும் என்று கூறியுள்ளது. இது இந்தியாவின் தற்காலிக தொழிலாளர்களுக்கு பெரும் பயனளிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஒப்பந்தங்களின் மூலம் இந்திய ஏற்றுமதிக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இந்தியா மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளில் 99% அளவிற்கு வரி விலக்கு கிடைக்கும் என்றும் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, இந்திய இங்கிலாந்து நாடுகளுக்கு இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு பெரும் ஊக்கமளிக்கும் என்று கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விவசாயிகள், தொழிலாளர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையினர், புத்தொழில் நிறுவனங்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகியோருக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் நடப்பாண்டு இறுதிக்குள் 300 GW அளவிலான புதைப்படிவமற்ற எரிபொருள் உற்பத்தி செய்யப்படும் என்று புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் உரையாற்றிய அவர், உலகின் மிக விரைவான மிகப்பெரிய தூய்மை எரிசக்தி மாற்றங்களில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் எரிசக்தி மாற்றத் துறையில் இந்தியா உலகளாவிய தலைமைத்துவமாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் குறித்து குறிப்பிட்ட அமைச்சர், பசுமை ஹைட்ரஜன் தொழில்நுட்பங்களில் புத்துளிர் நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்துறையில் 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்ப்பது, 6 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டுக்கு 50 மில்லியன் டன் கார்பன் வெளியீட்டை குறைப்பதும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் திட்டத்தின் நோக்கம் என்று திரு பிரஹலாத் ஜோஷி கூறினார். E20 ரக பெட்ரோலை பயன்படுத்தும் வாகனங்களின் எரிபொருள் மூடிகளை சுற்றி எறும்புகள் மொய்ப்பதாக வரும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. E20 ரக எரிபொருளில் எறும்புகள் மற்றும் பிற பூச்சிகளை ஈர்க்கும் தன்மை ஏதும் கிடையாது என்றும், அறிவியல் ரீதியாக உண்மையில்லை என்றும் அந்த அலுவலகம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. தாவேக்க தலைமையிலான புதிய அரசு பதவியேற்றபின் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாசிப்பார். அரசு நலத்திட்டங்கள், கொள்கைகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யப்படும். கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 78 பேர் நேற்று முன்தினம் இரவு டாக்கா வந்தடைந்ததாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. உரிய வேலைவாய்ப்பை வாங்கித் தருவதாக கூறி தங்களை இணையவழி குற்றங்களில் ஈடுபட கம்போடியாவில் கட்டாயப்படுத்தப்பட்டதாக மீட்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். கடந்த 1.5 ஆண்டுகளில் சுமார் 16,000 பேர் பங்களாதேஷிலிருந்து கம்போடியாவுக்கு வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளனர். அவர்களில் பலருக்கு குறுகிய கால பயண விசா மட்டும் வழங்கப்பட்டதாகவும், வேலை அனுமதிக்கான விசா வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. பங்களாதேஷைச் சேர்ந்த 1,000கணக்கானவர்கள் தற்போதும் வேலையின்றி கம்போடியாவில் வசிப்பதாகவும், அவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, பீகார், கேரள மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் சில பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, ஒடிஷா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் அடுத்த 4 அல்லது 5 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்புள்ளதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், உத்தராகண்ட் மாநிலங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. லீட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. ஸ்மிருதி மந்தனா 74 ரன்னும் ஷஃபாலி வர்மா 55 ரன்னும் எடுத்தனர். 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய நெதர்லாந்து 17.3 ஓவரில் 114 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணியின் பந்துவீச்சாளர் ஸ்ரீசரணி 4 விக்கெட் வீழ்த்தினார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 170 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி, ரவுனக் சௌஹான் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவில் இஷாராணி பருவா, அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் குரேஷியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாரிஸில் நடைபெறவுள்ள தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று பங்கேற்கிறார். இணையவழி குற்றத்தடுப்பு வழிமுறைகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த மாதம் 15ஆம் தேதி அமலுக்கு வரும் என்று இரு நாடுகளும் அறிவித்துள்ளன. கம்போடியாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி இணையவழி குற்றங்களில் ஈடுபடுத்தப்பட்ட பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 221

0: மீட்கப்பட்டுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 95 ரன் வித்தியாசத்தில் நெதர்லாந்தை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 7:25. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல்கிரீஸ். நேர்களை குட் மார்னிங் நீலகிரீஸ் நிகழ்ச்சியில புதிய தகவலோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் நம்ம கேட்க போறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக டாக்டர் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டேட்யூன் இது ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட இந்த சூப்பரான பாடல் டாக்டர் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்தர் ஜுனிதா காந்தி இணைந்து பாடிய பாடல். அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில் சிவகார்த்திகேயனோட வரிகள்ல ஒலித்தது. நேர்களை புதிய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் நம்ம குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில

கேட்டுட்டே இருக்கோம். இன்னைக்கு சிரிப்பதை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. நம்மளுடைய சின்ன புன்னகை நம்மளுடைய உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ மனநிலையை மேம்படுத்தும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்ம சிரிக்கும்போது மூளை ஃபீல் குட் அப்படின்ற கெமிக்கலை வெளியிட உதவுதாங்கம்மா. அதனால் மனநிலை கொஞ்சம் நல்லதாக உணரப்படலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்கங்க. ஒருவர் சிரித்தால் நம்மளோட பக்கத்தில் இருக்கவங்களும் சிரிக்க துவங்குவது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சிரிப்பு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்கை எல்லாத்துக்குமே கூட பரப்புது. மற்றவர்கள் சிரிப்பதை பார்த்தால் நம்முடைய மூளையும் அதற்கு ரியாக்ட் பண்ணுது, அதற்கு பதிலளிக்கிறனால தான் மகிழ்ச்சியான சூழலில் நாமும் மகிழ்ச்சியாக உணர்கிறோம். ஸோ காலையில் கண்ணாடியில் உங்களை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்க. அந்த நாள் நல்ல மனநிலையுடன் தொடங்க உதவும். சின்ன குழந்தைங்க பெரியவங்களை விட அதிகமாக சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது பல ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஸோ சிரிப்பதற்கு பணம் செலவாகாதுங்க, ஆனால் அதை விட விலை மதிக்க முடியாதது வேற எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன புன்னகை உங்கள் நாளை அழகாக்கும், அதே புன்னகை மற்றொருவரின் நாளையும் மகிழ்ச்சியாக மாற்றலாம். ஸோ சின்ன சிரிப்போடு இந்த நாளை தொடங்குங்க. நீங்கள் அணியக்கூடிய மிக அழகான ஆபரணம் உங்களுடைய புன்னகை தாங்க. ஸோ சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஊட்டி FM 101.8 உடன்

0: நேற்றைய கேட்டிருந்த சூப்பரான பாடல் ஓமனப்பெண்ணை திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரர் சாஷா திரிபாதி இணைந்து பாடிய பாடல். விஷால் சந்திரசேகர் அவர்களுடைய இசையமைப்பில் விவேக் வரிகளில் ஒலிக்கக்கிட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: உங்களுக்கு தெரியுமா, சில வளர்ச்சி அடைந்த நாடுகளின் மகள்கள் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாத கனவை பாரதத்தின் மகள்கள் நனவாக்கி வருகிறார்கள். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் முதல் ஆயுத படைகளில் நிரந்தர பணி வரை, ட்ரோன்களை இயக்குவது முதல் போர் விமானங்களை இயக்குவது வரை பாரதத்தின் மகள்கள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி வருகிறார்கள்.
3: பன்னிரண்டு
2: ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் டெலி திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரர் பாடிய பாடல். டி இமானோட இசையமைப்பில் மதன் கார்கி வரிகளில் ஒலித்தது.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட் ஜாத்தா அப்னா வர்த்தமான் சுதாரணை கே சாத் ஹி பெஹதர் பவிஷ்ய கே பாரே மே சோச்னே லக்தா.
1: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3 பருவம்.

சுரமஞ்சரி நினைத்தாள். சில ஆண்டுகளுக்கு முன் இதேபோல் இந்திர விழாவின் முதல் நாள் ஒன்றில் மற்போரில் வென்ற வீரனாக அவனை சந்திக்க நேர்ந்ததையும், இன்று மீண்டும் சொற்போரில் வெல்லும் வீரனாக சந்திப்பதையும், இந்த இரண்டு சந்திப்புகளுக்கும் நடுவில் எப்போதோ ஒரு கணத்தில் தன் மனதையே அவன் வெற்றி கொண்டதையும், அதன்பின் கணம் கணமாக தன் மனமே அவனுக்கு தோற்றுப்போய்க் கொண்டு வருவதையும் சேர்த்து நினைத்தாள் சுரமஞ்சரி. முதற் பார்வையிலேயே தன் கண்களில் நிறைந்து கொண்ட அந்த சுந்தர மணித்தோள்களை நினைத்தபோது அவள் நெட்டுயிர்த்தாள். மழையும் புயலுமாக கழிந்த ஏதோ ஒரு இரவில் கடலின் நடுவே கப்பல் கரப்பு தீவில் நான் சாய்ந்து கொள்வதற்கு அணையாக நீண்ட கையீது. இந்த அழகிய கைகள் உதவி செய்வதற்கு மட்டுமே முன் விரிகின்றன. அன்புடன் தழுவிக்கொள்ள நீள்வது இல்லையே என்று எண்ணி எண்ணி நான் பெருமூச்சு விடுவதுதான் கண்ட பயன். துன்பப்படுகிறவர்களின் துன்பத்தை களைவதற்காக விரைந்து முன் நீளும் இந்த கைகள் அன்பு செலுத்துகிறவளுடைய அன்பை ஏற்றுக்கொள்வதற்கு மட்டும் ஏன் தயங்குகின்றனவோ? உடம்பெல்லாம் அழுகி நாரும் பெருநோய் பிடித்த கிழவியை தீண்டுவதற்கும் கூசாத கைகள் தன்னையே நினைத்து தனக்காக ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும் பெண்ணுக்கு முன்னால் மட்டும் ஏன் துவண்டு போய்விடுகின்றனவோ? துன்பப்படுகிறவர்களுக்கு உதவும் அது தாபத்தையே செல்வமாக நினைக்கிறேன் என்கிறாரே, நான் இவரையே எண்ணி ஏங்கி துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே. எனக்கு இவரிடமிருந்து என்ன அனுதாபம் கிடைத்தது? எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அன்பை பெற முடியாமல் வேதனைப்படுகிற என்னுடைய காதலும் ஒரு துன்பம்தானே? தனக்குள் தானே சுரமஞ்சரி இப்படி நினைத்துக் கொண்டிருந்த போது பல்லக்கின் திரையை விலக்கி வெளியில் பார்த்துக் கொண்டிருந்த வசந்தமாலை, அம்மா அம்மா அதோ அங்கே பாருங்கள் என்று பரபரப்போடு கூறி கவனத்தை வெளிப்புறமாக திருப்பினாள். சுரமஞ்சரி வெளியே தலைநீட்டி பார்த்தாள். கூட்டத்தில் ஓவியின் மணிமார்பனும் ஓர் அழகிய இளம் பெண்ணும் கைகோர்த்தபடி நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். நெடுங்காலத்துக்குப் பின் அவனை கண்ட ஆவலை அடக்க முடியாமல் வசந்தமாலை, மணிமார்பனை கூப்பிடடி, அவரை பற்றிய விவரங்களையெல்லாம் மணிமார்பனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றாள் சுரமஞ்சரி. வசந்தமாலை கூப்பிடுவதற்குள் மணிமார்பனும் அவனுடன் சென்ற பெண்ணும் கூட்டத்தில் எங்கோ மறைந்து விட்டார்கள். வசந்தமாலை, ஐயா ஓவியரே என்று விழித்த குரல் கூட்டத்திலிருந்த வேறு பலரை பல்லக்கின் பக்கமாக திரும்பி பார்க்க செய்ததை தவிர வேறு ஒரு பயனும் விளையவில்லை. வசந்தமாலை ஏமாற்றத்தோடு சுரமஞ்சரியிடம் அழுத்துக் கொண்டாள். எப்போதுமே திருவிழா கூட்டத்தில் இந்த தொல்லைதான். நாம் யாரையோ அழைத்தால் வேறு யாரோ திரும்பி பார்க்கிறார்கள். வாழ்க்கையே திருவிழா கூட்டத்தில் அழைப்பது போல்தான் இருக்கிறதடி வசந்தமாலை. நாம் யாரை அழைக்கிறோமோ அவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை. யாருடைய செவிகளில் கேட்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இதயத்திலிருந்து ஆசையும் நாவிலிருந்து சொற்களும் பிறக்கின்றனவோ, அவருடைய செவிகளுக்கு அவை எட்டுவது இல்லை. யாரை நினைத்தோ கூவுகிறோம். நினைவுக்கு காரணமாகாத யாரோ பதிலுக்கு திரும்பி பார்க்கிறார்கள். யாருக்காகவோ கண் திறக்கிறோம், ஆனால் திறந்த கண்களுக்கு முன்னால் வேறு யாரோ தென்படுகிறார்கள். என்ன உலகமோ, என்ன வாழ்க்கையோ, எல்லாமே சாரமில்லாமல் தெரிகிறதடி என்று தன் தலைவி கூறிய போது அவளுடைய வார்த்தைகள் இதயத்தின் ஆழத்தில் குவிந்து கிடக்கும் சோகத்தையெல்லாம் திரட்டி கொண்டு வந்து கொட்டுவதை வசந்தமாலை உணர்ந்தாள். மாளிகையிலிருந்து வெளியேற முடியாமல் இத்தனை காலம் சிறைப்பட்டு கிடந்த போதும் இதே வார்த்தைகளைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இன்று வெளியே வந்து சுதந்திரமாக சுற்றி பார்க்கும் போதும் இதே வார்த்தைகளையே சொல்கிறீர்களே. அடியாசடே, உடம்பை கட்டி போடுவதுதான் சிறை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? மனம் விரும்புவதையும் நினைப்பதையும் அடைய முடியாமையே ஒரு சிறைதான். இப்படி கூறி துயரத்தை தவிர வேறு எந்த உணர்வையும் காட்டாத வறட்சியானதொரு நகை புரிந்தாள் சுரமஞ்சரி. தலைவியின் மனம் அளவற்று நொந்து போயிருப்பது தோழிக்கு புரிந்தது. அவள் பேச்சை திருப்பி வேறு வழிக்கு கொண்டு போனாள். விரைவில் மாளிகைக்கு திரும்பி விடுவது நல்லதம்மா. உங்கள் தந்தையாரும் நகை வேழம்பரும் கூட இந்த பக்கமாகத்தான் தேரில் புறப்பட்டு வந்திருக்கிறார்களாம். எங்கேயாவது அவர்கள் பார்வையில் நாம் இருவரும் தென்பட்டால் வம்பு வந்து சேரும் என்று தலைவியிடம் மெல்ல கூறிவிட்டு வெளியே பல்லக்கு தூக்குகிறவர்களுக்கு கேட்கிறபடி இறைந்த குரலில் வேகமாக செல்வதற்கான கட்டளையை இட்டாள் வசந்தமாலை. பல்லக்கு தூக்குகிறவர்கள் நடையை துரிதமாக்கிக் கொண்டு முன்னேறினார்கள். இந்திர விழா முடிவதற்குள் மணிமார்பனை எப்படியும் சந்தித்துவிட முயற்சி செய்ய வேண்டுமடி வசந்தமாலை. முயற்சி செய்வதை பற்றி தடையில்லை, ஆனால் முயற்சி நிறைவேறுவதும் நிறைவேறாமல் போவதும் நம் கையில் இல்லை. எதற்கும் முயன்று பார்க்கலாமே. இந்திர விழா முடிவதற்குள் இன்னும் ஒரு நாள் வானவல்லி சுரமஞ்சரியாகவும் சுரமஞ்சரி வானவல்லியாகவும் நடித்தால் போயிற்று. நம்முடைய சாமர்த்தியத்தை நகைவேழம்பரும் உங்கள் தந்தையாரும் புரிந்து கொள்ளவோ சந்தேகப்படவோ செய்யாதவரை எப்படி வேண்டுமானாலும் நடிக்கலாம் அம்மா. திருவிழா கோட்டத்தில் நடப்பது போல நாம் சிறிதும் எதிர்பாராமல் அவர்கள் இருவரும் நம் பக்கம் திரும்பி பார்த்துவிட்டால் எல்லாம் சீரழிந்து போகுமே என்ற பயத்தோடு பதில் சொன்னாள் வசந்தமாலை.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: இன்று June 18 நிலையான கேஸ்ட்ரானமி தினம், அதாவது சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே. கேஸ்ட்ரானமி என்பது நிலையான உணவு பழக்கத்தை குறிக்கிறது. உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து பொருட்களை வாங்குவது மற்றும் ரசாயனமில்லாத இயற்கை உணவுகளை உண்பது நமது ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் உணவு தயாரிப்பில் ஏற்படும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் உலகளாவிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நாள் வழிவகை செய்கிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக உள்ளூர் விதைகள், உள்ளூர் உணவுகள், லோக்கல் சீட்ஸ், லோக்கல் ஈட்ஸ் என்பது வரையறை செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாத்தல், உள்ளூர் விவசாயிகளை ஆதரித்தல் மற்றும் உணவு வீணாவதை தடுத்தல் என்பதே இந்த நாள் கொண்டாடப்படுவதன் மிக முக்கியமான நோக்கமாகும். இன்று June 18 நிலையான கேஸ்ட்ரானமி தினம், சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், ஊட்டி FM 101.8.

ജ്ഞാന അമുതം വഴങ്ങുപവർ മനവളക്കലൈ പൈറ്റുനർ ബി സുധാ അവർ.

வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனிதருள் வேறுபாடு ஏன்? தேசம். தேசம் என்பது ஒரு நிலப்பரப்பையும் அதன் இயற்கை அமைப்பையும் குறிக்கும். ஒருவரை பார்த்தவுடனே இவர் வெள்ளைக்காரர், இவர் ஜப்பான், இவர் இந்தியர், இவர் சைனா, இவர் ஆப்பிரிக்கர் என்று சொல்லிவிடுகிறோம். இந்த வேறுபாடுகள் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால், அங்கே உள்ள தட்பவெப்ப ஏற்ற தாழ்வினாலும் அந்த இடங்களிலுள்ள இரசாயன பொருட்கள் சூரிய வெப்பத்தினால் தூண்டப்பட்டு அவ்வப்போது அங்கு வாழும் மனிதனுக்கு அவனுக்கு தெரியாமலேயே சில வகையான ஆற்றல்களை உடலுக்கும் அறிவுக்கும் அளித்து கொண்டிருக்கும். பல தலைமுறைகளாக ஏற்படுகின்ற இந்த மாற்றத்தாலே அவர்களுடைய கருமையத்திலே இந்த மாற்றம் ஏற்பட்டு மனிதர்கள் வேறுபடுகின்றனர். அடுத்தது கல்வி. கல்வி என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று பண்பாட்டு கல்வி, மற்றொன்று நூல்கள் வழியாக மொழி மற்றும் தொழிற்கல்வி. உலகிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒட்டியும் தேவையை ஒட்டியும் மனிதன் தன் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள பெற்றோர் மக்கள் தொடராக அமைந்திருக்கும் ஒரு கல்வியைத்தான் பண்பாடு என்று சொல்கிறோம். இயற்கை சூழலால் நீர் புகுந்து நிலத்தை கண்டங்களாக பிரித்துவிட்டது. ஆங்காங்கே உள்ள தட்பவெப்ப சூழ்நிலைக்கேற்பவும் விளைபொருட்களுக்கேற்பவும் அறிவின் உயர்வுக்கேற்பவும் எந்த பொருளை எவ்வாறு தூய்க்கலாம், அப்படி தூய்க்கும்போது அளவு முறை என்ன, அதன் தன்மைகள் தனிமனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் நன்மையே விளைக்கின்ற ஒரு ஒழுக்க கல்வியை ஆங்காங்கே வாழ்ந்திருந்த பெற்றோர்கள் தங்கள் மக்களுக்கு போதித்தார்கள். அந்த வாழ்க்கை நியதிதான் பண்பாடு என்பதாகும். எந்த பொருளை நாம் உட்கொண்டால் உடலுக்கு என்ன நன்மை தீமை வரும் என்ற அனுபவம் இருக்கிறது. இந்த அனுபவத்தை ஒட்டி வருகின்ற வாழ்க்கை முறையே பண்பாடு என்று சொல்கிறோம். இந்த பண்பாட்டு நெறியை ஒவ்வொருவரும் தாய் தந்தையரின் மூலமாகத்தான் முதலில் ஏட்டில்லாத கல்வியாக பயின்று வருகிறோம். ஒரு மனிதன் தாயோடு தந்தையோடு அல்லது வளர்ப்பவர்களோடு எந்த அளவிலே இருந்து அந்த பண்பாட்டை கற்றுக்கொள்கிறானோ, அதில் எந்த அளவு உயர்ந்து நிற்கிறானோ, அந்த அளவுக்கு அவன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு நிற்கிறான். இரண்டாவது வகையான கல்வியானது உலகில் மக்களோடு தொடர்பு கொள்ள பழக அவசியமான மொழிக்கல்வி. அடுத்ததாக வாழ்வுக்கு தேவையான பொருளை சேர்ப்பதற்காக தொழிற்கல்வியை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கற்கிறோம். ஒருவன் தான் பெறும் கல்வி அறிவுக்கு தகுந்தவாறு மற்றவரிடமிருந்து வேறுபட்டு நிற்கிறான். அடுத்தது தொழில். மனிதன் ஏதேனும் ஒரு தொழில் மூலமே வாழ்வை நடத்த வேண்டியுள்ளது. அந்த தொழிலுக்கேற்ப மனதும் உடலும் மாற்றம் பெறும். உடல் உழைப்பு செய்பவர்களுக்கு ஒரு வகையான ஆற்றலும் மூளை உழைப்பு செய்பவர்களுக்கு ஒரு மாதிரியான ஆற்றலும் ஏற்படும். ஆகவே தொழிலும் ஒரு மனிதனுடைய குணாதிசயங்களுக்கும் உடல் வலிவுக்கும் உடல் நலத்துக்கும் காரணமாக அமைகிறது. அடுத்தது அரசாங்கம். சமுதாய ரீதியாக எந்த முறையிலே நாம் வாழ விரும்புகின்றோம் என்பதை எல்லோரும் சேர்ந்து ஒப்புக்கொண்டு அதற்கேற்றவாறு தவறு செய்யாமல் அந்த நல்வழியை கொண்டால் அதுதான் சட்டம். அதைத்தான் ஆட்சி பின்பற்றி வாழ வேண்டுமென்று ஒரு ஏற்பாடு செய்து அரசாங்கம் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான சட்டமும் ஆட்சியும் நடைபெற்று வருகின்றது. ஜனநாயக நாட்டில் வாழ்பவர்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை சுதந்திரமும், கம்யூனிச நாட்டில் வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு விதமான வாழ்க்கை முறையும், காலனி ஆட்சியின் கீழ் வாழ்பவர்களுக்கு ஒருவித வாழ்க்கை முறையும் அமையும். ஒரு மனிதன் எந்த விதமான அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்து வருகின்றானோ அதற்கு தகுந்தவாறு அவன் சிந்தனையில் மாற்றமும், அதற்கு தக்கவாறு அவனின் மற்ற அம்சங்களிலும் மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது கலை. கலைகளின் எண்ணிக்கை மொத்தம் 64 என்று சொல்லப்பட்டுள்ளது. உடலிலே, மூளையிலே, அறிவிலே, மற்றவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு முறையிலே ஏற்படக்கூடிய ஒழுக்க பழக்கங்கள், நேர்மை, சீர்மை, இவ்வாறெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான தேர்ச்சி உண்டாகிறது. ஒரு மனிதனுக்கு ஒரு கலையில் உள்ள தேர்ச்சி இன்னொரு கலையிலே வராது. சித்திரம் வரையும் கலையில் அதிகமாக ஈடுபட்டவர்கள் மன ஓர்மை பெறுகிறார்கள். ஒரு கவிஞன் என்ன கற்பனை செய்கின்றானோ

0: உணர்ந்து கொள்ளத்தக்க தக்க ஆற்றல் ஒவ்வொருவரிடத்திலும் அமைந்துள்ளது. ஆனால் சந்தர்ப்பவசமாக ஒருவன் எந்த வகையிலே தன் அறிவை திருப்பி திறம் பெற்றானோ வளம் பெற்றானோ அதுவரையிலேதான் அவன் அறிவு செயல்படும். மனிதர்களின் முயற்சியின் அளவிலே அவர்களுடைய உயர்வு அமையும். பரிணாமத்தில் ஒரு ஒட்டகத்திற்கு கூட கழுத்து நீளமாக வந்ததற்கு அதனுடைய உணவை எட்டிப்பிடிக்கின்ற முயற்சியே காரணமாகும். உயிரினங்களில் பரிணாமத்தில் ஐம்புலன்கள் தோன்றியதற்கும் முயற்சியேதான் காரணம். அதேபோன்று மனிதனின் முயற்சியால் இன்று ஆகாய விமானங்களும் விஞ்ஞான கருவிகளும் இன்னும் வாழ்க்கைக்கு தேவையான எத்தனையோ சாதனங்களும் வந்துவிட்டன. மனிதர்கள் தங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வாழ்வில் வேறுபட்டு நிற்கின்றனர். அடுத்தது பருவம். எல்லா பருவத்திலேயும் ஒருவர் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. குழந்தை பருவம், அதை தொடர்ந்து இளமை பருவம், 40 வயது வரை, 60 வயதுக்கு பிறகு, 80 வயது வரை என்ற முறையிலே முதுமை பருவத்திலே உடல் தளர்ச்சியுற்று மனம் குன்றியவாறு இருப்பதை காணலாம். எப்படித்தான் பண்பட்டு இருந்தாலும் பருவத்திலே ஒரு மாற்றம் என்ற முறையிலே இந்த 7 வகை சம்பத்துக்களுக்கும் துன்பம் அளிப்பதோ சோர்வு அளிப்பதோ இருக்கும். தன் முயற்சியினாலே ஒருவர் நல்ல வாழ்க்கை அடைய வேண்டுமானால் 40 ஆண்டுகளுக்குள்ளாகவே திறமையான ஒரு இடத்தை எட்டிவிட வேண்டும். அல்லது பொருளாதாரமாக இருக்கட்டும், இன்னும் அது அரசியலாக இருக்கட்டும், ஞானமாகட்டும், எதுவாக இருந்தாலும் 40 பிராயத்திற்கு மேலாக சோர்வு வந்துவிடும். தொடர்ந்து அதே வழியிலே சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றல் தளர்ந்துவிடும். அதன் பிறகு முயற்சி எவ்வளவு எடுத்தாலும் செம்மையான ஒரு இடத்தை பற்றுவது அரிது. அந்த முறையிலே பருவமும் ஒருவரை விட மற்றவர் வேறுபட்டிருக்க காரணமாக அமைகின்றது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
1: ஞான அமுதம் கேட்டீர்கள். வழங்கியவர் மனவளக்கலை பயிற்றுனர் பி. சுதா அவர்கள்.

நேற்று கேட்டிருந்த சூப்பரான பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து ஏஷம் அப்துல் வஹாப் பாடிய பாடல். ஏஷம் அப்துல் வஹாப் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலித்தது. நேற்று கேட்ட பாடலோடு குட் மார்னிங் நீல் கிரீஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:02.
1: ஆகாஷ்வாணி எளிமையின் இலக்கணம் கக்கன். கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் சமூகவியல் ஆசிரியர் கே. மணிகண்டன் அவர்கள்.
2: பண்பு என்பதன் அடிநாதமாக திகழ்வது எளிமை. எளிமையின் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த தலைவர்கள் பலருண்டு. அந்த வரிசையில் எளிமையின் இலக்கணமாய் வாழ்ந்து காட்டியவர் பெருமை மிகு கக்கன் அவர்கள். கதராடை அணிந்து காலமெல்லாம் வாழ்ந்த தியாகச் சுடர், மனித புனிதர் கக்கன் அவர்கள். பதவிக்கு பெருமை சேர்த்து லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் நேர்மையான சேவைகள் செய்ததன் மூலம் மக்களால் போற்றப்பட்டவர்தான் உத்தமர் கக்கன் அவர்கள். கக்கன் அவர்கள் 1909 June 18 மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள தும்பைப்பட்டி என்னும் கிராமத்தில் பூசாரி கக்கன் குப்பி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். தும்பைப்பட்டி திண்ணைப்பள்ளியிலும் மேலூர், கப்பலூர் மற்றும் திருமங்கலம் ஆகிய ஊர்களிலும் தனது பள்ளிப்படிப்பினை முடித்தார். பின்னர் தேசத்தின் விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் நோக்கத்தில் தன்னை வடிவமைத்து கொண்டார். காங்கிரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த மதுரை வழக்கறிஞர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் அரிஜன சேவா சங்கம் என்ற அமைப்பில் கக்கன் அவர்களை உறுப்பினராக ஆக்கி சேவை செய்ய பணித்தார். மேலும் ஹரிஜன சேவா சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வந்த இரவு பள்ளிகளின் காப்பாளராகவும் கக்கன் அவர்கள் பணியாற்றினார். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை என்னும் குரலுக்கு ஏற்ப கக்கன் அவர்களின் ஒழுக்கமும் தன்னடக்கமுமே அவரது முன்னேற்றத்திற்கு படிகற்களாக மாறியது. 1932 கக்கன் அவர்கள் ஸ்வர்ணம் பார்வதி என்பவரை சிராவயல் என்ற ஊரில் தோழர் ஜீவானந்தம் அவர்கள் தலைமையில் சீர்திருத்த திருமணம் செய்து கொண்டார். சுதந்திர போராட்ட காலத்தில் மதுரைக்கு வரக்கூடிய தலைவர்களை வரவேற்று அவர்களுடன் இணைந்து பணி செய்யும் வாய்ப்பு கக்கன் அவர்களுக்கு கிட்டியது. 1939 வைத்தியநாத ஐயர் முன்னிலையில் கக்கன் அவர்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். 1940 மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரத்தின் காங்கிரஸ் கட்சியின் செயலாளராக கக்கன் நியமிக்கப்பட்டார். 1941 மதுரை மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியின் பொருளாளராக தன்னை உயர்த்தி கொண்டார் கக்கன். திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை கக்கன் அவர்கள் சந்தித்தார். காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இந்திய நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடினார் கக்கன். 1946 அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் சாசன நிர்ணய சபையின் உறுப்பினராக கக்கன் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டார். இந்தியா 1947 சுதந்திர காற்றை சுவாசித்தது. 1950 இந்தியா குடியரசு நாடானது. இந்திய திருநாட்டின் முதல் பொது தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதியில் வேட்பாளராக வென்று மக்களவை உறுப்பினரானார் கக்கன். 1954 கர்மவீரர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனவுடன் காமராஜர் அவர்கள் வகித்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பதவியில் கக்கன் அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். 1957 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன் அவர்கள். காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் ஹரிஜன நலத்துறையின் அமைச்சராக பதவியேற்றார். ஹரிஜன நலத்துறையின் சார்பில் ஏராளமான பள்ளிகளை பட்டியலின மக்களுக்காக ஏற்படுத்தினார் கக்கன். 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் சமயநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் கக்கன். இம்முறை காமராஜர் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு விவசாயம், மதுவிலக்கு மற்றும் ஹரிஜன நலத்துறை ஒதுக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியினை பலப்படுத்தும் விதமாக மூத்த தலைவர்கள் அரசு பொறுப்புகளிலிருந்து விலகி கட்சி பணியாற்ற தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காமராஜர் அவர்களின் திட்டத்தின்படி காமராஜர் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்து கட்சி பணியாற்ற சென்றார். காமராஜரை அடுத்து காங்கிரசின் மூத்த தலைவரான பக்தவச்சலம் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார். பக்தவச்சலம் அவர்களின் அமைச்சரவையில் கக்கன் அவர்களுக்கு உள்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது காவல் பயிற்சி பள்ளிகளையும் இரகசிய காவல் பணித்துறையினையும் ஏற்படுத்தினார் கக்கன். 1967 மற்றும் 1971 தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்தது. தேர்தல் அரசியலில் தோல்வியை தழுவினாலும் தன் இறுதிகாலம் வரை காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக அபிமானியாக தன்னுடைய அரசியல் பயணத்தினை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். அரசியல் வாழ்வில் தனி மனிதனின் ஈடுபாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருப்பது நல்லது என்ற நெறிமுறைகளை அறிந்திட, தனி மனித ஒழுக்கம் எப்படி அரசியல் பொதுவாழ்வில் ஒரு மனிதனை உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொள்ள கக்கன் அவர்களின் வாழ்வியல் சிறந்த எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இருமுறை அமைச்சர் என பதவிகளில் அமர்ந்திருந்தாலும் அரசு மாளிகை இல்லை, சொகுசு கார் இல்லை, வேலை செய்திட வேலைக்காரர்கள் இல்லை, ஓட்டை குடிசையிலே ஒண்டி வாழும் வாழ்க்கை இருந்தால் மட்டுமே போதுமே என நினைத்து சலனமடையாத உள்ளம், உள்ளத்திற்கு ஏற்ற எளிமை, நேர்மை போன்றவை இவருக்கு கிடைத்த கொடைதான். அமைச்சர் கக்கன் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போதெல்லாம் நாட்களை கணக்கிட்டு துணிகளை எடுத்துச் செல்வது வழக்கம். புதுக்கோட்டை பகுதியில் கக்கன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். சுற்றுப்பயணம் முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அன்றைய நாளில் கட்டிக்கொள்ள எடுத்த வேட்டி கட்ட முடியாத அளவிற்கு கிழிந்து இருப்பதைக் கண்டு கவலைப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓட்டுநரும் காவல்துறை அதிகாரிகளும் அமைச்சர் வந்துவிடுவார் என நினைத்து காரை தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தனர். வெகுநேரமாகியும் அமைச்சர் வராததைக் கண்டு காவல்துறை அதிகாரி உள்ளே சென்று பார்த்தபொழுது குளியலறை கதவுகள் மூடப்பட்டிருந்தன. கிழிந்த துணிகளை கண்டு கவலைப்பட்ட கக்கன் அழுக்கு துணிகளை எடுத்துச் சென்று கதவை மூடிக்கொண்டு துணிகளை துவைத்துக் கொண்டிருந்தார். அமைச்சரின் செயலில் அதிர்ந்து போன அதிகாரிகள் எதுவும் பேசாமல் இருந்தனர். துணிகள் உலர்ந்த பின் கட்டிக்கொண்டு வந்து காரில் ஏறி தன் சுற்றுப்பயணத்தை தொடர்ந்தார் கக்கன் அவர்கள். ஒருமுறை கக்கன் அவர்களின் தம்பிக்கு அமைச்சரின் தம்பி என்பதன் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் வீட்டுமனை பட்டா ஒன்றை கக்கன் அவர்களின் தம்பியின் பெயரில் ஒதுக்கீடு செய்தார். இதனை அறிந்த கக்கன் தன் தம்பியை நேரில் சந்தித்து ஒதுக்கப்பட்ட வீட்டுமனை பட்டாவினை கிழித்து போடச் சொன்னார். அது மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரி அழைத்து இந்த வீட்டுமனை பட்டா ஒதுக்கீட்டை ரத்து செய்யும்படியும் ஆணையிட்டார். அண்ணன் மந்திரி என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தம்பி வீட்டுமனை ஒதுக்கீடு பெற்றது தவறு, ஒதுக்கீடு செய்து கொடுத்த அரசு அதிகாரி செய்ததும் தவறு என சுட்டிக்காட்டினார். ஏழை எளிய மக்கள் வீடு கிடைக்காமல் சாலை ஓரத்தில் முக்காடு போட்டுக்கொண்டு முடங்கி கிடக்கிறார்கள். இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் செய்யக்கூடாது என்று தம்பிக்கு அறிவுரை கூறினார். அரசு அதிகாரியிடமும் இனிமேல் என் உறவினர்களுக்கு என் உத்தரவு இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது எனவும் எச்சரித்தார். பாராளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருமுறை அமைச்சராகவும் இருந்த பெருமைமிகு கக்கன் அவர்கள் ஒருமுறை உடல்நலக் குறைவு காரணமாக மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார். மருத்துவமனையில் சாதாரண வகுப்பில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கக்கன். அன்றைய முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்கள் அப்போது மதுரை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருந்தார். கக்கன் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் செய்தியை கேள்விப்பட்டு அவரை சந்திக்க விரும்பினார் எம்ஜிஆர். முன்னறிவிப்பு எதுவுமின்றி கக்கன் அவர்களை பார்த்து நலம் விசாரிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். உடம்பில் ஒரு துண்டு மட்டுமே போர்த்தி கொண்டிருந்த கக்கனை பார்த்த எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிர்ச்சி மேலிட்டது. கக்கன் அவர்களின் நிலையை அறிந்து கலங்கிய எம்ஜிஆர் உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என கேட்டார். உங்கள் அன்பு இருந்தால் போதும், நீங்கள் பார்க்க வந்ததே சந்தோஷம் என்றார் கக்கன். விசேஷ வார்டுக்கு மாற்ற சொல்லவா என கேட்டார் எம்ஜிஆர். வேண்டாம் என மறுத்தார் கக்கன். புறப்படும் போது மீண்டும் கக்கனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு என்னிடம் என்ன உதவி தேவையாயினும் உடனே தெரியப்படுத்துங்கள், செய்கிறேன் என சொல்லி விடைபெற்று சென்றார் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு படியினையும் நேர்மையையும் எளிமையையும் மக்களுக்கான சேவையினையும் நோக்கமாக கொண்டு எளியவர்களுக்கு எளியவனாய் தூய அரசியல்வாதியாய் வீரமிக்க போராளியாய் வாழ்ந்த கக்கன் அவர்கள் 1981 டிசம்பர் 23 இவ்வுலக வாழ்வை இணைத்தார். அரசியலில் தூயவரான கக்கன் அவர்களுக்கு இந்திய அரசும் தமிழக அரசும் பல்வேறு மரியாதைகளை செய்துள்ளது. இந்திய அரசு 1999 கக்கன் அவர்களின் சேவைகளை மனதில் கொண்டு அவர் உருவப்படம் பொதிந்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. இவர் போல் எவரும் உண்டா என்ற வகையில் மிகவும் எளிமையாக அமைச்சர் கக்கன் அவர்கள் வாழ்ந்தார்கள். மீனுள்ள குளத்தை தேடி தவளைகளும் தடாகத்தை தேடி அன்னப்பறவைகளும் தாமாகவே வருவதைப் போல முயற்சியும் உயர்ந்த குறிக்கோளையும் உடையவர்களை தேடி நன்மையும் புகழும் வந்து சேரும். எளிமையே ஆகச் சிறந்த நற்குணம் என்பது கக்கன் அவர்களது வாழ்வு நமக்கு அளிக்கும் பாடம் எனக் கொள்வோம். எளிமையாய் வாழ்வோம், ஏற்றம் பெறுவோம். எளிமையின் இலக்கணமாம் கக்கன் அவர்களை போற்றுவோம்.
1: இதுவரை எளிமையின் இலக்கணம் கக்கன், கக்கன் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் சமூகவியல் ஆசிரியர் கே மணிகண்டன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் பயிற்சியில் பிறந்தோர் ஒரு தாயின் பயிற்சியில் பிறந்தோர் தமிழ் சண்டை செய்த

0: நேற்றிலே கேட்ட அந்த சூப்பரான பாடல் டார்லிங் திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ் பாடிய பாடல். ஜி வி பிரகாஷோட இசையமைப்பில் நாம் முத்துக்குமார் வரிகளில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

இவர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் ஜுனிதா காந்தி இணைந்து பாடிய பாடல். ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு திரைகானம் நிறைவு பெறுகிறது. அடுத்த நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாசவாணி நேரம் 8:45.
1: மனிதனின் அடிப்படை தேவைகள் 3, உணவு, உடை, உறைவிடம். அதே சமயத்தில் மனிதனின் அன்றாட வாழ்க்கைக்கு அவசிய தேவைகள் என்னென்னு பார்த்தாக்க, சுவாசம், தண்ணீர், உணவு. அதுலேயும் சுவாசம்தான் முதலிடம் வகிக்குது. தண்ணீர் இல்லாமலோ உணவு இல்லாமலோ மனிதன் வந்து சில காலங்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இன்றி, சுவாசம் இன்றி மனிதன் சில நிமிடங்கள் கூட உயிர் வாழ முடியாது. அந்த வகையில் சுவாசமானது மனித உடலில் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்துது, சுவாசமானது நமது உடலை எவ்வாறு இயக்குகிறது என்பதை குறித்து நுரையீரல், இதயம் மற்றும் இரத்த நாளங்களை வளப்படுத்தும் பிராணாயாமம் என்ற தலைப்பில் நம்மக்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்க வந்திருக்கிறவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: பிராணாயாமம் அப்படின்னா என்னங்க மேடம்?
2: பிராணாயாமம் அப்படின்றதுல பிராணம் அப்படின்றது என்னன்னா நம்மளோட உயிர் ஆற்றல், மூச்சு காத்து. அதே இது அயமம் அப்படின்னா நீடித்தல்னு அர்த்தம். பிராணனை பரிமாணத்தை நீடித்தல் இல்லது விரிவுபடுத்துதல், அதை தான் பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உடலும் மனசையும் ஒருங்கிணைந்து நம்மளோட உயிர் ஆற்றலான சுவாசம் மூலமா நம்ம செய்யக்கூடிய பயிற்சி தான் பிராணாயாமம் அப்படின்ற பயிற்சி.
1: பிராணாயாமம் செய்வதற்கும் சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் என்ன வேறுபாடு இருக்குங்க மேடம்?
2: நம்ம சாதாரணமாக மூச்சு விடுறதுக்கும் பிராணாயாமம் செய்கிறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரு மனிதர் சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 15-20 தடவை சுவாசம், அதாவது இன்ஹலேஷன் ப்ளஸ் எக்ஸலேஷன் நடக்குது. அதே இது பிராணாயாமம் செய்யும் போது அதை நம்ம கட்டுப்படுத்துகிறோம், கண்ட்ரோல் பண்ணுறனால ஒரு நிமிடத்தில் 7-10 வாட்டிக்குள்ளே தான் இந்த சுவாசம் போகுது. இதையும் விட நம்ம செய்ய செய்ய இன்னும் கண்ட்ரோல் பண்ணி 1 நிமிஷத்துக்கு 3-4 வாட்டி கொண்டு வரலாம். இந்த பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ஒருங்கிணைந்தல், அதாவது கான்ஷியஸோட நம்மளோட சுவாசத்தை உள்ளே இழுத்து சுவாசத்தை வெளியில் விடுறோம். ஆனால் நம்ம நார்மலாக ப்ரீத்திங் பண்ணும்போது, அதுவும் நம்ம ஒரு மன அழுத்தத்துலேயோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான அதிக பயத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயோ நம்ம பண்ணும்போது நமக்கு சுவாசம் வேகமாக உள்ளே போகும், சுவாசம் வேகமாக வெளியில் வரும். ஆனால் போதுமானவர்களுக்கு உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கிறதில்ல. பொறுமையாக நிதானமாக பிராணாயாமம் செய்யும் போது உடலுக்கு ஆக்சிஜன் சப்ளை அதிகமாக கிடைக்குது. அதே மாதிரி இதில் 4 வகைகளை நம்ம இதை பண்ணுறோம். பூரக்கா, அதாவது மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கிறது. ரெச்சக்கா, மெதுவாக சுவாசத்தை வெளியில் விடுறது. அதே மாதிரி சுவாசத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறத கும்பகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிற்சி முறையினால் நம்ம பிராணாயாமம் செய்கிறதுனால உடலுக்கு ஆக்சிஜனோட கெப்பாசிட்டி அதிகமாக கிடைக்குது.
1: பிராணாயாமம் செய்யும்போது பூரகம், ராட்சகம், கும்பகம் அப்படின்னு பல நிலைகளை சொன்னீங்க. ஒவ்வொரு நிலைக்கும் கால அளவு என்பது முக்கியமானதா, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: இது ஒரு நல்ல கேள்வி. கண்டிப்பாக கால அளவுகள் முக்கியம்தான். அதுதான் நம்ம பிராணாயாமத்தையே எடுத்துக்காட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கு. அதாவது கால அளவுகள் எந்த மாதிரி இருக்கணும்னா, முதன் முதல்ல நம்ம பிராணாயாம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னா 1 வினாடி சுவாசத்தை உள்ளே இழுக்கிறதோ, அதாவது இன்ஹலேஷனும், 1 வினாடி சுவாசத்தை நம்ம பிடிச்சி வைக்கிறதோ அந்தர் கும்பகமும், 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விடுறது எக்ஸலேஷன், அதே மாதிரி 1 வினாடி சுவாசத்தை வெளியில் விட்டு திருப்பி அந்த மூச்சை கட்டுப்படுத்தல், அதான் பகீர் கும்பகம் அப்படின்ற 1:1 ரேஷியோவில் நம்ம செய்கிறோம். அதே இதை நம்ம செய்ய செய்ய காலங்கள் நம்ம பல நாட்களாக செஞ்சோம் அப்படின்னா அதை 4:4 அப்படின்றத கொண்டு வரலாம். கண்டிப்பாக இந்த அளவுக்குள்ளே தான் செய்கிறது நல்லது. நம்ம அதிகமாக செஞ்சாலும் சின்ன சின்ன பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம இதை விட கம்மியாக, இந்த அளவுகளை விட கம்மியாக செஞ்சால் அதை நம்ம நார்மல் ப்ரீத்திங்க்கு சமம் ஆயிரும். அப்படிங்கும்போது உடம்புல சீரான அந்த ஆக்சிஜனோட அதிகமைப்பும் சீரான இரத்த ஓட்டமும் இருக்காது.
1: மனிதனின் ஆயுட்காலம் என்பது மூச்சு காற்றை சீரமைப்பதின் மூலமாக ஆயுளை கூட்டலாம் அப்படிங்கிறாங்க. இது உண்மையா மேடம்?
2: கண்டிப்பாக இது ஒரு உண்மையானது தான். ஆமை பார்த்தோம் அப்படின்னா 2-5 வாட்டி தான் மூச்சை உள்ளே எழுத்து மூச்சை வெளியில் விடுது. ஆனால் அதுக்கு 100 மேலே ஆயுட்காலம். அதே இது நாய்கள் பார்த்தீங்கன்னா 1 நிமிடத்திற்கே 20-50 தடவை வரைக்கும் சுவாச காற்றை உள்ளே எழுத்து வெளியில் விடுது. அதுக்கு ஆயுட்காலம் 10-15 வருஷம்தான். இது கண்டிப்பாக நம்ம சுவாச காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கும் போது நம்ம ரத்தத்தில் வேகமாக நம்மளோட திசுக்கள் வரைக்கும் சுவாச காற்றில் உள்ள ஆக்சிஜன் சென்று அடைகிறனால நமக்கு புது திசுக்கள் உருவாக்கக்கூடிய செய்யக்கூடிய வழிகளும் செல்லுலார் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட ஒவ்வொரு திசுக்களும் வயசாகிறதையும் நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம். அதனால ஸ்லோவாக நம்ம இன்ஹேல் பண்ணி ஸ்லோவாக எக்ஸைல் பண்ணும்போது இந்த செல்லுலார் ஏஜிங் ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணுறனால நமக்கு ஆயுட்காலம் நீளமாகும். அதனால பிராணாயாமம் நம்ம செய்யறது மூலமா நம்மளோட ஆயுட்காலம் கண்டிப்பா நீடித்தல்ந்தது உண்மையான செய்தி தான்.
1: சாதாரணமாக நாம சுவாச

0: சுவாசிக்கிற போதும் பிராணாயாமம் செய்யும் போது நாம சுவாசிக்கிற போதும் உடல்ல எந்தெந்த மாதிரியான மாறுதல்கள் நடக்குதுங்க மேடம்?
1: நம்மளோட நுரையீரல் அப்படின்றது ஒரு கொலாஜன் அப்படிங்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மை இருக்கக்கூடிய நல்ல விரிஞ்சி சுருங்கக்கூடிய எலாஸ்டிசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளால தான் உருவாக்கப்படுது. நம்ம சாதாரணமாக மூச்சு காற்று உள்ளே இழுக்கும் போது சின்ன சின்னதாக உள்ளே வந்து சுவாச பைகள் இருக்கும், அது பேர் ஆல்வியோலிஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆல்வியோலிஸ் அப்படின்னு சின்னதாக குறுகலாக இருக்கக்கூடிய பலூன் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பைகளில் நம்மளோட சுவாச காற்று முழுசாக சென்றடைகிறது கிடையாது. அதே இது நம்ம பிராணாயாமம் செய்யும் போது நிதானமாக, அதாவது கான்சியஸ்னஸோட நம்ம சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியில் விடுறனால அந்த ஆல்வியோலிஸ் எல்லாத்துக்கும் நம்மளோட ஆக்சிஜன் சப்ளை, நம்ம இழுக்கக்கூடிய உள்ளே இழுக்கக்கூடிய சுவாச காற்று சென்றடையும். அப்போ நுரையீரல் நல்லா விரிஞ்சு சுருங்கி அதால் இயக்க முடியும். நம்ம பிராணாயாமம் செய்யும் போது டயஃப்ரம் அப்படிங்கக்கூடிய மசில், அதாவது உதர விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்மளோட நுரையீரல் பகுதியும் வயிற்று பகுதியும் பிரித்து கொடுக்கக்கூடிய அந்த சதை பகுதி தான் உதர விதானம். இது நல்லா விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். இது விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் போது நமக்கு நுரையீரலில் வைட்டல் கெப்பாசிட்டி, அதாவது நம்மளோட மூச்சுக்காத்த பிடிச்சு வைக்கக்கூடிய கெப்பாசிட்டியும் அதிகமாகும்.
0: வாழ்வியல் முறை மாற்றத்தால இளம் வயதினர் கூட மாரடைப்பால பாதிக்கப்படுறாங்க. இதயத்தை பாதுகாப்பதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுங்க மேடம்?
1: இப்போ நம்ம சுற்றி நம்ம வட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மாரடைப்புக்காக இருக்கக்கூடிய போஸ்டர், அதாவது விளம்பரங்கள் அதிகமாக இருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா வயது பாரபட்சம் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே மாரடைப்பு வருது. இந்த மன அழுத்தம் தான் இருதய நோய்க்கு ஒரு முக்கியமான காரணம். நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றோம், கரெக்டான தூக்கம் இருக்கு, ஆனால் நமக்கு அதுக்கு மேலே மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கு மன அழுத்தமும் போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் ஒரு காரணம். இதுக்கு பிராணாயாமம் கண்டிப்பாக உதவுமான்னு கேட்டால் ஆமா, 100% கண்டிப்பா பிராணாயாமம் உதவியா இருக்கும். பிராணாயாமம் செய்யும் போது நம்ம உடம்புல, அது மூளையில ஒரு சின்ன ப்ளூ ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க, நீல பகுதி, இது எங்க இருக்கும் அப்படின்னா மூளை தண்டு வடம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல லோக்கஸ் செருலஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி இருக்கு. இந்த பகுதி தான் நம்மளோட படபடப்பு, நம்மளோட தூக்கம், நம்மளோட ஃபோக்கஸ் அப்படிங்கக்கூடிய அந்த கான்சென்ட்ரேஷன், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. பிராணாயாமம் செய்யும் போது சிம்பத்தட்டிக் பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு ரெண்டு நரம்பு வகைகள்லையும் செயல்பாடு இருக்கு. இந்த பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா பிராணாயாமம் அதிகமாக தூண்டிவிடும். அப்போ தூண்டி விடும் போது பாராசிம்பத்தட்டிக்கோட வேலை என்ன அப்படின்னா மனசை ஒருங்கிணைஞ்சு உடம்ப ரெஸ்டில் வச்சிருக்கிறது தான். அப்போ இது அதிகமாக தூண்டுதல் இருக்கும்போது கார்டிசால் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் நம்ம உடம்புல கம்மியாக தான் வரும். இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு படபடப்பு, இந்த மாதிரி கோபம், இதெல்லாம் அதிகமாக வர வைக்கிறது. அப்போ இந்த கார்டிசாலே சுரக்கிறது தப்பான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஒரு பாம்போ ஏதோ ஒன்று நமக்கு எதிர்த்தாப்பில் இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் இந்த கார்டிசோல் தேவை. அதை பார்த்தோடனே நமக்கு என்ன வரணும், பயம் வரணும், அதுவும் தேவை தான். அதுக்காக செக்ரெட் ஆகிற இந்த கார்டிசோல் ஹார்மோன். ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்குமே அதிகமாக கார்டிசோல் செக்ரெட் ஆகிறதுனால தான் சீக்கிரம் மன அழுத்தம், படபடப்பு, பிபி அப்படிங்கக்கூடிய ரத்த அழுத்தம் நோய் வருது. இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகும் போதே அது கண்டிப்பாக நம்மளோட இருதயத்தை பாதிக்கும். மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் வந்து வயது வரம்பு இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சீக்கிரம் வருது.
0: மனித உடல் இயக்கத்தில் நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளின் பங்கு வந்து அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த வகையில் நாளமில்லா மற்றும் நாளமுள்ள சுரப்பிகளை முறைப்படுத்துவதில் பிராணாயாமம் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க மேடம்?
1: பிராணாயாமம் செய்கிறது நம்மளோட நாளமுள்ள நாளமில்லா சுரப்பிகளை சீரேக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வலிக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஹார்மோன் ரெகுலேஷன் இதை பண்ணுறதுனால தான் நம்ம உடம்புல வந்து மெட்டபாலிசம், நம்ம சொல்லக்கூடிய தூங்குறது, எந்த நேரத்துக்கு நம்ம எந்திரிக்கணும், பசி வர்றது, சாப்பிட்றது, இது எல்லாத்தையுமே இதுதான் இயக்கிட்டுருக்கு. பிராணாயாமம் நம்ம தொடர்ந்து செய்யும் போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்டார்ஃபின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். அப்போ என்டார்ஃபின் அதிகமாக சுரக்கும் போது நம்ம உடம்புல சீரமைப்பு ஒன்று போல் இருக்கும். நம்ம மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுலேருந்து நம்ம வெளியில் வந்துடுறோம், மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுறோம். அதே மாதிரி உடல் உபாதைகள், நமக்கு பயத்தினால வரக்கூடிய உடல் உபாதைகள் கம்மியாகும். ரெண்டாவது, பிராணாயாமம் செய்யும் போது நம்மளோட ரத்த ஓட்டத்தில் சுவாசத்தோட அளவு அதிகமாக இருக்கும். அப்போ எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் ஆக்சிஜனோட சப்ளை வந்து அதிகமாக கிடைக்கும். அப்போ நல்ல ஆக்சிஜன் கிடைச்சாலே ஆர்கன்ஸ் எல்லாமே நல்ல திசுக்களை உருவாக்கும். அதாவது நீர் இருந்தால் தான் ஒரு செடி வளருமானா, கண்டிப்பாக அப்படி தான். அந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு ஆர்கன்

0: நம்ம பிராணாயாமம், யோகா பயிற்சி சொல்லும்போது மக்கள் இப்போ கேட்குறது என்னென்னா, அது எப்போ செய்கிறது, எப்படி செய்கிறது, அதுக்கான நேரம் எங்களுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி தான் கண்டிப்பாக மக்களுக்கு இடையே வருது. முதல்ல நம்ம பிராணாயாமம் செய்யும்போது நம்மளோட உடல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, நேராக நிமிர்ந்து இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்மளோட முதுகு தண்டு நேராக இருக்க வேண்டும். நம்ம பிராணாயாமம் செய்கிற இடம் சுத்தமாக இருக்கணும். நாசிகள் வெளியாக தான் சுவாசம் உள்ளே போகுது. தூசி இந்த மாதிரியான எந்த பொருளும் உள்ளே போயிடக்கூடாது. அந்த இடம் வந்து காற்றோட்டமாக இருக்கணும், அமைதியாக இருக்க வேண்டும், முக்கியமாக சுத்தமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பிராணாயாமம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் அப்படின்னா, 2-3 தடவை செய்யலாம். இது எவ்வளோ கால அவகாசத்தில் செய்யணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 15 நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம பிராணாயாமத்துக்கு ஒரு நாளைக்கு செலவழிக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த நேரம் இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா, எல்லாருக்கும் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக 15-20 நிமிடமாவது தினமும் பிராணாயாமம் செய்கிறது நல்லது. ஆனால் 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக பிராணாயாமம் இந்த பயிற்சியை தினமும் செய்யலாம். அது செய்கிறது எப்படி அப்படின்னா, அதுக்கான முறையான பயிற்சி நம்ம முதல்ல எடுத்துக்கிடணும். இதை வந்து ஒரு யோகா இல்லைனா இயற்கை மருத்துவர்கிட்டையோ, யோகா பயின்ற ஒரு நல்ல ஆசான்கிட்டையோ கண்டிப்பாக நம்ம இதை கற்று செஞ்சுக்கலாம். பிராணாயாமங்களில் 2 வகைகள் இருக்குது. அதாவது கூலிங் பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை குளிர்ச்சி ஆக்கிற தன்மை கொடுக்கறது. அதே மாதிரி ஹீட்டிங் பிராணாயாமம், உடலை சூடுபடுத்தி நம்மளோட மெட்டபாலிசத்தை அதிகமாக்குறதுக்குரிய மூச்சு பயிற்சிகள் இருக்குது. இதுக்கு கீழேயே நிறைய வகைகள் இருக்குது. அதனால் ஒரு முறையான ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
1: யோகாசனம் செய்யும்போது சில நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னாக்க சில யோகாசனங்கள் செய்கிறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயாமம் நம்ம வந்து கற்றுக்கிறதுக்கு பயிற்றுனர் அவசியம் தானா, அந்த விவரத்தை சொல்லுங்களேன் மேடம்.
0: பயிற்றுனருக்கு கீழே செய்கிறது கண்டிப்பாக நல்லது, ஏன்னா இதுலேயும் கட்டுப்பாடுகள் இருக்குது. சில உடல் உபாதைகளுக்கு சில பிராணாயாமங்கள் பண்ணக்கூடாது கட்டுப்பாடுகள் இதில் இருக்குது. ஏன்னா பிராணாயாமம் மூலமாக நம்ம உடலை வந்து குளிர்ச்சியாகவும் மாற்றலாம், குளிர்ச்சியாக இருக்கிற உடலை வந்து சூடு தன்மை அதிகரிக்கிற மாதிரி மாற்றலாம். அதனால ஒவ்வொரு உடல் உபாதைகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு பிராணாயாம பயிற்சி இருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, மன அழுத்தம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பிராமரி அப்படின்ற ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. பிராமரி பிராணாயாமம் செய்கிறது ரொம்ப சிறப்பு. அது செய்கிறது மூலமாக இரத்த நாளங்கள் நல்லா விரிஞ்சு கொடுக்கும், ரத்த ஓட்டம் ரொம்ப சீராயிருக்கும். ஆனால் அதே பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது காது பிரச்சனைகள் இருக்கிறவங்களோ, அதிகமான உயர் இரத்த அழுத்தம் இருக்கிறவங்களோ அதை செய்யலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு செய்யக்கூடாது, கட்டுப்பாடு இருக்குது. இந்த மாதிரி எல்லா பிராணாயாமங்களுக்கும் கட்டுப்பாடு இருக்கிறனால அதை ஒரு பயிற்சியாளர்கள் கீழேயும் செய்கிறது தான் ரொம்ப நல்லது.
1: மனித உடலின் சீரான இயக்கத்திற்கு சுவாசம் எந்த வகையில் அவசியம், அந்த சுவாசத்தை முறையாக பிராணாயாமம் மூலமாக எப்படி வந்து நாம் வந்து உடலுக்கு பெறுவது, அதன் மூலமாக நுரையீரல், இதயம், அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் உறுப்புகளையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படிங்கிற அருமையான பல தகவல்களை நமக்கு எடுத்து சொன்னவங்க இயற்கை மற்றும் யோக மருத்துவர் கே. கிருஷ்ணாதேவி அவர்கள். நிலையத்தின் அழைப்பை ஏற்று அருமையானதொரு நேர்முகத்தில் கலந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன தகவல்கள் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். நன்றிங்க மேடம்.
2: நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி அகில இந்திய வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
3: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
5: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1980களில் வெளியான பாடல்களை தான், சூப்பர் ஹிட்டான பாடல்களை தான் நேர்களை நம்ம கேட்க போறோம். சோ நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் OTFM 101.8. எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகளில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகத்தின் அடுத்த பாடல் மூடு பணி திரைப்படத்திலிருந்து.

0: சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
1: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புன்ன சைபால்
2: சைபால்.
3: ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து

0: சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதை தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சலை உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும். மனைவியே எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேறு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போயிட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்க இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து, அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவுதான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்.
1: சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேர்களே, உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. கத்தரிக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் 42 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 42 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரை 90 ரூபாய், புடலங்காய் 34 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகட்காய் 45 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 18 ரூபாய், அரசாணிக்காய் 20

ரூபாய், பச்சை மிளகாய் 45-55 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 32 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 110 ரூபாய், தேங்காய் 44 ரூபாய், மாங்காய் 25 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 35 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 38 ரூபாய், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 45 ரூபாய், பீட்ரூட் 40 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோஸ் 30 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், பட்டாணி 140 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 190 ரூபாய், இஞ்சி 145 ரூபாய், கரி பீன்ஸ் 70 ரூபாய், புஷ் பீன்ஸ் 90 ரூபாய், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய், ஊட்டி அவரை 110-120 ரூபாய், கலர்கோஸ் 40 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 40 ரூபாய், புரொக்கோலி 90-100 ரூபாய், கருவேப்பிள்ளை 35 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 50 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காசோளக்கதிர் 30 ரூபாய், எலுமிச்சம்பழம் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், மாதுளம்பழம் 210 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் 100-150 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், மோரிஸ் 40 ரூபாய், நேந்திரன் 40 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்பூரவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 240 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம். பேக் டு த ஷோ ரெட்ரோ ராகங்கள் நேர்களே, இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் கோல்டன் இட்ஸ் ஆஃப் த 80s, அதாவது 1980 வெளிவந்த கோல்டன் இட்ஸ் தான், கோல்டன் இட்ஸான சாங்கை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். ஸ்டேடியோனி தோட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேயர்களுக்கு அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் 2026-27 கல்வியாண்டிற்கு முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. விண்ணப்பங்களை www.tnpdy.in என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் மற்றும் கமர்ஷியல் பிராக்டிஸ் ஆகிய பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. 10 மற்றும் 12 வகுப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்தும் விண்ணப்பிக்கலாம்.

0: வீட்டில் கேட்ட அந்த சூப்பரான பாடல் இரட்டை வால் குருவி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: இது ரெட்ரோ ராகங்கள்.
2: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

இன்றைய கேட்ட அந்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது. நேரில் நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். கேட்டுட்டு நேரம் 9:34. நேரில் இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில 1980களில் வெளியான கோல்டன் இட் சாங்ஸ் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டேட்யூனி தோட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேற்றுல கேட்டிருந்த சூப்பரான பாடல் சொல்ல துடிக்குது மனசு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. தொடர்ந்து கேட்கலாம் ரெட்ரோ ராகத்தின் அடுத்த பாடல்.

0: நேற்றை கேட்ட அந்த பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது.
1: உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா
2: சார்? ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் லாஃப் இங்கிலீஷ்,
3: என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப்.
4: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும்
5: கவிதை.
4: ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்போம், பழகுவோம், பேசுவோம்.
6: மொழி தெரிஞ்சு பேசுறது நல்ல விஷயம், தெரியாத ஒரு மொழிய பேச முயற்சிக்கிறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். தைரியமா தாராளமா என்ஜாய் பண்ணுங்க. குட் லக்.
7: இன்று June 18 வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம். ஜான்சி ராணி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தில், அதாவது சிப்பாய் கிளர்ச்சியில், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தனது இறுதி மூச்சு வரை துணிச்சலுடன் போராடி வீர சொர்க்கம் எய்தியவர். வாரணாசியில் November 19, 1828 அன்று பிறந்தவர் மணிகர்ணிகா. மராத்திய வீரமரபில் பிறந்த மணிகர்ணிகா விளையாடும் வயதிலேயே வாள்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீர கலைகளை பயின்று ஆண் வீரர்களையும் விஞ்சும் திறன் பெற்றிருந்தார். 1842 ஜான்சி மன்னர் கங்காதர ராவ் என்பவரை மணந்தார். கணவரின் இறப்பிற்கு பிறகு தனது வளர்ப்பு மகனான தாமோதர் ராவுக்காக ஜான்சி அரசை ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்க மறுத்து போர்க்களத்தில் குதித்தார். 1858 June 17 கோட்டக்கி சேராய் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜான்சி போரிட்டார். அந்த போரில் படுகாயம் அடைந்து வீரமரணம் அடைந்தார். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் தியாகமும் வீரமும் இன்றும் இந்திய வரலாற்றில் அழியாத வரலாற்று பக்கங்களாக போற்றப்படுகின்றன. இன்று June 18 வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம்.
4: உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள்.

இன்றைக்கு இருந்த சூப்பரான பாடல் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது.

நீங்களே கேட்ட அந்த பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நீங்களே கேட்ட பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆனரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, வணக்கம். பிராரேக்னார் அண்ணா ஒன்ஸ் சேட், த பீப்பிள் ஆர் த ட்ரூ மாஸ்டர்ஸ் ஆஃப் த நேஷன். அட் த வெரி அவுட் செட் ஐ கன்வே மை பெஸ்ட் ரிகார்ட்ஸ் டு த மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி சீட்டட் ஹியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் த 17th தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, who have been chosen by the people, the real masters of Tamil Nadu, in the recently concluded Tamil Nadu Legislative Assembly elections. As members of this historic assembly, the very heart and intellect of our democracy, I am confident that you will debate on people's needs, enact laws accordingly, and safeguard the welfare of the people. அண்ணல் அம்பேத்கர் ப்ரொஃபவுண்ட்லி ஸ்டேட்டட், ட்ரூ டெமோக்ரசி இஸ் த யூனியன் ஆஃப் ஆல் த்ரீ, இக்வலிட்டி, லிபர்ட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஃபார் சச் அ டெமோக்ரசி டு ஃப்ளரிஷ், த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் ஃபார்ம்லி டிசைடெட் தட் இட் இஸ் பாசிபிள் ஒன்லி அண்டர் த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு ஸ்ரீ ஜோசப் விஜய், லீடர் ஆஃப் த தமிழக வெற்றி கழகம், a party that stands above caste, religion, language, race, and the influence of money, and that holds as its ideological guides Paguthariwu, Pagalavan, Panthaiya Periyar, Peruthalavaiyar, Kamarajar, Satta Medithal, Annal Ambedkar, Viramangai, ராணி வெல்லு நச்சியார், அண்ட் மக்கள் சேவாகர் அஞ்சல் அம்மல். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் ராங் ப்ரொனவுன்சேஷன்ஸ். வித் திஸ் கன்விக்ஷன், த பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு ஹேவ் பிளேஸ் த கவர்மெண்ட் லெட் பை த தமிழக வெற்றி கழகம் இன் பவர். இன் கீப்பிங் வித் கோட் த சேஞ்ச் அலோன் இஸ் அன்சேஞ்சிங், a transformation never seen before in the political history of Tamil Nadu has come about in the recently concluded Tamil Nadu Legislative Assembly elections. Within just 2 years of the party founding, the historical leader of our times, the Honorable Chief Minister of Tamil Nadu, has formed the government with the overwhelming support of the people, single-handed, by overcoming many barriers, vanquishing many money power, and upholding democracy. Pirarikunar Anna once said, "Renaissance is not a poison that destroys virtues. It is the means to destroy the venomous pest that destroys those virtues." True to these golden words of Pirarikunar Anna, the Honorable Chief Minister has in a short time achieved a feat of Himalayan scale by bringing about a new renaissance and a great widespread whistle revolution in the political landscape of Tamil Nadu. Since India attained independence, Paraginayagar Anna in 1967 and Purakshir Talivar NGR in 1977 ushered in great revolutions in the politics of Tamil Nadu. On similar lines, in 2026, the Honorable Chief Minister of Tamil Nadu has single-handedly brought about a great historic revolution. This government will stand as a government that abides by the core principle of upholding the state rights, safety, welfare of women, social justice, equal opportunity, welfare of the differently abled, farmers,

0: ஆங்கிலத்திலே ஆற்றிய உரையின் தமிழாக்கத்தை இப்போது தங்கள் முன்னாலே நான் படிக்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்றார் பேரறிஞர் அண்ணா. அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத் தொடரில் இங்கே அமர்ந்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எனது நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகிய தாங்கள் அனைவருக்கும் மக்களுக்கு தேவையானவற்றை விவாதித்து அதற்கு ஏற்ப சட்டங்களை இயற்றி மக்கள் நலனை காப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சமத்துவம், சுதந்திரம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய மூன்றும் ஒன்றிணைந்ததே உண்மையான ஜனநாயகம் என்றார் அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அத்தகைய ஜனநாயகம் வளர வேண்டும் என்றால் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், வீரமங்கை ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களால் தான் முடியும் என்று முடிவெடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசினை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியுள்ளார்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரை நிகழ்ந்திராத ஒரு மாற்றம் அண்மையில் நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கிறது. கட்சி தொடங்கிய 2 ஆண்டுகளில் மக்களின் பேராதரவுடன் தன்னந்தனியாக பல தடைக்கற்களை உடைத்தெறிந்து பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை நிலைநாட்டி ஆட்சியை பிடித்திருக்கிறார் சரித்திர நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மறுமலர்ச்சி என்பது மாண்புகளை மாய்த்திடும் நஞ்சு அல்ல, மாண்புகளை மாய்க்கும் நச்சுப்பூச்சிகளை அழித்திடும் முறை என்றார் பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிக்கேற்ப தமிழ்நாட்டின் அரசியலில் ஒரு புதிய மறுமலர்ச்சியை, மகத்தான மாபெரும் விசில் புரட்சியை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தி இமாலய சாதனை புரிந்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்திய நாடு சுதந்திரமடைந்த பிறகு தமிழ்நாட்டின் அரசியலில் 1967 பேரறிஞர் அண்ணா அவர்களும், 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அந்த வரிசையில் 2026 மாபெரும் சரித்திர புரட்சியை தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாநில உரிமை, பெண்கள் நலன் மற்றும் பாதுகாப்பு, சமூக நீதி, சம வாய்ப்பு, மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், திருநர் மற்றும் சிறுபான்மையினர் ஆகியோரின் நலன், கல்வி, மருத்துவம் மற்றும் சுகாதாரம் உரிய பிரதிநிதித்துவம் என அனைவரையும் உள்ளடக்கிய ஆட்சி என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு சட்டங்களை இயற்றும் அரசாக, திட்டங்களை தீட்டும் அரசாக, 7.5 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாக இந்த அரசு விளங்கும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களாக திகழும் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், ராணி வேலுநாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோர் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்கள் வகுத்து தந்த கொள்கைகளை கட்டிக்காத்து பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களது வழியில் ஜனநாயகத்தின் மேன்மையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நடைமுறைப்படுத்தும். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியுள்ளது. தமிழக வெற்றி கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் புதுதில்லியில் மாண்புமிகு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகளான வான்வழி அமைப்பு மையத்தை சிஏபிஎஸ் கேப்ஸ் ஓசூர் நரையில் நிறுவவும், மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு முயல்வதை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனே விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை அளித்து தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் ஒன்றிய அரசிடம் மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையான நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு, தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டில் நிறுவுதல் மற்றும் ஓசூர், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்குதல் குறித்து கூறினார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இக்கோரிக்கைகளை நிறைவேற்ற மீண்டும் ஒருமுறை ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் செலுத்தும் வரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்படும். அவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவதோடு நின்றுவிடாமல் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்காக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும். தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய ஒவ்வொரு ரூபாய் வருவாயும் முறையாக ஆவணப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சமான அணுகுமுறை அறிக்கையாக வெளியிடப்படும். மேலும் தமிழ்நாட்டுக்குரிய நியாயமான நிதி பகிர்வை ஒன்றிய அரசிடமிருந்து பெறுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்கும் மாநில உரிமைகளுக்காக போராடுவதற்கும் மாநிலங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் புதிய கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கும் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி பெரும் முனைப்புடன் இந்த அரசு செயல்படும். கடந்த சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிக மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற பிறகு ஆற்றிய தனது முதல் உரையில் உறுதியளித்தபடி கடந்த கால அரசின் தவறான நிதி நிர்வாகத்தின் மறைக்கப்பட்ட உண்மை நிலையை வெளிக்கொணரும் வகையில் தமிழ்நாட்டின் நிதி நிலை குறித்த வெள்ளை அறிக்கையை இந்த அரசு வெளியிட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் கடனின் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்தது. 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. இது தற்போது மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP 28.3% உள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனி நபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது. 2024-25 நிதியாண்டில் 48,840 கோடி ரூபாயாக இருந்த மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை 2025-26 நிதியாண்டில் 78,324 கோடி ரூபாயாக ஒரே ஆண்டில் உயர்ந்து மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் GSDP 2.2% உள்ளது. மொத்த வருவாய் வரவுகளில் கிட்டத்தட்ட 23% வட்டி செலுத்துவதற்கே செலவிடப்படுகிறது. வருவாய் இழப்புகள் மற்றும் வரி வசூல் துறைகளில் நிலவும் திட்டமிட்ட ஊழல் காரணமாக 2021-22 நிதியாண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 5.93% இருந்த வரி வருவாய் 2025-26 நிதியாண்டில் 5.45% குறைந்துள்ளது. அரசுக்கு நியாயமாக செல்ல வேண்டிய திசை மாறி சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டு வர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. இதுவரை தடமாறி சென்ற வருவாயை அரசின் கணக்கிற்கு கொண்டு வரும் பொருட்டு மதுபான உற்பத்தியாளருக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை இந்த அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசின் கருவூல கணக்கில் வரவு வராத வருவாய்கள் அனைத்தும் முழுமையாக முறைப்படுத்தப்படும். அரசின் அதிகாரப்பூர்வ கருவூல வருவாயாக நேரடியாக மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டும் அரசிற்கு ஓர் ஆண்டிற்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. வருவாய் வரவுகளில் ஏற்படும் அனைத்து இழப்புகளையும் அதேபோல் அரசு பணிகள் மற்றும் இதர அரசு செலவினங்களில் ஏற்படும் இழப்புகளையும் தடுத்து நிதி நிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வர இந்த அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை இந்த அரசு முழுமையாக நிறைவேற்றும். மிகவும் சவாலான நிதி நெருக்கடியினை தமிழ்நாடு அரசு சந்தித்து வரும் வேளையிலும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் முனைப்புடன் இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதல் 3 உத்தரவுகளாக நுகர்வோரின் மின் கட்டணத்தினை குறைத்திடும் விதமாக அரசிற்கு ஏற்படக்கூடிய 1730 கோடி ரூபாய் செலவில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கவும், மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும், மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக திங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினை ஏற்படுத்தவும் ஆணையிட்டுள்ளார்.
1: பொது அமைதியை பேணி காப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிறைவேற்றுவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரம் கொண்டு ஒதுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளை பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குவது இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது இந்த அரசு மிக கடுமையான, கண்டிப்பான, விரைவான நடவடிக்கைகளை எடுத்து உரிய சட்டப்பிரிவுகளின் கீழ் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரும். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை 2545 புதிய பணியிடங்களுடன் 319 புதிய 4 சக்கர ரோந்து வாகனங்கள், 101 இருசக்கர வாகனங்கள் மற்றும் ட்ரோன்களுடன் 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இப்பணியினை மிக சிறப்பாக செய்து முடிக்கும். கடந்த சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கலாச்சாரம் பேரிட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த முந்தைய அரசு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதையும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டிற்கு முதற் காரணம் மாநிலத்தின் பரவலாக கிடைக்கும் போதைப்பொருள் பழக்கம்தான். பொருள் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு முழு மூச்சுடன் செயல்படும். இதனை செயல்படுத்தும் விதமாக போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களை உருவாக்க இந்த அரசு உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக ஒழிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது. பொதுமக்களின் நலனில் பெரிதும் அக்கறை கொண்ட இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முதற்கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் 500 மீட்டர் தொலைவில் அமைந்திருந்த 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகள் மூடப்பட்டுள்ளன. கள்ளச்சாராய நடமாட்டம் மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை முற்றிலும் ஒழிப்பதற்கும் இத்துறையில் முழுமையான கண்காணிப்பை ஏற்படுத்துவதற்கும் தேவையான கடுமையான விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படும். இதன் மூலமாக ஆயத்தீர்வை வசூல் மற்றும்

பொதுவான விநியோகத்தில் உள்ள முறைகேடுகள் தடுக்கப்பட்டு மாநிலத்தின் சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மலிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெருமளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்தில் உள்ள கனிம வளங்களை திறம்படவும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நீடித்த காலத்திற்கு பயன்படுத்துவதையும் இந்த அரசு உறுதி செய்யும். அரசின் கருவூலத்திற்கு வர வேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறி செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேர்வதை உறுதி செய்வதற்காக முறையான ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் திட்டமிட்ட சட்டவிரோத கனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படுகின்றன. இந்த முயற்சிகளின் வாயிலாக கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க அரசு தீவிரமாக முயன்று வருகிறது. இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாய பெருமக்கள் மட்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகங்களுக்கு விலையில்லாமல் வழங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீர்நிலைகளின் கொள்ளளவு அதிகரிப்பதற்கு வழிவகை ஏற்படுவதுடன் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பிற்கும் உதவிகரமாக இருக்கும். இத்திட்டமானது மண் வளத்தை மேம்படுத்தி அதன் மூலம் வேளாண் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும். இத்திட்டத்தின் கீழ் தற்போது வரை 18,274 ஏரிகள் மற்றும் குளங்கள் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளன. வேளாண் பெருமக்களுக்கு உதவும் வகையில் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் வரை பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் 14.43 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். இதனால் சுமார் 6,000 கோடி ரூபாய் அரசிற்கு கூடுதல் செலவினம் ஏற்படும். வேளாண் துறையை மறுமலர்ச்சி அடைய செய்வதும் வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுமே இந்த அரசின் முதன்மையாக கொள்கையாகும். விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உடனடி நிதி உதவிகள் மற்றும் கடன் தள்ளுபடிகள் மட்டுமின்றி முறையான நீர்ப்பாசன மேலாண்மை, நவீன விவசாய தொழில்நுட்பங்கள், குளிர்பதன கிடங்கு வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்தல் போன்றவற்றின் மூலம் விவசாயிகளின் நலன்களை காக்கும் முதன்மை சக்தியாக இந்த அரசு செயல்படும். நிர்வாக அமைப்பில் மலிந்து கிடக்கும் ஊழலை வேரோடு அறுத்து நேர்மையான வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. இதற்கேற்ப அனைத்து துறை சார்ந்த கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் எவ்வித ஒளிவு மறைவுமின்றி கடுமையான கண்காணிப்பு வழிமுறைகளுக்கு உட்படுத்தப்படும். கடந்த காலங்களில் நிலவிய முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகளின் தலையீடுகளும் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். ஒவ்வொரு சமூகத்திற்கும் உரிய அளவிலான பிரதிநிதித்துவம் கிடைப்பதே உண்மையான சமூக நீதி என்பது இந்த அரசின் அடிப்படை கொள்கை. இந்த கொள்கை மற்றும் வாக்குறுதியை நிறைவேற்ற சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைவாக முடிக்க நாம் ஒன்றிய அரசினை வலியுறுத்துவோம். ஒன்றிய அரசின் சாதிவாரி கணக்கெடுப்பு முடிந்த பின்னர் தமிழ்நாடு அரசு சமூக நீதி கணக்காய்வினை நடத்தும். 1968 பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழி கொள்கை நீக்கப்பட வேண்டும், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகள் மட்டுமே பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. அன்று முதல் இன்று வரை தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இருமொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று என்ற சூழ்நிலையில் அதனையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தவும் உச்ச நீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த அரசு கடுமையாக எதிர்க்கும். தேசிய கல்விக் கொள்கையின்படி மும்மொழி கொள்கையை கடைபிடித்தால்தான் அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு நியாயமாக கிடைக்கப்பெற வேண்டிய 3,458 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்க முடியும் என்ற ஒன்றிய அரசின் நிலைப்பாடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு சமமாகும். மும்மொழி கொள்கையை நிறைவேற்றினால்தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்து தமிழ்நாட்டுக்குரிய நிதியை உடனடியாக விடுவிக்க ஒன்றிய அரசை இந்த அரசு வலியுறுத்தும். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் கல்வியானது பொதுப்பட்டியல் இருப்பதன் காரணமாக நீட் தேர்வு, தேசிய கல்விக் கொள்கை திணிப்பு, மும்மொழி கொள்கை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எனவே கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து

அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அது மட்டுமின்றி உயர்கல்வித்துறையில் பல்வேறு அடிப்படை சீர்திருத்தங்களை இந்த அரசு கொண்டு வரும். இதன் மூலம் உலகத்தரம் வாய்ந்த உயர்கல்வி தமிழ்நாடு மாணவர்களுக்கு கிடைக்கப்பெறும். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக விளங்குவது காவிரி டெல்டா பகுதி. டெல்டா மாவட்டங்களின் பிரதான நீர் ஆதாரமான காவிரி நீரினையே டெல்டா பகுதி விவசாயிகள் நம்பியுள்ளனர். காவிரி நீரை பயன்படுத்துவதில் தமிழ்நாட்டிற்கு உள்ள உரிமை மிக பழமை வாய்ந்தது. நம்முடைய உரிமையை உச்சநீதிமன்றத்தில் நிலைநாட்டிய பின்பும் காவிரி நீரை பெறுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் போராட வேண்டிய நிலை இருக்கிறது. உரிய நீருக்கு பதிலாக உபரி நீர்தான் தமிழ்நாட்டு கர்நாடக அரசால் வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் மேகதாது திட்டத்தை செயல்படுத்த கர்நாடக அரசு முயன்று வருகிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் வேளாண் உற்பத்தியும் கடுமையாக பாதிப்படையும். இதனை தடுத்து நிறுத்தவும் தமிழ்நாட்டிற்கு நீரை உரிய காலத்தில் பெற்றுத்தரவும் தேவையான சட்ட நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்து வருகிறது. தமிழ்நாட்டு மீனவர்கள் தங்களின் வாழ்வாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பாதிக்கும் பல்வேறு சவால்களை தொடர்ந்து எதிர்கொண்டு வருகின்றனர். பருவமழை, புயல் மற்றும் பிற இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு அப்பாற்பட்டு பாக் வளைகுடா பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் அடிக்கடி கடுமையான துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். அவர்கள் இலங்கை கடற்படை அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதும் அவருடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு நீண்ட காலம் பிடித்து வைக்கப்படுவதும் கணிசமான அளவில் அபராதங்கள் விதிக்கப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண ஒன்றிய அரசை அரசு தொடர்ந்து வலியுறுத்தும். அதே நேரத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பொருளாதார நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் பல்வேறு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும். காலநிலை மாற்றத்தினை எதிர்கொள்வதிலும் தமிழ்நாட்டின் வனப்பரப்பு மற்றும் பசுமை பரப்பினை உயர்த்துவதிலும் சதுப்பு நில காடுகள், ஈரநிலங்கள், கடலோர பகுதிகள் என அனைத்து வகையான சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பரப்புகளை பாதுகாப்பதிலும் இந்த அரசு உறுதியாக செயல்படும். நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும் மழைக்காலங்களில் வரும் நீரை சேமிக்கவும் ஏதுவாக ஏரிகள் மற்றும் குளங்கள் பராமரிப்பு திட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செயல்படுத்தப்படும். மேலும் கடலுக்கு செல்கின்ற நீரை தடுக்கும் வகையிலும் மழை நீரினை சேமிக்கும் வகையிலும் தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தென் மாவட்ட மக்களின் உயிர் நாடியாக விளங்குவது முல்லை பெரியாறு அணையாகும். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 142 அடி வரை உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் 2014 ஆணையிட்டதோடு அணையை வலுப்படுத்திய பின் அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்திக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தி இருக்கிறது. ஆனால் அணையை வலுப்படுத்தும் பணிகளை மேற்கொள்ள தொடர்ந்து அனுமதி மறுத்து வரும் கேரள அரசானது அதற்கு மாறாக புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. கேரள அரசின் புதிய அணை கட்டும் முயற்சியை தடுக்கவும் முல்லை பெரியார் அணைப்பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அணையின் நீர்மட்டத்தினை உயர்த்தவும் உறுதியான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள நதிகளை இணைக்கவும் அதனை தொடர்ந்து ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தென் மாநிலங்களில் உள்ள நதிகளை இணைக்கவும் இந்த அரசு தீவிரமாக முயற்சி மேற்கொள்ளும். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடம்பாறை, சிவகலை, அழகன்குளம், அரிக்கமேடு, சலுவன் குப்பம் மற்றும் பூம்புகார் ஆகிய தலங்களில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்ளவும் கீழடி, ஆதிச்சநல்லூர் ஆகிய இரு தலங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அங்கீகாரத்தை கிடைக்கவும் இத்தலங்களுக்கு பள்ளி மாணவர்களை கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லவும் இந்த அரசு வழிவகை செய்யும். மேலும் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய பண்பாட்டு தலங்களில் மிக மெய்மை மற்றும் மெய்நிகர் தோற்றம் ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி ஆகிய தொழில்நுட்பங்களின் மூலம் சுற்றுலா பயணிகளுக்கு தமிழர் நாகரிகம் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு அதன் அனுபவம் வழங்கப்படும். இவற்றுடன் இணைந்து மாநிலத்தின் இயற்கை வளங்களையும் சுற்றுச்சூழல் சமநிலையையும் பேணிக்காக்கும் வகையில் ஒரு விரிவான நிலையான சுற்றுலா கொள்கை சஸ்டைனபிள் டூரிசம் பாலிசி வகுக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு உட்கமைப்பை மேம்படுத்தி தமிழ்நாட்டை உலகளாவிய பாரம்பரிய மற்றும் சூழல்சார் சுற்றுலா தலமாக இந்த அரசு மாற்றும். வரும் 2036 தமிழ்நாட்டை 15 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற மாநில முதலமைச்சர் அவர்களின் இலக்குடன் தொழில்கள் வளர வேண்டும், தொழிலாளர்கள் வாழ வேண்டும் என்ற கொள்கையில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும். இதன்படி குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடங்க தேவையான அனுமதியினை ஒற்றை சாதன முறையில்

நிறைவாக வழங்குவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்கும். இதன் மூலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடைவதோடு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். மாநிலத்தின் பொருளாதார நிலைத்தன்மையையும் தொழில்துறை வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும் நோக்குடன் முந்தைய தொழில் கொள்கைகளின் தொடர்ச்சியை பேணுவதோடு தற்கால மற்றும் வருங்கால தேவைகளை கருத்தில் கொண்டு ஒரு புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு வகுத்து உள்நாட்டு மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களது முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறப்பு ஊக்கத்தொகை திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும். அனைத்து துறைகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் ஒற்றை சாளர முறை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் முழுமையான டிஜிட்டல் தளமாக மேம்படுத்தி எவ்வித நிர்வாக தாமதமின்றி அனைத்து அனுமதிகளையும் விரைந்து வழங்கி தொழில் தொடங்குவதை எளிதாக்கும். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் சூழலை இந்த அரசு மேம்படுத்தும். பன்னாட்டு நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று தலைமைச் செயலாளர் தலைமையில் ஏற்படுத்தப்படும். இந்த ஆணையத்தின் மூலம் 200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்யும் நிறுவனங்கள் அல்லது 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கும் நிறுவனங்களுக்கு விரைந்து தொழில் தொடங்க அனுமதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வறுமை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான குறிக்கோள். வறுமையை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் அவர்கள் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த அரசு ஏற்படுத்தி தரும். இந்தியாவில் நகரவாதத்தில் முன்னோடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. வரும் 2031 ஆண்டிற்குள் நகர்ப்புற சிறப்பிற்கான இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழும். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சியும் தங்களது குடிமக்களுக்கு உயர்தர வாழ்க்கையை உறுதி செய்யும் வகையில் தூய்மையான குடிநீர் விநியோகம், நவீன நகர்ப்புற கட்டமைப்பு, பசுமையான மற்றும் தூய்மையான சூழல், டிஜிட்டல் நிர்வாகம் மற்றும் நிலையான பொருளாதார வாய்ப்புகளை அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கும். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப குறித்த நேரத்தில் எவ்வித ஒளிவு மறைவின்றி தேர்வாணையங்கள் மூலம் தேர்வுகள் நடத்தப்பட்டு முறைப்படி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். இதன் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் அரசு பணி கனவு மெய்ப்படும். செயற்கை நுண்ணறிவிற்கு தனி கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையின் வரம்பை செயற்கை நுண்ணறிவையும் உள்ளடக்கும் வகையில் விரிவுபடுத்தியுள்ளது. அரசு துறைகளின் செயல்திறனை மேம்படுத்தவும் பொதுமக்களுக்கு சிறந்த மின்னாளுமை இ கவர்னன்ஸ் சேவைகளை வழங்கவும் இத்துறை செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்த துணை புரியும். தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் இருந்து தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. மேலும் சிறுபான்மையின் நலனாக திகழும் அரசு சிறுபான்மையின் முன்னேற்றத்திற்கும் அவர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் என்றும் உறுதுணையாக இருக்கும் இந்த அரசு. ஒரு உண்மையான மதசார்பற்ற சமூக நீதி அரசாக திகழும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உயர்தர பள்ளி கல்வி, உலகின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுய தொழில் வாய்ப்புகள், வீடு மற்றும் உட்கடல் வசதிகள், திறன் மேம்பாடு, பொருளாதார மற்றும் வாழ்வாதார மேம்பாடு என அனைத்து வகையிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் சமூக நீதியினை நிலைநாட்டும் அரசாக இந்த அரசு திகழும். மாற்றுத்திறனாளிகளின் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பினை உறுதி செய்யும் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு அரசு திகழும். டிஜிட்டல் மற்றும் உட்கட்டமைப்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சமமான அணுகல் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாமல் சமூகத்தில் அவர்களின் முன்னேற்றத்திற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்படும். மாற்றுத்திறனாளிக்கான 4% இடஒதுக்கீட்டை முறையாக நடைமுறைப்படுத்தவும் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கும். எதிர்கால ஒலிம்பிக் வெற்றியாளர்களை உருவாக்கும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக நிலைநிறுத்துவதையும் நோக்கமாக கொண்டு ஒலிம்பிக் உயர் திறன் மையங்கள் ஒலிம்பிக் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைக்க இந்த அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மையங்கள் உலக தரத்திலான பயிற்சி, உட்கட்டமைப்பு, உயர்தர பயிற்சி, நவீன விளையாட்டு, அறிவியல் வசதிகள், செயல்திறன் பகுப்பாய்வு மற்றும் முழுமையான விளையாட்டு மேம்பாட்டு சேவைகள் வழங்கும். திருநர் கண்ணியத்துடன் வாழ வழி செய்யும் விதமாக அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கவும் சுய உதவி குழுக்கள் அமைச்சிடவும் வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் வேலை வாய்ப்பு பெற்றிட துணை புரிந்தும் வீட்டு வசதி வசதிகளை உருவாக்கிடவும் இந்த அரசு உறுதுணையாக இருக்கும். நமது வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக கோயில்களின் நிர்வாகத்தை மேம்படுத்தும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறையில் கட்டமைப்பு சீர்திருத்தங்களை இந்த அரசு மேற்கொள்ளும். கோயில் சொத்துக்கள், நிலங்கள் மற்றும் அறக்கட்டளை

வருவாய்கள் அனைத்தையும் முழுமையாக தணிக்கை ஆடிட் செய்வதற்கும் கணக்குகளை வெளிப்படையாகவும் கணினி மயமாகவும் கொண்டு வருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். முந்தைய காலங்களில் நிலவி வந்த நிர்வாக முறைகேடுகள் முற்றிலும் களையப்பட்டு பொதுகளில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அதன் புனிதமான நோக்கங்களுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். இந்த அரசால் உறுதி செய்யப்படும். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் செல்வதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் அரசு ஊழியர்கள், இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்கள். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலன்களை தொடர்ந்து பாதுகாக்கப்படும். அவர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள் மேலும் செம்மைப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் வளர்ச்சியினை மேலும் ஊக்குவித்துவிடவும் மக்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்திடவும் அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் இவ்வரசு செயல்படுத்தும். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு மற்றும் மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம் என 10 தூண்களை உள்ளடக்கிய வளர்ச்சி பாதையாக இது இருக்கும். எத்தனை தடைகள் வந்தாலும் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தை தந்து அதன் மூலம் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்திட இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய இந்த அரசு செயலாற்றும். இந்த அரசால் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் மாநிலத்தின் நிதி நிலையை சீரமைத்து வருங்காலங்களில் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படும். தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையில் படைபலம், பணபலம், அதிகார பலத்தை மீறி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான இந்த அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இம்மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை. இந்த கடமையை நிறைவேற்ற சட்டமன்ற உறுப்பினராகி நீங்கள் எல்லாம் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த மாமன்றத்தில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு அரசுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை வழங்குவீர்கள் என்பது எனக்கு ஐயமில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்றார் போல அனைவருக்குமான அரசாக, மக்களுக்கான அரசாக, வெறுப்பு வெறுப்பின்றி நேர்மையாக, வெளிப்படையாக, ஒளிவு மறைவின்றி இந்த அரசு செயல்படும். தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக உருவாக்கி காட்டுவோம். மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக தமிழ்நாடு விளங்க பாடுபடுவோம். அரசின் இந்த முயற்சிக்கு சட்டமன்ற உறுப்பினராக அனைவரும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி
1: நிலையத்தில் நேரம் 11:11.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
1: G7 2026 மாநாட்டை நடத்தும் நாடு எது? கேள்விக்கான சரியான பதில் பிரான்ஸ். இன்றைய கேள்வி, இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலையை மேம்படுத்துவோம் என்பது எந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள்? கேள்வி மீண்டும் ஒரு முறை. இயற்கையால் உத்வேகம் பெற்று பருவநிலையை மேம்படுத்துவோம் என்பது எந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தின் கருப்பொருள்?
2: கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
3: நேர்லை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. நேர்லை இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில படித்ததில் பிடித்தது அப்படின்ற டாபிக்ல உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் நீங்க ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்டு நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. நேர்லே நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 இந்த நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டாபிக் என்னன்னா படித்ததில் பிடித்தது. ஸோ நம்ம வாழ்க்கையில் நிறைய புத்தகங்களை படிச்சிருப்போம், நிறைய கதைகளை படிச்சிருப்போம், கவிதைகள், கட்டுரைகள் அல்லது ஒரு சிறிய பொன்மொழிகள் கூட நம்மளுடைய மனதில் ஆழமாக தங்கியிருக்கலாம். சில வரிகள் நமக்கு தன்னம்பிக்கை தந்திருக்கலாம், சில கதைகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கை பாடத்தை கூட நம்மளுக்கு தந்திருக்கலாம். அப்படிப்பட்ட உங்கள் மனதில் இடம் பிடித்த, நீங்கள் வாசித்த, படித்ததில் பிடித்தது எது? எந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்க அல்லது உங்களுடைய உள்ளம் கவர்ந்த கருத்து என்ன, அந்த வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன அப்படின்றத பற்றி எல்லாம் இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். அதுக்குள்ளே கால் பண்ணுங்கள், எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸ்டேடியோ நியூஸ் எஃப்எம் 102.8 எல்லாமே செம ஹிட்டு.

0: ஒரு சூப்பரான பாடலை பிரியமானவளை படத்திலிருந்து கேட்டோம் நேர்களே. நிகழ்ச்சியின் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ எஸ்யா பிராங்க்ளின், வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் ஊட்டில இருந்து ராஜ்குமார் பேசுறேங்க.
0: ஓகே, சொல்லுங்க ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா, ஆப்பியா, சந்தோஷமா இருக்கேன்.
0: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
1: அன்புன்றது ஒரு மனசனுக்கு ஒரு அன்பு வரும்போது, ஒரு தாய் தகப்பன் எப்படி ஒரு பிள்ளைய வளர்க்கணும்ன்றது அதுல வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதே போல எப்படி தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் மரியாதை கொடுக்கணும்ன்றது எழுதப்பட்டிருக்குது. இதுலயும் ஒரு அன்பு தானங்க வருது. அப்போ கணவன் ஒரு மனைவிக்கு எப்படி மதிப்பு கொடுக்கணும், ஒரு மனைவி எப்படி கணவனுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு இதுல எழுதப்பட்டிருக்குங்க. அப்போ மனைவியானவன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை வந்து செய்யும் போது, அதே போல கணவன் வந்து மனைவிக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறாலும் அந்த மதிப்பு கொடுத்தா அதுல ஒரு அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கு, உண்மையான அன்பு இருக்கு, அதுல ஒரு ஒற்றுமை உணர்வு இருக்கு.
0: ஓகே, பைபிள்ல நீங்க படிச்சது இந்த அன்பை பத்தி இல்லையா?
1: ஆமாங்க, அன்பு, பரிசுத்தம், அது அன்புல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நல்ல சுத்தம், பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், எல்லாமே வருதுங்க.
0: ஓகே,
1: அப்ப வந்து அந்த இது படிக்கும் போது எனக்கு என்ன ஆகுது, எனக்குடைய ஒரு நல்ல ஒரு உண்மையான ஒரு பொறுமை கிடைக்குது. கோபங்கள், அந்த மாதிரி மற்றவங்களை குறித்த குற்ற புறங்குறி பேசுறது, குற்றப்படுத்தி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்குள்ள கண்ட்ரோல் ஆகுது.
0: ஓகே,
1: கண்ட்ரோல் ஆகி நம்மளுக்கு ஒரு சமாதானம் கிடைக்குது.
0: ஓகே,
1: அந்த சமாதானம் வந்து நான் பைபிள் கரெக்டா நான் வந்து ஒரு 3 மணி ஒரு 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு நான் வாசிக்க ஆரம்பிச்சிருவேன்.
0: ஓகே, அப்போ படித்ததெல்லாம்
1: நான் எழுந்திருவேன், சுறுசுறுப்பா
0: எழுந்திருவேன்.
1: அது எப்பொழுது எனக்கு அந்த பழக்கம் அப்படிதாங்க, 3 மணிக்கு நான் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு பழகிட்டேன்.
0: ஓகே,
1: ஸ்கூல் போகும்போதுல இருந்து அந்த ஹோம்ஒர்க் பண்றது எல்லாமே பழகினா டைம்ல நான் வந்து விழிப்பு வந்துடும். அந்த சமயத்துல நான் படிக்கும் போது கண்டிப்பாக இந்த அன்பை படித்து வெளிப்படுத்துக்கான நல்ல சுத்தம், பரிசுத்தம் எல்லாமே வெளிப்படுத்த காமிச்சிருக்காருங்க. இப்ப வந்து நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா கண்டிப்பா அது ஒரு நம்மளுக்கு சமாதானம் கிடைக்கும்.
0: இப்ப
1: உங்ககிட்ட பேசும்போது எனக்கு நல்ல ஒரு சமாதானம் இருக்குங்க. உங்களுடைய குரல் காலையில 6 மணிக்கு வந்த பிறகு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. எப்ப உங்ககிட்ட பேசணும்னு அவளை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேங்க.
0: அந்த
1: காத்திருப்புக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றிங்க.
0: நன்றி, நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க, இல்லாத ஓடிஎஃப்எம்ஓட எல்லா ப்ரோக்ராமும் கேளுங்க. ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன?
1: எனக்கு வந்து இந்த பாடல்கள்ல பிடித்த வரிகள் வந்து, நீதானே என் பொஞ்சாதின்னு ஒரு வரி வருங்க. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே,
1: பாடல் வந்து வாடே வாடே, படம் வந்து விஸ்வாசம்.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. கிரேஜ் பண்ணுங்க. நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: இன்று June 18 நிலையான கேஸ்ட்ரானமி தினம், அதாவது சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே. கேஸ்ட்ரானமி என்பது நிலையான உணவு பழக்கத்தை குறிக்கிறது. உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து பொருட்களை வாங்குவது மற்றும் ரசாயனமில்லாத இயற்கை உணவுகளை உண்பது நமது ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் உணவு தயாரிப்பில் ஏற்படும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் உலகளாவிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நாள் வழிவகை செய்கிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக உள்ளூர் விதைகள், உள்ளூர் உணவுகள், லோக்கல் சீட்ஸ், லோக்கல் ஈட்ஸ் என்பது வரையறை செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வளங்களை பாதுகாத்தல், உள்ளூர் விவசாயிகளை ஆதரித்தல் மற்றும் உணவு வீணாவதை தடுத்தல் என்பதே இந்த நாள் கொண்டாடப்படுவதன் மிக முக்கியமான நோக்கமாகும். இன்று June 18 நிலையான கேஸ்ட்ரானமி தினம், சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே.
2: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் நம்மளோட கூட இருக்கிறார், அங்க யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் நேயர், இணைப்பில் இல்லை. நேர்களே, நீங்கள் கால் பண்ணணும் நினைச்சிங்கன்னா 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 இந்த நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படித்ததில் பிடித்தது. நீங்கள் என்ன புக்கை படித்தீங்க, அதில் உங்களுக்கு பிடித்த வரிகள் என்ன, இல்லை பிடிச்ச கதை என்ன அப்படின்றத நீங்கள் எங்களிடம் கால் பண்ணி சொல்லலாம். உங்களோட பிடிச்ச பாடல் கூட எங்களிடம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டமே என்ன பண்ணலாம். ஸ்டேடியூன் இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமை
3: ஜி பூம்பா.
4: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
3: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
4: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும், பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
3: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
5: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
4: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
3: அது நன்றாக இருந்ததா?
4: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
3: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
6: திம்பிள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில் நிலா.
4: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
3: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
4: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.

0: ஓகே, நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஒருவர் இணைப்பில் இருக்கிறார். யாரங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சத்யநாராயணன், தெலுங்கு பேசுறேன்
0: மேடம். ஓகே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சென்னை எல்லாம் எப்படி இருக்கு? கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: கிளைமேட் சென்னை வெயில் மேடம்,
0: வெயில்
1: இருக்கு. ஊட்டிக்கு வந்துடலாம் போல, சென்னை காலி பண்ணிட்டு.
0: வாங்க வாங்க, எல்லாரும் ஊட்டிக்கு வாங்க.
1: அந்த மாதிரி வெயில் இருக்கு.
0: ஓகே, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
1: கேட்ட மேடம், கேட்ட மேடம்.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு படித்ததில் பிடித்தது என்னது?
1: ராஜேஷ்குமார் கிரைம் நாவல் பாருங்க. அந்த புக்ல லைப்ரரி போனா அதை படிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல.
0: ஓகே,
1: எல்லா புக்கும் தனியாக நாவல் கதைகள் படிப்பேன். இந்த த்ரில்லிங் நாவல் படிக்கும்போது ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
0: ஓகே, நிறைய த்ரில்லிங் நாவல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? ஹலோ, ஓகே, உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்களே. ஹலோ,
1: கேக்குதா?
0: ஆ கேக்குது, சொல்லுங்க.
1: இப்போ சின்ன சின்ன கதைகள் இந்த மாதிரி
0: படிக்கிறேன்.
1: ஓகே,
0: நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி.

0: ஓகே, ஸ்டுடியோவில் டைம் 11:40 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இன்னொரு நேயர் இணைப்பில் இருக்கிறார், யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயில்படத்திலும் துரை பேசுறேன்.
0: துரை, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்களே நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும். உங்க ஊரெல்லாம் எப்படி இருக்கு?
1: மழை இப்பதே ஆரம்பிச்சு இருக்குங்க.
0: ஓகே,
1: கலைமாமணி மரபின் மைந்தன் முத்தையை எழுதுறதுங்க. பெண்களுக்கான முகங்கள் ஏராளம், கடவுளை போல கடவுளுடைய சிறப்பை எல்லா முகங்களும் அழகா இருப்பதுதான். புகுந்த வீட்டில் காட்டுகிற முகம் ஓரழகு என்றால் பெண் பிறந்த வீட்டில் காட்டுகிற பாசம் பேரளவு கிடையாது. பெண்ணுக்கு இறுதி வரை தலைமை விருந்தினராக இருக்கவே ஆண் ஆசைப்படுகிறான்.
0: ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்ததா?
1: ஆமா.
0: ஓகே, இதனால ரொம்ப பிடிச்சது இது.
1: இந்த பெண்களுடைய அழக பத்தி சொல்லியிருக்காரு இல்லைங்க, ஆளாதிக்கிட்ட பத்தி சொல்லியிருக்காங்க இவங்க. அது
0: ஓகே, அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே, இந்த நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: பாலைவனத்திலிருந்து பௌர்ணமி நேரம் பாவையில்.
0: ஓகே, அந்த பாடல் வந்துட்டே இருக்கே, கிடைஞ்சு பண்ணுங்க. நன்றி.
1: நன்றிங்க, வணக்கம்.

0: பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டவை நேரில் இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலையும் கூட படித்ததில் பிடித்தது அப்படின்ற டாபிக்ல உங்களுடைய கருத்துக்களையும் நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஒருவன் இணைப்பில் இருக்கிறார், யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கோவை வைத்தியசாலை நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பர் இருக்க மேடம்.
0: ஓகே, வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
1: சொல்லுங்க,
0: கேக்குது.
1: ஆபத்து குதவானந்தன், அரும்பசி குதவாச்சோறு, தாகத்தை தீரா தண்ணீர், தலித்தர் மரியா பெண்டீர், குருசொல் மொழிக்கா மாணவன்.
0: ஓகே,
1: இந்த கருத்து எனக்கு நல்லா பிடிங்க. அப்புறம் அது போக என்னுடைய கார்ல மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்.
0: ஓகே,
1: கருத்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க.
0: அது உண்மைதான் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க.
0: ஓகே, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: ஒரு ஸ்கூல் நீங்க அந்த காலத்துல நாங்க டியூஷன் படிச்சுட்டு வரும்போது ஒரு பாட்டு பாடுங்க. அன்னைக்கு போறோம் நாங்கள் அகந்த நீர் விளையாடாமல், சுந்தரி விளக்கின் முன்னே சுகோடைகள் எடுத்து பார்த்து, வந்தது வராதெல்லாம் பகையுடன் படித்து பார்த்து, கந்தனார் சேவல் போல காலமே வாரோம் ஐயா. இது அந்த காலத்துல எனக்கு கணக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தேங்க. இந்த கருத்துக்களை தன்னகத்தை கொண்ட ஒரு பாடல் இருக்குதுங்க.
0: ஓகே, சொல்லுங்க அந்த பாடல் என்னது.
1: பாட்டி சொல்லை தட்டாதிருந்து
0: ராஜானாலும்.
1: நன்றி, நன்றி.
0: அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டேன் பண்ணுங்க.

0: ஓகே, ஒரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். ஓகேலா, நல்லா இருக்கீங்களா? எல்லாமே சூப்பரா இருக்கும். இங்கே டாபிக் கேட்டீங்களா?
1: கேட்டேன். எனக்கு சிந்தனை வரிகள் படித்தேன். அதுல மூணு சொல்றேன்.
0: சொல்லுங்க.
1: நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது
0: ஓகே,
1: எண்ணங்களும் செய்யறதுதான்.
0: ஆ,
1: பிடித்த வாழ்க்கை கிடைத்தால் அது முயற்சி.
0: ஓகே,
1: கிடைத்த வாழ்க்கை பிடித்தால் அது மகிழ்ச்சி.
0: ஆ,
1: இன்னொன்னு, விடை தேடும் பயணம் தான் வாழ்க்கை.
0: ஓகே,
1: சிலருக்கு விடை தெரியவில்லை, பலருக்கு வினாவே புரியவில்லை.
0: ஓ, மோட்டிவேஷனலா சாங், இது எல்லாம் சொல்ற சிந்தனை எல்லாம் சொல்லிருக்கீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓகேங்க, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு குடும்பம் படத்துல இருந்து.
0: ஓகே, அந்த சாங் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

எங்களை இன்னைக்கு நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில எல்லாம் கலந்து கொண்டு படித்ததில் பிடித்தது அப்படின்ற தலைப்புல உங்களுடைய அழகான கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களே, நல்ல புத்தகங்கள் நல்ல நண்பர்கள் போன்றவை. அவை நமக்கு அறிவை தருது, சிந்தனையையும் வாழ்க்கை பாடங்களையும் நமக்கு தருது. இன்று நீங்கள் பகிர்ந்த உங்களுடைய வாசிப்பு அனுபவங்கள் பலருக்கும் புதிய புத்தகத்தை வாசிக்க ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் விருப்ப பாடல்களும் இந்த அன்பான பங்கேற்பும் இந்த நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக்கியது அப்படின்னே சொல்லலாம். மீண்டும் ஒரு அழகான தலைப்புட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜயல்ஷா பிராங்க்லின். ஸோ அது வரைக்கும் வாசிப்போம், வளர்ப்போம், அறிவை பகிர்வோம். இத்துடன் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் இப்போது 12 மணி.
1: கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? இந்தியா இப்போது நேரடியாக பயங்கரவாதத்தின் வேர்களையே தாக்குகிறது. நக்சல்வாதம் ஒழிக்கப்பட்டு விட்டது. முன்னெல்லாம் நாம் பாதுகாப்பு தளவாடங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்தோம். இப்போது அதிக அளவிலான எண்ணிக்கையில் ஏற்றுமதி செய்து வருகிறோம். பாரதம் இனியும் அமைதியாக இருக்காது. பாரதம் இனியும் பொறுத்துக் கொள்ளாது.
2: தேஜி ஆத்ம நிர்பரதா கி ஓர் கதம் படா ரஹி.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.

இன்று பிற்பகல் மாலை இரவு நேரங்களில் ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் கோத்தர் பாடல்கள், 2:30 அனுபவ பேழை நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 5 பகுதி. வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 3:02 ஹலோ ஊட்டி இயன்முறை மருத்துவர் ஷில்பா அவர்களுடன் நேர்முகம், மாலை 4:00 எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி, பொருந்தாத ஒன்றை கண்டறிக

ஐந்து மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேலை திரையில் பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 திரைகாணம். 7:10 மதுரை மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 7:30 தோட்டமும் தொழிலும் செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்களிப்புகள் குறித்து உதகை ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வேளாண் தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடன் நேர்முகம். 2 கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 நாடக மலர் மாய துப்பாக்கி எழுதியவர் எம் கௌரி. அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

ஸ்நேகிதிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நல வாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி இது. மகளிர் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சி. நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரிந்த மனதிற்கு பிடித்த பல கலைகள், அதாவது சமையல் கலை, ஹெல்த் டிப்ஸ், ஹோம் டெக்கரேஷன், மணி வந்து எப்படி சேவ் பண்றது, இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த இந்த மாதிரி எதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இதை பத்தி வந்து எங்களுக்கு ஒரு எளிமையான டிப்ஸ் எல்லாம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 9344-1018 அலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த எளிமையான சிம்பிளான டிப்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணலாம். இது மகளிருக்கான நிகழ்ச்சி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.

அலைப்பாய்தே படத்துல இருந்து அந்த பாடலை கேட்டோம். அந்த பாடலை பாடியவர்கள் சாதனா சர்க்கம் ஸ்ரீனிவாசோட குரல்ல கேட்டோம். ஏ ஆர் ரஹ்மானோட மியூசிக்ல.

0: சிநேகிதிய நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியில இணையும் முதல் நேயர் யார் எங்கிறதுன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் மகா தாராபுரத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: மகா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே சூப்பரா அருமையா இருக்கிறோம். நீங்க உங்க ஃபேமிலில எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க மேடம்.
0: ஓகே ஓகே, வந்து சிநேகிதிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன டிப்ஸ் சொல்ல போறீங்க?
1: அதாவது மனநலம் பத்தி, பெண்களுடைய மனநலம்.
0: ஓகே, ஹெல்த், ஹெல்த் டிப்ஸ்
1: எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிமட்ட தொழிலாளி வரைக்கும் அரசன் வரைக்கும் பெண்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனை, என் கணவர் அவங்களோட பேசுறாங்க, அவங்களோட சுத்துறாங்க, இவங்களோட சுத்துறாங்க அப்படின்னு. அதாவது அப்படி அவங்க வந்து வேலை பார்த்துட்டு, முதல்ல வேலை பார்த்துருக்க ஒரு பெண்ணோட அவங்க சுத்துறாங்கன்னா அதை வந்து அவங்களோட சுத்தாத, அவங்களோட பேசாத அப்படின்னு கண்டிஷன் போடக்கூடாது. கண்டிஷன் போடாம சரிங்க, உங்களோட சிநேகி, உங்களுடைய கூட வேலை பாக்குறவங்களோட நீங்க பேசுறீங்க, எனக்கும் என் கூட பேசுறவங்களோட பழகினவங்களோட ஒன்னாவதுல இருந்து எல்கேஜில இருந்து பழகினவங்களை பாக்கணும்னு விருப்பம் இருக்காதா, பேசணும்னு விருப்பம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் ஆக்ட் பண்றேங்க, நீங்க கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, அவங்களையும் அவங்க வயசு எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு அவங்களோட நம்ம ஜாலியா பேசுறது, அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது, அவங்களோட சேர்த்து டூர் போறது, இப்படி எல்லாம் செஞ்சோம்னா அவங்க மனசுக்குள்ள நடு நெஞ்சில் நச்சு நச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு. யாரோ அப்போ அவங்களா சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருடி, அந்த ஃப்ரெண்டு எப்படி வருது, ஃப்ரெண்ட் எல்லாம் விட்டுரு, நம்ம கணவன் மனைவியா இருக்கோம், நம்ம நல்லா நம்மளே எங்கேயும் டூர் போலாம், நம்மளே நல்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அவங்களே வழிக்கு வந்துருவாங்க. நிச்சயமா நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன். அதனால நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டோம்னா பிள்ளைங்களோட மனநலம் ரொம்ப பாதிக்கும். அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கணவன் தவறு செய்யறாரு அப்படிங்கறதா புரிஞ்சுவாங்கன்னு தமிழ்நாட்டுல பெண்களே வாழவே முடியாது. அப்படிதான் இருக்காங்க. அத அவங்களை வந்து அவங்க மனசு நல்லா சமுட்டு போட்டு அடிச்சு அவங்களை திருத்தி நம்ம வழி கொண்டு வர்றதுதான் எட்டிக்கா இருப்போம்ல. அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு ஓடி போறவரால கோழை கோழை எதுக்காக போய்ப்பட, நம்ம யாருக்கு போய்ப்படுறான், நம்ம தாலி கட்டினவன், அவனுக்கு வந்து அவனுக்கு என்ன பயந்து நம்ம ஓடங்கிற அவசியம் இல்ல.
0: ஓகே, உங்க தகவலுக்கு நன்றிமா. போராடணும். ஓகே, வந்து அப்புறம் குக்கிங்ல ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா டிப்ஸ்? எளிமையான
1: வந்து நல்லா, அதாவது கணவனுக்கு நல்லா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு கொடுக்கறது தான் பெண்களோட இயல்பா இருக்கணும். அப்படி இருந்தோம்னா அவங்க நம்ம வலையில விழுந்துருவாங்க, நம்மளை விட்டுட்டு போகவே மாட்டாங்க. சுத்திச்சு நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்.
0: சரி, உங்க உங்க வீட்டுல வந்து ஹோம் டெக்கரேஷன் ஏதாச்சும் பண்ணுவீங்களா? ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா எளிமையா பண்ணுவீங்க, சீக்கிரமா பண்ணி முடிக்கணும், ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. அப்ப நீங்க வந்து
1: எப்படி பண்ணுவேன்னா, இப்ப எனக்கு பிறந்த நாள் வருதுன்னு, நல்ல விலை உயர்ந்த இன்றைய மார்க்கெட்ல எது குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அந்த சாக்லேட் எல்லாம் அப்படியே தோரண கட்டி விட்டுருந்தேன். குழந்தைங்க அம்மா ஆட்டி வெட்டிக்கு நான் போகணும், பிறந்த நாளுக்கு வருவாங்க வர்றவங்க.
0: அப்ப ஃபங்க்ஷன் தொடங்குறதுக்குள்ள குழந்தைங்க சாக்லேட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுருவாங்களே?
1: அதான் கேட்பாங்க, அது குடுக்கறதுக்காக நான் கட்டியே விட்டுருக்கேன்.
0: அப்புறம் வந்து இந்த சேவிங்ஸ் பத்தி, அதாவது பணம் சேமிப்பு பத்தி, எப்படி எளிமையான முறையில நம்ம வந்து பணத்தை வந்து மிச்சப்படுத்தி சேமிக்கலாம்னு சொல்லி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுங்களா?
1: சேமிக்கணும்னு
0: எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப வந்து இப்ப எப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு அமௌண்ட் வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, இதுக்கு வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு, அதுல வந்து மிச்சப்படுத்தி, அதுல வந்து சின்னதா ஒரு அமௌண்ட் மிச்சப்படுத்தி அதை எப்படி சேமிப்பு செய்வோம்னு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்றோம். எளிமையான வழி,
1: அதாவது நம்ம சேமிக்கணும்,
0: அது வரவுக்கு மீறி நம்ம செலவு பண்றோம் இல்லைங்களா? அது இல்லாம அதுல வந்து நீங்க வரவுக்கு வரவுல இருந்து கொஞ்சமா அமௌண்ட் வந்து மிச்சப்படுத்தி அதை நீங்க எப்படி சேவ் பண்ணுவீங்கன்ட்டு.
1: அதாவது நான் சேமிப்பு தான், என்னோட கை கால் பாடுபட்ட தோட்டம் துறவு எல்லாமே வாங்கினேன்னா சிம்பிளா இருப்பேன், ஆடம்பரமே பண்ண மாட்டேன். 10,000 ரூபாய் போடுவேன், 20,000 போடுவேன் அப்படி எல்லாம் வாங்கவே மாட்டேன். நானே டெக்கரேஷன் எல்லாம் பண்றேன், புடவை ஜமிக்கு வேலை பண்ணுவே, புடவை ஜாஸ்தி வேலை பாடு பண்ணி கட்டிட்டு போன எல்லாருக்கும், ஐயோ இந்த புடவை எங்க வாங்கினீங்க, எங்க வாங்க கேப்பாங்க. கை பண்ணோம், இது எம்பிராய்டரி போடுவேன், இது ஜமிக்கு ஒட்டுவேன், அது மாதிரி சிம்பிளா சிம்பிளா இருக்கும், ஆனா பாக்குறவங்களுக்கு கவர்ச்சியா தெரியும்.
0: அந்த மணிய வந்து நீங்க வந்து சேமிச்சு வைப்பீங்களா? இல்ல இல்ல, அத வந்து நீங்க செலவு பண்ணாம உங்களுக்குன்னு சேமிச்சு வைப்பீங்களான்னு கேக்குறேன்
1: நானு. குடும்பத்துக்காக சேமிச்சு வச்சு
0: அதுதான்
1: எல்லாம் வாங்கிருக்கேன்.
0: ஓகே ஓகே.
1: காரணம் சிக்கன தான், சம்பளத்துல பாதிய நான் சேமிப்புல போட்டுருவேன், மீதிதான் அது வர வரைக்கும் போய் கடையில போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் மாவு வாங்க மாட்டேன். நானே கோதுமை வாங்கி நானே காய் வச்சு அரைச்சுப்பேன். ராகி அப்படிதான், நானே அரைச்சேன். காய்கறி அப்படிதான், தோட்டத்துக்கு போய் பணம் கொடுத்து சிம்பிளா வாங்கி வைப்போம். ஊட்டியில வந்து ஊட்டி அவரைக்காய் 130 ரூபாய் வச்சுன்னா கடையில வந்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு சொல்லுவாங்க. ஆனா ஊட்டியிலேயே ஒரு ஆளை குடிச்சு அங்கிருந்து இங்க அனுப்பிச்சு விடுற மாதிரி பண்ணி.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றிமா, சூப்பரா பேசுனீங்க.
1: நன்றிமா, நன்றிமா.

நேரம் இப்போது 12:25 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. இணைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதி, அதாவது ஸ்நேகிதிகள் அனைவரும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எளிமையான டிப்ஸ், ஹெல்த்லேயா இருக்கட்டும், ஹோம் டெக்ரேஷன்லேயா இருக்கட்டும், குக்கிங்கில் சேவிங் மணி சேவிங்ஸ் பண்ணுறதுல, இந்த மாதிரி வந்து பல காரியங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதில் உங்களுக்கு தெரிஞ்ச மிக எளிமையான டிப்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9344903038 8300019 1938, தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781, வாட்ஸ்அப் வழியிலும் 8300019 1038 என்ற எண்ணிற்கும் வாட்ஸ்அப் வழியிலும் உங்களுடைய டிப்ஸை வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணலாம் சொல்லிட்டு நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 12:31 ஆயிடுச்சுங்க. ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் ஊட்டி எஃப்எம் 101.8. அதாவது ஸ்நேகிதிகள் அனைவரும் உங்களுடைய எளிமையான டிப்ஸை எல்லாம் ஹெல்த்லேயா இருக்கட்டும், ஹோம் டெக்கரேஷன்லேயா இருக்கட்டும், குக்கிங்லேயா இருக்கட்டும், உங்களுடைய எளிமையான டிப்ஸ் எல்லாம் கேட்டிருந்தோம். தொடர்ந்து நானும் ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்லான்ட்ருக்கேன். அதாவது வந்து முள் குத்துனா, ஏதாவது வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து திடீர்னு காலில் ஒரு விரல்லையோ கையிலையோ முள் குத்துனா எல்லோரும் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சேஃப்டி பின்னை வச்சு குத்தி குத்தி அந்த முள்ளை எடுப்பீங்க, ரத்தம்லாம் வரும், ரொம்ப வலிக்கும். ஆனால் இதுக்கு மேலே வந்து நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். அதாவது முள் வந்து அந்த விரலில் குத்திருந்தா அதுக்கு முள் குத்துனதற்கு முன்னாடி பகுதியில் வந்து ஒரு சின்ன நூலை வச்சு இறுக்கமாக கட்டிட்டு ஒரு பேனா மூடிய வந்து அந்த முள் குத்துன இடத்துல மேலே அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணால் அழுத்துனா போதும், முள்ளு வந்து தானாவே வந்து மேல வந்துரும்னு சொல்லிக்கிறேன்.

இன்று ஜூன் 18 வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம். ஜான்சி ராணி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தில், அதாவது சிப்பாய் கிளர்ச்சியில், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தனது இறுதி மூச்சு வரை துணிச்சலுடன் போராடி வீர சொர்க்கம் எய்தியவர். வாரணாசியில் நவம்பர் மாதம் 19 1828 அன்று பிறந்தவர் மணிகர்ணிகா. மராத்திய வீரமரபில் பிறந்த மணிகர்ணிகா விளையாடும் வயதிலேயே வாள்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீர கலைகளை பயின்று ஆண் வீரர்களையும் விஞ்சும் திறன் பெற்றிருந்தார். 1842 ஜான்சி மன்னர் கங்காதர ராவ் என்பவரை மணந்தார். கணவரின் இறப்பிற்கு பிறகு தனது வளர்ப்பு மகனான தாமோதர் ராவுக்காக ஜான்சி அரசை ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்க மறுத்து போர்க்களத்தில் குதித்தார். 1858 ஆண்டு ஜூன் 17 கோட்டக்கி சேராய் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜான்சி போரிட்டார். அந்த போரில் படுகாயம் அடைந்து வீரமரணம் அடைந்தார். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் தியாகமும் வீரமும் இன்றும் இந்திய வரலாற்றில் அழியாத வரலாற்று பக்கங்களாக போற்றப்படுகின்றன. இன்று ஜூன் 18 வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம்.

நேரம் இப்போது 12:34 ஆயிடுச்சுங்க. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் வந்து ஸ்நேகிதிகள் வந்து கால் பண்ணி உங்களுடைய ஹெல்த்து, ஹோம் டெக்ரேஷன், குக்கிங்ஸ் அந்த மாதிரி எல்லா விதங்களிலும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள், எளிய முறைகளான டிப்ஸுகளை வந்து எங்களோட ஷேர் பண்ணலாம். இன்னொரு டிப்ஸும் கூட நான் சொல்லிக்கிறேன். வறட்டு இரும்பல் அடிக்கடி வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேன் கூட ஏலக்காய் தூள் கலந்து நம்ம என்ன பண்ணணும், அதை சாப்பிட்டு 10 நிமிஷம் வந்து கழிச்சு வந்து தண்ணீர் வாட்டர் குடிக்கணும். தொண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிடம் வந்து அந்த ஏலக்காய் வந்து தூள் வந்து தங்கணுமாமா, அதனால 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். அப்போ ஏலக்காயோட குணம் எப்படி என்ன அப்படின்னா, உடம்பின் சளியை வந்து சீக்கிரமாக அந்த 10 மினிட்ஸில் வந்து கரைச்சி வந்து வெளியேற்றும்னு சொல்கிறாங்க. இது ஒரு எளிமையான டிப்ஸுன்னு சொல்லிக்கிறேன்.

ரட்சகன் படத்திற்காக ஒழித்த அந்த குரல்கள் ஹரிஹரன் சுஜாதா குரலில் கேட்டோம். கேட்ட அந்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய சிநேகிதியே நிகழ்ச்சி. தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ் வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதற்காக கடந்த 12 ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய அருங்காட்சியகத்தை ஏற்படுத்தியது, உலக சாதனையுடன் மகா கும்பமேளாவை வெற்றிகரமாக நடத்தியது உள்ளிட்டவற்றையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிக உயரமான சிலை குஜராத்தின் கெவாடியாவில் நிறுவப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகின் பழமை வாய்ந்த மருத்துவ முறையாக ஆயுர்வேதா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கலாச்சாரத்துறையின் கீழ் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த 12 ஆண்டுகளாக கலாச்சாரத்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டு பணிகளை பட்டியலிட்டுள்ளார். அயோத்தி ராமர் கோயில், காசி விஸ்வநாத் வழித்தடம், உஜ்ஜைன் மகாகாலேஸ்வர் கோயில் மேம்பாட்டு பணிகள் போன்றவை குறிப்பிடத்தக்க சாதனைகள் ஆகும் என்று அவர் கூறியுள்ளார். கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த 1 கோடிக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட 11 பழங்குடியின தலைவர்களின் அருங்காட்சியகங்கள், வெளிநாடுகளிலிருந்து 660க்கும் மேற்பட்ட புராதன சின்னங்கள் மீட்பு போன்றவையும் சாதனை பட்டியலில் அடங்கும் என்றும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, திறன் மேம்பாடு, விளையாட்டு, சுகாதார

0: பொருளாதாரம் தொழில் ஆகிய துறைகளில் இளையோருக்கு உரிய வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்பதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நொய்டா சர்வதேச விமான நிலையத்தில் முதலாவது சரக்கு விமானம் தரையிறங்கியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சென்னையிலிருந்து இந்த சரக்கு விமானம் நொய்டாவில் தரையிறங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்டவை இந்த விமானத்தில் கொண்டுவரப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்த விமான நிலையத்தில் வணிக பயன்பாட்டிற்கான போக்குவரத்து கடந்த 2 நாட்களுக்கு முன் தொடங்கியதையும் திரு ராம்மோகன் நாயுடு சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளாவில் பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பான காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசின் நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். திரிசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மாணவர்கள் பயனடைவார்கள் என்றார். கல்வியில் அரசியலை புகுத்தக்கூடாது என்றும் திரு சுரேஷ் கோபி கேட்டுக் கொண்டார். தில்லியில் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இத்தகைய மக்கள் நல முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தில்லி முழுவதும் 42 இடங்களில் இந்த முகாம்கள் 3 நாட்கள் நடைபெறும் என்றும் அவர் கூறினார். தில்லி மற்றும் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதோடு அதன் பயன்களையும் இந்த முகாம்கள் மூலம் பொதுமக்கள் பெறலாம் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஜார்க்கண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு 2 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தலின் வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. 2 பதவியிடங்களுக்கு 3 பேர் போட்டியிடுவதால் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 4 மணி வரை நடைபெறும். வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி முடிவுகள் அறிவிக்கப்படும். இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திரு பிரணவ் ஜாவும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சார்பில் திரு பைத்யநாத் ராமும், பிஜேபி ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளராக திரு பரிமல்நாத் வாணியும் போட்டியிடுகின்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலைமை மோசமான சீர்கேட்டை சந்தித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வருவாய் வரவுகளில் ஏற்படும் இழப்புகள் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு முழுமையாக நிறைவேற்றும் என்றும் அவர் கூறினார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக தமிழக அரசு திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசியல் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை தமிழக அரசு செய்து காட்டியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை மத்திய அரசிடம் கோரும் வகையில் சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை சட்ட ரீதியாக பெறுவதற்கு ஏதுவாக சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை மாவட்டம் தோறும் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊழல் முற்றிலுமாக அகற்றப்பட்டு வெளிப்படையான நிர்வாகம் உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். புதிய தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், தமிழகத்தின் நதிநீர் உரிமைகள் பாதுகாக்கப்படும், நிலையான சுற்றுலா கொள்கை வகுக்கப்படும், தொழில் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளிக்கப்படும், முதலீடுகளை ஈர்ப்பதற்கு ஏதுவாக ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் குறித்த காலத்திற்குள் நிரப்பப்படும், விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் ஒலிம்பிக் உயர்தர மையங்கள் ஏற்படுத்தப்படும், மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில்

0: அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் என்ற தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். நாட்டிலேயே தலைசிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். மேற்குவங்கத்தில் சமூக விரோதிகளுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை பிஜேபி அரசு மேற்கொண்டு வருவதாக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். அம்மாநில சட்டப்பேரவையில் ஆற்றிய உரையின்போது அவர் இவ்வாறு கூறினார். ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் திரு ஆர் என் ரவி கூறினார். ஆந்திராவில் அரசு அதிகாரிகள் களப்பணியில் ஈடுபடுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். ஒவ்வொரு அதிகாரியும் மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவதோடு அவற்றை களைவதற்குரிய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தினார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் விழுந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அஷ்மிதா சாலிகா 22-20, 21-15 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். மற்றொரு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மலேசியாவின் கோ ஜின்வே காயம் காரணமாக போட்டியிலிருந்து பாதியிலேயே வெளியேறியதையடுத்து அன்மோல்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். தமிழகத்தின் நிதிநிலையை மீண்டும் சீரான பாதைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல்கர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 12:50.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
3: சஃபாய் மித்ரா சுரக்ஷா சவால் 2 கட்டம் திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உடலினை உறுதி செய்கின்றார் மகாகவி பாரதியார். ஆனால் நாம் நமது உடலையும் இல்லத்தையும் தூய்மையாக வைத்திருக்க தங்களின் உயிரையே பணையும் வைக்கும் உன்னத மனித பிரிவினர்தான் தூய்மை பணியாளர்கள். ஒரு காலத்தில் கைகளால் மனித கழிவுகளை அள்ளும் கொடுமையும் கழிவுநீர் தொட்டிகளில் இறங்கி மனிதர்களை சுத்தம் செய்யும் ஆபத்தான நிலையும் நம் நாட்டில் நிலவி வந்தது. இந்த அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைத்து தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்ய மத்திய வீடமைப்பு மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் சஃபாய் மித்ரா சுரக்ஷா சவால். இந்த திட்டத்தின் மிக முக்கிய தாரக மந்திரம் மேன் ஹோல் டு மெஷின் ஹோல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பல ஆண்டுகளாக பாதாள சாக்கடை மற்றும் கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்யும் போது ஏற்படும் நச்சு வாயுக்களால் பல உன்னத உயிர்கள் பலியாகி வந்தன. சட்டவிரோதமாக மனிதர்களை கழிவுநீர் பாதைக்குள் இறக்குவது இந்த திட்டத்தின் மூலம் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. கழிவுகளை அகற்றுவதற்கும் அடைப்புகளை நீக்குவதற்கும் மனிதர்களுக்கு பதிலாக அதிநவீன உறிஞ்சும் இயந்திரங்கள் மற்றும் ரொபாட்டிக் கருவிகளை பயன்படுத்துவதை இத்திட்டம் கட்டாயமாக்குகிறது. தவிர்க்க முடியாத அரசு காலங்களில் மட்டும் உரிய அதிகாரியின் எழுத்துப்பூர்வ அனுமதியோடு அனைத்து நச்சுவாயு சோதனை கருவிகள் மற்றும் முழுமையான பாதுகாப்பு கவச உடைகளுடன் மட்டுமே பணியாளர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை இத்திட்டத்தின் 2 கட்டம் மிக கடுமையாக வலியுறுத்துகிறது. மத்திய அரசு தூய்மை பாரத இயக்கம் 2.0 திட்டத்தின் கீழ் இச்சவாலை அனைத்து நகராட்சிகளிலும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் முக்கிய நோக்கங்கள் நெறிப்படுத்தப்பட்ட அவசர கட்டுப்பாட்டு மையம், உதவி எண் 1442, நமஸ்தே திட்டத்துடன் இணைப்பு, வழக்கமான மருத்துவ முகாம்கள். ஒவ்வொரு நகரத்திலும் கழிவுநீர் தொட்டிகளில் அடைப்பு ஏற்பட்டால் புகார் அளிக்க அவசர கட்டுப்பாட்டு மையங்களும் அதற்கு பொறுப்பான அதிகாரிகளும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பற்ற முறையில் யாராவது மனிதர்களை கழிவுநீர் தொட்டில் இறக்கினால் பொதுமக்கள் உடனடியாக 144420 என்ற இலவச உதவி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். மேலும் தங்களின் வீட்டு தொட்டிகளை பாதுகாப்பாக இயந்திரம் மூலம் சுத்தம் செய்யவும் இந்த எண்ணை அழைக்கலாம். இந்த திட்டம் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் நமஸ்தே திட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முறைசாரா துப்புரவு பணியாளர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் குறைந்த வட்டியில் இயந்திரங்கள் வாங்க நிதியுதவிகளும் வழங்கப்படுகின்றன. பணியாளர்களின் உடல் நலனை பாதுகாக்க தொடர்ச்சியான மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் உள்ள 500 மேற்பட்ட நகரங்கள் தங்களை சஃபாய் மித்ரா சுரக்ஷித் ஷஹர் என்று பெருமையோடு அறிவித்துக் கொண்டுள்ளன. இதன் பொருள் என்னவென்றால், அந்த நகரங்களில் கழிவுநீர் தொட்டுகளை சுத்தம் செய்ய தேவையான அனைத்து இயந்திரங்களும் தாராளமாக உள்ளன. பணியாளர்கள் அனைவருக்கும் முறையான சமூக பாதுகாப்பும் காப்பீட்டுத் திட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளன. ஆபத்தான முறையில் மனிதர்களை பயன்படுத்தும் வழக்கம் 100% ஒழிக்கப்பட்டுள்ளது. உழைப்பவரே உயர்ந்தவர் என்ற பழமொழிக்கு ஏற்ப இந்த திட்டம் வெறும் தூய்மையை பற்றியது மட்டுமல்ல, சமூக நீதியை பற்றியது. தலைமுறை தலைமுறையாக சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் நம் சகோதர சகோதரிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதே இந்த திட்டத்தின் லட்சியம். அவர்களுக்கு வங்கி மூலம் கடனுதவி வழங்கி அவர்களையே இயந்திரங்களின் உரிமையாளர்களாக மாற்றுவதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்கிறது. சஃபாய் மித்ரா சுரக்ஷா சவால் என்பது நம் நாட்டின் மனசாட்சியை தூண்டும் ஒரு சவாலாகும். தூய்மை பாரதம் என்பது வெறும் வீதிகளில் குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல, நமது தூய்மை பணியாளர்களின் கண்ணியத்தையும் அவர்களின் உயிரையும் பாதுகாப்பதுதான். யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம் பகுதியில் ஆபத்தான முறையில் யாராவது கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய முயன்றால் தடுத்து நிறுத்துவோம். 144420 அழைப்போம். மனித உயிர்களை மதிக்கும் ஒரு புதிய பாரதத்தை உருவாக்குவோம்.

ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழிகளில் திரைப்பட பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ற இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

கேட்ட அந்த இந்தி மொழி பாடல் அம் கிசே கும் படத்திற்காக சோனு நிகம் குழுவினர் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 1:19 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

வண்ண வண்ண பூக்கள் நிகழ்ச்சியில் கேட்ட அந்த மலையாள மொழி பாடல் 100 Days of Love படத்திற்காக கோவிந்த் மேனன் பாடியதை கேட்டோம். நேரம் இப்போது 1:24 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள். பன்மொழி திரைப்பட பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 1:30 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க.

ஸ்ரீகுமார் பாடிய மலையாள மொழி பாடலுடன் இன்றைய வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் நிறைவு பெறுகிறது. தொடர்வது மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கி பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய ஆளுநர், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனைகள் வழங்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை அனைத்து மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட்டு போதைப் பொருள் புழக்கம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். கள்ள சாராயத்தையும் சட்டவிரோத மது விற்பனையும் முற்றிலும் ஒழிக்க கடுமையான விதிகள் நடைமுறைப்படுத்தப்படும். மதுபான விநியோக முறைகேடுகள் தடுக்கப்பட்டு சமூக பொருளாதார சூழல் நல்வழிப்படுத்தப்படும். கனிமங்கள் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நீர்நிலைகளின் கொள்ளளவை அதிகரிக்க வழிவகை செய்யப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைப்பது உள்ளிட்ட விவசாயிகளின் நலன்கள் முன்னுரிமையில் செயல்படுத்தப்படும். வெளிப்படையான தூய்மையான நிர்வாகத்தை மக்களுக்கு வழங்கும் வகையில் முறையற்ற நிதி பரிமாற்றங்களும் இடைத்தரகர்களின் தலையீடுகளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், அனைவருக்கும் கல்வி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்ற கிளை சென்னையில் அமைக்க வலியுறுத்தப்படும். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். காலநிலை மாற்றங்களை எதிர்கொள்வது, நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவது, முல்லைப்பெரியார் அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது, தென்மாநில நதிகளை இணைப்பது போன்ற நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகம் உலகளாவிய பாரம்பரிய சூழல்சார் சுற்றுலா தலமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். ஏழை மக்களை கண்டறிந்து அவர்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் சுயதொழிலுக்கான வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி தரும். தூய்மையான குடிநீர் விநியோகம், நகர்ப்புற கட்டமைப்பு, டிஜிட்டல் நிர்வாகம், நிலையான

0: பொருளாதார வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும், அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையங்கள் மூலம் நிரப்பப்படும், தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்தாலும் தாவேகாவின் தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்தார். மறைந்த கொள்கை தலைவர்கள் வழியில் இந்த அரசு செயல்படும் என்று கூறிய அவர், மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்து உறுப்பினர்கள் ஆக்கப்பூர்வமாக விவாதிப்பார்கள் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். ஒசூர், கோவை, மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்க அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோர சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதோடு உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெற சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். வறுமை இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவதே தமிழக அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1,00,000 ரூபாய்க்கு மேற்பட்ட கடன் சுமை உள்ளதாக தெரிவித்த ஆளுநர், 2021-22 நிதியாண்டில் வரி வருவாய் மற்றும் திட்ட அமலாக்கத்தில் திட்டமிட்ட ஊழல் காரணமாக வரி வருவாய் 5.45% குறைந்ததாக கூறினார். அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய வருவாயை அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை அரசு தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். முன்னதாக தலைமை செயலகத்திற்கு வந்த ஆளுநரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வரவேற்றார். தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். தமிழ் தாய் வாழ்த்திற்கு பின்னர் தேசிய கீதத்துடன் பேரவை நிகழ்ச்சிகள் தொடங்கின. இதனிடையே பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் குழந்தைகள் பெண்கள் விவசாயிகளின் பாதுகாப்பிற்கும் எவ்விதமான வலிமையான திட்டங்களும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என குறை கூறினார். செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, புதிய திட்டங்கள் எதுவும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று குறை கூறினார். சட்டம் ஒழுங்கை காக்க எவ்வித நடவடிக்கையும் தாவேக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்துள்ளார்.
1: 19/6/2026 வெள்ளிக்கிழமையும், 20/6/2026 விடுமுறை, 21/6/2026 ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, 22/6/2026 ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம், 23/3 தொடர்கிறது ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு பதில் உரை இருக்கும். அன்னைக்கு பேரவை வழக்கம் போல 9:30 இன்றைக்குதான் 10 மணிக்கு வைத்தோம். மைய நாட்கள் தான் 9:30 போகும். குறுகிய கால கூட்டத்தொடராக இருக்கிற காரணத்தினால கேள்வி பதில் அனுப்பி அது துறையிடமிருந்து பெற்றுத்தருவதில் காலதாமதம் ஏற்படும். எனவே வினா விடை
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரோனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சிமாநாட்டில் பாரிஸில் இன்று பங்கேற்கிறார். இந்தியாவின் புதிய படைப்பாற்றல் திறனுடன் கூடிய புதிய தொழில்நுட்பங்களை இதில் எடுத்துரைப்பதோடு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் குறித்தும் பிரதமர் இதில் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமது ஐரோப்பிய நாட்டு பயணத்தின் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தொழில் தலைவர்களுடன் முக்கிய ஆலோசனைகளையும் பிரதமர் மேற்கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று நாடு திரும்ப உள்ளார்.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில், நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வேரோடு பயங்கரவாதம் களையப்பட்டு வளர்ச்சித் திட்டங்கள் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்லப்படுவது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பல்முனை பாதுகாப்பு செயல்பாடு திட்டங்கள் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கான பண விநியோகத்தை முடக்கியது. வளர்ச்சித் திட்டங்களை முன்னெடுத்ததால் நக்சல் பாதிக்கப்பட்ட பகுதிகள் மாவோயிஸ்ட் தீவிரவாத நடவடிக்கைகளிலிருந்து விடுபட்டுள்ளது. 2026 நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்ற உள்துறை அமைச்சரின் உறுதிமொழிக்கு ஏற்ப பல்வேறு பகுதிகளில் மாவோயிஸ்ட்

0: டிரஸ்ட் தொடர்புகளை தகர்த்தெறியும் வகையில் முனைப்பு இயக்கங்களை மத்திய அரசு செயல்படுத்தியது. சத்தீஸ்கட் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளில் மத்திய அரசின் சீரிய வளர்ச்சி திட்ட முயற்சிகளால் நக்சல் தீவிரவாதம் தகர்க்கப்பட்டுள்ளது. தேசிய புலனாய்வு முகமையின் உறுதியான நடவடிக்கைகளால் பயங்கரவாதத்தை ஊக்குவித்த பல்வேறு தலைவர்கள் கொல்லப்பட்டு அப்பகுதிகளில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் அமைதியுடனும் இறையாண்மையுடனும் வாழ்கின்றனர். இதுகுறித்து திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற துணை ராணுவப்படை வீரர் திரு எஸ் தனபால் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விரைவான வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்தியது. பாதுகாப்பு நடவடிக்கையின் விளைவாக 2026 ஆண்டில் இதுவரை 26 நக்சல்கள் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை நக்சல் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களின் முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகித்தது. இதன் மூலம் அவர்களின் செயல்பாட்டு திறன் பெருமளவில் குறைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகளால் நக்சல் பாதிப்பு பகுதிகளில் சாலை, கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. மக்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழும் சூழல் உருவாகியுள்ளது.
2: தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 4.5 லட்சம் மின்மாற்றிகள் மாநிலத்தில் உள்ளதாகவும் 52 இடங்களில் நேற்றைய தினம் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறினார். 37 இடங்களில் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே மின் விநியோகம் சீரானதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முதல்கட்ட சரிபார்ப்பு பணிகள் இன்று தொடங்கியதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா உருகுவேயை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்றது. தொடர்ந்து 3 வெற்றிகளை பெற்று பூல் ஏ பிரிவில் முதலிடத்தை பெற்றதை தொடர்ந்து இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் பொது அமைதியை நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்துவதே மாநில அரசின் முதன்மையான லட்சியம் என்று ஆளுநர் திரு ஆர் பி அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் செவ்வாய்க்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரனுடன் இணைந்து உயர் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று பாரிஸில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகள் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டு வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் தெரிவித்தார். நியூசிலாந்தில் நடைபெறும் சர்வதேச மகளிர் ஹாக்கி போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 1:56. திரைக்காணம்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: பரிவார் ஆத்ம சம்மான் பட் ஜாத்தா
1: பன்னிரண்டு ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்திய அரசு வழங்கியுள்ள கிசான் கடன் அட்டைகளின் எண்ணிக்கை ஜெர்மனியின் ஒட்டுமொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும். அதாவது 8 கோடி விவசாயிகள். இதனால்தான் விதையிலிருந்து சந்தை வரை இந்த தேசம் தங்களுடன் துணை நிற்கிறது என்று நமது விவசாயிகள் கூறுகிறார்கள்.
4: बाजार से महंगे ब्याज पर ऋण लेने के लिए मजबूर था। हमने ऐसे करोड़ों छोटे किसानों को भी किसान क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा।
3: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம்.
6: நீலமலை நேரம்.
5: இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி கோத்தர் மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் கோத்தர் மக்களின் பாடல்கள் எனப்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் இப்போது 2:30.
1: உங்களுக்கு கண்டிப்பாக கனடா நாட்டை பற்றி தெரிந்திருக்கும். கனடாவின் மொத்த மக்கள் தொகைக்கு இணையான எண்ணிக்கையில் ஏழைகளுக்கு நமது நாட்டில் கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடிக்கும் அதிகமான வீடுகள் கட்டப்பட்டு கோடிக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: ஆத்மசம்மான் பட்ஜாதா வர்த்தமான்கால
1: நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் OTFM 101.8. அனுபவ பேழை.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் 5வது பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். எனது பெயர் எஸ் விக்டர் பிரபுராஜ்.
0: கடந்த 4 வாரமா உங்களுடைய இளமை காலம் தொட்டு ஊட்டியினுடைய கதையிலிருந்து உங்க ஃபேமிலியோட உங்களுக்கு இருக்கும் அட்டாச்மெண்ட் இருந்து நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த வாரம் இந்த நிகழ்ச்சியினுடைய சிகரம் வச்சாப்பல ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது உங்களுடைய பணி அனுபவம் எப்படி இருந்தது, என்னென்ன விஷயங்கள் நீங்க சாதிச்சீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பேச வேண்டியது இருக்கு, அதை பேசுவோம். அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில நீங்க பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கீங்க. இந்த துறையில பணியாற்றியது இல்ல நீங்க ஆற்றின பணி உங்களுக்கு எவ்வளவு மனநிறைவு அளிக்குது, இந்த ஒரு விஷயத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம்.
1: நல்ல ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பணியை நாங்கள் செய்தது இன்னும் மனதிற்கு திருப்தி அளிக்கிறது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் கூட எங்களை கூப்பிட்டாங்க, வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுங்கன்னு. ஆனால் குடும்ப காரியங்களை பார்க்க வேண்டியதுனால் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அதில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணி பார்க்க முடியல. ஈவன் ஒரு கலெக்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல்லர் நேம், அவங்க கூப்பிட்டுருந்தாங்க என்னையே வந்து வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு. பட் ஐ டோன்ட் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் என் பையன் கல்கட்டாவில் இருந்ததுனால அடிக்கடி போயிட்டு இருந்தேன்.
0: நீங்க வந்து பதவி உயர்வு வாங்கிருப்பீங்க இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: ப்ரமோஷன்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: எங்களுக்கு வந்து பதவி உயர்வு என்பது வெரி லிமிட்டடாக இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து எப்படின்னாக்கா ஒரே ஒரு ஃபிர்கா தான், அது கூடல் ஒரு ஃபிர்கா. அந்த ஃபிர்காவில் வந்து நாங்கள் ஒரு டிராப்ஸ்மேனாக இருந்தாக்கா நாங்கள் அந்த ஃபிர்காவில் இப்போ 5 ஆண்டுகள் நாங்கள் வேலை செய்த பிறகு அந்த ஃபிர்காவில் போய் 1 இயர் நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் அடுத்த போஸ்ட்டுக்கு நாங்கள் எலிஜிபிள். நாங்கள் ஒரு 35 பேர் சீனியாரிட்டியில் லிஸ்டில் இருந்தால் எங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பது பெரிய ஒரு அரிதான காரியமாயிருச்சு. இப்போ தான் 6 டிவிஷன் ஆயிடுச்சு. அப்போல்லாம் ஒரே ஒரு ஃபிர்கா தான், ஒரு ஃபிர்காவில் போய் ஒருத்தர் வேலை செஞ்சாக்கா அதை முடிச்சுட்டு வந்து போஸ்ட்டில் வந்து உட்கார்ந்த பிறகு அடுத்தவர் போகணும். 1 இயர் வந்து அந்த ஃபிர்காவில் வேலை செஞ்சால் தான் அந்த தகுதியின் அடிப்படையில் தான் ப்ரொமோஷன் கிடைக்கும். பட் எங்களுக்கு எல்லா வித ப்ரொமோஷன் கிடைத்தது, பட்
0: தாமதமாக
1: கிடைத்தது. டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை செஞ்சிருப்போம். அடுத்தது வி வில் பி டெபியூட்டட் டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், எல்ஆர்டியா போய் வேலை செய்வோம். அங்கே வேலை செஞ்ச பிறகு செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னு தொடங்குவாங்க, அங்கே போய் நாங்கள் வந்து எங்களை டெபுடேஷன்ல போடுவாங்க.
0: சார், செட்டில்மெண்ட்னா இப்போ பணி ஓய்வு பெற்று போறவங்களுக்கான மற்ற
1: அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. சர்வே அண்ட் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட்னா அதுவும் ரெவன்யூ பணி தான், ரெவன்யூ சர்வே பணிகள் தான். அதில் வந்து என்னன்னாக்கா சிட்டா பட்டா அடங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க. அதில் முக்கியமாக பட்டா கொடுக்கக்கூடிய பணி நடக்கும். செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல பட்டா ரெவன்யூ ஃபாலோஅப் ஒர்க் நடக்கும். ரெவன்யூ ஃபாலோஅப் நடந்து அவர்களுக்கு பட்டா கொடுப்பாங்க. நிறைய பேர் புறம்போக்கில் இடம் பிடிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்கீம் நடந்திருக்கும், அந்த ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு எந்த ரெக்கக்னேஷன் இல்லாமல் வெறும் டாக்குமெண்ட் மாத்திரம்தான் வச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது கவர்மெண்ட்டில் பணி தரணுமே, அப்போ வந்து அந்த டிபார்ட்மெண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுப்பாங்க. அதற்கான பணி செய்வது தான் அந்த செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 8 வருடங்களுக்கு முன்னாக என்னை செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட், நத்தம் செட்டில்மெண்ட். நத்தம் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் புறம்போக்கு. புறம்போக்கு வேற, நத்தம் புறம்போக்கு வேற. புறம்போக்கில் வந்து அன்கண்டிஷனல் பட்டா,
0: யார் வேணாம்
1: அன்கண்டிஷனல் பட்டா. நத்தம் புறம்போக்கு வந்து அது உங்களுக்கு சிட்டா கொடுப்பாங்க. சிட்டாவில் வந்து நீங்கள் உங்கள் பேர் வரும். பட்டு இதில் வந்து புறம்போக்கில் வந்து உங்களுக்கு எந்தவித இதுவும் தரமாட்டாங்க, வெறும் ஒரு பட்டா மாத்திரம் கொடுப்பாங்க. அந்த பட்டா வந்து நீங்கள் வச்சுட்டு அனுபவிக்கலாம், ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அது தேவைப்பட்ட தேவையில் அக்யூர் தட் லேண்ட்.
0: ஸோ அரசு நலத்திட்டம்
1: எடுத்துட்டு எடுத்துக்குவாங்க. பட் நத்தம் புறம்போக்கு கிடையாது. இப்போ ஒரு படுகா வில்லேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, படுகா வில்லேஜ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹேம்லெட்னு ஒரு வில்லேஜ்னா ஒரு ஹேம்லெட்னு சொல்லுவாங்க. அந்த ஹேம்லெட்டுக்கெல்லாம் அவங்க வந்துக்கிட்டு இங்கே நீலகிரியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டுப்பட்டால தான் இருக்கும். படுகா பீப்புளுடைய நேம்ஸ் எல்லாம் யாரும் தரிப்பட்டாவே பண்ணல.
0: ஏன்னா தாத்தா பேரில்,
1: தாத்தா பேரில் இருக்கும், இவங்க பெயரெல்லாம் வந்திருக்காது, கூட்டுப்பட்டால தான் இருக்கும். அதுக்கு அந்த நத்தம் செட்டில்மெண்ட்டுக்கு ஒன்றுமே பண்ணலன்னு ஒரு கலைஞர் பேரில் ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போட்டு நத்தம் செட்டில்மெண்ட்டுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் போட்டதுனால அதில் வந்து ரெவன்யூவில் தாசில்தார் வருவார், சர்வேயில் டிராப்ஸ்மேன், சர்வேயர்ஸ், நத்தம் சர்வேனே பண்ணி அதற்கு அதோடைய தனி ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. சர்வே வேறு, நத்தம் சர்வே வேறு, அதற்குரிய ரெக்கார்டு வச்சுருங்க. ஓஎஃப்எம்பி எல்லாம் தனியாக இருக்கும். அதற்கு வெறும் எஃப்எம்பி வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதற்கான செட்டில்மெண்ட்டு, நத்தம் செட்டில்மெண்ட்டு, அதற்கு உண்டான எஃப்எல்ஆர் எல்லாம் தயார் பண்ணி அதற்கு பட்டா கொடுத்து பட்டா கொடுத்துருக்கோம். வர்லியாரிலிருந்து பொன்னூர் காலனி தேவாலா வரைக்கும் பட்டா கொடுத்துருக்கோம்
0: சார். இதில் இன்னொரு சந்தேகம் இருக்குங்க சார். அதாவது இப்போ நத்தால ஒருத்தர் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா அதற்கு பட்டா கொடுப்பதற்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்? பேசிக் ரூல்ஸ்,
1: பேசிக்
0: அதாவது மெஷர்மெண்ட் இருக்கும், அந்த இடம் வந்து கவர்மெண்ட் யூசேஜ்க்காக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா?
1: அதாவது நத்தம் செட்டில்மெண்ட் என்றாலே ஒரு ஹேம்லெட்டுக்கு தான் எடுப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த புறம்போக்கில் இடம் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஜியோ என்ன சொல்லுதுன்னா, நத்தம் வெறும் வீட்டுக்கு மாத்திரம், அவங்க வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து அந்த கன்சர்ன்டு பஞ்சாயத்தில் டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். சுத்தி இடம் வச்சிருப்பாங்க. So the patta is mainly for the
0: house தான், not for the land.
1: நீ வச்சிருக்கலாம், எவ்வளோ வேணால் வச்சிருக்கலாம், பிடிச்சி வச்சிருக்கலாம், அந்த இடத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த வீட்டினுடைய ஒரு 4 சென்ட்லேயோ ஒரு 5 சென்ட்லேயோ பெரிய வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. குடலூர்லலாம் போய் பார்த்தீங்கன்னா நிறையா 5 சென்ட்லேயே வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சென்டில் வீடு கட்டியிருப்பாங்க. அந்த 2.5 சென்ட்டுக்குள்ள இடத்த வந்து நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும், வாட்டர் டேக்ஸ் பே பண்ணணும், பிஇபி பில், அது 3 சப்மிட் பண்ணா யூ வில் கெட் பட்டா.
0: சார், நிறைய விஷயங்கள், பயனுள்ள விஷயங்கள் எங்களோட பேசிக்கிட்டே இருக்கீங்க. இது ஒரு பாடலுக்கான நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பாடலை தொடர்ந்து இன்னும் பேசுவோம். இணைந்தர்கள் அது ஓட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: மீண்டும் ஒருமுறை அனுபவ பேழை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் பணியாற்றி பணி ஓய்வு பெற்று எஸ் விக்டர் பிரபுராஜ் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நேர்களே. இனி தொடர்ந்து பேசலாம் சார். இதுல இன்னும் சில விஷயங்கள் நம்ம டீப்பா பேசினா நல்லா இருக்குமோன்னு தோணுதுங்க சார். முதல்ல நத்தாவுக்கும் புறம்போக்குக்கும் எப்படி சார் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது? இப்போ கவர்மெண்ட் நினைச்சிச்சுன்னா ஒரு இடத்த நத்தாவாவும் கன்வெர்ட் பண்ணலாம், புறம்போக்காவும் கன்வெர்ட் பண்ணலாம், அகார்டிங் டு தேர் நீட் இல்லைங்களா?
1: ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்காக தான் இந்த எஃப்எல்ஆர் பத்தி நான் சொன்னேன், ஃபயர் லேண்ட் ரெஜிஸ்டர். அந்த காலத்துல பிரிட்டிஷ் வந்து ஃபயர் லேண்ட் ரெஜிஸ்டர்னு ஒன்று இது பண்ணி சர்வே பண்ணும்பொழுது யார் யார் அந்த இடத்துல இருக்கிறான்றதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது என்ன லேண்டு அதுன்றது இந்த கடைசியில் இருக்கும், சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர், சப்டிவிஷன்ல என்ன பார்ட், ஒன்ல இருக்காரா ரெண்டுல இருக்கா, அது நஞ்சையா புஞ்சையா அப்படின்ட்டு இருக்கும். அப்புறம் பிளஸ் வீடு இருக்கா, வீடு இருக்கு அப்படின்றது இது இருக்கும். அது புறம்போக்குன்னா புறம்போக்குல புறம்போக்குன்னு வரும். கிளாசிபிகேஷன் ஆஃப் லேண்ட்ஸ்
0: அதான் சார் எனக்கு தேவைப்படுது. இப்போ நத்தா அப்படிங்கறது எந்த வகையான லேண்டை மீன் பண்ணும், புறம்போக்கு அப்படிங்கறது எப்படி மீன் பண்ணும்? அதாவது இப்ப எதை நான் பேஸ் வச்சு கேட்கறேன் அப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் வந்து சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வரும், அதற்காக என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் கட்டுறாங்க, இல்ல வந்து பெரிய ஒரு கவர்மெண்டோட ஒரு பில்டிங் ஒன்று வருது, ஐ மீன் ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே வருது அப்படின்னா, அப்போ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணுவாங்க வேற இடத்துக்கு. ஸோ அப்போ ஷிஃப்ட் பண்ணும்போது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பார்ப்பாங்க, இந்த மக்களுக்கு இங்கே பிழைப்பதற்கான வாழ்வாதாரங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அந்த இடத்துல மாஸ் ஷிஃப்ட் மாதிரி இருக்கும்.
1: ஆமாங்க சார்.
0: ஸோ புதுசாக ஊருக்கு நீங்கள் இந்த ஊருக்கு போங்க, இங்கே 100 வீடு கட்டியிருக்கோம், இதெல்லாம் நீங்கள் இருங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது கவர்மெண்ட் அந்த இடத்துல வீடு கட்டுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவரும் இருக்குது, ஆனால் அந்த மக்கள் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அங்கே எல்லா வசதிகளும் கிடைக்கணும் இல்லைங்களா சார்? ஸோ அதுதான் கேட்குறேன், எனக்கு வந்து நீங்கள் நத்தா அப்படின்னா என்ன, புறம்போக்கு அப்படிங்கிறத கிளியர் டிஃபரன்ஸ் சொல்ல முடியும்.
1: கிளியர் டிஃபரன்ஸ்னா புறம்போக்கு வந்து கவர்மெண்ட் லேண்ட், நத்தம்ன்றது வந்து ஒரு ஹேம்லெட், ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டு, படுகா வில்லேஜ் எடுத்துக்கோங்க, நஞ்ச நாடுன்னு இருக்குன்னு வைங்களே, அதை வந்து கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க நத்தம் புறம்போக்க. வெறும் அந்த வில்லேஜினுடைய இடத்த மாத்திரம் நத்தம் புறம்போக்க.
0: நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார், அதாவது இப்போ ஒரு அட்டி இருக்கு அப்படின்னா
1: அட்டியிலேயே சில இடங்களை பார்த்தீங்கன்னா பழைய வீடுகள்லாம் இருக்கு பாருங்க, பழைய இந்த ஓடு போட்ட வீடுங்க, அதுதான் நத்தம் புறம்போக்க கிளாசிஃபை பண்ணி.
0: அதாவது வீடு பக்கத்துல வசிப்பிடங்கள் பக்கத்துல இருக்கிற பூமி வந்து நத்தம்
1: புறம்போக்கு,
0: அதை தவிர்த்து மீதி எல்லாம் வந்து
1: புறம்போக்கு.
0: ஓகே சார், கிளியர்.
1: புறம்போக்கு இப்போ டவுன்ல எடுத்துக்க பாத்தீங்களா, அன்ஆக்குபைடு லேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா புறம்போக்கா இருக்கும். சிலது வந்து முனிசிபாலிட்டி லேண்டுன்னு, சிலது வந்து கவர்மெண்ட் லேண்டுன்னு, சிலது வந்து மேய்ச்சல் நிலம். மேய்ச்சல் நிலம் இஸ் மென்ட் ஃபார் கிரேசிங் பர்பஸ் தான். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் மேய்ச்சல் நிலங்களே காணும். அந்த காலத்தில் பிரிட்டிஷ் வந்து மாடு மேய்க்கிறதுக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்கோம், கிரேசிங் கிரவுண்டுன்னு.
0: ஸோ மெயினாக வில்லேஜ் சைடில் இன்னும் மேய்ச்சல் நிலம் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமாங்க, இருக்கு இருக்கு இருக்குங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்களா ஓடை புறம்போக்கு, ஓடை ஓடிட்டு இருக்குது, ஓடை பக்கத்துலேயே புறம்போக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஓடை இருக்கும், ஓடைக்கு பக்கத்துல அந்தான் சைடும் இடம் இருக்கும், இந்த சைடும் இடம் இருக்கும். அது அன்ஆக்குபேஷனல் லேண்ட்ஸ் தான், பண்ணக்கூடாது. அது
0: எல்லாமே
1: பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவானி ரிவர் ஓடு பாருங்களா, ஓடந்துறை மேட்டுப்பாளையம் பஸ்ஸில் போகும்போது பார்க்கலாம் பார்த்தீங்களா, அந்த ரிவருக்கு ஓரத்துலேயே பார்த்தீங்கன்னா எல்லா ரிவர் பெட்டில் வந்து குடிசை போட்டு கட்டியிருப்பாங்க. ஈவன் இன் சென்னையில் கூட பார்த்தீங்களா இது இந்த ரிவர்
0: இருக்கு,
1: கோவம் ரிவர் பார்த்தீங்களா, கோவம் ரிவர் அக்கார்டிங் டு சென்னை பார்த்தீங்களா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர் சோர்ஸ் ரிவருங்களா அந்த காலத்தில்.
0: எஸ் எஸ். ஸோ நிறைய சிக்னிஃபிகன்ஸ், அதாவது தேம்ஸ்க்கு இணையாக சொல்லுவாங்க.
1: ஆமாங்க சார், இணையான தேம்ஸ் ரிவர் மாதிரி சென்னைக்கு கோவம் ரிவர். அதாவது பட்டா சார், நத்தம் பட்டா வந்து மோஸ்ட்லி வில்லேஜ் ஹேம்லெட். அந்த காலத்தில் படுகா பீப்புளெல்லாம் பார்த்தா அந்த லைன் வீடுகள் கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துக்கு மாத்திரம்தான், படுகா வில்லேஜ் மாத்திரம் இல்லை மற்ற இடங்களுக்கும் புறம்போக்கில் இப்போ பாதி வந்து நத்தம் பட்டாவை கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து ஒவ்வொன்றையும் கிளாசிஃபை பண்ணி, இது தான் ஃபாரஸ்ட்னா ஃபாரஸ்ட், கிரேசிங் கிரவுண்ட்னா கிரேசிங் கிரவுண்டு, ஓடுனா ஓடு, வாய்க்கால்னா வாய்க்கால், டவுன்ஷிப்னா டவுன்ஷிப், இப்படி தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி அறிவுரைகள் சொல்லி நம்ம கையில் ஒரு பொக்கிஷத்தையே கொடுத்துட்டு போயிருக்காங்க.
0: ஸோ ஸ்டில் வி ஆர் ப்ராக்டிக்ஸிங் தட் டாக்குமெண்ட்.
1: ஆமாம் சார், ஒன்றும் அந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
0: சார், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இது ஒரு பாடலுக்கான நேரம், ஒரு பாடலை தொடர்ந்து நிறைவாக சில விஷயங்கள் நம்ம பேசுவோம்.

0: இப்போ சென்னையிலே எடுத்துக்கோங்க, இதெல்லாம் முக்கியமான இடங்கள், ஏர்போர்ட் கட்டுறதுக்கு அந்தந்த இடம் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷன் ஸ்கெட்சு அப்புறம் ப்ளஸ் ஃபேர் லேண்ட் ரெஜிஸ்டர் தான் இன்றைக்கும் இன்னும் உதவியாக இருக்கும். பெரிய ரெஜிஸ்டர் இருக்கும் சார், ஃபேர் லேண்ட் ரெஜிஸ்டர்ன்னே போட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கணுன்ற காரணத்துக்காக ரெக்கார்டுமே க்ரியேட் பண்ணி, அந்த ரெக்கார்டை வந்து எப்படி ஒழுங்காக பராமரிக்கணும், எப்படி அதை மெயின்டைன் பண்ணுன்ற ஒரு அறிவுரையும் சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பெரிய பெரிய மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சுற்றி இப்போல்லாம் ரெக்கார்டெல்லாம் அப்படி வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த காலத்தில் வந்து இப்போ டவுன் மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சர்வேர் எடுத்துகிட்டு வந்து நீட்டமாக இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அடியில் துணி இருக்கும், மேலே சன்லைட் பேப்பராக இருக்கும், கிளியவே கிளியாது. அப்போல்லாம் பர்மா பென் மாதிரி இருக்கும், அது இந்தியன் இங்கில் தொட்டு எழுதுவாங்க, தொட்டு தொட்டு தான் எழுதுவாங்க, இன்னும் அழியாமல் இருக்குது. இப்போ நம்ம நேற்று எழுதுனது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நாள் பொறுத்தா மங்கிட்டுருக்கும், பட்டு அந்த இந்தியன் இங்கில் தொட்டு தொட்டு எழுதுகிற பேன் அந்த நிப்பை வந்து கழட்டிடலாம் அப்படி நீட்டமாக இருக்கும், அதை வச்சு எழுதியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இன்னும் அந்த ஹேண்ட் ரைட்டிங்கு, அந்த லெட்டர்ஸ், அந்த நியூமெரிக்கல் லெட்டர்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். அதை வந்து இன்னும் டின்சுங்கான்னு வாங்க, இவ்வளோ பெரிய இந்த பசங்க டென்னிஸ் எல்லாம் விளையாட போகிறதுக்கு இப்போல்லாம் அப்படி ஒரு ரவுண்டாக பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது உள்ள சரி விட்டு இப்படி மாட்டிட்டு போவானுங்க,
1: அது பிளாஸ்க் மாதிரி. நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட
0: கொண்டு போவாங்க. அதே மாதிரி இரும்பாலான அந்த ரவுண்டு பெட்டி பாக்ஸ், ரெண்டு பக்கம் அடைப்பு இருக்கும், ஒன்று திறந்துக்கலாம், அது பேர் டின்சுங்கான்னுவாங்க. ஐ டோன்ட் நோ த ஸ்பெல்லிங், பட் அது பேர் டின்சுங்கான்னுவாங்க. அந்த டின்சுங்கால வந்து இந்த இதை ரோல் பண்ணி எப்படி ரோல் பண்ணணும், எஃப்எம்பியை எப்படி மடிக்கணும், எப்படி இந்த டவுன் சர்வே ரெக்கார்ட்ஸை இது பண்ணி அது உள்ளே போட்டு ரெக்கார்ட் ரூமில் வைக்கணும், அந்த டென்ஷங்காவில் என்ன போட்டு வைக்கணும், ரசக்கப்புறம் இதெல்லாம் இருக்குது, அதெல்லாத்தையும் போட்டு ரெக்கார்ட் ரூமில் அப்படி அப்படியே கரெக்டாக வச்சுருப்பாங்க. பழைய ரெக்கார்ட் கீப்பர்ஸை கூப்பிட்டு கலெக்டர் வந்திருக்காரு இன்ஸ்பெக்ஷனுக்கு, இந்த ரெக்கார்டு எடுத்து கொடுக்குன்னா டக்குன்னு எடுத்து கொடுப்பாங்க. கலெக்டர் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்துச்சுன்னா நியூஸ் வந்தால் டகாரன் எடுத்து அப்போவே அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. கலெக்டர் இன்ஸ்பெக்ஷனுக்கு சர்வேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரெக்கார்ட் ரூம்ஸ் அப்படி இருந்தது. அப்புறம் அதில் ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரொம்ப பழசு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, நம்ம சாப்பிட்ற பண்ணு நம்ம சாப்பிட்றதுக்கு தான் பண்ணுன்னு நினைக்கிறோம், ஆனால் பிரிட்டிஷ் பீப்புள் அதையும் ஒரு பொருளாக வைத்து அந்த பண்ணுடைய அந்த க்ரஸ்ட்டை எடுத்துட்டா உள்ள வெள்ளைய சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குங்களா சார், அதை வச்சு அப்படியே மேலாக அப்படி தொடச்சிட்டு அந்த பண்ணு ஃபஸ்ட்டு இது தொடச்சி போட்டுருணும், அடுத்தது திரும்பியும் அந்த பண்ணை எடுத்து அந்த மேலே இருக்கிறது திரும்பியும் அப்படியே ஒரு தொலை தொடச்சிட்டேன், அப்படியே கிளியராக சுத்தமாயிரும் அந்த பண்ணனுடைய அந்த மெட்டீரியல், சாஃப்ட் மெட்டீரியல் வந்து அதை அப்படியே அந்த அழுக்கள்லாம் எடுத்துடும். அப்புறம் அதை தொடச்சிட்டு தான் அதை சுருட்டி உள்ளே வைக்கணும். ஸோ பண்ணு சாப்பிட்றதுக்கு மாத்திரம் இல்லை, பண்ணு இந்த மாதிரி இப்போ சுச்சுவேஷனுக்கும் உபயோகப்படுத்தி அதை நம்மளுக்கு சொல்லியும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க.
1: நிறைய நுணுக்கமான விஷயங்கள். ஸோ இந்த நுணுக்கமான விஷயங்கள்லேருந்து அவங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது அப்படியே ஒரு பெரும் வெளிச்சமாக தெரியுது. இது எல்லாமே வந்து அனுபவபூர்வமாக தான் சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது இல்லைங்களா, ஆனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வமாக சொல்கிறீங்க. எனக்கு இன்னொரு விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டோம். ஸோ சர்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் மேனுவலாகவும் மெயின்டைன் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டரைஸும் மெயின்டைன் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா. ஸோ இந்த ஒர்க்கில் நீங்கள் பங்கு எடுத்திருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில்

0: விக்டர் பிரபராஜ் அவர்கள் நம்மிடம் கூறினார். இதையும் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டார். அந்த விஷயங்கள் எல்லாமே அறிந்து கொள்வோம் அடுத்த வாரம் அனுபவ பேழை நிகழ்ச்சியில். விக்டர் பிரபராஜ் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதியில் அறிந்து கொள்வோம். இதுவரை அனுபவ பேழை நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் துறை அலுவலராக பணியாற்றி பணி ஓய்வு பெற்ற எஸ் விக்டர் பிரபராஜ் அவர்கள் உடனான நேர்முகத்தின் ஐந்தாம் பகுதி இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர் பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் அரட்டவாடி 13 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தொட்டியப்பட்டி 9 சென்டிமீட்டர், கோவில்பட்டி, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் 7 சென்டிமீட்டர், தண்டராம்பேட்டை, கல்லணை 5 சென்டிமீட்டர், திருப்புவனம், காவேரிப்பாக்கம், பவானி, கொடைக்கானல், பெண்ணாகரம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அன்னவாசல், பெரம்பலூர் மாவட்டம் பீகளத்தூர், கருமந்துறை, காரைக்குடி, விருதுநகர், காரியாக்கோவில் அணை, அம்முண்டி, ராணிப்பேட்டை, வளத்தி, மாரண்டஹள்ளி, கொடைக்கானல், படகு குழாம், கலவை, பொதுப்பணித்துறை, கோழிப்போர் விளை, மணல்மேடு, சேந்தமங்கலம், குளச்சல், திருத்தணி, சோழவந்தான், திருத்துறைப்பூண்டி, தஞ்சை பாபநாசம், வாலாஜா, ஆத்தூர், குறுங்குளம், கஞ்சனூர், மேட்டூர், சிவகாசி, ஆண்டிப்பட்டி, தக்கலை, கும்மிடிப்பூண்டி, நேமூர், இல்லுப்பூர், கீழ்பெண்ணாத்தூர், சாத்தியார், பெரியப்பட்டி, கள்ளிக்குடி, கங்கவல்லி, திருவெண்ணைநல்லூர், கீழ்ப்பாடி, தலைவாசல், வாடிப்பட்டி, மடம்பூண்டி, நாகப்பட்டினம், மேட்டுப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். அரக்கோணம், வீரகனூர், ஆற்காடு, திருத்தணி, நிலக்கோட்டை, சிட்டம்பட்டி, பாம்பாரணை, லப்பைக்குடிக்காடு, செங்கம், குமாரபாளையம், நத்தம், திருப்பாலப்பந்தர், நாலுமுக்கு, கொடுமையான்மலை, அம்மூர், வாலாஜா ரயில்வே சந்திப்பு, நத்தம், செம்மேடு, பொன்னையாரணை, ஊத்தங்கரை, பாலாறு அணைக்கட்டு, சிங்கம்புணரி, அரூர், திருக்காட்டுப்பள்ளி, பள்ளிப்பட்டு, தானியமங்கலம், பாப்பிரெட்டிப்பட்டி, கொள்ளிடம், பெலாந்துறை, வீரபாண்டி, பள்ளிக்கரணை, மின்னல், அடையாமடை, நிலக்கோட்டை, செஞ்சி, ஊத்து, சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரி, கடவனூர், எறையூர், வல்லம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிக அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.6 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை வேலூர் மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. சென்னை, கன்னியாகுமரி, காரைக்கால், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, புதுச்சேரி பகுதிகளின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், நீலகிரி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, மதுரை, திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர், தஞ்சாவூர், பெரம்பலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், கரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி

0: 4 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான புத்தகத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சற்றுமுன் சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெளியிட்டார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் இன்று தொடங்கியது. உண்மையான சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் என்றும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் மீது தலா 1 லட்சம் ரூபாய் கடன் சுமையை திமுக அரசு ஏற்றியுள்ளதாக ஆளுநர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்துள்ளார். நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மகாவ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா மற்றும் அன்மோல் காத் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஜுப்ஜானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி கார்படே பிரதான சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் உருகுவேயை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 3:02. நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ ஊட்டி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில இயன்முறை மருத்துவர் ஷில்பா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இயன்முறை மருத்துவர் ஷில்பா அவர்களுடன் நிறைய க்வெஸ்சன் எல்லாம் நம்ம கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடலோட நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்டேடியூன் ஊட்டி FM 101.8. ஹலோ ஊட்டி.

0: ஜெயம் கொண்டான் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டோம். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியோட ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்துட்டோம். நம்ம ஸ்டுடியோவுக்கு எண்முறை மருத்துவர் ஷில்பா அவங்க வந்திருக்காங்க. வெல்கம் டு த ஷோ மேம். மேம், உங்களை பத்தி இன்ட்ரடக்ஷன்.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷில்பா, நான் ஒரு இயன்முறை மருத்துவர். என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து பீடியாட்ரிக்ஸ், அதாவது குழந்தைகளோட இயன்முறை மருத்துவர். இயன்முறை மருத்துவர்னா எல்லாரும் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். ஏன்னா இப்போ அந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீல்ட்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தான். இவங்க ஃபிசியோதெரபிஸ்ட் இயன்முறை மருத்துவம்ங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு பெரிய பார்ட்டை வந்து கவர் பண்ணுது. ஏன்னா இப்போது நம்ம செடன்ட் நம்ம மாடர்ன் லைஃப்பில் நிறைய பேர்த்துக்கு லேக் ஆகிற ஒரு காமனான விஷயம்னா அது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது. அதனால நிறைய இஷ்யூஸ் வருது, ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், கார்டியாக அரெஸ்டாக இருக்கட்டும், இல்லை வேறு டயபெட்டீஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு ஒரு புள்ளியில் வந்து ஜாயின் ஆகுதுன்னா அது வந்து ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம மூவ் ஆகாமல் ஒரே இடத்துல இருந்துட்டு ஃபோன் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை சாப்பிட்றதா இருக்கட்டும், சாப்பிட்டு நம்ம மூவ் ஆகாமல் இருக்கிறத ஒரே ரீசன்னால் தான். ஸோ இந்த ஒரு இதில் இயன்முறை மருத்துவம் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும். அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு மெடிக்கேஷன் இதுன்னு இது இல்லாமல் நம்ம வாழ்வாதாரத்தில் டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன நல்ல சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமோ அதை வச்சு அதில் மேஜராக பிளே பண்ணுறது தான் இயன்முறை மருத்துவம்.
0: ஓகே, இயன்முறை மருத்துவம்னா இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் அழகாக கொடுத்துருக்கீங்க. குழந்தைங்களுக்கான மெயின் நீங்கள் பார்க்குறேன்னு சொன்னீங்க. குழந்தைங்களுக்கு என்னென்ன இயன்முறை மருத்துவம் தேவைப்படுது மேம்?
1: குழந்தைங்களுக்கு நம்ம மோஸ்ட்டாக பார்த்துருப்போம், நிறைய குழந்தைங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சி இருக்காது, கழுத்து சரியாக நிற்காது, இல்லை கால் வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும், கிளப் ஃபுட் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ மேஜராக இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி குழந்தைங்களை எப்படி நம்ம கொண்டு வரல, ஒரு பிளே தெரப்பி மூலயமாவோ இல்லை அவங்க என்வாயன்மெண்ட்டில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரலாம், லேர்னிங்லேருந்து எல்லாமே வந்து நம்ம எப்படி மொபிலிட்டி கொடுத்து ஒரு கழுத்தோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம எப்படி கழுத்து நிற்காத குழந்தைங்களை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், இதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் குழந்தைங்களோட இயன்முறை மருத்துவர்.
0: இப்போ மேஜராக நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க மேம் குழந்தைங்களுக்கு?
1: குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக பார்த்தோம்னா செரிப்ரல் பால்சின்னு சொல்லுவாங்க, ஆட்டிசம் சொல்லுவாங்க, நிறைய இது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு இதை தான் ஒரே ஒரு கண்டிஷனை வச்சு நம்ம பேஸ் பண்ணி சொல்ல முடியாது, நிறைய கண்டிஷன் இருக்கும். ஈவன் சின்ன குழந்தைங்க எங்கேயாச்சும் விழுந்து ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களுக்கான போஸ்ட் தெரப்பி எப்படி கொடுக்கலாம், என்ன இதுன்னு எல்லாமே நம்ம கவர் பண்ணி இதில் மேஜராக இந்த ஒரு குறிப்பிட்ட இதுக்கு தான் நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுப்போன்றது இல்லை, நிறைய விஷயத்த வந்து இது கவர் பண்ணும்.
0: நீங்கள் எந்த கேஸ் நீங்கள் அதிகமாக நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்க மேம்?
1: நாங்கள் நிறைய பார்த்துக்கிறது வந்து செரிப்ரல் பால்சி அப்படிங்கிறது, அதுதான் வந்து ஒரு 100 கேஸில் ஒரு 80% அதுதான் இருக்கும். செரிப்ரல் பால்சி என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்து மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது கம்ப்ளீட்டாக மனநலம் பேஸ்டாக இல்லாமல் ஃபிசிக்கலாகவும் அவங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். இப்போ அது வந்து ஒரு 5 மாதம் வரைக்குமே நமக்கு தெரியாது. ஒரு சில குழந்தைங்க பிறக்கும் போதே அழுகாமல் பிறப்பாங்க, அது ஒரு இதுவாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். இருந்தாலும் வந்து அந்த ஃபிசிக்கலாக எப்படி க்ரோத் இருக்குன்றது நமக்கு 5 மாதத்தில் குழந்தை குப்புற விழுகுதா, இந்த மைல் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் 3 மந்த்ஸில் வந்து கழுத்து மேலே இது பண்ணி பார்க்கணும், இல்லை குப்புற படுக்கணும், இந்த எல்லாம் வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வேரி ஆகும். ஒரே எல்லா குழந்தைங்களும் 5 மாதத்தில் குப்புற திரும்பிடாது, ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய மைல் ஸ்டோன்ஸ். இதில் ஏதாச்சும் டிலே ஆச்சு, 5 மாதத்தில் நடக்க வேண்டியது 10 மாதம் வரைக்கும் டிலே ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம உடனடியாக ஒரு இயன்முறை மருத்துவர்கிட்டயோ இல்லை டாக்டர்கிட்டயோ காமிக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
0: இல்லை பேசிக்கலி இந்த மாதிரி விஷயங்கள்னா உடனே நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்ட போவோம். இயன்முறை மருத்துவம்ன்றது செகண்டரியாக தான் நம்ம பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் மோஸ்ட்லி அந்த அளவுக்கு தான் அவேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
1: இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நாங்கள் எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேட்டோம்னா ஒரு 2 வருஷத்தில் வந்திருப்பாங்க, 3 வயசு அவங்க நடக்க டிலே பண்ணுறாங்க, நடக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸில் தான் வருவாங்களே தவிர அந்த குப்புறப்படுக்கிறது தவழ்றது இது எல்லாமே மேஜரா யாரும் இது பண்றது இல்ல, பாதி வந்து பேச எடுத்துக்கிறது கிடையாது. அதெல்லாம் நோட் பண்ணுங்கறதுதான் ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா பிரெக்னன்சில ஃபோலிக் ஆசிட்ல இருந்து அதுல இருந்து முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம ஒவ்வொரு மைல் ஸ்டோன் 3 மந்த்ஸ்ல என்ன நடக்கும், கழுத்து மேல தூக்குதா, குப்புற பழுந்து மேல பாப்பாங்க இல்லையா, நம்ம ராட்டில்ஸ் அந்த மாதிரி ஆட்டினோம்னா குழந்தை மேல பாக்கும் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ். இதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம அது ஒரு சில குழந்தைங்க டிலே ஆகும், ஒரு 5 மந்த்ஸ் நடக்குது, ஒரு 8 மந்த்ஸ் வரைக்கும்னா கூட ஓகே. இப்போ 1 வருஷத்துல சில குழந்தைங்க நடப்பாங்க, இதே ஒரு சில குழந்தைங்க 1 மாதம் 6 1.5 மாதம் அந்த மாதிரி நடப்பாங்க, ஐ மீன் 1.5 வருஷம் அந்த மாதிரி நடப்பாங்க. ஸோ அந்த மாதிரி 6 மாதம் 3 மாதம் டிலே ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் 1 வயசில் நடக்க வேண்டிய குழந்தை 2 வயசு வரைக்குமே நடக்காமல் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஆகணும். அதை வந்து நம்ம 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற மைல் ஸ்டோன்ஸையும் நம்ம பார்த்தோம்னா, குழந்தை ஸ்வாலோ பண்ணுதா, நம்ம கொடுக்குற ஃபுட்டை நிறைய குழந்தைங்க ஸ்வாலோ பண்ணாது, ஆனால் அது பேரண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம திணிச்சு திணிச்சு கொடுப்போம், இல்லை அதை லிக்விடை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம், இந்த மாதிரி கொடுத்து ஃபோர்ஸ் ஃபீடிங் இந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஆனால் அந்த என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ அவ்வளோ நாலேஜ் தான் பேரண்ட்ஸ்க்கு இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன்ஸ். இந்த முழுங்க மாட்டேங்குதா, அதை வந்து ஒரு இதை கொடுத்தா மித்தவங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணணும். இப்போ ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ்
0: தெரப்பி இருக்கு,
1: தெரப்பின்ட்டு இல்லை, அதெல்லாமே வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி. குழந்தை நார்மலா இருக்கா, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா இல்லை அம்மா பார்த்து சிரிக்கணும், அம்மா பார்த்தா சிரிக்கணும், தெரிஞ்சவங்களை பார்த்தா சிரிக்கணும், இதெல்லாமே வந்து சோஷியல் பிஹேவியர் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மனநல குறைபாடு இருக்கிற குழந்தைங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மைல் ஸ்டோனாக நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள்.
0: ஓகே, இப்போ ஃபிசியோதெரப்பி அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா பெரியவங்க தான் போவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் ஆனவங்களோ, ஒரு மூட்டு வலி இருக்கவங்களோ, ஒரு வெயிட் லாஸ் பண்ண வேண்டியவங்களோ, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட்டை அணுகுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் டைரக்டாக பீடியாட்ரிஸ்ட் அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அவேர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நார்மலா கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு
1: நான் ஃபீல் பண்றேன்.
0: இப்ப எந்த மாதிரி விஷயம், இப்ப குழந்தைங்க வளரும் போது நீங்க சொன்னீங்கல்ல மேம் ஆட்டிசம், இந்த மூளை வளர்ச்சி கம்மி அப்படிங்கிறது, என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு?
1: அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ முதல்ல எடுத்தோடனே டாக்டர்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க அவங்க குழந்தை பிறந்தோடனே அழுதாங்களா இல்லையா அப்படின்னு. அதுவே வந்து ஒரு பெரிய
0: இதுதான் நோட் பண்ணுவாங்க.
1: ஆமா, அப்பத்துல இருந்து நோட் பண்ணுவாங்க குழந்தை பிறந்தோடனே அழுதா அழுதுச்சா, இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு அழுதாங்களா, இல்ல அழுகவே இல்லையா அப்படிங்கறது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. சோ அதுல இருந்தே ஆரம்பிக்கும்.

0: அப்பவே வந்து ரிஃப்ளெக்ஸ் இருக்கு அதெல்லாமே செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் டாக்டர்ஸ் நோட் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல நம்ம ஹெட்டோட சைஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் பாப்பாங்க. ஒரு சில குழந்தைங்களுக்கு ஹெட்டோட சைஸ் பெருசா இருக்கும், நார்மலா இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமா அப்நார்மலா இருக்கிற குழந்தைங்களெல்லாம் அப்பவே வந்து நோட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட நம்ம கூர்மையா கவனிக்கணும், அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கு, ஒரு இது பிளே ஏதாச்சும் கொடுத்தா அவங்க வந்து அதை நோட் பண்றாங்களா, கண்ணை இந்த சைடு நான் நம்ம கையை எடுக்கிறோமா அப்ப அந்த சைடு அவங்க ஃபேஸ் திரும்புதா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு 3 மாசத்துக்கு 5 மாசத்துக்கு 6 மாசம் 7 மாசம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மைல் ஸ்டோன் வந்து டெவலப் ஆகும். மைல் ஸ்டோனுக்கு ஒரு படி ஒவ்வொரு படியா அது குழந்தை இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கும். தவிர இப்போ ஒரு சில குழந்தைங்க தவழுவாங்க, ஒரு சில குழந்தைங்க சிட்டிங்ல இருந்து டைரக்டா வந்து நடப்பாங்க. சோ கண்டிப்பா எல்லா குழந்தைங்க தவழுவாங்கன்ட்டு இல்ல. சோ இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணோம், அப்படி ஸ்கிப் பண்ணி அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஆனா உட்கார்ந்த இடத்துல நம்ம தவழ கூட ஸ்டார்ட் பண்ணல, நடக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு 3 மாசம் டிலே ஆச்சுன்னா அந்த 6 மாசத்துல நடக்க வேண்டியது 9 மாசத்துல நடந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுக்கும் மேல டிலே ஆச்சுன்னா நம்ம வந்து காமிக்கணும். இந்த இந்த குறிப்பிட்ட இதுதான் சொல்ல முடியாது, ஒவ்வொரு மாசத்துல இருக்கிற மைல் ஸ்டோனும் கரெக்டா நடக்கணும்.
1: ஓகே, இப்ப குழந்தைங்களுக்கு அந்த லெக் வந்து வளைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் என்ன நம்ம ஏதாவது தெரப்பி இருக்கா?
0: அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பாப்பாங்க. ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களே நம்ம அந்த மாஸ்க் சொன்னல, 1 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறம்போது தான் அந்த எக்ஸாக்ட் ஷேப் அது எல்லாமே நடக்க வெயிட் கொடுக்க கொடுக்க வந்து மாறும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கொண்டு வந்து அது தெரப்பி ரொம்ப ஃபிளெக்ஸ்டா இருந்துச்சு, அந்த கிளப் ஃபுட்டெல்லாம் இருந்துச்சுன்னா சர்ஜிக்கலாவும் பண்ணுவாங்க, நிறைய கரெக்ஷன் பண்ணுவாங்க. இல்லை கஸ்டமைஸ்டா ஷூ கொடுப்பாங்க, டாக்டர்ஸ் வந்து இப்படி பண்ணி இதா கஸ்டமைஸ்டா ஷூ இது நிறைய இருக்கு, இதெல்லாம் போக ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட அனுப்புவாங்க. நாங்கள் வந்து எங்க கையால என்னெல்லாம் பண்ண முடியுமோ, ஸ்ட்ரென்த்னிங் எக்ஸசைஸோ இல்லை ஆக்டிவிட்டி பேஸ்டாவோ இல்லை வேற என்னென்ன காலுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஒரு ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் சொல்ல முடியாது, ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மாறும். அந்த குழந்தைங்களோட இதை பொறுத்து, ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, இல்லை அவங்க எப்படி பிஹேவியர் எப்படி கோஆப்ரேஷன் பொறுத்து நம்ம ஆக்டிவிட்டி செட் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம்.
1: எந்த அளவுக்கு சிட்டிங்ஸ் வருமா இல்லை அதோட டியூரேஷன் எப்படி இருக்கும்?
0: டியூரேஷன் நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் மாறும், நம்ம எக்ஸாக்டா ஒரு 6 மாசத்துல சரியாயிரும்ன்றது இங்கே சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைங்க 6 மாசத்துல நல்லாவே வரலாம், ஒரு குழந்தைங்களுக்கு வருஷக்கணக்கில் போகலாம். நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க கழுத்து நிற்காம வருஷக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க, இருந்தாலும் செட் ஆகாது. நம்ம கண்டிப்பாக வருங்கிறது நம்ம இதில் சொல்லவே முடியாது. ஆனால் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருந்தவங்க இருக்காங்க, அந்த அவேர்னஸ் இருந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்டினியூஸாக கொடுக்கணும் ஆக்டிவிட்டி, நம்ம ஹோம் பேஸ்டாகவும் பேரண்ட்ஸ்கிட்டையும் டீச் பண்ணலாம். ஒரு சில பேரண்ட்ஸ் அதை சீரியஸாக எடுத்து பண்ணுவாங்க, ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து சரி அது பார்த்துக்கலாம் போ போ வந்துடும் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படியே நம்ம அலட்சியமாக விடக்கூடாது. அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஃபிசியோ கிட்டே வந்தோம்னா ஒரு வருஷக்கணக்கில் தான் போகணும், நான் இல்லைன்னு சொல்லலை. வருஷக்கணக்கில் போனாலும் அது ஒரு ஒரு வர்த்தான ஒரு இதாக இருக்கும், ஏன்னா அது ஒரு லைஃப். நம்ம அதை நம்ம அப்படி அசால்ட்டாக விடுறதுக்கு நம்ம பேரண்ட்ஸாக வந்து நம்மளுக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு குழந்தைய கொண்டு வர்றதுக்கு நம்ம கிட்ட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க நம்ம தான் இந்த லைஃப் வந்து ஏர்த்து கொண்டு வந்திருக்கோம். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு என்னெல்லாம் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணி தான் ஆகணும். அப்படி அலட்சியமாக நம்ம விடக்கூடாது.
1: ஒரு சில குழந்தைங்களுக்கு இந்த கை விரல் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் மேம், ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா, தெரபீஸ் இருக்கா?
0: இல்ல அது வந்து ஒரு நமக்கு இஷ்யூ கொடுக்காத வரைக்கும் நம்ம அதை எதுவும் பாதர் பண்ணிக்க வேண்டாம். நம்ம அதுக்குன்னு ஒரு தெரப்பி போய் அதெல்லாம் வந்து நம்ம சில விஷயத்த ஃபிக்ஸ் பண்ண முடியும், சில விஷயத்த ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 5 விரல் இருக்கிற 6 விரல் இருக்கும், இல்ல ஒரு விரல் கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும், அதெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம நம்மளுக்கு ஃபங்க்ஷனலா என்ன அஃபெக்ட் பண்ணுதா, நம்ம டே டு டே லைஃப் அஃபெக்ட் பண்ணுதா? இப்போ அப்படின்னு இருக்கிற குழந்தைங்களால கால் கொஞ்சம் இதா இருக்கு, கிளப் ஃபுட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். அந்த குழந்தை ஒரு ஸ்போர்ட்ஸில் போகிறது கஷ்டமாக இருக்கும், இல்லை மித்த குழந்தைங்க வந்து அதை பார்த்துட்டு என்ன காலை இப்படி கிண்டல் பண்ணுறதும் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அதனால இவங்க மித்த கூட சேர மாட்டேங்கிறாங்க, ஜெல் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஏதாச்சும் கன்சர்ன் இருந்துச்சு, அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து நம்ம மென்டலி ஸ்ட்ராங் பண்ணலாம் as possible. அது வந்து நம்ம ஃபங்க்ஷனில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காத வரைக்கும். ஆனால் எப்போ நம்ம ஓடுறதுக்கோ இல்லை இது வந்து ஒரு காலோட பிரச்சனை மட்டும் இல்லை, இது வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஃபியூச்சரில் அந்த குழந்தைங்களுக்கு ஹிப் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நெக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கனெக்டட், நம்ம மேலேருந்து ஹெட்லேருந்து டோ வரைக்கும் எல்லாமே கனெக்ட் ஆகி தான் இருக்குது. ஸோ இந்த இஷ்யூ வந்து அப்போ சரி பண்ணலைன்னா அது ஃபியூச்சரில் மறுபடியும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் எதெல்லாம் வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணுதோ அதெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொண்டு வரலாம்.
1: ஓகே, ஒரு சில குழந்தைங்க இப்போ மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஏதாவது தெரப்பீஸ் இருக்கா நம்ம கிட்ட?
0: அது வந்து கொடுப்பாங்க, பிளாங்கெட் தெரப்பின்னு கொடுப்பாங்க பாப்பாவை காம் பண்ணுறதுக்கு.

0: பிளாங்கெட் தெரப்பி இருக்கு, இல்ல அட்டென்ஷன் நம்ம ஒரு இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி அட்டென்ஷன் அதுக்கெல்லாம் ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க. அது வந்து மேஜரா நிறைய குழந்தைகளுக்கு இருக்கு, ஆனா இது வந்து பிசியோதெரப்பிக்கெல்லாம் மேஜரா வராது. இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் பண்ணுவாங்க, இல்ல ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து அந்த பிளாங்கெட் தெரப்பி அந்த மாதிரி நிறைய இருக்கு. காம் டவுன் பண்றதுக்கு ஸ்விங்ல வந்து போட்டு விடலாம், அவங்க அப்ப காம் ஆவாங்க. ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கும் பிசியோதெரபிஸ்டுக்கும் நிறைய நம்ம பண்றதுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து நம்ம பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம். மோஸ்டா வந்து ஆமா எக்ஸசைஸ் சொல்ல முடியாது, இந்த மாதிரி தெரப்பி இருக்கு. ஆமா இந்த மாதிரி வந்து தெரப்பி இருக்கு, ஆனா மேஜரா வந்து பிசியோதெரபிஸ்ட் ஃபோக்கஸ் பண்றது அவங்கள ஒரு நடக்க முடியாத குழந்தையை நடக்க வைக்கணும்,
1: அந்த மாதிரி
0: தவழ முடியாத குழந்தை அடுத்த மைல்ஸ்டோனுக்கு நம்ம கொண்டு வரணும், இதுலதான் மெயின் ஃபோக்கஸ் இருக்கும்.
1: ஓகே மேம், நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ ஊட்டி வித் மீ ராஜி. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவில் எண்முறை மருத்துவர் ஷில்பா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். பிசியோதெரப்பி யாருக்கெல்லாம் தேவைப்படுது, எந்தெந்த வயசில் தேவைப்படுது, என்னெல்லாம் தெரப்பியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்த செஷன் இப்போது. மேம், இப்போது பெரியவங்களுக்கு மேஜராக பிசியோதெரப்பி எந்தெந்த வகையில் தேவைப்படுது, எந்தெந்த டிசீஸ் வந்து ரொம்ப அதிகமாக பிசியோதெரப்பியே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு?
1: ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இப்போது நம்ம ஏரியாவில் முக்கியமாக ஊட்டின்னு சொல்லப்போனால், நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து ஒரு 10 பேரில் ஒரு 2-3 பேராச்சும் ஊட்டிலேருந்து வந்திருப்பாங்க. ஸோ 100-ல் ஒரு 80 பேராச்சும் ஸ்ட்ரோக்கில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, எல்டர்லி பீப்பரில். முதல்ல வந்து அந்த ஏஜ் வந்து ஏஜ் லிமிட் 50 மேலே தான் ஸ்ட்ரோக் வரும்னு இருந்துச்சு. இப்போல்லாம் 35-40 ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், டயபெட்டிஸ் சொல்லவே வேண்டாம், 10-9 பேருக்கு டயபெட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக்கு, இது எல்லாமே வந்து ஃபிசியோதெரபிஸ்டோட ஃபீல்டு தான் சொல்லலாம் மேஜராக. ஏன்னா நம்ம மெடிக்கேஷனில் நம்ம அந்த இது ரிசால்வ் ஆகிட்டு இருந்தாலும், ஒரு சைடில் நம்ம இயன்முறை மருத்துவர் ஸ்ட்ரோக்கு இந்த இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிளே இது பண்ணுது. ஸோ இவங்களுக்கு எல்லாம் தான் மேஜர். நம்ம எல்டர்லி பீப்புள்னு பார்த்தா இந்த ஸ்ட்ரோக்கு, ஹார்ட் அட்டாக், இல்லை ஜென்ரலாக அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும், இல்லை வெயிட்டை கம்மி பண்ணணும், இந்த மாதிரி இருந்தாலும் ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து மேஜரான இது ப்ளே பண்ணுவாங்க.
0: இப்போ ஸ்ட்ரோக் எதனால வருது மேம்? இப்போ ஒரு மேஜர் திங்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க?
1: கண்டிப்பாக இதுதான் சொல்ல முடியாது, அதுக்கு வந்து நிறைய ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேருக்கு பிபி இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வரும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை சின்னதுலேருந்தே ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி கம்மியாக, இப்போது நல்லா இருந்து இப்போ வந்து அவங்களோட டயட் மாறி இருக்குது, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது. ஒபிசிட்டி வந்து ரொம்ப பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஒபிசிட்டி தான் எல்லா ஒரு டயபெட்டிஸ்க்காக இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இந்த ஒபிசிட்டிங்கிறது அதுதான் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற இதுல நமக்கு எதுவுமே நம்ம போய் பண்றதுக்கு எதுவும் இல்லை, எல்லாமே போன்ல வருது, எல்லாமே டிவியில இருக்கு. ஒரு ஐடி ஜாப்ல இருக்கிறவங்களும் கூட காலையில 9:00 வந்து 5:00 வரைக்கும் உட்கார்ந்துட்டு தான் இருப்பாங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது அங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒபிசிட்டினால தான் மெயினா இந்த டிசீஸ் எல்லாம் வருது.
0: ஓகே, இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒபிசிட்டி, உடல் பருமன் அப்படிங்கறது பிசியோதெரபி மூலமா எந்த அளவுக்கு ரிடியூஸ் பண்ணலாமா?
1: ஒபிசிட்டி வந்து நம்ம வெயிட் லாஸ் தான், அது வந்து கலோரி டெஃபிசிட் மூலயமா வந்து சாப்பாடு, நம்ம அதிகமாக சாப்பிட்ற சாப்பாடு கம்மியாக பண்ணி அது பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம மெயினாக ஃபிசியோவில் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஓடுவாங்க, இது பண்ணுவாங்க, சாப்பாடே சாப்பிடாமல் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து மெயினாக வந்து இது பண்ணுறது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நம்ம சும்மா நம்ம கார்டியோ ஓடிட்டு இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மசில் லாஸும் ஆகும், வாட்டர் கண்டென்ட்டும் இதாகும், அதில் தான் நம்ம வெயிட் கம்மியாகும். ஆனால் நம்ம ஒன்ஸ் நம்ம மசில் ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணி, நம்ம வந்து ப்ரோட்டீன் இன்டேக் ஜாஸ்தி எடுத்து மசில் ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணி அது மூலயமா நம்ம வந்து ஃபேட் பர்ன் பண்ணும்போது நமக்கு அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நமக்கு அந்த நிறைய பேர் வெயிட் கம்மி பண்ணவங்கள சீக்கெல்லாம் ஒட்டி போயிருக்கும். இது வந்து வெயிட் லாஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஓடுறது, இந்த மாதிரி கலோரி டெஃபிசிட் இது மூலயமா, இது கூட நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து நமக்கு நடக்கும்.
0: ஓகே, இது இந்த டியூரேஷன் எந்த அளவுக்கு இருக்குமா?
1: இது டியூரேஷன் வந்து நம்ம ஒவ்வொரு இதுக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் பிஜியில் படித்தது நான் சொல்கிறேன், செட் பாயிண்ட் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. அதில் வந்து அது வந்து ஒவ்வொரு பாடிக்கும் வந்து நம்ம பிரெயின் இருக்கு இல்லையா, இப்போ இதே ரூம்ல உட்காந்துருக்கோம், எனக்கு வந்து இந்த ரூம் டெம்பரேச்சர் குளிரா இருக்கு, உங்களுக்கு வந்து அது வேர்க்குது. ஏன் ரெண்டு பேருமே ஒரே டெம்பரேச்சர்ல தான் இருக்கும், ஆனா உங்க பிரெயின் அது ஹைப்போதாலமஸ்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்க பிரெயின் வந்து உங்களுக்கு சொல்லுது, இல்ல இந்த ரூம் வந்து உங்களுக்கு ஹாட்டா இருக்குன்னு சொல்லி உங்க பிரெயின் உங்களுக்கு சொல்லும். ஏன் பிரெயின் வந்து என்னோட பாடிக்கு ஏத்த மாதிரி என்ன சொல்லும், இந்த ரூம் வந்து சில்லா இருக்கு, நீ இன்னும் சூடுபடுத்திக்கணும்னு சொல்லும். இதே மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே உங்க நம்ம ஒவ்வொரு பர்சனும் டிஃபர் ஆவாங்க. ஸோ ஒரு சிலருக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆரம்பிச்சாவே நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய சாப்பிடணும்னு தோணும். நம்ம எதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம அதிகமாக கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதம் கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ண, அதை சாப்பிடக்கூடாது, இது சாப்பிடக்கூடாது, சுகர் கட் பண்ணணும், அது இதுன்னு பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கிறனால எவ்வளோ கட் பண்ணாங்களோ அதுக்கு டபுளாக சாப்பிடுவாங்க. அந்த ஒரு மாதத்தில் அவங்க 2 கிலோ வந்து லூஸ் பண்ணியிருக்காங்களா, அடுத்த ஒரு மாதத்தில் அந்த 4 கிலோ கெயின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பிரெயினுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர்னே சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு இது செட் பண்ணியிருக்கும், உன்னோட பாடிக்கு இவ்வளோ இது சாப்பாடு நீ வேணும், சாப்பிடணும்னு. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமாக பண்ணியிருக்கோம், சின்ன வயசுலேருந்தே நம்ம பிரெயின் அப்படி பழக்கிட்டோம். இப்போ திடீர்னு அதெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணும். நம்ம என்ன பண்ணும், லாங் டேர்மாக ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும். இதை நான் இப்போதைக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணால் போதும்னு இல்லாமல் நம்ம ஒரு ஹேபிட்டாக வாக்கிங், டெய்லி வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், நம்ம ஒரு ஒரு மாதத்துக்கு மட்டும் நம்ம விகரசை எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணி இதை சுகரெல்லாம் கட் பண்ணி ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் விட்டால் நமக்கு அது யூஸ் இல்லை. அதை வந்து நம்ம ஷார்ட் டேர்மாக பண்ணுறதுக்கு பதில் லாங் டேர்மாக ஒரு ஹேபிட்டாக கொண்டு வந்தோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
0: ஓகே, என்னென்ன தெரப்பீஸ் இருக்குது மேம் வெயிட் லாஸில்?
1: வெயிட் லாஸில் தெரப்பீஸ் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. நான் சொல்கிறது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டயட் வந்து கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட சாப்பிட நமக்கு நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸை விட நம்ம சாப்பாடு அதிகமாக சாப்பிடும்போது கலோரிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வெயிட் கட் ஆகாது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் இப்போது கார்ப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக நிறைய பேர் கட் பண்ணுவாங்க. நான் தோசை சாப்பிட மாட்டேன், சப்பாத்தி சாப்பிட மாட்டேன், ரைஸ் சாப்பிட மாட்டேன், நான் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவேன், ப்ரோட்டீன் சாப்பிடுவேன் அப்படின்னு. நமக்கு நம்ம பிரெயினுக்கு ஃபியூல் அப்படிங்கிறதே வந்து கார்ப்ஸ் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக வேணும். ரைஸ் வந்து எடுத்துக்கணும், தோசை எடுத்துக்கணும், இட்லி எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு அமௌண்ட், ஒரு ஒரு ஃபுல் பிளேட் எடுத்தோம்னா அதில் ஒரு குவார்ட்டரில் குவார்ட்டர் பிளேட்டில் ரைஸ், ஒரு குவார்ட்டர் பிளேட்டில் வெஜ்ஜீஸ் நிறைய, இதில் ப்ரோட்டீன், அந்த மாதிரி நம்ம வந்து அது பேலன்ஸ்டாக கொண்டு வரும்போது தான் அது ஒரு ஹெல்த்தி மீல். ஸோ ஹெல்த்தி மீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை ஜாகிங்னா இருக்கட்டும், இல்லை நம்ம வெயிட் லாஸ்க்கு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, நிறைய இது இருக்குது, யோகா இருக்குது, ஜூம்பா இருக்குது, எல்லோரும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஜிம்முக்கு போய் இது பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து நம்ம லாங் டேர்ம் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஒரு யூஸ் கிடைக்கும். அது ஒரு ஹேபிட்டாக மாற்றினா தான் நமக்கு ஒரு இது கிடைக்கும்.
0: சரி, இப்போ ஸ்ட்ரோக் வந்து ஸ்ட்ரோக் பீப்புள் ரொம்ப அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து லேடிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க இல்லைங்களா? இல்லா அதாவது முன்னாடி காலத்துலலாம் லேடிஸ்க்கு வந்து ஸ்ட்ரோக் ஆகுது கம்மி, இப்போ வந்து லேடிஸ்க்கே ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரோக் ஆகுது. அது எதனால மேம்? ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து லேடிஸ்க்கு அதிகம் ஜென்ஸை விட, இல்லைங்களா?
1: எஸ் எஸ், ஆக்சுவலி வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது வேறு, நமக்கு அதாவது நம்ம பாடி வச்சு நம்ம உழைக்கிறது வேறு, நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து உழைக்கிறது வேறு. இப்போது என்னால் இந்த இது ஃபுல்லாக இந்த ஒரு நாள் ஃபுல்லாக என்னோடய வீடை க்ளீன் பண்ண முடியும்னா அன்றைக்கி நைட் டயர்டாக மறுபடியும் இது பண்ணால் அந்த என்னோடய எனர்ஜி லாஸ் ஆகும் தவிர, ஆனால் அதே வந்து நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் அந்த ஸ்ட்ரென்த்தோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக இருக்கிற பீப்புள் ஒரு 5 kg வெயிட்டை தூக்கிட்டு போகிறதுக்கும் அந்த மசில் ஸ்ட்ரென்த் இருக்குது, ஜிம் பாடி தூக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? ஸோ அவங்க மசில் அதுக்கு ட்ரெயினாக இருக்கும், அவங்க தூக்குறாங்க, அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் இப்போ வந்து நம்ம மோஸ்ட்டாக வீட்டில் ஃபீமேல்ஸ் ஹோம் மேக்கராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு குலைக்கிறதா இருக்கட்டும், அவங்க வந்து கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்காங்க, அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஆனால் ஸ்ட்ரென்த் அங்கே இல்லை. அதுதான் மெயினாக மூட்டு வலி வரதா இருக்கட்டும், நிறைய உமனுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் மூட்டு வலி அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. எஸ் எஸ், ரொம்பவே இருக்கு. பாதி வந்து பிளட் சப்ளை கம்மியாக இருக்குபாங்க, நிறைய பேர் எங்கள் அம்மாக்கே இருக்கு. ஸோ இது எங்கள் அம்மாக்கே நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன, நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் போது நம்ம வயசு ஆக ஆக நம்ம போன்ஸ் வீக் ஆகும், அதே மாதிரி நம்ம மசிலும் வீக் ஆகும். ஜென்ரலாக சதைன்னு சொல்லுவாங்க, நிறைய இதில் மசிலும் வந்து வீக் ஆகும். நம்ம என்ன பண்ணணும், அந்த மசிலோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம வெயிட் வந்து ஃபுல்லாக வந்து போனுக்கு போகாது, அந்த மசில் வந்து பாதி வெயிட் எடுத்துக்கும். அந்த மசிலை நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுட்டா போன் ஃபுல்லாக, இல்லாட்டி மசில் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா வந்து அந்த எல்லா வெயிட்டும் அந்த போனே எடுக்க எடுக்க தேய்மானம் அதிகமாகும். ஸோ இதுதான் ஒரு ஒரு மெயின் இஷ்யூவே உமன் அப்படின்னு வந்துச்சுன்னா. ஸோ இந்த ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், எந்த உமனுக்கும் ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஓடுறாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது இல்லைன்னு சொல்லலாம். ஸ்ட்ரென்த்தன் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாது, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவாங்க, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். வெயிட் ஐ மீன் பாடி வெயிட் இல்லை, நம்ம வெயிட் தூக்குறது. இப்போது கோயம்புத்தூரில் நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போவாங்க. நான் இப்போது நிறைய ஃபோனில் ரீசெண்டாக பார்த்துருக்கேன், ரீல்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் மென்னுக்கு ஈக்குவலாக உமனும் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க. நம்ம இடத்துல வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைமேட்டை சொல்லலாம், ரெண்டாவது வந்து அந்த அளவுக்கு உமன் வெளியில் வரலை, அந்த அளவுக்கு ஜிம்முக்கு போற அளவுக்கு இம்பார்ட்டன். வீட்டு வேலையே அவ்வளோ இருக்குங்கும் போது நம்ம எதுக்கு, நம்ம தான் எல்லாருமே வேலை செய்யறோமே, நம்ம பிசிக்கல் ஆக்டிவா தானே இருக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட். நம்ம நல்லா தானே ஓடிட்டு இருக்கோம், நம்ம ஒரு இடத்துல உட்காரலையே அப்படின்னு. அந்த ஓடுறது நம்ம ஸ்ட்ரென்த்தோட ஓடுறோமா இல்ல இருக்கிறத வந்து இருக்கிற ஸ்ட்ரென்த் கம்மி பண்ணிட்டே ஓடுறோமா அப்படிங்கறத
0: கொஞ்சம் கம்மியா தான். ஓகே மேம், இப்ப ஸ்ட்ரோக் வராம தடுக்கிறதுக்கு இல்லாட்டி வந்தா நம்ம அந்த எக்ஸசைஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களை நார்மல் கண்டிஷன் கொண்டு வரதுக்கு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, சோ அதுக்குனே பிசியோதெரபிஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம். சோ அந்த மாதிரி என்னென்ன தெரபிஸ் கொடுக்குறீங்க?
1: இல்லை, இட் ஆக்சுவலி டிஃபர்ஸ். ஏன்னா நம்ம ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா, இப்போ நான் இந்த இது மூலயமா நான் பதிவு பண்ணுறேன், ஸ்ட்ரோக் வந்து ஒரு மணி நேரம் தான் அந்த கோல்டன் ஹார்னு சொல்லுவாங்க. அதோட அறிகுறிகள்னு பார்த்தோம்னா ஒரு சில பேர் ரெண்டு வகையான ஸ்ட்ரோக் இருக்கு. பிபி இருக்கிறவங்களுக்கு வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. திடீர்னு வந்து தலை சுத்தல் இல்லை வாமிட்டிங் சென்சேஷன் வர மாதிரி இருக்கும், திடீர்னு அந்த மாதிரி வாமிட்டிங் எடுத்து விழுந்துருவாங்க, அப்படியே ஸ்ட்ரோக் ஆயிருக்கும்.
0: அது பிளட் கிளாட் ஆயிருக்கும் சொல்லுவாங்க.
1: பிளட் கிளாட் ஆகிறது வேற, பிளட் கிளாட் ஆகுறது இஸ்கிமிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க. இது ஹெமரஜிக்னா அந்த பிளட் வெசல் வந்து உடஞ்சி பிளட் லீக் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் சீரியஸான இஷ்யூ. பிபி இருக்கிறவங்க எல்லாம் வந்து இது நான் அவங்க பிபி வந்து ஸ்டெடியா வச்சுக்கணும், டேப்லெட்டா இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும். இன்னொரு சைட்ல வந்து பிளட் வெசல் பிளட் கிளாட் சொல்றீங்க இல்லையா, அந்த கிளாட் ஆறவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சின்னு இல்லைன்னாலும் அவங்களுக்கு வந்து நார்மலா ஸ்ட்ரோக்குனாலே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு மாசத்துல இருந்தே இல்ல ஒரு வாரத்துல இருந்தே நம்ம உன்னிப்பா கவனிச்சோம்னா இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கை மறத்து போகும், மரமரப்பா இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து நம்ம மெயினா இந்த வாய் கொப்பளிச்சு துப்புவாங்க இல்லையா, துப்பும் போது ஒரு சைடு வழியா வந்து அந்த வாட்டர் லீக் ஆகும், இல்ல ஒரு கண்ணுல வந்து அந்த தண்ணி கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அசால்ட்டா நம்ம விடாம அப்பவே வந்து நம்ம காமிச்சோம். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டார்டிங் சைன்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணணும். கை வந்து நம்ம ஹோல்ட் பண்றது கிரிப்பா இருக்காது, நமக்கு தெரிஞ்சுக்காது சரி கை மரமரத்து போகுது லைட்டா தான் இருக்கு அப்படின்னு.
0: ஆனா வந்து கிளைமேட்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப
1: கஷ்டம்,
0: சில்னால அப்படி இருக்கு அப்படி.
1: எஸ் எஸ். ஆனா வந்து நம்ம ஹோல்ட் பண்ற நமக்கு வித்தியாசம் தெரியும், யார் அதை ஃபீல் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அது தெரியும். ஆனா நம்ம வந்து அது கடந்து அசரியாயிரும், அந்த மாதிரி போயிருவோம். இதுவே ஒரு ரெண்டு மூணு நாளா ரிப்பீட் ஆயிட்டு இருந்துச்சுனாலே நம்ம உடனடியா நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பாக்குறதோ இல்ல டாக்டர் கிட்ட போறதோ ரொம்ப நல்லது. அப்படியும் இல்ல அது அசால்ட்டா விட்டாங்க, திடீர்னு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. நைட்ல நிறைய பேத்துக்கு ஸ்ட்ரோக் வருது, நைட் டைம்ல பெட்லயே அப்படி ஆயிருது, காலையில தான் பாப்பாங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னே தெரியாது, அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிரும், இல்ல நைட் ஃபுல்லாமே பாக்காம இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேத்துக்கு வாய் வராது பேசுறதுக்கு, கூப்பிடுறதுக்கு, யாராச்சும் கூப்பிடுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இல்லாம கூட இருந்திருக்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்சுனா ஸ்ட்ரோக் வர்றது இல்ல அறிகுறிகள் இருக்குன்னாலே ஒரு ஒன் ஹவர் ஸ்ட்ரோக் வந்துருச்சு, கை கால் ஒரு சைட் போயிடுச்சுனாலே ஒரு ஒன் ஹவர் வந்து கோல்டன் பீரியடுமாங்க. இப்ப நிறைய டோசேஜ் பேக் எல்லாம் இருக்கு, ஒரு நிறைய ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரு நாலஞ்சு டேப்லெட்ஸ் வந்து இருக்கும், அதை எப்பவுமே கையில வச்சுக்கணும்பாங்க. ஸ்ட்ரோக் வந்தாலும் ஹார்ட் அட்டாக் வந்தாலும் உடனடியே அந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது இல்லாம நம்ம வந்து அந்த ஒன் ஹவர் பீரியட்குள்ள நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டோம்னா அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அந்த இன்ஜெக்ஷன் வந்து அந்த கிளாட்டை ரிமூவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரெக்கவரி வந்து ஈஸியா இருக்கும். அந்த ஒன் ஹவரை டைம் மிஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமா போகணும், ஒன் ஹவர்னு எக்ஸாக்டா ஒன் ஹவர்னு சொல்ல முடியாது, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டோம்னா அந்த ஸ்ட்ரோக்கான இதை வந்து நம்ம தடுக்கலாம். எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கோ அதை வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணலாம்.
0: ஓகே மேம், ஓகே, தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. தேங்க்யூ.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ ஊட்டி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவர் ஷில்பா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம் மேம். நம்ம வந்து இப்போ ஸ்ட்ரோக்கை பற்றி பேசணும், ஹார்ட் அட்டாக் பற்றி பேசணும். ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கா?
1: ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்னா ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல். நம்ம வந்து குறிப்பிட்ட இதுதான் இது காரணம். ஸ்ட்ரோக் வந்து ஜெனட்டிக்கா கூட வரலாம் சில பேத்துக்கு. ஸோ வந்து இதுதான் எக்ஸாக்ட் அண்ட் ரீசன். இதை வச்சு நம்ம தடுத்துடலான்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது, ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஆனா வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை யங் ஏஜ்ல இருந்தே நம்ம வந்து மாத்திக்கணும். இப்போ நம்ம 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு, நான் இப்போ வந்து ஒரு வருஷமா இருக்கேன், அப்படியே எனக்கு ஸ்ட்ரோக் வருது அப்படின்னா அது வந்து நம்ம சைல்டுஹுட்ல இருந்தே நம்ம அதெல்லாம் இது பண்ணிக்கணும். நிறைய குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க. என் குழந்தை சபியா இருந்தாதான் ஹெல்த்தின்னு நினைச்சுப்பாங்க. நிறைய ஊட்டி ஊட்டி அது பாப்பா வந்து குண்டா இருந்துச்சுன்னா பார்க்க அழகா தான் இருக்கும். ஆனா வந்து எப்பவுமே அளவு வச்சுக்கணும். ஒரு சுகரி ட்ரிங்க்ஸா இருக்கட்டும், சாக்லேட்ஸா இருக்கு, இதெல்லாம் மோஸ்டா அவாய்ட் பண்ணிட்டு சுகர் கண்டென்ட் கார்ப்ஸ் நிறைய எடுத்துக்காம. ஏன்னா இப்ப எல்லாமே ப்ராசஸ் ஃபுட் தான். யாருமே வந்து இப்ப எது சாப்பிடறனாலும் அதுல கெமிக்கல் இருக்குமாங்க, அது இருக்கு இது இருக்குமாங்க. சோ ஹெல்த்தியான ஃபுட் அப்படிங்கறது இப்போதைக்கு அது வந்து ரொம்ப ரேரா இருக்கு. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைல வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியா, ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜ்ஜீஸா இருக்கட்டும், மோஸ்டா ப்ரோட்டீன் தான் வந்து பில்டிங் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம பாடியோட பில்டிங் பிளாக்ஸே வந்து ப்ரோட்டீன் தான். ப்ரோட்டீன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபுட்டா இருக்கு. ஸோ அது நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு எக்கோட முடிச்சிருவாங்க, அதுவும் வெஜிடேரியன்னா அது கூட இல்லை. நான் வந்து நான் வெஜிடேரியன் தான், அதனால எனக்கு அவேர்னஸ் இல்லாத வரைக்குமே நான் வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ்னா என்னன்னு தெரியாத வரைக்கும், அது எவ்வளவு முக்கியமானு தெரியாத வரைக்கும் நான் வந்து வெறும் கொஞ்சம் காய்கறியா நிறைய சாப்பாடு இது அவ்வளவுதான் என்னோட டயட்டா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோட்டீனுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், எல்லாருமே அதை ரொம்ப இதா நினைச்சிட்டு இருக்காங்க. வெஜிடேரியன்ஸ் வந்து சோயாபீன்ஸ், லென்டல்ஸ், இந்த அவரையா இருக்கட்டும். நம்ம ஊர்ல வந்து ஊட்டியில அது அவரை குழம்பு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த மாதிரி கூட போய் சுண்டலா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸா எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹெல்த்தை லைஃப் ஸ்டைலை ஃபிக்ஸ் பண்ணணும், ஹெல்த் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு வாக்கிங் போகலாம், ஒரு சிம்பிளாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அது வந்து லாங் டேர்முக்கு நம்ம அது டிசிஷன் எடுக்கிறோன்னா அது லாங் டேர்முக்காக இருக்கும். நான் இது இதுக்கப்புறம் நான் டெய்லி வாக்கிங் போகிறேன்னா அது கொஞ்ச நாள் நமக்கு ஹேபிட்டாக மாறிடும். அதை வந்து நம்ம நினச்சா கூட நம்ம இல்லை எனக்கு வாக்கிங் போனால் தான் நல்லா இருக்கு அந்த டேவே, அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டாக மாறினாதான் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றணும். ஃபுல்லாக வந்து நான் வெஜிடபிள் சாப்பிடுவேன் அப்படின்னு ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச மாதிரியே அதை செஞ்சு சாப்பிடலாம். ஸோ இதுதான் பண்ணணும்ட்டு இல்லை. நம்ம வந்து வெஜிடபிள் சாப்பிடணும், சாண்ட்விச்சாக கூட சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ். எஸ் அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியாக இன்டேக் இருக்கணும். அது டேஸ்டியாக கூட நம்ம பண்ணலாம். நம்ம போக போக நம்ம டேஸ்ட் பச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பழகிச்சுன்னா நமக்கு லைஃப் ஈஸி. அந்த ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம கஷ்டம். ஒரு சில பேர்த்து நிறைய பேர் என்னால் அது பிடிக்கல, பிடிக்காத விஷயத்த நான் சாப்பிட்டு அப்படியே லைஃப்பில் நான் என்ன சாதிக்க போகிறேன்னெல்லாம் கேட்பாங்க. அவங்க அவ்வளோ சுயநலமா இல்லாம மித்தவங்க சரௌண்டிங் பத்தி யோசிக்கணும். ஒரு அப்பானா அவங்க ஒய்ஃப் பத்தி யோசிக்கணும், குழந்தை பத்தி யோசிக்கணும். இல்ல ஒரு குழந்தையே இருக்குன்னா அவங்கள சுத்தி இருக்கிற அவங்க அப்பா அம்மா பத்தி யோசிக்கணும். எவ்வளவு பேர் வந்து ஒபிசா இருக்கேன், ஆமா ஆமா இது என்னோட லைஃப், என்னோட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் பாத்திருக்கேன். நிறைய இன்ஃபுளுசஸ் வந்து அந்த மாதிரி பேசுவாங்க, இது என்னோட லைஃப், எனக்கு பிடிச்ச மாதிரி அப்படி இதை சாப்பிடாம நான் வந்து இருக்கணும்னா என்ன, அதுக்கு நான் செத்து போயிருவேன்.
0: ரொம்ப நல்லது.

0: அது என்னன்னா மோஸ்ட்லி என்ன பயப்படுவாங்கன்னா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது,
1: ஆமா
0: இப்படி ஒரு டிசீஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்றது, அது இன்னும் எஃபெக்ட் ஆயிருமேன்றதுனாலயே பாதி பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விட்டுறாங்க.
1: ஆனா மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ங்க ரொம்ப முக்கியமான ஒன்று விஷயம். அப்படி இல்லைனாலும் அது ரொம்ப இது காஸ்ட்லி அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே நிறைய பண்றாங்க. அப்படி இல்லை நம்ம ஹார்ட் ஹெல்த் நம்ம பிரெயின் ஹெல்த் இதெல்லாம் பாத்துக்கிறது வந்து முக்கியமா. இந்த இது கொலஸ்ட்ரால் லெவல் எவ்வளோ இருக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுல இருந்தா எல்லா இதுவும் பிளட் ப்ரெஷரா இருக்கும், டயபிட்டிஸா இருக்கும், இது எல்லாமே இதுல இருந்தா வருது. அந்த கொலஸ்ட்ரால் செக் பண்றது ரொம்ப
0: ரொம்ப நல்லது. இப்ப மேஜர் ப்ராப்ளம்னா நீங்க ஒபிசிட்டியை பத்தி சொன்னீங்க, அதுல இருக்க உண்மைகள் பொய் சில பேர் அதாவது உண்மையும் பொய்யும் கலந்துதான்.
1: ஆமா ஆமா, நிறைய பேர் வந்து அதை நம்புறாங்க. ஒரு டாக்டர் சொல்றது இல்லாம இன்ஃபுளுசர் சொல்றதை வந்து நம்புறாங்க. அந்த மாதிரி விஷயம்னு நிறைய மெத்ஸ் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க நான் மீல்ஸை ஸ்கிப் பண்ணா வந்து நான் ஹங்கிரியா, நான் பசிக்குது ஆனால் நான் சாப்பிடாம இருக்கேன் அதனால எனக்கு வெயிட் கம்மியாயிரும்பாங்க. ஆனால் அப்படி இல்லை, எனக்கு காலையில் பசிக்குது நான் சாப்பிடாம இருந்துட்டேன், நைட் சாப்பிட்டா நான் ஓவர் ஈட் பண்ணுவேன். என்னோட பிரெயின் வந்து இந்த இது பசிச்சு நான் அப்படியே விட்டல, நான் அந்த மீல்ஸோட சேர்த்து நான் வந்து ஓவர் ஈட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்கிப்பிங் மீல்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன். ஸோ அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லை. நம்ம எடுத்துக்கிற போர்ஷனை அளவாக எடுத்துக்கணும். பசிக்கும் போது சாப்பிட்லாம், இல்லை நான் வெளியில் போகிறோம் எனக்கு நான் அந்த டைமில் சாப்பிட முடியாதுன்னா இப்போ சாப்பிட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுவும் வந்து நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது மித்துன்னு சொன்னால் சாப்பாடு வந்து ஒபிசிட்டி சாப்பாடுனால தான் வந்து இதாக வெயிட் கெயின் ஆகுது, சாப்பாடு நான் ரைஸை கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு போவாங்க. ஆனால் சப்பாத்தியும் அதே காப்ஸ் தான், அதை வந்து யாருக்கும் தெரியாது. சப்பாத்தினா அது வந்து இது இல்ல,
0: எவ்வளவு வேணா சாப்பிடலாம்.
1: ஆமா, அந்த மாதிரி யோசிச்சுக்கிறாங்க. ஆனா அதுவுமே வந்து காப்ஸ் தான், அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து நம்ம ஸ்வெட் ஆக ஆக நமக்கு நிறைய ஃபேட் லாஸ் ஆகுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் எல்லாருமே. அது வந்து வாட்டர் லாஸ், இட்ஸ் நாட் அ ஃபேட் லாஸ். ஃபேட் லாஸ் எப்ப ஆகும்னா நம்ம பாடி பர்ன் பண்ற, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் ஒரு ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே போய் வெயிட் செக் பண்ணுவாங்க, கம்மியா இருக்கா வெயிட், நான் ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணிருக்கேன் இல்ல வெயிட் கம்மியா இருக்கான்னு பாப்பாங்க. ஆனா வந்து அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா அது ஒரு ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ், அப்படி அவங்க வெயிட் லாஸ் கம்மி பண்ணாலும் ஒரு வீக் 1 வீக் எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா ஒரு 0.5 kg இல்லை 1 kg இதுதான் வந்து ஹெல்த்தியான வெயிட் லாஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே அவங்க பண்ணாங்கன்னா வந்து அவங்க பாடி எக்ஸஸாக ஃபேட் லாஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதை வந்து மானிட்டர் பண்ணணும். ரெண்டாவது இந்த பெல்ட்டு மெஷின், இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க், இன்னும் நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் இந்த ஒபீஸாக இருந்து எனக்கு வேறு வழியே இல்லை குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஃபுல்லாக ஃபுட்னால மட்டுமே அவங்களுக்கு ஒபிசிட்டி வந்திருக்காது. அவங்களோட ஹார்மோன் செக் பண்ணுவாங்க, தைராய்டு லெவல் செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அப்படி கம்மி ஆகலை, நான் ஃபுட்டு கரெக்ட் பண்ணிட்டேன், நான் எக்ஸசைஸும் பண்ணிட்டேன், கம்மி ஆகிறது இல்லைன்னா அவங்க வந்து அவங்க இது தைராய்டு செக் பண்ணுறது நல்லது, வேறு ஹார்மோன்ஸ் செக் பண்ணுறது நல்லது, இல்லை அவங்க லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் இருக்கா அப்படின்னு, ஸ்லீப் ப்ராப்பராக இருக்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணாமல் நம்ம வரும் எக்ஸசைஸு டயட்டு இது மட்டும் பண்ணிட்டு இருந்தால் கூட ஒரு சில பேத்துக்கு வந்து அவங்களோட பாடிக்கு தகுந்த மாதிரி செட் ஆகாது. ஸோ எல்லாமே பார்க்கணும். முக்கியமாக அதெல்லாம் பண்றவங்க இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க் அது இதுன்னு ட்ரிங்க் சாப்பிட்டு எனக்கு ஃபேட் கம்மியாயிரும் இந்த மாதிரி யோசிக்காம அவங்க ஃபீல்டில் இறங்கி எக்ஸசைஸ் பண்ணும் போதோ இல்லை ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணும் போதோ ஜிம்முக்கு போகும்போதோ தான் அவங்களுக்கு ஃபேட் பர்ன் ஆகுது. இல்லாட்டி அவங்களுக்கு வெறும் ஸ்வெட்டிங்னால சும்மா அப்படியே போயிட்டு வந்தால் ஸ்வெட் ஆகுது. எனக்கு நிறைய பேத்துக்கு அது இருக்கும், நம்ம ஊட்டிலேயே நிறைய பேத்துக்கு ஸ்வெட் ஆகும், வெளியே வெயிலே இல்லைன்னா கூட ஸ்வெட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபேட் பர்ன் கணக்கில் வராது. ஸோ அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணால் தான் ஃபேட் பர்ன் ஆகும். இல்லை கலோரி டெஃபிசிட்னா நம்ம இருக்கிற அளவோட கம்மியாக சாப்பிடணும், அதுதான் வந்து சொல்யூஷன் இந்த வெயிட் லாஸுக்கு.
0: ஓகே மேம், இப்போ வெயிட் லாஸ் பற்றி பேசினோம். இப்போ தூக்கம் வராது இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு மேம்.
1: நிறைய பேர் ஸ்கிரீன் டைம், எஸ் எஸ் ஸ்கிரீன் டைம் வந்து மெயின் இஷ்யூவாக இருக்குது. இப்போ யங் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கையிலுமே இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது. கண்டினியூஸாக நம்ம ஸ்க்ரால் பண்ண பண்ண அந்த ஸ்டிமுலஸ் வந்து நம்ம பிரெயினை இது பண்ணிகிட்டே இருக்கும். மெலட்டினின்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. ஸோ அது வந்து காலையில் நமக்கு சுருக்க இது பண்ணும். காலையில் நம்ம வெளிச்சம் வந்தோடனே நமக்கு வந்து முழிப்பு வரும். அதுக்கப்புறம் நைட்டு வெளிச்சம் போக போக நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லீப் ஸ்கெடியூல் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஆனால் நமக்கு நைட் ஆனாலும் வந்து வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்குது, ரூம் வெளிச்சமும் இருக்குது, ஃபோனில் ப்ளூ லைட் வெளிச்சமும் இருக்குது, டைரெக்டாக ஐஸுக்கே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், எது டே டைம் எது நைட்டுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நமக்கு தூக்கம் வரலைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா நல்லா தூக்கம் வரும். நல்லா ஒரு பிரிஸ்கான வாக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு வாக் போயிட்டு வந்து வந்து படுத்தா கூட இதாக இருக்கும். நிறைய பேத்துக்கு தூரமாக ட்ராவல் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப டயர்டாக இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்குது, ரொம்ப தூரம் நான் வாக்கிங் போயிட்டு வந்தேன், ஒரு இன்னொரு ஜாகிங் போனேன், இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த இது வந்து ஹார்மோன் வந்து நல்லா ரெகுலைஸ் ஆகும். இன்னொன்று ஸ்க்ரீன்

0: டைம் கண்டிப்பா கட் பண்ணியே ஆகணும், ஒரு 1 to 2 hours பிஃபோர் பெட்.
1: ஒரு பெரிய,
0: ஆமா அது குழந்தைங்களுக்கு கூட அது ஒரு பெரிய இதா இருக்கு. இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து இப்ப 20, இப்ப எல்லாரு கையிலயும் மொபைல் இருக்கு, நம்ம சொல்ல முடியாது 20+ சொல்ல முடியாது, இப்ப 12-13 ஏஜ்லயே மொபைல் இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு 6 o'clock குள்ளயே கட் பண்றது ரொம்ப நல்லது. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock 9 o'clock நீங்க படுக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நம்ம இது பிரெயின் செட் ஆகுற வரைக்குமாச்சும் அதை டிஸ்டர்ப் பண்ணாம விடணும். ஒரு நாள் நம்ம 10 மணிக்கு தூங்குறோம், ஒரு நாள் 8 மணிக்கு தூங்குறோம், ஒரு நாள் வந்து ஃபுல்லா மொபைல் பாக்குறோம்,
1: டைம் ரெகுலேஷன்.
0: சோ அது வந்து பிரெயின் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சோ ரெகுலரா ஒரு ஹேபிட்டா அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது. முக்கியமா வந்து ஸ்கிரீன் டைம் கட் பண்றது ரொம்ப நல்லது.
1: ஓகே மேம், மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டீங்க. ஓகே, நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நேர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ எந்த ஒரு இதுனாலும் இப்போ January 1st அன்னைக்கு எல்லாருமே ஒரு இது எடுப்பாங்க, ஆனால் அது யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒரு மாதம் ஃபாலோ பண்ணுவாங்க, மிஞ்சி மாரி போனா. இன்க்ளூடிங் நான் மட்டும் இதுன்னு சொல்றது இல்லை, நானுமே ரெசல்யூஷன் நிறைய எடுத்திருக்கேன் ஆனால் அது லாங் டேர்ம்ல நான் வந்து மெயின்டைன் பண்ணாமல் கூட விட்டுருக்கேன். ஆனா எது பாசிபிளோ அதை வந்து நம்ம ஒண்ணு பண்ணா கூட, ஒரு சின்ன விஷயம் பண்ணா கூட, ஒரு உருப்படிய கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கன்சிஸ்டண்டா நம்ம பண்ணிட்டே இருந்தனாலே நமக்கு லாங் டேர்ம்ல வந்து அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். வெயிட் லாஸே நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு நான் வந்து எக்ஸசைஸ் பண்ண போறேன்னு ஒரு ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு மீல்ஸே நான் வந்து பேலன்ஸா எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்க வந்து, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, நான் டீ சாப்பிடாம இருக்க மாட்டேன், நான் அதை சாப்பிடுவேன், சுகர் கொஞ்சம் கம்மியா போட்டுக்குவேன். இந்த மாதிரி வந்து நம்ம அது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கம்ப்ளீட்டா நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும்னா அது யாராலையும் முடியாது, லாங் டேர்முக்கு முடியாது. ஷார்ட் டேர்முக்கு வேணா நம்ம அப்படியே பிடிச்சி இருக்கலாம், ஆனால் லாங் டேர்ம்னா முடியாது, கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிரும். இது நம்ம பிடிச்சதை அளவா சாப்பிடலாம், எல்லாமே வந்து ஒரு அளவு தான். அளவு சாப்பிட்டு நமக்கு மித்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம அந்த ஒரு டீனால அது ஒரு நாளைக்கு ஒரு தாட்டியோட லிமிட் பண்றது நல்லது. மித்த டைம்ல எல்லாம் வந்து நம்ம ஹெல்த்தியா ஃப்ரூட்ஸா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல ஹெல்த்தியா மாத்தணும்.
1: அட்லீஸ்ட் ஒரு நாள் ஒரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணா கூட,
0: ஆமா
1: ஒவ்வொரு நாளும் ஒரு 3 விஷயத்த வந்து சேஞ்ச் பண்றதுக்கு,
0: அந்த ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்றது அந்த வருஷம் ஃபுல்லா பண்ணா கூட போதும். அந்த சின்ன 8 o'clock 9 o'clock நான் பெட்டுக்கு போவேன் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த அந்த வருஷம் ஃபுல்லா சேஞ்ச் பண்ணா கூட அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்கிற டைம்ல நம்ம கன்சிஸ்டன்டா இருக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச்னே சொல்லுவோம்.
1: ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம், ரொம்பவே அழகாக எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்மைலி ஃபேஸோட நீங்கள் வந்து எங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்,
0: தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குடியும் பேச முடிஞ்சு, இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் என்னடம் முடிஞ்ச ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஒரு திருப்தியோட நான் தேங்க்யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ மேம். நேர்களை, இன்னைக்கு நிகழ்ச்சியில் இயன்முறை மருத்துவம் அதை பற்றி, அது யார் யாருக்கு தேவைப்படுது, என்னென்ன டிசீஸ்க்கு தேவைப்படுது, என்னெல்லாம் நம்ம சொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்பவே அழகான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க ஷில்பா மேடம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து நிறைய விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு மணி சம்பாதிக்கிறதுக்கோ, ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்கோ, சேர்த்து வைக்கிறதுக்கோ, ஒரு வீடு கட்டுறதுக்கோ, ஒரு வாகனம் வாங்கிறதுக்கோ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இப்போ நிறையா பேர் நம்மளே அப்படின்னு அப்படிதான்ற மாதிரி. ஸோ நம்ம வந்து ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தி லைஃப் இருந்தால் தான் நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். அதுக்கு வந்து நிச்சயமாக நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹெல்த்தில் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ராஜி. ஸ்டே டியூன்ட். ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெற்றது.

இன்று June 18 நிலையான கேஸ்ட்ரானமி தினம், அதாவது சஸ்டைனபிள் கேஸ்ட்ரானமி டே. கேஸ்ட்ரானமி என்பது நிலையான உணவு பழக்கத்தை குறிக்கிறது. உள்ளூர் விவசாயிகளிடமிருந்து பொருட்களை வாங்குவது மற்றும் ரசாயனமில்லாத இயற்கை உணவுகளை உண்பது நமது ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் உணவு தயாரிப்பில் ஏற்படும் கார்பன் உமிழ்வை குறைக்கவும் உலகளாவிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இந்த நாள் வழிவகை செய்கிறது. இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக உள்ளூர் விதைகள் உள்ளூர் உணவுகள், லோக்கல் சீட்ஸ் லோக்கல் ஈட்ஸ் என்பது வரையறை செய்யப்பட்டுள்ளது. இயற்கை

எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக என்ற தலைப்பில் இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு நேர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம்.

இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில பொருந்தாத ஒன்றை வந்து நீங்க கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு ஆர்வமுள்ள நேயர்கள் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9344901018 9342901018 மற்றும் 8300091918 என்ற எண்ணிற்கும் தொலைபேசி எண் 0423 என்ற இணைப்பு எண்ணுடன் 2966781 ஆகிய எனக்கும் கால் பண்ணி நீங்கள் வந்து நாங்கள் பொருந்தாத ஒரு நாலு சென்டென்ஸ் நாலு வேர்டு சொல்வோம், அதில் வந்து பொருந்தாத ஒன்று எது அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணு எங்களுக்கு. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ளத்தை அலிதா படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கேளுங்க ஜெய் பண்ணுங்க, இது ஊட்டி FM 101.8.

ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். இன்றைய நிகழ்ச்சியில நாலு வேர்ட் சொல்லுவோம் சொல்லியிருந்தோம். அதுல பொருந்தாத ஒன்றை நீங்க வந்து கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சு எங்களுக்கு சொல்லணும்.

0: நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நெஞ்சமே.
0: வணக்கம் அன்பு நெஞ்சம், யாரு?
1: கோவை வைதேகிச்சாரன், நரசிபுரம், என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, தலைப்பு கேட்டீங்களா? இன்னைக்கு என்ன
1: சொல்லணும்னு
0: ரெடியா வந்துட்டீங்களா?
1: வார்த்தை சொல்வீங்க, அதுல பொருந்தாத ஒன்று சொல்லணும்.
0: ஓகே ஓகே ஓகே. உங்க ஊர்ல எல்லாம் கிளைமேட் எப்படி இருக்குங்க சார்?
1: கிளைமேட் இன்னைக்கு ஓரளவுக்கு வெயில் இல்லையுமா, கொஞ்சம் மோரமா இருக்கு.
0: அப்படிங்களா? ஓகே, நாங்க ரொம்ப மழையில இருக்கோம் இங்க. அமிச்சிடலாம் சார். சரி, நான் ஒரு நாலு வேர்ட் சொல்வேன், அதுல வந்து எது வந்து பொருந்தலையோ அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகேங்களா? இரும்பு துருப்பிடித்தல், விதை முளைத்தல், கண் சிமிட்டுதல், குழந்தை வளர்தல், இதுல வந்து எது பொருந்தாத ஒன்று?
1: இரும்பு துருப்பிடித்தல்,
0: விதை முளைத்தல்,
1: விதை முளைத்தல்,
0: குழந்தை வளருதல்,
1: குழந்தை வளருதல்,
0: கண் சிமிட்டுதல்.
1: கண் சிமிட்டுதல், குழந்தை வளர்வதுன்னு நினைக்கிறேன் மேடம்.
0: அப்படிங்களா?
1: ஆமா,
0: கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்களா?
1: ஆமாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அது குழந்தை கண் சிமிட்டுறதுக்கு வித்தியாசமா தெரியுது எனக்கு. இரும்பு துருப்பிடிக்கிறது உண்மை, விதை
0: இரும்பு துருப்பிடிக்கிறது உண்மைங்களா? ஓகே, இல்ல இல்ல, நீங்க சொன்ன ஆன்சர் குழந்தை வளர்தல் சொன்னீங்களா, அதுக்கு என்ன ரீசன் நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறேன் சார்.
1: குழந்தை வளருது, அதுவும் இயற்கையாக வளருது. அடுத்தது நீங்க கண் சிமிட்டுதல், கண் சிமிட்டுதல் இயற்கையாக, கரும் இரும்பு துருப்பிடிக்கு விதை தாமதிக்கும்.
0: இயற்கையின் மட்டும் இல்ல, வேற விதமாவும் கெஸ் பண்ணலாம் இல்லீங்களா? ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொன்ன ஆன்சர் வந்து தவறான ஆன்சரு, பரவாயில்ல, முயற்சி பண்ணியிருக்கீங்க, சூப்பரா. தேங்க்யூ ஃபார் காலிங் சார். ஓகே, தேங்க்யூ.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.

0: திருப்பூர் திருமணல்லூர் டெய்லர் குமார்.
1: குமார் எப்படி இருக்கீங்க?
0: நலம், நீங்கள் நலமா?
1: நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். திருப்பூர்ல எல்லாம் மழைங்களா?
0: மழை இல்லைங்க, ஆனா மழை வர்ற மாதிரி இருக்கு, வெயில் இல்லாம இருக்குது.
1: ஓகேங்க, நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? நல்லா இருக்கா?
0: எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், அனைத்தும் ரொம்ப நல்லா இருக்கு, கேட்டுட்டே தான் இருக்கிறோம்.
1: ஓகே,
0: பண்பலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
1: ஓகே சார், ஓகே ஓகே ஓகே சார். எதிரும் புதிரும் டெய்லி கேட்டுட்டு இருக்கீங்களா? ஒரு ஒரு வித்தியாசமான தலைப்புகள்ல தினம் தினமும் வினாடி வினா நிகழ்ச்சி.
0: வெரி
1: குட் சார், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க சார்.
0: நன்றி.
1: ஹலோ,
0: சொல்லுங்க
1: சார். துருப்பிடித்தல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகும், ரொம்பவே லேட் ஆகும். அப்படி தானே உங்க ஆன்சருக்கு ரீசன் சொல்றீங்க?
0: ஆமாங்க, இப்போ கொஞ்சம் துருப்பிடிக்கிறது, அதுவும் அப்படியே அதிகமாயிட்டே தான்
1: போகுது. விதை முளைத்தலும்
0: போட்டாலும் அது வளர்ந்துட்டே போகுது.
1: கண்டிப்பா குழந்தை வளர்தலும் கண்டிப்பா.
0: ஆனா இது கன்சிம் மட்டும்
1: ஒரு
0: நிமிஷம்
1: இருக்கு. ஆமாங்க சார், சூப்பரா யோசிச்சிருக்க யோசிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.

4:12 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி தாங்க இது. அதாவது நேயர்கள் உங்களுக்கான முழுக்க முழுக்க உங்களுக்கான நிகழ்ச்சி இது. நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் பொருந்தாத ஒன்றை, அதாவது 4 வேர்ட்ஸ் சொல்லுவோம், அதில் பொருந்தாத ஒன்றை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.

0: நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ மேம், குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங் சார், யார் இங்கிருந்து?
1: ஊட்டிலிருந்து ராஜ்குமார்.
0: ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க, நீங்க?
0: நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். மழை போதுங்களா?
1: மழை போதுங்க, ஜாஸ்தி வந்து ரொம்ப ஜாஸ்தி குளிராயிரு.
0: அப்படிங்களா? ஓகே ஓகே சார், நிகழ்ச்சிக்கு போயிடலாமா?
1: போகலாம்.
0: இந்த நாலு வேர்ட் சொல்வோம், அதுல வந்து பொருந்தாத ஒன்றை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே சார். முக்காலம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூன்று விதமான காலம். சிம்பிளா தான் கேக்குறேன், ஈஸியா. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வசந்த காலம். இதுல வந்து எது வந்து பொருந்தாத ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
1: எதிர்காலம்,
0: கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், வசந்த காலம். இதுல வந்து பொருந்தாத ஒன்று எதுன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
1: வசந்த காலம்.
0: வெரி குட் சார், சூப்பரா சொன்னீங்க. ஹலோ, இனிப்பில் இருக்கீங்களா சார்?
1: இருக்கேங்க, சொல்லுங்க
0: சார். வசந்த காலம்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: இது வந்து மூணு மூணு இது வந்தும் போது அது காலத்தை குறிக்குது, அந்த நாளுக்கான காலம். இது வந்து இது ஒரு
0: அதுக்கு ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம் சொல்ல முடியுங்களா?
1: ஏன்னா வந்து இது மழைக்காலம், குளிர்காலம், அந்த மாதிரி வந்து பாத்தீங்களா, அந்த மாதிரி வசந்த காலம் வந்து மூணு மாசத்துக்கு அந்த பிறகு வருது.
0: நீங்க வசந்த காலம் சொல்றது வந்து கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: நன்றி.

இன்று ஜூன் 18 வீரமங்கை ஜான்சிராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம். ஜான்சிராணி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தில், அதாவது சிப்பாய் கிளர்ச்சியில், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தனது இறுதி மூச்சு வரை துணிச்சலுடன் போராடி வீர சொர்க்கம் எய்தியவர். வாரணாசியில் நவம்பர் மாதம் 19 1828 அன்று பிறந்தவர் மணிகர்ணிகா. மராத்திய வீரமரபில் பிறந்த மணிகர்ணிகா விளையாடும் வயதிலேயே வாள்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீர கலைகளை பயின்று ஆண் வீரர்களையும் விஞ்சும் திறன் பெற்றிருந்தார். 1842 ஜான்சி மன்னர் கங்காதர ராவ் என்பவரை மணந்தார். கணவரின் இறப்பிற்கு பிறகு தனது வளர்ப்பு மகனான தாமோதர் ராவுக்காக ஜான்சி அரசை ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்க மறுத்து போர்க்களத்தில் குதித்தார். 1858 ஆண்டு ஜூன் 17 கோட்டக்கி சேரா என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜான்சி போரிட்டார். அந்த போரில் படுகாயம் அடைந்து வீரமரணம் அடைந்தார். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் தியாகமும் வீரமும் இன்றும் இந்திய வரலாற்றில் அழியாத வரலாற்று பக்கங்களாக போற்றப்படுகின்றன. இன்று ஜூன் 18 வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம்.

ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 4:18 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. தொடர்ந்து நிகழ்ச்சியை நம்ம தொடர்வதற்கு முன்னாடி மேட்டுக்குடி படத்துலேருந்து ஒரு சாங் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8.

0: வெல்கம் பேக் டு எதிரும் புதிரும் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியில் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத ஒன்றை கண்டறிகன்னு சொல்லிட்டு நேயர்கள்கிட்ட பேசிகிட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். யாரேங்கிருந்து பேசுகிறீங்க?
1: திருப்பூர்லேருந்து பாலன்.
0: பாலன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா.
0: லாஸ்ட் காலரும் திருப்பூர்லேருந்து வந்தார். சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கும் சார், சூப்பரா இருக்கும். லாஸ்ட் காலரும் வந்து திருப்பூர்ல இருந்து பேசிட்டு போனாரு. கரெக்டான உங்களுக்கு ஈஸியா கேட்டுடலாமா இல்ல கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள் கேட்கலாங்களா? நம்மளோட விருப்பம்ட்டீங்களா? ஓகே ஓகே. கொஞ்சம் கஷ்டமான கேள்வியே கேட்கலாம். கொஞ்சம் கஷ்டம் இல்ல, நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே சார், நாலு வேர்ட் சொல்றோம் பாருங்க. மின்விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், காபி குவளை உடைதல், பால் தயிராதல், இதுல எது பொருந்தாத ஒன்று? ரிப்பீட் பண்ணுங்களா? மின்விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், காபி குவளை உடைதல், பால் தயிராகுதல்.
1: மின்விளக்கு
0: ஓ, அந்த ரீசன்ல சொல்லிட்டீங்களா? வேற விதமா யோசிச்சீங்களா? ஏதாவது ஒரு ஆன்சர் வருங்களா?
1: காபி கப்பு உடையறதுன்னா அது சேதமாகிறதுன்னு.
0: ஓகே ஓகே, சரி. நீங்க சொன்ன ஆன்சர் வந்து தவறான பதில் சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, நல்லா ட்ரை பண்ணீங்க சார். தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், இனிய பொன்மாலை வணக்கங்கள். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை இனிமையாக வளமையாக நடத்தி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: பேசுங்க பேசுங்க. ஒரு முகவரிய ஒரு லாங்கா குடுத்துட்டீங்க சார்.
1: அப்புறமா நான் பதில் கரெக்டா உருப்படியா சொன்னேன்.
0: பதில் கரெக்டா சொல்லுவேனா இல்லையான்னு உங்களுக்கே டவுட்டுங்களா? ஓகே, லாஸ்ட் காலர்ட்ட கேட்ட க்வெஸ்சன் லிசன் பண்ணீங்களா?
1: இல்லை, நான் ஆப்பிள் தான் கேட்டுருக்கேன், முயற்சி பண்ணியிருந்ததுனால.
0: ஓகே ஓகே, சரி அதே ரிப்பீட் பண்ணலாங்களா? வந்து நாலு வேர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி சொல்லுங்க. மின் விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், காபி குவளை உடைதல், பால் தயிர் ஆகுதல். இதுல வந்து எது வந்து பொருந்தாத ஒன்று?
1: பால் தயிர் ஆகுதல்.
0: வெரி குட், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க சார்.
1: சொல்லுங்க. வந்து தயிர் வந்து உரை ஊத்தினால் தானே, பால் வந்து உரை ஊத்தினால் தானே தயிர் ஆகும்.
0: கண்டிப்பா. இது ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் சொல்லுங்க. கரெக்ட் சார், சூப்பரா சொன்னீங்க. மின் விளக்கு ஒளிதல் வந்து சீக்கிரமா முடிஞ்சு போயிரும், அதே மாதிரி வந்து அப்பவே ஸ்பாட்லயே ஆயிரும். அதே மாதிரி மெழுகுவர்த்தி எரிதலும் அதே மாதிரி தான், காபி குவளையும் அப்பவே உடஞ்சிரும். ஆனா பால் தயிர் ஆகிறதுக்கு மட்டும் தயிர் ஆகிறதுக்கு மட்டும் ரொம்ப டைம் ஆகும்.
1: ஆமா, ஓகே சார். பால் வந்து அதுக்குல அந்த வேதி மாற்றம் முடிஞ்ச அப்புறம் தான் தயிரா.
0: கண்டிப்பா சார், சூப்பரா சொன்னீங்க.
1: நிறைய சத்துக்கள் அதுல திரும்ப கிடைக்கும், கால்சியம் கூட பாத்தீங்களா?
0: ஆமாங்க சார், சொல்லுங்க.
1: அதாவது கால்சியம் அதுல கூடுறது, பால்ல கால்சியம் நிறைய வர்றது.
0: ஆமா கண்டிப்பா.
1: ஒரு புளிப்பு தன்மையில என்னெல்லாம் மாற்றம் இருக்கு பாத்தீங்களா?
0: ஆமாங்க சார், வேதி மாற்றம் நிகழ்ந்து தான் தயிர் ஆகும். தேங்க்யூ சார், நல்லா யோசிச்சு சொன்னீங்க. தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் சார்.

0: ஸ்டுடியோவில் டைம் பார்த்தீங்கன்னா 4:36 ஆயிடுச்சுங்க. நம்ம நிகழ்ச்சியில் வந்து எதிரும் புதிரும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா டெய்லியும் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க தலைப்பு பொருந்தாத ஒன்றை கண்டறிய. நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஷோவில் ஆர்ஜே ராஜி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இப்போ ஒரு கேள்வி கேட்குவாங்க. என்ன ரெடியா ஆர்ஜே?
1: ஓகே, கேட்டுடலாம்
0: ராஜி.
1: ஓகே, லிஸ்னர் ரெடியாக இருக்காங்களான்னு கேட்டலாம் புஷ்பா.
0: ஓகே,
1: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்துங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி
1: சார். பாருங்க, மறுபடியும் நீங்க என்னோடயே ஜாயின்
0: பண்ணிட்டீங்க.
1: ஆமா, என்ன ரிப்பீட்டடா ஜாயின் பண்ணிருக்கீங்களே, பயங்கரமா ஃபாலோ பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கான க்வெஸ்சன் கேட்கலாமா? ஓகே, முக்காலம், முக்காலத்தை பத்தி ஆன்சர்ஸ் சொல்லுவோம். அதுல வந்து பொருந்தாதது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஓகே, கடந்த காலம், நிகழ்காலம், வசந்த காலம். ஆமா, நாலாவது. ஓகே, ரிப்பீட் பண்றேன். கடந்த காலம், நிகழ்காலம், வசந்த காலம், எதிர்காலம்.
2: அதாவது கடந்த காலம், வசந்த காலம், இல்ல கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த மூணு வந்து நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்ம வரும்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்த க்வெஸ்சன் கேக்கலாமா? ஓகே, ஒரு கிளாப் கொடுத்து கேட்டலாம். ஓகே ஓகே ஓகே ஓகேங்க. முக்கணிகள், ஓகேங்களா? முக்கணிகள் கண்டுபிடிச்சிருவீங்க, ஈஸியா தான் இருக்கு. சரி, ஓகே ஓகே. மா, பலா, ஆப்பிள், வாழை. பாருங்க, உங்களுக்காகவே எவ்வளவு ஈஸி
0: க்வெஸ்சன்ஸ் சொன்னனால நீங்க டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சீங்க. அடுத்த டைம் நீங்க வரும்போது ரொம்ப கஷ்டமான க்வெஸ்சன்.
1: அப்ப க்வெஸ்சன் டஃப் பண்ணிரலாம் கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு. ஓகே, தேங்க்யூ. இப்ப ஒரு கிளாப் கொடுத்துடலாம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ சார்.
2: ஓகே
1: ஓகே புஷ்பா, அடுத்த காலர் அட்டன் பண்ணிரலாமா?
0: ஓகே ரஜி.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: வேலூர் மாவட்டம் கட்பாடியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகர், டக்கு டக்குன்னு கட் பண்ணு, கண்டுபிடிக்க கூடாது அப்போ,
0: லேட்டா தான் கண்டுபிடிக்கும்.
1: ஆமா, நீங்க டக்கு டக்குன்னு கட் பண்ணி,
0: டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா அது சுவாரஸ்யமே
1: சுவாரஸ்யமா இருக்காது. ஆமா, நீங்க ஒரு 10 seconds ஒரு 15 seconds எடுத்துக்கோங்க. ஓகே,
0: அதனால நாங்க டைமர் போடுவோம்.
1: ஆமா, டைமர் போட்டுடலாம்.
0: போட்டுட்டு நீங்க 15 seconds கழிச்சு தான் சொல்லணும். அப்புறமா
3: சரி,
1: சந்திரசேகர் டக்குன்னு சொன்னீங்க. ஓகே, சிவப்பு, நீலம், மஞ்சள், நாற்காலி.
0: ரொம்ப டஃபா இருக்கு.
1: ஓகே, உங்களுக்கு டைமர் கொடுக்கறேன்.
0: ரொம்ப டஃபா இருக்குன்றீங்களா?
3: ஆமா, அதனால நாற்காலியில தான் நம்ம உட்கார்ந்து கேட்கணும்.
1: சரி, ஓகே.
3: மூணுமே கலரு, இது மாத்திரம் தான்.
0: மூன்றுமே கலரு, இது மாற்றம் தான், மட்டும் தான் வேற.
1: மஞ்சள் கலரா, கலரா மட்டும் இருக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? நாங்க மஞ்சள், அந்த மஞ்சள் கிழங்கு கூட சொல்லுவோம். நீங்க எப்படி அத கலர்னு எடுத்துக்கலாம்? நாங்க இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுப்போம். சரி, ஓகே, அடுத்த கேள்வி
0: டஃபான கேள்வி கேளுங்க.
1: ஓகே, மின் விளக்கு.
0: மின் விளக்கு ஆல்ரெடி கேட்டாச்சு, சரி கேளுங்க. எதுக்கும் இவர் வந்து சொல்லிடுவார் பட்டுன்னு.
1: அப்படியா, சரி, ஓகே. மின் விளக்கு ஒளிர்தல், மெழுகுவர்த்தி எரிதல், சொல்லுங்க அடுத்து.
0: கண்ணாடி குவளை உடைதலா?
1: கண்ணாடி குவளை உடைதல், பால் தயிராகுதல்.
3: கடைசிது என்ன?
1: பால் தயிராகுதல்.
3: பால் தயிராகுதல்.
1: ஆமா,
3: வேற
1: வழியே இல்ல புஷ்பா,
0: அதுதான் நாங்க சொன்னோம். நீங்க டக்கு டக்குன்னு சொல்லக்கூடாது.
1: சரி ஓகே, செகண்ட்ஸ் எடுத்துட்டீங்க, தேங்க்யூ. உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். தேங்க்யூ சோ மச். ஓகே புஷ்பா, அடுத்த ஒரு பாடலை கேட்டுட்டு அடுத்த நேயர் கூட சந்திக்கலாம்.
0: கண்டிப்பா
1: இணைந்திருங்கள்.
0: இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமையல்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எதிரும் புதிரும். இன்னைக்கு நானும் புஷ்பா அவர்களும் இந்த ஷோவில் இருக்கோம். இன்னைக்கு வந்து பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த க்வெஸ்சன் புஷ்பா கேளுங்க.
1: நான் கேட்டுடலாங்களா? ஹலோ வணக்கம், நேயர் இருக்காரா?
2: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: சென்னையிலிருந்து ராஜேஷ் மேடம்.
1: ராஜேஷ், சென்னையில இருந்து பேசுறீங்க. ஒரே வெயிலா மழையா எப்படி இருக்கு?
0: புயலா?
1: புயலா.
2: இப்போ இந்த செகண்டுக்கு ஒரு சின்ன சின்ன சாரல் மழை.
0: சின்ன சின்ன சாரல். ஓகே
1: ஓகே ஓகே சார். ஓகே, கேள்வி கேட்கலாங்களா? மூன்று விதமான நீர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்?
2: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: முன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல
2: மேடம்,
1: முன்னீர்னு சொல்லுவாங்கல்ல, மூன்று விதமான நீர். ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், நிலத்தடி நீர், இதுல எது பொருந்தாத ஒன்று?
2: ஆற்று நீர்,
1: ஆற்று நீர், நிலத்தடி நீர், ஊற்று நீர், மழை நீர்.
0: உங்களுக்கு டைமிங் கொடுத்துடலாம் சார், உங்க டைமிங் 10 seconds. ஓகேங்களா?
2: மழை நீர்.
1: தவறா சொல்லிட்டீங்களே,
0: தவறா சொல்லிட்டீங்க. இன்னொரு கொஞ்சம் சான்ஸ் குடுக்குறோம், நீங்க
1: கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க.
0: ஒரு 10 to 15 seconds எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி க்வெஸ்சன் ரிபீட் பண்ண சொல்லலாமா? ஓகே.
1: அதாவது மூன்று விதமான நீர்ல ஒன்னு வந்து பொருந்தாதது இருக்குது, நான் அதை ஆட் பண்ணி சொல்றேன். ஆற்று நீர், நிலத்தடி நீர், ஊற்று நீர், மழை நீர். சிங்கம், புலி, கரடி, பசு, இது நாலுல எது வந்து பொருந்தாதது சார்?
0: டைமிங் கொடுத்துறேன் சார்.
1: சிங்கம் ரொம்ப ஈஸி, இதை கண்டிப்பா நீங்க சொல்லியே ஆகணும். சிங்கம், புலி, கரடி, பசு, இதுல எது வந்து ஒன்று பொருந்தாதது? பசு நினைக்காதீங்க, ஏன் நினைக்கிறேன்றீங்க நீங்க?
0: பசுதான்றீங்க சார்.
1: பசுதான்.
0: ஒரு கிளாப் கொடுத்துடலாம்,
1: கிளாப் கொடுத்துடலாம். ஏன் சார் பசுன்றீங்க?
2: ஏன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அது கிட்ட போய் எதுவும் பண்ண முடியாது.
1: விலங்குகள் பசு மட்டும் வந்து வீட்டுல
0: வளர்த்த விலங்கு,
1: அதனால.
0: ஓகே எனிவே, தேங்க்யூ சார், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
2: நன்றி.

0: ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஓகே, லைன் கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க புஷ்பா, அடுத்து என்ன க்வெஸ்சன்ஸ் நிறைய வச்சிருக்கீங்களா?
1: நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, நேயர் வந்து அப்படியே கேட்டுடலான்ட்டு.
0: இதோ லைன்ல இருக்காங்க, கேளுங்க.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன். இருவருக்கும் வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். செல்வராஜ், எப்படி இருக்கீங்க?
0: என்ன
1: பண்ணுவாரு?
2: எப்படியே வந்து கூட பேசுவானு விட சொல்றோம் இல்லையா? அது ரெண்டாவது.
0: ஆமா,
2: தூட்டி எப்ப வந்தா வேணும்.
0: சரி, ஓகே சார், க்வெஸ்சன் அவங்க கேட்பாங்க.
1: சார், முன்னீர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மூன்று விதமான நீர்.
2: நீங்க
1: சிரிப்பீங்க பாருங்க, என்ன இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. வட்டம், சதுரம், செவ்வகம், பேனா, இதுல எது வந்து ஒன்று பொருந்தாதது? என்ன இவங்க வட்டம் சதுரம்ன்றீங்க, சொல்லிட்டு இருக்காங்கன்றீங்களா? ரிபீட் பண்ணுமா? வட்டம், சதுரம், செவ்வகம், பேனா.
0: சார், உங்களுக்கு டைமிங் கொடு.
2: எல்லாமே ஒத்து வரும் மேடம்,
1: ஒத்து வரும். அதுல எது பொருந்தாத மாதிரி இருக்குது? ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கிட்ட கேட்டா கூட சொல்லி. பேனான்னு சொல்லிட்டீங்க, கரெக்டான.
0: ஓகே சார், உங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம்.
1: சம்சாரம் சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர், அதாவது வடிவம் இல்லைங்களா? பேனா மட்டும் எழுதுற பொருள், அதனால அப்படி. ஓகே ஓகே,
0: சரி ஓகே. உங்க வைஃப்க்கு தான் இப்ப இந்த கிளாப் போய் சேரும், ஓகேங்களா சார்? வாய்ப்பு கொடுக்கலாமா?
1: ஓகே,
0: தேங்க்யூ சார். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க சார்.
1: கோபாலகிருஷ்ணன், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க மேடம்.
1: உடுமலையில இருந்து பேசுறீங்க?
3: ஆமாங்க.
1: ஓகேங்க, ஓகேங்க. கேள்வி கேட்டறலாங்களா? பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிச்சிடுறீங்களா?
3: கேளுங்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்கு அந்த முன்னீரே கேட்கலாம், யாரும் அதுக்கு ஆன்சர் பண்ணல, அதனால அதே ரிப்பீட் பண்றேங்க சார். மூன்று விதமான நீர் இருக்குங்க சார், சரிங்களா? அதுல ஒன்னு வந்து பொருந்தாதத இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன், அதை வந்து கண்டுபிடிச்சு நீங்க சொல்லணும், ஓகேங்களா? ஆற்று நீர், நிலத்தடி நீர், ஊற்று நீர், மழை நீர்.
3: நிலத்தடி நீருங்க.
1: வெரி குட் சார், டக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏன் சார் நிலத்தடி நீர்னு சொன்னீங்க?
0: ஒரு கிளாப் கொடுத்துடலாம். கேளுங்க புஷ்பா.
1: ஐவகை நிலங்கள்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்?
3: ஐவகை நிலங்கள்.
1: ஆமா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பரதம், இதுல வந்து எது வந்து ஒரு பொருந்தாத ஒன்று?
3: பரதம்.
1: சூப்பர் சார்.
0: ஓகே சார், கண்டுபிடிச்சிட்டீங்க. டைமிங் தேவையில்லை போல இருக்கு உங்களுக்கு.
1: அந்த பரதத்துக்கு பதிலா அது என்ன நிலம்னு தெரியுங்களா உங்களுக்கு?
3: தெரியலங்களே.
1: குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இன்னும் ஒண்ணு
0: ஓகே புஷ்பா, நீங்க வந்து க்வெஸ்சனோட சேர்த்து விளக்கமும் பயங்கரமா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த விளக்கத்தையும் சேர்த்து ஒரு க்வெஸ்சனா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.

0: அதை வந்து நான் வன்மையா
1: கண்டிச்சிருக்கலாம்.
0: சரி ஓகே, அடுத்து ஒரு பாடலோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா?
1: ஆமாப்பா, கண்டிப்பா நிறைவு செய்யலாம். காலர்லாம் வந்து கரெக்டான பதில் நிறைய பேர் சொன்னாங்க, ட்ரை பண்ணி.
0: ஓகே, எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் ஊட்டிஎஃப்எம் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுட்டு. இந்த ஷோல இருந்து ரிலீவ் பெறாங்க யாரு?
1: புஷ்பா.
0: ஓகே, நான் அடுத்த ஷோக்கும் வருவேன்,
1: அதனால
0: ரிலீவ் ஆகுறதில்ல. ஸோ இந்த எதிரும் புதிரும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெற்றது.

0: திரு அர்லிகர் தெரிவித்துள்ளார். திமுக அரசின் விஞ்ஞான ரீதியான ஊழல் காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரித்துள்ளதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிகர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தின் நிதிநிலை மோசமடைந்து வந்துள்ளதாகவும் ஆளுநர் தமது உரையில் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இளையோர் நலனுக்காக எண்ணற்ற வாய்ப்புகளை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். தேர்தலின்போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசு விளம்பரத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமகவின் சட்டப்பேரவை குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி கூறியிருக்கிறார். மகா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலியா மற்றும் அன்மோல் கார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:02.
2: जानते हैं कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
3: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के। जानते हैं कुवैत जैसे देश की जीडीपी से करीब 3 गुना पैसा तो हमने सिर्फ अपने देश के छोटे उद्यमियों को दिया है, वो भी गारंटी फ्री 40 लाख करोड़ से भी अधिक के मुद्रा लोन से।
3: करोड़ों छोटे उद्यमियों को मुद्रा योजना से लोन मिला, उन्हें आज महसूस होता है कि डेमोक्रेसी कैन डिलीवर।
2: 12 साल विश्वास के, विकास के, जन कल्याण के।

நேயர்களினை கேட்கலாம் பொன்மாலை பொழுது. நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு. முதல் பாடலாக இவளொரு சீதை திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்ட்.

கேட்ட பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. தொடரும் பாடல் ஆண்டவன் கட்டளை இந்த திரைப்படத்திற்காக. நேரம் 5:11:40.

0: இன்று ஜூன் 18 வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம். ஜான்சி ராணி இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்டத்தில், அதாவது சிப்பாய் கிளர்ச்சியில், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தனது இறுதி மூச்சு வரை துணிச்சலுடன் போராடி வீர சொர்க்கம் எய்தியவர். வாரணாசியில் நவம்பர் மாதம் 19 1828 அன்று பிறந்தவர் மணிகர்ணிகா. மராத்திய வீரமரபில் பிறந்த மணிகர்ணிகா விளையாடும் வயதிலேயே வாள்வீச்சு, குதிரையேற்றம், துப்பாக்கி சுடுதல் போன்ற வீர கலைகளை பயின்று ஆண் வீரர்களையும் விஞ்சும் திறன் பெற்றிருந்தார். 1842 ஜான்சி மன்னர் கங்காதர ராவ் என்பவரை மணந்தார். கணவரின் இறப்பிற்கு பிறகு தனது வளர்ப்பு மகனான தாமோதர் ராவுக்காக ஜான்சி அரசை ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்க மறுத்து போர்க்களத்தில் குதித்தார். 1858 ஆண்டு ஜூன் 17 கோட்டக்கி சேராய் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜான்சி போரிட்டார். அந்த போரில் படுகாயம் அடைந்து வீரமரணம் அடைந்தார். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் தியாகமும் வீரமும் இன்றும் இந்திய வரலாற்றில் அழியாத வரலாற்று பக்கங்களாக போற்றப்படுகின்றன. இன்று ஜூன் 18 வீரமங்கை ஜான்சி ராணி லக்ஷ்மிபாயின் நினைவு தினம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் நின்ற பாடல்களின் தொகுப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த பாடலாக காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 5:30. என்சிஇஆர்டி வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சியினை இப்போது கேட்கலாம்.

0: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാനുലി നിലയം ഊട്ടി FM 101.8 നേരം 6 മണി.
1: നേയർകളെ, നാളെ കാലൈ 10 മണിക്ക് NCERT വഴങ്ങും വിളംബരദാരർ നികഴ്ചി ഇടംപെറ കേൾക്കലാം.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார்.

0: ஆண்டு கால நம்பிக்கை வளர்ச்சி மக்கள் நலன்.
1: நிகழ்ச்சி நிரல் நேர்களை இந்த அறிவிப்பினை அடுத்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 விளக்கேற்றும் வேளை, திரையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல் 6:40 பெட்டதகமுழு வடுகுமொழி பாடல்கள், 7:00 திரைகானம், 7:10 மதுரை மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும், செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்களிப்புகள் குறித்து உதகை பிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வேளாண் தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2 மற்றும் கிராமிய பாடல் தகவல் களஞ்சியம் ஆகியவை இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இணைக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் படி நேயர் விருப்பம் இடம்பெற கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 9:15 செய்தி சுடர், 9:30 நாடக மலர், மாய துப்பாக்கி எழுதியவர் எம் கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.
1: ஜி பூம்பா.
2: ஹாய் ஜி பூம்பா, வாட் அ சர்ப்ரைஸ். நீ 2K-லயே இருக்கியா?
1: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
2: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80s songs please.
1: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
3: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: வரைவா, சூப்பர் ஜீபும்பா.
1: அது நன்றாக இருந்ததா?
2: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
1: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
4: திங்கள் மாதத்தில் உரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
2: ஜீபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
1: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

கேட்ட பாடல் காந்தாரா திரைப்படத்தில இருந்து ஒழித்தது. தொடரும் பாடல் கோட்டை மாரியம்மன் திரைப்படத்திற்காக. நேரம் இப்போது 6:21. விளக்கேற்றும் விடை பக்தி பாடல்கள் வழங்கிக் கொண்டிருப்பது ஊட்டி FM 101.8.

0: தமிழ சித்திரப்படத்திலிருந்து கேட்ட பாடலோடு விளக்கேற்றும் வேளை பக்தி பாடல்கள் நிறைவு பெற்றது. சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக்கா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானொலி ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி

0: காப்பகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. கம்யூனிட்டி ரேடியோன்றது டிவி, ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ, கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான், மக்களை வந்து கடைசி மனிதனுக்கும் நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கிறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது அந்த கம்யூனிட்டி ரேடியோ.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சிக்கு ஆற்றிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்க வலியுறுத்தப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறினார். உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்க மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தமது உரையில் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் பிரச்சினை மற்றும் அவர்களிடமிருந்து இலங்கை அரசு கைப்பற்றிய படகுகளை மீட்பது போன்றவற்றிற்கு விரைந்து தீர்வு காண மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமையாக்கப்படும் என்றும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கித்தர அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஓசூர், கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களை தொடங்குவது குறித்து மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமும் இன்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை

0: அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பாலியல் குற்றங்களுக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றும், மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 27 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: தற்போது சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கேரளா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை நகரின் ஓரிரு பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 20 மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டன. மாவட்ட செய்திகள். தியாகசீலர் கக்கனின் பிறந்த நாளையொட்டி மதுரை மாவட்டம் தும்பைப்பட்டியில் அமைந்துள்ள மணி மண்டபத்தில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு ஆட்சியர் திரு ஆகாஷ் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். நாமக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட கிராமங்களுக்கான ஜமாபந்தி நிகழ்ச்சி ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாகையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி பள்ளி மாணவர்கள் சிறப்பு யோகா பயிற்சியை மேற்கொண்டனர். தென்காசி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 137,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 5-11, 11-6, 11-8, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கெரு இசுகி இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் சமுதாய வானொலி சிறப்பான சேவையாற்றி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இன்று சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தாவேக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனு ஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. வெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
3: வணக்கம் நேயர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று பிறந்துள்ள நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்பதே நமது பிரார்த்தனையாக உள்ளது. மனிதன் தனது மனக்குறைகளை முறையிடும் இடமாகவும் அதோடு பூரிப்பை பகிர்ந்து கொள்ளும் இடமாகவும் இருப்பது

இறைவன் நிறைந்திருக்கும் ஆலயமே. மனிதர்கள் தங்கள் வாழ்வில் பல தருணங்களில் கண் கலங்கி நிற்பதை நாம் பார்த்துள்ளோம். அந்த கண்ணீர் ஏதோ ஒரு காரணத்திற்காக வந்துள்ளது என்பதை நாம் உணர்கிறோம். அதே நேரம் கண்ணீர் என்பது எப்பொழுதுமே மனிதர்களின் உச்சபட்ச உணர்வுகளை வெளிப்படுத்தும் போதே பிறக்கிறது. கண்ணீர் என்பது மனதை திடமாக்கும், பலமாக்கும் ஒரு சாதனம் என்பதும் மறுக்க முடியாத உண்மை. இப்படி இறைவனிடம் கண்ணீர் விட்டு பிரார்த்திக்கும் பிரார்த்தனைகளுக்கு என்றும் பலனுண்டு. அதேபோல் காரியம் நிறைவேறிய பிறகு இறைவனிடம் கண்ணீர் விட்டு நன்றி தெரிவிப்பதற்கும் நாம் மறக்கக்கூடாது. கண்ணீர் என்றுமே பலவீனத்தின் ஆயுதமாக இருந்ததில்லை என்பதை நாம் உணர வேண்டும். இந்த ஒரு தத்துவத்தை உணர்த்தும் வகையில் அமைந்த பாடல் இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கிறது.

இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல். இந்த பாடலில் தலைவனும் தலைவியும் தங்கள் காதலை பற்றியும் ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்கின்றனர் என்பதை பற்றியும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். காதல் வரும் வரை ஒரு பெண்ணை பார்க்க வேண்டும் என்பதே பெரும் பாடாக இருக்கும். காதல் வந்துவிட்டாலோ அவள் நம்மை பார்க்க வேண்டும், நம்மிடம் பேச வேண்டும் என்று நினைத்து அதை செயல்படுத்துவதே பெரும் பாடாக இருக்கும். அவள் என்னிடம் பேசும் ஒரு வார்த்தை, என்னுடன் பகிர்ந்து கொள்ளும் சிறு நேரம் என்பது எல்லாவற்றையும் விட எனக்கு உயர்ந்தது என்று நினைப்பதுதானே காதல். அதை பற்றி தான் இந்த பாடல் எடுத்து கூறுகிறது. இரு மனங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் என்ன நினைக்கின்றனர் என்பதை பற்றிய வார்த்தை ஜாலங்களின் தொகுப்பே இந்த பாடல்.

பெட்டதகமுழு நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். இந்த பாடலும் ஒரு காதல் பாடல்தான், ஆனால் காதலை மற்றொரு கோணத்தில் அணுகும் ஒரு பாடல். காதல் என்றால் என்ன? மனதால் ஒன்றுபட்ட ஆணும் பெண்ணும் மீதம் இருக்கும் வாழ்க்கை முழுவதும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது, அன்பை பரிமாறிக்கொள்வது, சரிதானே? மனதால் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றுபட்ட பின் அவர்களது உலகத்தில் தலைவனும் தலைவியும் தவிர வேறு யாரும் இல்லை என்ற நினைப்பில்தான் வாழ்ந்து வருவார்கள். ஆனால் ஓராரை பொறுத்தவரை இதோ இவருடைய மகள், இதோ இவருடைய மகன் அங்கிங்கு ஒன்றாக செல்வதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் தனிமையில் சந்தித்து பேசிக் கொள்கின்றனர். இந்த பெண் படிக்கும் கல்லூரியில் இந்த பையன் சுற்றித் திரிகிறான் போன்று பல்வேறு பேச்சுக்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த பேச்சுக்கள் எல்லாம் தலைவனையும் தலைவியையும் பாதிக்கத்தான் செய்யும். அதையும் கடந்து தங்கள் காதலை நிரூபிப்பதுதான் வாழ்க்கை அல்லவா? அப்படிப்பட்ட நிகழ்வுகளை எடுத்து கூறும் ஒரு பாடல். யார் என்ன கூறினாலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நீ எனக்கானவன் நான் உனக்கானவள் என்பதை எடுத்து கூறும் ஒரு இனிமையான காதல் பாடல். உங்களுக்காக நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக

0: இன்றைய பெட்டதகமல் நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய பாடல்கள் எல்லாம் உங்கள் மனதை கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம் நேர்களே. மீண்டும் ஒரு பெட்டதகமல் நிகழ்ச்சியில் புதிய பாடல் தொகுப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: வெட்டதகமலோ படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
3: உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவில் உள்ள லட்சாதிபதி சகோதரிகளின் எண்ணிக்கை பெல்ஜியம், கிரீஸ் போன்ற நாடுகளின் மொத்த மக்கள் தொகையை விட அதிகமாகும். 3 கோடிக்கும் அதிகமான பெண்கள் லட்சாதிபதி சகோதரிகளாக மாறி தங்களது குடும்பத்தையும் மற்றும் தேசத்தின் பொருளாதார அடித்தளத்தையும் வலுப்படுத்தியுள்ளனர்.
4: லக்பதி தீதி பனானே கா யே அபியான் ஆனே வாலி பீடியோ கோ சசக்த கர்னே கா எக் மஹா அபியான் ஹை.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
5: உங்களுக்கு தெரியும் இல்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
6: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
7: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: ரஷ்யாவோட மக்கள் தொகை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுமார் 14 கோடி. இது ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இல்லையா? ஆனால் அதை விட ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை இங்க கடந்த 12 வருஷத்துல நம் நாட்டுல கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையிலான வீடுகள் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை பெற்றுள்ளன. இன்று தினமும் எல்லா பருவ காலத்திலும் 16 கோடி வீடுகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் கிடைக்குது. இது கோடிக்கணக்கான பெண்களை தண்ணீர் சுமக்கும் சிரமங்களில் இருந்து விடுவிச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம சிறந்த நீர் மேலாண்மை மூலம் கிராமங்களுக்கும் அதிகாரம் அளிச்சிருக்கு.
6: ஜல் ஜீவன் மிஷன் கா விஷன் சிறப் லோகோ தக் பானி பஹச்சானே காஹி நீ ஹே, யே டீசென்ட்ரலைசேஷன் கா விகேந்திரிகரண் கா உஸ்கா பீ எக் பஹுத் படா மூவ்மென்ட் ஹே. யே வில்லேஜ் ட்ரிவன், விமென் ட்ரிவன் மூவ்மென்ட் ஹே.
3: 12 ஆண்டு கால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
8: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
9: ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
10: 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கியது. அடுத்த 5 ஆண்டுகளில் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ற தலைப்பில் செயல்படுத்தப்படும் 10 அம்சங்களை ஆளுநர் இன்று தமது உரையின் மூலம் தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைந்த பிறகு 1வது சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இன்று காலை சரியாக 9:59 அளவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், பேரவைச் செயலர் திருமதி சாந்தி ஆகியோர் முறைப்படி அழைத்து வந்தனர். பேரவைத் தலைவர் உரை தொடங்கும் முன்பாக தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இதையடுத்து ஆளுநர் தமது ஆங்கில உரையை வாசிக்க தொடங்கினார். மக்களே, நாட்டின் உண்மையான எஜமானர்கள் என்று தெரிவித்த பேரறிஞர் அண்ணாவின் கருத்தை சுட்டிக்காட்டிய ஆளுநர், தமிழ்நாட்டின் எஜமானர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17வது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள உறுப்பினர்கள் அனைவருக்கும் தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் திகழ்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமன்றத்தின் உறுப்பினர்களாகி

ஆகியோரை கொள்கை தலைவர்களாக கொண்டுள்ள சாதி, மதம், மொழி, இனம், பணம் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டு செயல்படும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களால்தான் முடியும் என்று முடிவெடுத்து அவரை ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் அமர்த்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். 1967 ஆண்டு பேரறிஞர் அண்ணா, 1977 ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகியோர் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியது போல 2026 ஆண்டில் மாபெரும் சரித்திர புரட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னந்தனியாக ஏற்படுத்தி இருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி தத்துவத்தின் இலக்கணமாக திகழும் இந்த அரசு கடந்த 74 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் கண்டிராத ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை செய்து காட்டியிருப்பதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் புதுதில்லி சென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் நீண்டகால கோரிக்கைகள் பலவற்றை வலியுறுத்தியதாக அவர் கூறினார். வான்வெளி அமைப்பு மையத்தை ஒசூர் நகரின் அருகில் நிறுவவும், மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் முயற்சியை தடுக்கவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்படுவதை தடுத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை அளித்ததுடன் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி உதவி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் வழங்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். நிதி ஆயோக்கின் 11வது ஆட்சிமன்ற குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் ஒசூர், கோவை மற்றும் மதுரை நகரங்களுக்கு தேவையான மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு நிர்வாக ஒப்புதலை வழங்குதல், நெடுஞ்சாலை மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிய நிதி பகிர்வினை கோருவதற்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வருவதுடன் உச்சநீதிமன்றம் வரை சென்று நிதி பகிர்வினை சட்ட ரீதியாக பெறுவதற்கு சட்ட வல்லுநர்கள் அடங்கிய சிறப்பு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் மாநில அரசின் கடன் அளவு ஏறத்தாழ 2 மடங்காக உயர்ந்திருப்பதாகவும், இதன் காரணமாக தமிழ்நாட்டில் வாழும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் 1 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் சுமை உள்ளது என்றும் ஆளுநர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசுக்கு நியாயமாக சேர வேண்டிய திசை மாறிச் சென்ற வருவாயை முறையாக அரசின் கருவூலத்திற்கு கொண்டுவர இந்த அரசு ஏற்கனவே ஒருங்கிணைந்த நடவடிக்கையை தொடங்கியிருப்பதாகவும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படையினை உருவாக்கவும் மற்றும் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை ஏற்படுத்தவும் முதலமைச்சர் ஆணையிட்டிருப்பதையும் ஆளுநர் உரை சுட்டிக்காட்டியுள்ளது. பொது அமைதியை பேணி பாதுகாப்பது, சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவது மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதே இந்த அரசின் முதன்மையான லட்சியமாகும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கனிம வளத்துறையில் மலிந்து கிடக்கும் ஊழல் முறைகேடுகள் காரணமாக கனிம வளங்கள் மூலம் கிடைக்கும் வருவாயில் பெருமளவு இழப்பு ஏற்பட்டுள்ளது. அரசின் கருவூலத்திற்கு இதன் மூலம் வரவேண்டிய வருவாய் வேறு வழிகளில் திசை மாறிச் செல்வதை தடுத்து அது முறையாக வந்து சேர்வதை உறுதி செய்வதற்காக ஒழுங்குமுறை மற்றும் அமலாக்கத்தின் மூலம் சட்டவிரோத கனிம தொழிலும் வரி ஏய்ப்பும் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படுவதாகவும், கனிம வளத்தின் மூலமாக கிடைக்கும் வருவாயை இரட்டிப்பாக்கவும் அரசு தீவிரமாக முயற்சி எடுத்து வருவதாகவும் ஆளுநர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஏரிகள் மற்றும் குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் தனிநபர்களின் வீட்டு உபயோகத்திற்கு விலையில்லாமல் எடுத்துச் செல்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேளாண் பெருமக்களுக்கு உதவுகின்ற வகையில் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும், மற்ற விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் வரையிலும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதை ஆளுநர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார். சாதிவாரி கணக்கெடுப்பினை மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் இணைந்து விரைந்து முடிக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் என்றும், இந்த கணக்கெடுப்பு பணிகள் முடிந்தவுடன் தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கான கணக்கு ஆய்வினை நடத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வந்த இருமொழிக் கொள்கையே இந்த அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று தெரிவித்த அவர், சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக பயன்படுத்தவும், உச்சநீதிமன்ற கிளையை சென்னையில் அமைக்கவும் மத்திய அரசை இம்மாநில அரசு வலியுறுத்தும் என்று கூறினார். மாநிலத்தின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் நீண்டகாலமாக நிரப்பப்படாமல் உள்ள தேவையான உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரியர் காலி பணியிடங்களை தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் வெளிப்படையான முறையில் நிரப்புவதற்கு இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார். பாக் நீரிணைப் பகுதியில் தங்களின் பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களை இலங்கை கடற்படை அதிகாரிகள் கைது செய்வதும், அவர்களுடைய மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதும்

0: தொடர்ந்து நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டிய ஆளுநர், இந்த நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வுகாண மத்திய அரசை மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தும் என்று தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் புதிய அணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை தடுக்கவும் அந்த பகுதியில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ளவும் அதைத் தொடர்ந்து அணையின் நீர்மட்டத்தை 152 அடி வரை உயர்த்தவும் அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்கும் என்றும் ஆளுநர் கூறினார். கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், அரிக்கமேடு, மயிலாடும்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தொல்லியல் துறை ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கும் கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களுக்கு யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னம் எனும் அங்கீகாரம் கிடைக்கவும் அரசு வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநில அரசின் தலைமைச் செயலாளர் தலைமையில் தமிழ்நாடு முதலீட்டாளர் ஊக்குவிப்பு ஆணையம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் ஆளுநர் உரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர், பட்டியல் இனத்தவர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கையர் ஆகியோர் நலனை பேணி பாதுகாக்க இந்த அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும், இந்த வகையில் உண்மையான மதச்சார்பற்ற சமூக நீதி அரசாக மாநில அரசு திகழும் என்பதில் தமக்கு ஐயமில்லை என்றும் ஆளுநர் தெரிவித்தார். இந்தியாவின் முன்னணி விளையாட்டு ஆற்றல் மையமாக தமிழகத்தை நிலைநிறுத்துவதற்கு ஒலிம்பிக் உயர்திறன் மையங்கள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழ் அடையாளம் மற்றும் பெருமை, கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, மகளிர் நலன், இளைஞர் நலன், விவசாயிகள், விவசாய கூலி தொழிலாளர்கள் மற்றும் மீனவர் நலன், உலகத்தரம் வாய்ந்த கல்வி, வளமான தமிழ்நாடு, சிறந்த மருத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல், உலகத்தரமான கட்டமைப்பு, மக்கள் நல அரசு, நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகம், இந்த 10 செயல்களை உள்ளடக்கிய வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்களை அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த அரசு செயல்படுத்தும் என்பது உள்ளிட்ட பல்வேறு துறை அறிவிப்புகளும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரவைக்கு இன்று வருகை தந்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உட்பட திமுக உறுப்பினர்கள் அனைவரும் முதலமைச்சரை விமர்சிக்கும் வகையில் கருப்பு பேட்ச் அணிந்து வந்திருந்தனர். பின்னர் ஆளுநரின் ஆங்கில உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தமிழில் வாசித்தார். இதையடுத்து தேசிய கீதத்துடன் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் முடிவுற்றன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கிடம் பெறுவது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் வருகின்ற செப்டம்பர் 17 நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த அனைத்து துறைகளும் முழு ஒருங்கிணைப்புடன் செயல்படுவது தொடர்பான முன்னேற்பாட்டு ஆய்வுக் கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு ரமேஷ், திருக்கோவிலில் நடைபெற்று வரும் அனைத்து திருப்பணிகளும் ஜூலை 1 இறுதிக்குள் நிறைவு பெற வேண்டும் என்றார். யாகசாலை அமைத்தல் மற்றும் யாக கால பூஜைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் உரிய காலத்தில் தொடங்கப்பட்டு திட்டமிட்டபடி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள் எளிதாக தரிசனம் செய்யும் வகையில் தனித்தனி நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும், கூட்ட நெரிசலை திறம்பட கட்டுப்படுத்த காவல்துறையினர் சிறப்பு பாதுகாப்பு மற்றும் கூட்ட மேலாண்மை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். திருக்கோவில் வளாகம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்ற அவர், மாநகராட்சி மற்றும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் தேவையான இடங்களில் குடிநீர் மற்றும் கழிப்பறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். சுகாதாரத்துறை சார்பில் 108 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், அன்னதானம் வழங்க விரும்புவோர் உரிய அனுமதி பெற்று உணவு பாதுகாப்பு துறையின் சான்றிதழ் பெற்ற பின்னரே அன்னதானம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பராமரிப்பற்ற பட்டா நிலங்களில் பரவலாக வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழங்கிய உத்தரவின்படி மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஆணைப்படி ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் மாநகராட்சி பகுதியில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தின் நகர்ப்புறம் மற்றும் ஊரகப் பகுதியில் அமைந்துள்ள கண்மாய், குளம், ஏரி, ஆறு, கால்வாய், ஓடை உள்ளிட்ட

0: நீர்நிலை அரசு புறம்போக்கு நிலங்கள் மற்றும் பிற அரசு நிலங்கள் மேலும் பராமரிப்பற்ற தனியார் பட்டா நிலங்களில் தானாக வளர்ந்து பரவியுள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்குகளில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் மதுரை மாநகராட்சி பகுதியான பொன்மேனி, ஊரணி, கோச்சடை, தத்தநேரி பகுதிகள் மற்றும் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் விளாச்சேரி, கண்மாய், திருநகர், வயலூர், வைரவநத்தம் ஆகிய இடங்களில் நீர்நிலை மற்றும் நீர்நிலை அல்லாத அரசு புறம்போக்கு நிலங்களில் மற்றும் தனியார் பட்டா நிலங்களில் சீமை கருவேலை மரங்கள் வளர்ந்துள்ள பரப்பு, இதுவரை அகற்றப்பட்ட பரப்பு மற்றும் அகற்றப்பட வேண்டிய பரப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி திரு செல்வம் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் அரசு பொருட்காட்சி 2026 அமைச்சர்கள் திரு சி டி ஆர் நிர்மல்குமார் மற்றும் திரு ராஜ்மோகன் ஆகியோர் துவக்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளை பார்வையிட்டதுடன் பயனாளிகளுக்கு ₹72,00,000 மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். மதுரை தமுக்க மைதானத்தில் துவக்கப்பட்டுள்ள இந்த அரசு பொருட்காட்சியில் அரசு மக்கள் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள், அவற்றில் பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரசு துறைகளின் சார்பாக கண்கவரும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தினந்தோறும் இன்னிசை கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதுடன் அரசு பொருட்காட்சியினை பொதுமக்கள் சிரமமின்றி கண்டுகளிக்க கூடுதல் பேருந்து வசதிகள் ஏற்படுத்திட மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விடுதலை போராட்ட வீரர் தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் பிறந்த தினம் மதுரையில் கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள தியாகி விஸ்வநாதன் தாஸ் நினைவில்லத்தில் அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தமிழ்நாடு அரசு சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரரும் தலைசிறந்த நாடக கலைஞருமான தியாகி விஸ்வநாதன் தாஸ் 1886 June 16 பிறந்தார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வாழ்ந்து வந்த அவர் தேசபக்தி பாடல்கள் மற்றும் நாடகத்தின் மூலமாக பொதுமக்களிடம் தேசப்பற்றை ஊக்குவித்தார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டு 29 சிறை சென்றுள்ளார். தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாகி விஸ்வநாதன் தாஸ் அவர்களின் மாண்பை உலகறை செய்யும் நோக்கில் மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நினைவில்லம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அன்னாரது பிறந்த நாளான June 16 அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் 12 தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட அளவிலான கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ் தலைமையில் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பேசிய மதுரை மாவட்ட ஆட்சியர், 12 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எவரும் உயர்கல்வி வாய்ப்பு இழக்காத வகையில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றார். ஒவ்வொரு மாணவரின் உயர்கல்வி சேர்க்கை நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும், மாணவர்கள் எந்தெந்த கல்லூரிகளில் விண்ணப்பித்துள்ளனர், எந்த கல்லூரிகளில் சேர்க்கை பெற்றுள்ளனர், இன்னும் சேர்க்கை பெறாத மாணவர்கள் யார், அதற்கான காரணங்கள் என்ன என்பன உள்ளிட்ட விவரங்களை சேகரித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்கி உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மதுரை மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் ரகுராஜா. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை பெங்களூரு ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டெலோமினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பாரிஸ் நகரில் அந்நாட்டின் தொழிலதிபர்களை இன்று சந்தித்து பேசிய அவர், உற்பத்தி துறை, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், கடல்சார் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார். முதலீட்டுக்கான நடைமுறைகள் இந்தியாவில் எளிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவுக் கழக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அறிவியல் அடிப்படையிலான உணவு சேமிப்பு கிடங்குகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நவீன தொழில்நுட்பம் மூலம் உணவு தானிய விநியோகம் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் ஏழைகளுக்கான உணவு தானியங்கள் வழங்கும் திட்டத்தின் கீழ் 98.5% பயனாளிகளுக்கு ஆதார் அடிப்படையில் அவை வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டம் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பெரிதும் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையுடன் உணவு தானிய விநியோகம் செய்யுமாறு பிரஹலாத் ஜோஷி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதுடன் போதைப்பொருள் புழக்கத்திலிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தமது வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்தியா அமெரிக்காவில் குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக கூட்டாக நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு புதிய ஹஜ் புனித யாத்திரை கொள்கையை வெளியிட உள்ளதாக சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஹஜ் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சவுதி அரேபிய நாட்டின் ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் இந்தியாவுக்கு 2 விருதுகள் வழங்கியிருப்பதாக கூறினார். இந்தியாவிலிருந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கியதற்காக சவுதியில் உள்ள இந்திய ஹஜ் புனித யாத்திரை ஆணையத்திற்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. நடப்பு நிதியாண்டில் 26,000 கிராம சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ள மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் கிராம சாலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் இந்த சாலை பணிகளுக்காக 18,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மத்திய ஊரக வளர்ச்சித்துறை செயலர் திரு ரோஹித் கல்சால் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆந்திரா, பீகார், சத்தீஸ்கட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கிராமப்புற பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நீட் மறுதேர்வு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் பதற்றமடையாமல் தேர்வெழுத வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் தேர்வு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள், பல்வேறு அமைச்சகங்கள், பாதுகாப்புத்துறை ஒருங்கிணைந்து இந்த தேர்வுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் தேர்வு தொடர்பான வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும், மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: சென்னையிலிருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள நமோ சென்டர் அதிநவீன பயிற்சி மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், மும்பை அகமதாபாத் இடையேயான புல்லட் ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு பயன்பாட்டுக்கு வரும் என கூறினார். இந்தியா உலகில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்து வருவதாக கூறிய அவர், டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாடு சாதனை படைத்து வருவதாகவும் தெரிவித்தார். நவீன விமான நிலையங்கள், விரைவு சாலைகள், வந்தே பாரத் ரயில்கள் உள்ளிட்டவை நாட்டின் வளர்ச்சியை மேம்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். தற்போது உலக அளவில் இந்திய திரைப்படங்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் ஹாலிவுட் திரைப்படங்களுக்கான தயாரிப்புக்கு பிந்தைய பணிகளை மேற்கொண்டு வருவதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டினார். இந்தியாவிற்கு 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் திஷா எண்ணெய் கப்பல் நாளை காலை குஜராத் மாநிலம் தாஹக் துறைமுகம் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியபோது இதனை தெரிவித்த கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ஓபேஷ் குமார் சர்மா, மால்டாவிலிருந்து புறப்பட்ட இந்த எண்ணெய் கப்பல் கடந்த திங்கட்கிழமை

0: ஜிஸ்மையன்று பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணையை கடந்ததாக தெரிவித்தார். போர் சூழலால் பாதிக்கப்பட்டுள்ள வளைகுடா நாடுகளில் இருந்து 3639 இந்திய மாலுமிகள் இதுவரை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசியா மற்றும் வளைகுடா நாடுகளில் தங்கியுள்ள இந்திய மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் திரு ஓபேஷ்குமார் சர்மா தெரிவித்தார். நாட்டில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு அளவில் செயல்பட்டு வருவதாக பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். கடந்த 3 நாட்களில் 1,47,00,000 வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 22,900 டன் வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயு விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை 99,000 மேற்பட்ட குழாய் வழி எரிவாயு இணைப்பு பெற்றவர்கள் தங்களின் எரிவாயு சிலிண்டர் இணைப்பை திரும்ப ஒப்படைத்துள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கு நடப்பு நிதியாண்டில் 8.25% வட்டி நிர்ணயம் செய்ய மத்திய நிதியமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. வைப்பு நிதி அறங்காவலர் குழு கூட்டம் தெரிவித்த பரிந்துரையை ஏற்று இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பிற்கு நேட்டோ உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் ஹெக்சேத் கேட்டுக் கொண்டுள்ளார். நேட்டோ பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நேட்டோ அமைப்பின் ராணுவத்திறனை வலுப்படுத்த உறுப்பு நாடுகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் தக்கரு யுகுசுகி இணையை வென்றது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி மலேசியாவில் இன்று தொடங்கியது. இந்தியா, பாகிஸ்தான் உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்த 69 பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வேலவன் செந்தில்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உள்ள முதலீட்டுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறு பிரான்ஸ் நாட்டின் தொழிலதிபர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் அதிவிரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விஷா எண்ணெய் கப்பல் 62,370 மெட்ரிக் டன் திரவ எரிவாயுடன் நாளை காலை குஜராத் வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சலோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 7:25.
2: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல். விதைகளை ட்ரைகோடெர்மா ஆஸ்பிரல்லம் 4 கிராம் கிலோவிற்கு அல்லது பாசிலஸ் அப்டிலஸ் 10 கிராம் கிலோவிற்கு என்ற அளவில் விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45-60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசப் 2 கிராம் லிட்டருக்கு அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் லிட்டருக்கு என்ற அளவில் இலை வழி தெளிக்க வேண்டும். கேரட்டில் நூற்புடு மேலாண்மைக்கு நடவு செய்யும்போது ஹெக்டருக்கு 1 டன் வேப்பம் புண்ணாக்கு மண்ணிலிட வேண்டும். கடுகு செடிகளை உயிரி புகையாக்குதல் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1 ஹெக்டருக்கு 250 கிலோ இடுதல். பர்பியூரோசிலியம் லிலாசினம் 5 கிலோ ஹெக்டருக்கு என்ற அளவில் இட வேண்டும். தேயிலையில் கொப்புளக்கருகள் நோய் மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்க வேண்டும். ஹெக்ஸகோனசோல் 200 மில்லி, காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம் ஹெக்டருக்கு

5 நாட்கள் இடைவெளியில் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 210 கிராம், ப்ராபிகானசோல் 200 மில்லி லிட்டருக்கு 10 நாட்கள் இடைவெளியில் குறிப்பாக ஜூன், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் தெளிக்க வேண்டும். எளிதில் நோய் பாதிக்கக்கூடிய ரகங்களை தவிர்த்து நோய் எதிர்ப்பு ரகங்களை பயிரிட வேண்டும்.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர், உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்.

0: ആകാശവാണി ഉദകമണ്ഡലം വാണിലി നിലയം ഊട്ടി എഫ് എം 101.8 നേരം 7:30.
1: உங்களுக்கு தெரியுமில்லையா, மொபைல் போன்கள் முதல் ஏவுகணைகள் வரை இன்று இந்தியா அனைத்து துறைகளிலும் தனது திறமையை பறைசாற்றி வருகிறது. இன்று நாம் உள்நாட்டிலேயே செமிகண்டக்டர் சிப்களையும் ட்ரோன்களையும் தயாரிக்கிறோம். மேலும் வெற்றிகரமான விண்வெளி பயணங்கள் மூலம் விண்வெளியிலும் நமது மூவண்ண கொடியை ஏற்றுகிறோம்.
2: அனுசந்தான் சே ஆத்ம நிர்பர்தா, சயன்ஸ் ஃபார் செல்ஃப் ரிலையன்ஸ், ஆஜ் யே ஹமாரா மந்திர பன் சுகா.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன். உங்களுக்கு தெரியுமா, உலகெங்கிலும் உள்ள பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இலவச மருத்துவ சேவை என்பது இன்னும் ஒரு கனவாகவே உள்ளது. ஆனால் இந்தியாவில் இது ஒவ்வொரு குடிமகனின் உரிமையாகிறது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 60 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சையை வழங்குகிறது. மேலும் 19,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் 90% வரை மிகுந்த குறைந்த விலையில் மருந்துகளை
2: வழங்குகின்றன. बीमारी के खर्च में बिकने से बचा है, गिरवी रखने से बचा है, तो ये आयुष्मान भारत की बहुत बड़ी सफलता है.
1: 12 ஆண்டுகால நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன்.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்கு குறித்து நேர்முகம், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்கு குறித்து வேளாண்மை தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கப்பா. என் பேர் ஜாய்ஸ் மேரி, நான் ஃபிங்கர் புஸ்லேருந்து வரேன். நான் ஒரு 25 வருஷமா தோட்ட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க.
0: நிறைய வேலைகள் விவசாயத்தில் நம்ம செஞ்சு பழகிட்டோம். தோட்ட வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி விவசாய கூலி வேலைகள் செய்யறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கான வருமான வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வேலைகள் வந்து எப்படி கிடைக்கும்?
1: வேலைகள்னா இப்போ வந்துட்டு ஒரே இடத்துல செய்ய முடியாது. அப்படின்னா இப்போ விதை போடுறது வந்து கேரட் போட்டோம்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு வாரம் ஒரு 8 நாள் 15 நாளைக்கு வேலை இருக்காது ஒரு தோட்டத்தில். அப்போ அந்த தோட்டத்தை நம்பி இருக்க முடியாது இல்லைங்களா. அப்போ அந்த பயிர் மேலே வர வரைக்கும் வேறு தோட்டத்துக்கு போய் தான் ஆகணும். அடுத்த தோட்டத்தில் வேறு ஏதாவது வேலை இருக்கும், கச்சரம் எடுக்கிறது இல்லையா, கிழங்கு இருந்தால் களை வெட்டுறது, மண் இழுக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு வேலை இருக்கும். அப்போ இங்கே வேலை இந்த தோட்டத்தில் வேலை ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் அடுத்த தோட்டத்தில் போய் செய்யலாம்.
0: இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அதாவது ஒரே முதலாளிகிட்ட வேலை செய்கிறது. ஸோ அவர் நிறைய தோட்டங்கள் வச்சுருப்பார், அங்கே மாற்றி போடுவார், அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நம்ம யாருக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்களோ, இனி ஒரு 4 நாள் வேலை இருக்கு வாங்க அப்படிவாங்க, 4 நாள் அந்த தோட்டத்தில் வேலை செய்வோம், அது கழிச்சிட்டு இன்னொரு தோட்டத்தை கூப்பிடுவாங்க, இப்படி பண்ணுவோம். ஸோ இப்படி பண்ணுறதால அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஒரே முதலாளி அப்படின்னா நமக்கு வந்து அந்த தோட்டத்தில் என்ன ரோலில் ஒரு விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம அதை செஞ்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 4 நாள் வேலை அப்படிங்கும்போது நமக்கு முதல் விஷயம் என்னென்னா, 4 நாள் வேலை முடிஞ்சு அடுத்து எங்கே வேலை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ரெண்டாவது, இப்போ ரெகுலராக பண்ணுற தோட்டத்தில் ஒரு டைமிங் இருக்கும், காலைல 9:30 மணி 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 5 மணி 5:30 கை விட்டுருங்க அப்படின்ட்டு. எமர்ஜென்சி கூப்பிட்ற தோட்டத்தில் வந்து சொல்லுவாங்க, அவங்க வேலையை முடிச்சு தான் வேலையில் விடுவாங்க, நிறைய வேலை வாங்குவாங்க இல்லைங்களா, அதுக்குள்ளே ஒரு 4 நாளுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும், ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: அந்த மாதிரினா இப்போ வந்து கான்ட்ராக்ட் பேசிடுவோம். கான்ட்ராக்ட் பேசிடுவோம்னாக்கா இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டைம் நாங்கள் எடுத்துக்குவோம், ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா கூலினாக்கா அந்த டைமிங்கு அளவுக்கு தான் வேலை செய்வோம். அப்படின்னு சொன்னாக்கா 9:30 to 5 வரைக்கும் செய்வோம். அதே மாதிரி இல்லை, இந்த 4 நாள் வேலையை நீங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுத்தே போகணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் பேசிடுவோம். அப்படின்னா இப்போ ஒரு 5 மூட்டை கார்டு இருக்குங்களா, 5 மூட்டை கார்டுக்கு வந்துட்டு மூட்டை கணக்கு பேசிடுவோம். மூட்டை கணக்கு பேசி நாங்கள் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு 5 மணிக்கு முடிகிற வேலையை ஒரு 6:30 to 7 வரைக்கும் செய்வோம். அதே மாதிரி காலையில் ஓவர் டைம் போய் அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு எங்கள் ஓனர் வேலைக்கு வந்துடுவோம்.
0: ஓகே. இப்போ நம்ம விவசாய கூலி தொழிலாளராக இருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நிரந்தரமாக ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த தோட்டத்தை நம்ம தோட்டம் மாதிரி பார்த்தோம். ஸோ அந்த விஷயங்களை பற்றி சொல்லுங்களேன்.
1: நான் ஒரு 8 வருஷமாக ஒரே முதலாளிகிட்ட வேலை செஞ்சேன், வீட்டு பக்கமே தான். அவர் நம்பி எங்கனாலும் விட்டுட்டு போயிடுவார். நான் ஒரு பொறுப்பாக அந்த தோட்டம் நம்ம தோட்டம், நம்ம இவ்வளோ நாள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களே, நம்ம அதுக்கு இதாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் இல்லைனாலும் ஆளுங்களை வர வைக்கிறது, அவங்களுக்கு டீ காஃபி கடி வாங்கி கொடுக்க அதெல்லாம் பார்த்துட்டு அவர் முதலாளி எப்போ வந்து எனக்கு அந்த பணம் செட்டில் பண்ணுறாரோ அப்போ பண்ணிடுவார். நான் அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். அவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், இந்த வேலையை கொஞ்சம் வாங்கிடு, இந்த வேலை இன்னைக்கு முடிக்கணும், இந்த வேலை முடித்தாதான் நாளைக்கு வேறு தோட்ட வேறு பக்கம் நம்ம போகணும், அந்த வேலையை செய்யணும், அதனால இந்த வேலையை இன்னைக்கு முடிச்சிடுனா அது மருந்தடிக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது வேலையாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கச்சடை எடுக்கிற வேலை இருந்தால் சித்தாளுங்களை விட்டுடலாம், ஒரு 4-5 பேர் அவங்களுக்கு விட்டுட்டு, மருந்தடிக்கிற வேலையாக இருந்தால் ஆம்பளை ஆளுங்களை வர வச்சு அவங்க கூட வந்து நம்ம மருந்தெல்லாம் அடித்து அந்த வேலையை அன்னைக்கு முடிச்சுட்டு அவர்கிட்ட சொல்லிடுவேன் நான், அண்ணா இந்த வேலை முடிஞ்சுண்ணா இது சொன்னீங்க முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு 8 வருஷமாக ஒரு தோட்டத்தில் நான் பார்த்துட்டு இருந்தேங்க.
0: நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் இல்லைங்களா, அதாவது ஒரு தோட்டம் வேலை செய்யும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து இருக்கும், என்னென்ன விஷயங்களை நம்ம

0: செய்ய வேண்டியிருக்கும் ஒரு மாதிரி பேசணும் இல்லைங்களா. இன்னத்த நாளில் வேளாண்மைக்கு உதவியாக வேலை செய்கிறோம் இல்லைங்களா, இந்த வேலைகளுக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, தொழிலாளர்கள் கரெக்டாக கிடைக்கிறாங்களா, இல்லை மிஷினரிஸ் வந்து இந்த வேலை எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிருச்சு.
1: இப்போ ஒரு இடத்துல வெள்ளம் ஆயிட்டுக்கும், இன்னொரு இடத்துலையும் ஆயிரும், இன்னும் ரெண்டு இடத்துலையும் ஆயிடும். ஆனால் ரெண்டு இடத்துல முக்கியமாக எடுத்தே ஆகணும், இதுலேயும் பாதி ஆளை விடணும், அதுலேயும் பாதி ஆளை விடணும். ஏன்னா ரேட்டு பார்க்குவாங்க. இப்போது ஒவ்வொரு டைமில் வந்து கேட் ரேட்டாக இருக்கும், ஒரு டைமில் கிழங்கு ரேட்டாக இருக்கும். அப்போ வந்து ஒரே ஓனரு ஒரு சைடு கேரட் போட்டு ஒரு சைடு கிழங்கு போனால் ரெண்டு பக்கமும் ஆகிடும். அப்போ அந்த சூழ்நிலை வந்து ரெண்டையும் வந்துட்டு நம்ம வேறு ஆளுங்களை கூப்பிட்டு அதை கரெக்ட் பண்ணணும், பண்ணி எடுக்கணும். கேரட்டுக்குனாக்கா மொத்தமாக அந்த அதுக்குன்ட்டு ஆள் இருக்காங்க, கேரட் கான்ட்ராக்டர் இருக்காருங்களா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த வேலை அவங்க முடிச்சிருவாங்க, இந்த கிழங்கு எடுக்கிற வேலை நம்ம ஆளுங்களை வச்சு தோட்டத்துக்கு வராங்க இல்லைங்களா, அந்த ஆளுங்களை வச்சு எடுப்பாங்க.
0: ஆக்சுவலாக நான் இப்போ எப்படி கேட்குறேன், முன்னத்த காலத்தில் முழுக்க முழுக்க ஆட்களை நம்பி தான் விவசாயம் நடந்தது. முள்ளு போடுறதுல ஆரம்பிச்சு, அதாவது வெள்ளாமை எடுக்கிற வரைக்கும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் ஆளுங்களை வச்சு தான் நடத்திட்டு
1: நடத்தினா.
0: ஆனால் இன்னைக்கு அதில் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு இல்லைங்களா. முள்ளு போடுறதுங்கிற விஷயம் அடியோட விட்டு போயாச்சு,
1: அடியோட விட்டு போயாச்சு. இப்போ டிராக்டர் வந்தது நாளில் இருந்து இப்போ அதுலேயும் மூணு இருக்கு, இல்லை மூணு இருக்கு. பிளைடு இங்கே மாற்றுவாங்க டிராக்டரில். ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரிய கட்டி, பெரிய கட்டி போடுற மாதிரி பிளைடு ஒன்று இருக்கும், அதை போட்டு வந்து பெருசாக திருப்பி விட்டுருவாங்க. அடுத்தது வந்துட்டு உடைக்கிறது, உடைக்கிறது கொத்து மாதிரி இருக்கும், கொத்து மாதிரி இருக்கிறத வந்துட்டு போட்டு அதை உடைக்குவாங்க. கேரட்டு கொஞ்சம் பவுடராக வேணும்னாக்கா அதுக்கு வந்துட்டு டில்லர் மாதிரி ஒன்று இருக்கும், அது போட்டாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு சைனிங் பண்ணி கொடுக்கும். மூணு வாட்டி இது பண்ணுவாங்க.
0: இப்போ இந்த வேலைகள் நம்ம டைப்பிக்கலாக செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கர் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு ஒரு வாரம் ஆகும்னு வச்சுக்கோங்களா. இன்னைக்கு டிராக்டரை விட்டா ஒரு நாளில் முடிச்சு கொடுத்துருக்கீங்களா,
1: ஒரு ஒன்றரை நாளில் முடிச்சிடலாம், எல்லா வேலையும் முடிச்சிடலாம்.
0: இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ விதைகள் விடுறக்கும் மிஷின் வந்தாச்சு, அப்போ ஒரு ஆள் ரெண்டு ஆள் தேவைப்படுவாங்க. அதிகப்படியான ஆட்கள் வந்து அங்கே தேவைப்படுறதில்ல, களை எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஆட்கள் தேவையில்லை, எல்லாமே வந்து மருந்து அடிக்க
1: ஆரம்பிச்சு.
0: மெஷினரிஸ் வந்து உள்ள எவ்வளோ வருதோ அவ்வளோ வேலை இழப்பு வந்து நமக்கு ஏற்படுது இல்லைங்களா.
1: ஆமாம், மிஷின் வந்துட்டு கரெக்டாக அந்த அளவுக்கு விதை விழுகாது. அப்படின்னா அது வந்து கணக்கு கணக்குனா, இப்போ கையில் விட்டோன்னு வைங்க, கையில் விட்டால் விதை வந்து நாற்று பிரிக்கணும், பிரிக்காத அளவுக்கு தான் இப்போ மிஷினில் விதை விடுறது. மிஷினில் விதை விட்டாக்கா நம்மளுக்கு ரொம்ப லாஸு, அப்படின்னா தூர தூரமாக தான் விழும். நம்ம கையில் போட்டோன்னு வைங்க, கையில் போட்டாலும் ரெண்டு கையை அகலத்துக்கு இந்த முக்கோணம் முக்கோணம் மாதிரி அழகாக பிரித்து விட்டோம்னாக்கா லென்த்தும் கிடைக்கும் நம்மளுக்கு, நல்ல சாகுபடி ஆகும் நம்மளுக்கு, அப்படின்னா நம்மளுக்கு லாபத்தை தரும். மிஷினை விட கை விதை தான் நல்லது.
0: ஆனால் முதலாளிகள் அப்படி நினைக்கணும் அவசியம் கிடையாது இல்லைங்களா.
1: அது வந்துட்டு நம்மளுக்கு வேலை சுலபமாகணும்னு முடிக்கிறவங்க, ஆனால் அது வந்துட்டு அந்த முதலாளிகிட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஒரு ஒரு போக லாபத்தை தந்தாலும் ஒரு போக இல்லை லாஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கேன், மிஷினில் போட்டு ஆனால் அவ்வளோ ஒரு இது இல்லை. நம்ம கையில் வேலை செய்யறதுக்கும் மிஷின் வேலை செய்யறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜாஸ்தி.
0: உங்கள் பாயிண்ட்டுக்கு என்ன வர, ஒரு முதலாளியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா எனக்கு வேலை செய்வதற்கான ஆட்கள் கிடையாது, கூலியால் கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்படியே வந்தாலும் அதிகபட்சமான கூலி கேட்குறாங்க. கரெக்டான டேட்டில் தான் நான் பயிர் செஞ்சாகணும், அதை தாண்டி போச்சு அப்படின்னா எனக்கு விவசாயம் அடி வாங்கும் அப்படின்னு சொல்கிறார் அவரோட நியாயம். ரெண்டாவது இன்னொரு டாக் என்னன்னா, வேலையாட்களுக்கு வந்து டிமாண்டும் இருக்குது, ஏன்னா விவசாய வேலைகள் செய்யும் ஆட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு,
1: ரொம்ப குறைஞ்சிருச்சு.
0: இப்போ ஒரு தோட்டத்துக்கு ஒரு 10 பேர் வேலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 4 பேர் ரெகுலராக போவாங்க, மீதி 6 ஆளுங்களும் நம்ம பொறுக்கி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அவங்க ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் முதலாளிகள் என்னன்றாங்க, எனக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கலன்றாங்க. ஒரு பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்களுக்கு வந்து வேலை இல்லை. ஸோ இது வந்து எப்படி உங்களையும் பாதிக்குது?
1: நான் ஒரே இடத்துல வேலை செஞ்சதுனால எனக்கு இந்த வேலை அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொன்னது கிடையாது. இருந்தாலும் வந்துட்டு முதலாளிங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து ரெண்டு முதலாளினா ஃப்ரெண்டாக இருந்தாலும், இன்றைக்கி உங்கள் காட்டில் என்ன வேலை ரொம்ப முக்கியமான வேலையா இல்லை அப்படி இல்லை, அப்போ சரி உங்கள் ஆளுங்க வந்து எங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இன்றைக்கி இந்த வேலை செஞ்சே ஆகணும், எனக்கு ஆள் பத்தலை அப்படின்னா உங்கள் ஆளுங்களை கொடுங்க அப்படின்னா, அப்போ இவர் வேலையை முடிச்சிடுவார். முடிச்சுட்டு அடுத்தது அவருக்கு முக்கியமான வேலையாக இருந்தால் இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு அனுப்புவாங்க.
0: வர
1: முடியலையா, எங்க முதலாளி அவரே மிஷின் கட்டிடுவாரு. மிஷின் கட்டிட்டு சரி வாமா நான் இருக்கிறேன், நான் எனக்கு ஊத்து நான் அடிச்சிடுறேன், இன்னைக்கு ஆள் வர லேட் ஆகும், இல்ல வரல அவங்களும் தோட்டம்

0: போட்டிருப்பாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு முக்கியமாக ஏதாவது வேலை இருக்குது, சரி வா அப்படின்னு அப்படி செய்கிறவங்களே இருக்காங்க.
1: அதாவது ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அந்த தொழிலை எப்படி செய்யணுங்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும்,
0: தெரிஞ்சே ஆகணும்.
1: அப்போதான் அந்த தொழிலை நம்ம கரெக்டாக செய்ய முடியும்,
0: செய்ய
1: அடுத்தவங்களை நம்பி அந்த தொழிலை இறங்க முடியாது
0: முடியாது. இப்போ நாங்கள் ஒரு இடம் இப்போ இந்த முதலாளிட்டு வேலை செய்ய செய்ய சரி அவங்கள வேலை முடிஞ்சு அடுத்த தோட்டத்துக்கு போகிறோம் இல்லைங்களா, அவங்களும் கூப்பிடலாம், அண்ணா எப்படி எங்கள் தோட்டத்தில் முக்கியமான வேலை இருக்குது, சரி உங்கள் ஆளுங்களை கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா அதெல்லாம் ஷேர் பண்ணி செஞ்சு பழகிருக்கோம், வருவாங்க வந்து செய்வாங்க வேலை.
1: விவசாய வேலைகள் செய்வதற்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். நிறைய தோட்டத்துலேயே வந்து 10 பேர் வரணும் இடத்துல 5 பேர் தாங்க வந்தாங்க, 5 பேர் வச்சுட்டு எப்படிங்க வேலை செய்யறது, ஒரு 2 நாளில் பயிர் வச்சு முடிக்கணும் அப்படின்னா 2 நாளில் வச்சு தான் முடிக்கும், மீறி போனால் 1 நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இதுவே ஒரு வாரமாக அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு மகசூல் வந்து தள்ளி போகும்.
0: ஒன்று வந்து முன்னால் வரும், ஒன்று இடப்பட்ட நல்ல வரும், இன்னொன்று வந்து கொஞ்சம் லாஸ்ட் ஆகும், டிஃப்ரெண்ட் ஜாஸ்தி வரும்.
1: அதாங்க இப்போ எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து மணி மேட்டர்ஸ்.
0: ஆமாம்,
1: கரெக்டான டைமில் கரெக்டான பயிர் விளைஞ்சு கரெக்டான இடத்துல மார்க்கெட் போனால் தான் உங்களுக்கு
0: பணம்.
1: முன்ன பெண்ண போச்சு அப்படின்னா லாபம் மாறிடும். இது ஒரு விஷயம் முதலாளிகளை பாதிக்குது இல்லைங்களா. ரெண்டாவது, முதல்ல வந்து வேலை செய்ய ஆள் இல்லை அப்படின்னு, இப்போ நமக்கு என்னென்னா வேலையே இல்லை, எல்லாமே மிஷின் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ இது ரெண்டுமே எப்படி உங்களை பாதிக்குது, இல்லை இதுலேருந்து நீங்கள் என்ன பாடம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க?
0: இதுலேருந்துனா நம்ம என்ன ஃபஸ்ட்டு வந்து விடாத வேலை இருக்கும், இந்த வேலை செஞ்சால் இதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தை இருப்போம். இப்போ வந்து ரொம்பவே மாறி போயிடுச்சு, ரொம்ப மாறி போயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து எல்லாம் மருந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்துனாக்கா ஒரு கேரட் போட்டோம்னா அந்த கேரட் எடுக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒரே தோட்டத்தில் வேலை இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் இப்போ அது இல்லை, இல்லாத சூழ்நிலையில் வந்துட்டு விதைங்களை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ இல்லை, நல்லா நிதானமாக விடுற மாதிரி பழகிடுவாங்க, அந்த வேலையும் போயிடுச்சு. இப்போ அப்போ வந்து 3 வாட்டி கொத்தணும், பயிர் போட்டால் கொத்தணும், இந்த முள் போட்டு கட்டி உடைக்கிற இல்லைங்களா அந்த டைமு. அப்போ வந்துட்டு கொத்த கொத்தத்தான் வந்துட்டு அது மண் லூஸ் ஆக ஆக அந்த வேர் கீழே இறங்கி நல்லா இது கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போது சூழ்நிலை அப்படி இல்லை, ஃபுல்லாக வந்து மிஷின்னால் வந்து எல்லாம் நைஸ் ஆகிடுது இல்லைங்களா, அதனால அது தண்ணி படப்பட நல்லா லூஸ் மண்ணுக்கு இறங்கும். அதனால இப்போ வேலைங்க ரொம்ப கம்மி, எல்லாம் மருந்தை நம்புகிறாங்க, மனுஷனை நம்புறதுக்கு பதிலாக மருந்தை நம்புகிறாங்க. இப்போ ஒரு கச்சடா எடுக்கிறனாக்கா எத்தனை கூலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மருந்தை வாங்கி அடிச்சு விட்டோம்னா கச்சடா காஞ்சி போயிடுது, பயிர் நிலைக்கும் அப்படின்றாங்க. இப்போ அந்த சூழ்நிலையில் இப்போ விவசாயமே முக்கால்வாசி பேர் விவசாயத்தை வேலைக்கு போகிறதுக்கே கஷ்டம் இல்லாத வெளி வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ வேலைங்க.
1: ஸோ வேலை ஆட்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்கு,
0: குறையும் இருக்கு.
1: வேலை செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு வேலையே கிடைக்கல,
0: வேலையே கிடைக்கலனால இப்போ இந்த மருந்து வந்ததுனால எங்களுக்கு இந்த வேலை இல்லை. இப்போ வந்து ஒரு காடு கிளீன் பண்ணால் அந்த கச்சடவெல்லாம் கொத்தி எடுத்தது அந்த காலம், இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு காடு காலி ஆயிடுச்சா அந்த காடை வந்துட்டு களை மறந்து 2 லிட்டர் வாங்குறோமா அதை அடிச்சு விட்டோமா 2 நாளில் காஞ்சி போயிடுது. அப்போ வந்துட்டு மனுஷனுக்கு வேலை இல்லை, அங்கே மருந்துக்கு தான் வேலை.
1: நிச்சயமாக இந்த மாதிரி பாதிப்புகளும் இருக்கு இல்லை,
0: பாதிப்பு ரொம்ப பாதிக்கிறோம்.
1: நம்ம நிறைவாக சில விஷயங்கள் பேசலாங்க. ஒரு விவசாயத்தில் விவசாய தொழிலாளர்களுடைய பங்கு என்ன, அவங்க எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க, இந்த இவ்வளோ மிஷின் வந்தாலுமே இவ்வளோ ஆட்டோமேஷன் வந்தாலுமே உங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா?
0: என்ன மிஷின் வந்தாலும் மனுஷன் செய்கிற வேலை, களை வெட்டினா மனுஷனால் தான் வெட்ட முடியும், மிஷின் வெட்டவே முடியாது. அப்போ அந்த முக்கியமான வேலை களை வெட்டுற வேலைக்கு அந்த மனுஷன் வந்து 2 பக்கமும் அது கொத்தணும், அதனால மனுஷன் செய்கிற வேலை மனுஷன் செஞ்சால் தான் அந்த வேலை
1: பக்குவமாக
0: இருக்கும், நம்மளுக்கு விளைச்சலும் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ மிஷினை நம்பி விட முடியாது. இப்போ ஒரு நல்ல களை வெட்டுற அளவுக்கு செடி வந்திருக்குனாக்கா மிஷினை விட முடியாது இல்லைங்களா, மிஷினை விட்டால் என்ன போகணும், பூரா அழிச்சிட்டு தான் போகும். களை வெட்டுற வேலையெல்லாம் மனுஷன் தான் செய்யணும், அதுக்கெல்லாம் மிஷினே கிடையாது.
1: ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிற அந்த பார் இழுக்கிற வேலை,
0: பார் இழுக்கிறது கூட மிஷின் இழுத்துக்கலாம், அது இருக்குதே. பார் இழுத்தாலும் அதுக்கும் வந்துட்டு அதை கட் பண்ணணும், காவாய் எடுக்கணும், அதுக்கு ஆள் வேணும். அந்த மிஷினே இழுத்துட்டு போனால் ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு போயிடும், அது ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு போனாக்கா நடுவில் எந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு தெரியாது, அதுக்கு ஆள் இருக்கணும். நடுநடுவில் காவாய் இழுத்தா தான் அது. இப்போ ஒரு பார் இழுக்கணுமா இந்த அளவுக்கு தான் இருக்கணும், மிஷினால் முடியாது, அதை என்ன நிறுத்திட்டு தான் போகும், காவை எடுக்காது, இந்த பக்கமும் எடுக்காது அந்த பக்கமும் எடுக்காது. அந்தந்த வேலையை மனுஷன் வேலையை மனுஷன் தான் செய்யணும்.
1: நிறைவாக நம்ம இப்படி வச்சுக்கலாம், விவசாயத்தில் விவசாய தொழிலாளர்களுடைய பங்கு மிகவும் அதிகம், வேலைகள் அப்படிங்கிறது குறைவாகலாம், விவசாய தொழிலாளர்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்கலாம், ஆனால் அதற்கான தேவை, அதாவது ஒரு விவசாயத்தில் வந்து முதலாளி மட்டுமே செய்ய முடியாது.
0: செய்ய முடியாது.
1: வெறும் மிஷின் மாத்திரமே அந்த வேலையை செய்ய முடியாது. விவசாய தொழிலாளர்கள் என்னைக்குமே அதில் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக தான் இருக்கு
0: இல்லைங்க. ஆமாங்க.
1: என்ன வேலைகள் இருந்தாலுமே நம்ம மனசை வச்சு நம்ம செய்வோம். தர கூலிக்குன்ட்டு இல்லை, நம்ம முதலாளி நம்ம
0: நம்மளை நம்பி இருக்காரு, நம்ம செஞ்சு தான் ஆகணும் இந்த வேலை. நம்ம வாங்குற பணத்துக்கு நம்ம முழுமையா வேலை செய்யணும்.
1: இவ்வளவு நேரம் பயிர்கள் செழிக்க வைப்பதில் வேளாண் தொழிலாளர்களின் பங்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேசணும். இது ஒரு நீண்ட தலைப்பு. ஒரு வாரத்தில் எல்லா போர்ஷனும் கவர் பண்ணுறதோ அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம். பேசப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாமே இன்னொரு தருணத்தில் நம்ம பேசுவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
1: இதுவரை செழிப்பான வேளாண்மையில் வேளாண் தொழிலாளர்களின் பங்கு குறித்து வேளாண்மை தொழிலாளர் ஜாய்ஸ் மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற கேட்டீர்கள்.
2: இனி கிராமிய பாடல்.

கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம். 13,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டதாக கருதப்படும் மொச்சை பயிறு வகையான சோயாவை பற்றிய அரிய தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். உலகெங்கும் அதிக அளவில் பயிரிடப்படுற உண்ணப்படுற மொச்சை பயிறு வகை சோயா. புரதம் நிறைந்துள்ள சோயா விலங்கு புரதத்திற்கும் பாலுக்கும் சிறந்த மாற்றாக பரிந்துரைக்கப்படுகிறது, பயன்படுத்தப்பட்டும் வருகிறது. தாவர புரதங்களில் மிக அதிக புரத சதவிகிதத்தை கொண்டது சோயா. சமச்சீரான உணவில் புரத தேவையை நிறைவு செய்வதற்கு சோயாவை எடுத்துக்கொள்ளலாம். இந்த சோயா மொச்சை சீனாவை தாயகமாக கொண்டது. சீனர்களின் அத்தியாவசிய உணவாக இருந்தது. சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் ஆசிய நாடுகளில் சோயா அறிமுகமானது. 20th century தொடக்கம் வரை மேற்கத்திய நாடுகளில் கால்நடை தீவனமாக மட்டுமே சோயா கருதப்பட்டு வந்தது. 1970களிலிருந்து சோயா உணவை உட்கொள்வதும் இறைச்சி பால் பொருட்களுக்கு மாற்றாக சோயா பால், சோயா வெண்ணெய், சோயா தயிர் போன்றவற்றை பயன்படுத்துவதும் அதிகரித்தது. இன்றைக்கு உலகிலேயே மிக அதிகமாக விளைவிக்கப்படும் பயன்படுத்தப்படும் மொச்சை பயிறு சோயாதான். பொதுவாக பச்சையாக இருந்தாலும் மஞ்சள், பழுப்பு, கருப்பு நிறங்களிலும் சோயா கிடைக்கிறது. பச்சையாகவும் சமைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. சோயா பால், டோஃபு, சோயா புரதம், சோயா மாவு, சோயா சாஸ் போன்ற இதன் மதிப்பு கூட்டு பொருட்களும் பிரபலம். சோயாவை சமைக்கவும் எளிதாக செரிமானம் ஆகவும் ஊற வைப்பது நல்லது. இதை வேக வைத்து சாப்பிடுவதே சிறந்தது. அந்த நடைமுறையில் தேவையற்ற சில வேதிப்பொருட்கள் வெளியேற்றப்படுகின்றன. தைராய்டு பிரச்சினை இருப்பவர்கள், சிறுநீரக கல் இருப்பவர்கள், ஒவ்வாமை பிரச்சினை இருப்பவர்கள், மார்பக புற்றுநோய் இருப்பவர்கள் சோயாவை தவிர்ப்பது நல்லது. நூறு கிராம் சோயாவில் 17 கிராம் புரதம், 10 கிராம் கார்போஹைட்ரேட், 6

கிராம் நார்ச்சத்து இருக்கிறது. புரதச்சத்தை தவிர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், நீரில் கரையாத நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. அதனால் மலக்கட்டு வராமல் தடுக்கும். சைவ உணவை மட்டுமே சாப்பிடுபவர்களுக்கு சோயா சிறந்த பலனை அளிக்கும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. சோயாவில் உடலுக்கு தேவையான 8 அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருக்கின்றன. விலங்கு புரதம் உடலில் கொழுப்பு அளவை அதிகரிக்கும். அதே நேரம் சோயா புரதம் உடலில் கொழுப்பு அளவை குறைக்கிறது. மலச்சிக்கல், நீரிழிவு நோய், அதிக கொழுப்பால் அவதிப்படுபவர்கள் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாக தாவரங்களில் காணப்படும் வேதிப்பொருட்களான ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜென்ஸ் சோயாவில் அதிகம். அதிலும் குறிப்பாக இதில் உள்ள ஐசோ ஃபிளேவோன்ஸ் பெண்களிடையே மார்பக புற்றுநோய் ஆபத்தை குறைக்கும் என்று ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது. புற்றுநோய், இதய நோய், எலும்பு வலுவிழப்பு நோய் உள்ளிட்டவற்றையும் ஐசோஃப்ளேவோன்ஸ் மட்டுப்படுத்தும். அதேபோல பெண்களின் உடலில் அதிகமாக ஈஸ்ட்ரோஜன் சுரந்தாலோ, ஹார்மோன் சமநிலையின்மை இருந்தாலோ அதை சீரமைப்பதற்கு சோயா உதவும். மெனோபாஸ் காலத்தில் பெண்கள் சோயா சாப்பிடுவது சிறந்தது. ஏனென்றால் மெனோபாஸின் போது ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு குறைகிறது. சோயாவில் உள்ள ஈஸ்ட்ரோஜன் அதை ஈடு செய்யும். சோயாவை முளைக்கட்டி சாப்பிட்டால் இரும்புச்சத்து அதிகம் கிரகிக்கப்படும். மாட்டுப்பாலை விட சோயா பாலில் உள்ள சுண்ணாம்புச்சத்து உடலில் அதிகமாக கிரகித்துக் கொள்ளப்படும். சோயாவில் விட்டமின் பி 12 போன்றவை அதிகம். மெக்னீசியம், செலேனியம் போன்ற கனிமச்சத்துக்களும் உள்ளன. மற்ற பயிறு வகைகளை விட சோயாவில் கொழுப்புச்சத்து அதிகம். அதே நேரம் அதில் பெருமளவு நிறைவுறா அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு, அதாவது நல்ல கொழுப்பு இருக்கிறது. சோயாவில் கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதன் அளவு மிகவும் குறைவு. உடலுக்கு நன்மை பயக்கும் நிறைவுறா கொழுப்பில் ஒன்றான ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் சோயாவில் இருக்கிறது. இந்த அமிலம் இருக்கும் ஒரு சில தாவரப் பொருட்களில் சோயாவும் ஒன்று. இந்த அமிலம் இதய நோய்களையும் புற்றுநோயையும் தடுக்கிறது. பால் பொருட்கள் ஒவ்வாமை இருப்பவர்களும், ஹெரிடிட்டரி லாக்டோஸ் டிஃபிஷியன்சி நோய் இருப்பவர்களும் பால் பொருட்களுக்கு மாற்றாக சோயாவை பயன்படுத்தலாம். இன்றைய தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் பருப்பு வகைகளில் ஒன்றான சோயாவை குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள். மீண்டும் மற்றொரு தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி ஆர். பிரதாப்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் கடைகோடியில் உள்ள மக்களுக்கும் வானொலி சேவை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் சுமார் 1000 சமுதாய வானொலி அலைவரிசைகள் செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆகாஷ்வாணி வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு அவர் பேசினார். மும்பையில் நடைபெற்ற வேவ்ஸ் மாநாட்டில் சமுதாய வானொலி முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். தகவல் பரிமாற்றத்தின் முக்கிய கருவியாக சமுதாய வானொலி திகழ்வதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆகாஷ்வாணியின் தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின், வளர்ந்து வரும் ஊடக சவால்களை எதிர்கொள்ள வானொலி கட்டமைப்பில் புதிய தொழில்நுட்பமும் கண்டுபிடிப்புகளும் கொண்டுவரப்படுவது அவசியம் என்று கூறினார். பொது ஒலிபரப்பு சேவையில் புதுமைகள் என்ற புத்தகத்தில் பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் வானொலியின் வளர்ச்சி காட்டிய சிறப்பான சேவை ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கு பின் ஆகாஷ்வாணி தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் சென்னை வானொலி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். தொழில்நுட்ப ரீதியாக வானொலி சேவையின் தரத்தை உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அப்போது அவர் வலியுறுத்தினார். வெளிப்படையான மற்றும் தூய்மையான அரசு நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரில் இன்று உரையாற்றிய அவர், அரசு நிர்வாகத்தை பாதிக்கும் முறையற்ற நிதி பரிமாற்றங்கள், இடைத்தரகர்களின் தலையீடுகள் ஆகியவை முற்றிலுமாக ஒழிக்கப்படும் என்று கூறினார். மாநிலத்தில் பொது அமைதியை நிலைநாட்டவும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை ஒடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். அனைவருக்கும் கல்வி இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கான

0: ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது உரையில் தெரிவித்தார். தேர்தலின்போது தாவேகா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த ஆட்சியில் திமுக கொண்டு வந்த திட்டங்கள்தான் ஆளுநர் உரையில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். கடந்த ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதை திமுக ஒருபோதும் அனுமதிக்காது என்று அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்த எந்தவொரு அறிவிப்பும் ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்பு ஏதும் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் கடன் தள்ளுபடியில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தபோதிலும் ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு ஏதுமில்லை என்று கூறினார். வேலையில்லா பட்டதாரிகளுக்கான உதவித்தொகை, மின்கட்டண கணக்கீடு போன்றவை குறித்து ஆளுநர் உரையில் இடம்பெறவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். குற்றச்சம்பவங்களை தடுக்க தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கையை எடுத்து வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எவ்வித சமரசமுமின்றி குற்றச்சம்பவங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனுக்குடன் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதாக தெரிவித்தார். குற்றச்சம்பவங்கள் எதையும் மூடி மறைக்கும் முயற்சியில் மாநில அரசு ஈடுபடவில்லை என்றும் அவர் கூறினார். தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் சமூக ரீதியாகவும் நடைபெறும் குற்றங்களை தடுப்பதற்கு முழுவீச்சில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். மின் விநியோகத்தில் ஏற்படும் தடைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மின்வாரியத்திற்கு தேவையான உபகரணங்கள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், தேவையான மின் பணியாளர்களை நியமித்து மின்தடை சரிசெய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சார வாரியம் தொடர்பாக அடுத்த வாரத்தில் தாம் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் திரு நிர்மல்குமார் கூறினார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க மாநிலத்தை ஆளும் தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர், மாநிலத்தின் பல பகுதிகளில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் கொலைகள் நடைபெறுவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பிரான்சின் லியோடி நோட்ரஸ் லியூஸ் ரோலன் இணையை வென்றது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செல்லோ டெமோலினர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 8:05:25.
2: ஆகாஷ்வாணி

0: மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பு.
1: இவ்விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த சிறப்பு விருந்தினர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் அகில இந்திய வானொலியின் தெற்கு மண்டல கூடுதல் தலைமை இயக்குனர் எம் வாசுகி மற்றும் சென்னை அகில இந்திய வானொலியின் துணை தலைமை இயக்குனர் ராமபத்திரம் வெங்கடேஷ் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். தொடர்ந்து அகில இந்திய வானொலியின் தலைமை இயக்குனர் ராஜீவ்குமார் ஜெயின் அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் குறித்து பேசுகையில்,
2: It is indeed a very special day today to be able to organize this function. I am very much thankful to Dr. Sridhar for giving us this occasion to celebrate, and I am very proud on behalf of Akashwani to felicitate Dr. Sridhar, and I am thankful to Honorable Minister for gracing the occasion today. Dr. Sridhar belongs to radio. So probably he is the man, if you think of radios, somebody's name comes to your mind, probably he is the person. So it is my pleasure, privilege and a duty to felicitate my on behalf of this station and on behalf of the organization on being conferred such a great Padma Shri. It is a recognition.

0: recognition for all of us. That is what we feel. Recognition not only for you, it is a recognition for all of us who seek a role model in you. So I wish you all the very best. May you live longer, longer and longer and keep guiding us. So once again, I extend my best wishes. And I also thank the author to bring out the collections in the book, which to some of us, not me, of course, some of my younger colleagues may not look like innovations at all. Let me be very frank, because those were the things some 30 years back, 40 years back. So you can imagine what was the level of technology 40 years back. Innovations basically should be looked into from the perspective of the time and the availability of technology and the acceptability of the idea at that time. An idea 40 years back may be innovative for that particular time, might not look very innovative right now because things have changed. So the book also must be read in that perspective.
1: தொடர்ந்து இணையவழி சிறப்புரையில் டிஜிட்டல் ஊடக ஆலோசகர் சுபோ சென்குப்தா, இந்திய மக்கள் தொடர்புகள் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்குனர் பேராசிரியர் கே ஜி சுரேஷ் சிறப்புரை ஆற்றினர். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற தலைப்பில் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்கள் எழுதிய நூலின் சிறப்புகள் குறித்து அட்சயம் வெளியீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஏ சந்திரசேகரன் அவர்கள் இணைய வழியில் மக்கள் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் என் சுந்தரம் அவர்கள் கூடியிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து பொதுச்சேவை ஒளிபரப்பின் சிறப்புகளையும் சமூக வானொலியின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். மேலும் புத்தகம் உருவான பின்னணி மற்றும் அதன் நோக்கம் குறித்தும் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட மீடியா ஃபார் கம்யூனிகேஷன் ஃபவுண்டேஷனின் தலைமை நிர்வாக அதிகாரி ஆஷிஷ் திவாரி பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால பயணம் குறித்தும் சமூக வானொலியின் முக்கியத்துவம் மற்றும் சமீபத்தில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் குறித்தும் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் பேசுகையில்,
2: தொண்ணூறு ஆண்டுகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆகாஷ்வாணி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னை ஆகாஷ்வாணி 88வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த சென்னை ஆகாஷ்வாணியில் சென்னை ஆகாஷ்வாணியினுடைய ஒரு எம்ப்ளாயாக, ஆகாஷ்வாணியினுடைய ஒரு அதிகாரியாக இருந்து ஆகாஷ்வாணிக்கு ஒரு புகழையும் பெருமையும் சேர்த்து கொண்டிருக்கிற திரு ஸ்ரீதர் அவர்களுக்கு, பத்மஸ்ரீ திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்றைக்கு அவரை பற்றின ஒரு புஸ்தகத்தை வெளியிடுவது என்பது நமக்கெல்லாம் பெருமை. ஏன்னா ஒரு சாதாரண மனிதர் அல்ல திரு ஸ்ரீதரன் அவர்கள். பல சாதனைகளுக்கு சொந்தக்காரர், பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர், பல இன்னோவேஷன்களுக்கு சொந்தக்காரர். அவர் மத்திய அரசாங்கத்தால், மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தால் அவருடைய சேவைக்கு ஒரு பெரிய கௌரவம். அந்த கௌரவத்தை பத்மஸ்ரீ விருது கிடைத்திருக்கின்ற அந்த பெருமை தமிழனாக, ஒரு இந்தியனாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிற ஆகாஷ்வாணியினுடைய குடும்பமாக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, அதேபோல் திரு ஆசிஷ் திவாரி அவர்கள் இந்த புஸ்தகத்தை வெளியிடுவதற்கு முதல் காப்பியை வாங்கியிருக்கிறாங்க, திரு ஸ்ரீதன்ஜி அவங்க எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிறாங்க, திரு சுதர்சன் அவர்கள் ஹெட் ஆஃப் த ப்ரோக்ராம் நன்றி உரை சொல்ல இருக்கிறாங்க, மோடிஜி அவர்களுடைய தமிழ் குரலை நாம் கேட்டிருப்போம் இவருடைய இந்தியா முழுவதும், தமிழகம் முழுவதும். இந்த அருமையான நிகழ்ச்சி இன்னோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற அந்த அழகான புத்தகத்தை டாக்டர் என் சுந்தர் அவர்கள், ரொம்ப மூத்தவர், நிறைய யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டராக இருந்திருக்கிறார், பல புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அவர் இந்த புஸ்தகத்தை எழுதியிருப்பது எப்படி 1970களில் எல்லாம் ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு புதுசாக இன்னோவேஷனை வந்து நாம் அறிமுகப்படுத்தினாலே பல கேள்விகள் வரும், பல க்வெஸ்சன்ஸ் வரும், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். ஆனால் அதையெல்லாம் சாத்தியமாக்கி காட்டியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள். அதை அழகாக நம்மளுடைய புஸ்தகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் திரு சுந்தரம் அவர்கள்.

0: டாக்டர் ஸ்ரீதரன் அவர்கள் நான் ஃபஸ்ட்டு சந்திக்கிறது ஒரு கம்யூனிட்டி ரேடியோ கான்ஃபரன்ஸில். அப்போ அவர் வந்து அறிமுகப்படுத்திக்கும் பொழுது இவ்வளோ பெரிய சாதனைகளுக்கு சொந்தக்காரராக கிட்டத்தட்ட இன்றைக்கு 1000-க்கும் மேற்பட்ட கம்யூனிட்டி ரேடியோஸ் இந்தியாவில் உருவாக்கியிருக்கிறது. அதுவும் கிட்டத்தட்ட இந்த ஒரு 5 ஆண்டுகளில் இந்த கம்யூனிட்டி ரேடியோ சர்வீசஸ் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். அதையே அந்த கம்யூனிட்டி ரேடியோவை முதல் முதல்ல ஆரம்பித்தது நம்ம ஸ்ரீதர் ஐயா அவங்க தான். அதே நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் முதல்ல இருக்கிற அந்த கம்யூனிட்டி ரேடியோ ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி ஆசாதிக்கு அமிர்த மகா உற்சவம் கொண்டாடும் பொழுது நாம் 750 ரேடியோக்கள் கொடுக்கணும்னு டார்கெட் வச்சு பண்ணோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 கம்யூனிட்டி ரேடியோக்கள் இந்தியா முழுவதும் 1000 நெருங்கி கொண்டிருக்கிற கம்யூனிட்டி ரேடியோக்களாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வேவ்ஸ் வேர்ல்டு ஆடியோ விஸ்வல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் 2025 நடந்தது நம்ம மும்பையில். 2 நாட்கள் நம்ம மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடங்கி வைத்தாங்க. அதில் கம்யூனிட்டி ரேடியோக்காக ஒரு நிகழ்ச்சி இருந்தோம். அதில் ஐயா டாக்டர் ஸ்ரீதர் அவர்களில் பாராட்டினது நமக்கு பெருமை. அவ்வளோ ஒரு கான்ட்ரிபியூஷன் அவர் கொடுத்துருக்கேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றது ஒரு பெரிய ஏதாவது டிவி ரேடியோ அல்லது டிஜிட்டல் ரேடியோ கம்யூனிகேஷன் இல்லாத பகுதிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் கடைசி மனிதனுக்கும் அந்த நம்மளுடைய தகவல்களை கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிட்டி ரேடியோ. சின்ன சின்ன ஊர்களில் ஒரு 20 கிலோமீட்டர் ரேடியஸ் அளவுக்கு, குறிப்பாக ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார் இந்த மாதிரி பகுதிகளில் காடுகள் அதிகமாக இருக்கிற பகுதி, கோஸ்டல் பகுதிகளில், மலைகள் இருக்கிற பகுதிகளில், அத்தனை பகுதிகளிலும் அந்த நம்மளுடைய செய்திகளை நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஒரு டூலாக விளங்குவது இந்த கம்யூனிட்டி ரேடியோ. அதில் ஒரு தலைசிறந்த பணியை ஆற்றிருக்கிறது நம்மளுடைய ஸ்ரீதர் அவர்கள். எப்படி மெட்ரோமேன் ஸ்ரீதரன் நம்ம சொல்கிறோமோ, கம்யூனிட்டி ரேடியோனுடைய மேன் நம்மளுடைய ஸ்ரீதரன் அவர்கள் நமக்கு அந்த அளவுக்கு கம்யூனிட்டி ரேடியோவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் டாக்டர் சுந்தரம் அவர்கள் இந்த நூலில் இன்னும் சில சாதனைகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் திரு மெல்வின் டி மெலோ அவங்க தயாரித்த லைன்ஸ் ஆஃப் கிர்ஃபாரஸ்ட், இது ஒரு வானொலி ஆவண நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எப்படி சிங்கங்கள் கிர்ஃபாரஸ்டில் ரியலாக அந்த சிங்கங்களுடைய உருமலை வந்து நமக்கெல்லாம் கொடுத்தது, அதுக்கு வந்து 1960 ஒரு பெரிய தலைசிறந்த விருதையும் கிடைத்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது, அதை பற்றியும் கூட நம்மளுடைய சுந்தரமையா அவர்கள் தன்னுடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறார். அதே போல் திரு ஆர் மகாதேவன் அவர் தயாரித்த வெற்று ஒளி அல்ல மழலை ஒளி, குழந்தைகளினுடைய ஒளி, குழந்தைகளினுடைய சைகை, குழந்தைகளினுடைய ஒளியை பற்றி அவருங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அந்த குழந்தைகளை வந்து பெற்றோர்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார். அதையும் இந்த புஸ்தகத்தில் பதிவு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய டாக்டர் ஸ்ரீதர் ஐயா அவங்க 2 பேருடைய நட்பு, அந்த சுந்தரம் ஐயா அவங்க ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய நட்பு நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். ஏன்னா அவர் சேலத்துக்காரர், இவர் கோயம்புத்தூர்காரர், நான் நாமக்கல்காரன். 3 பேரும் ஒரே இடத்துல சந்தித்து இந்த புஸ்தக வெளியீட்டுக்கும் அவருக்கு பாராட்டுறதுக்கும் தேதியும் குறித்தது ஒரு பெருமை. அதனால் அவங்க அந்த வானொலியில் தொலைக்காட்சியில் அவருடைய ஆற்றிய சேவை ஒரு மிகப்பெரிய சேவை. டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு இந்தியாவில் தலைசிறந்த விருது பத்மஸ்ரீ அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க, தமிழகத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறவங்க. அவர்களுடைய பெருமையை நாம் வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டும் அப்படின்றது. அப்புறம் உடனடியாக நம்மளுடைய தமிழ் மீடியாக்கள் எல்லாம் கூட அந்த விஷயமானது தமிழர் ஸ்ரீ ஸ்ரீதரன் ஐயா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கிடைத்திருக்கிறது. அதே போல் பல்வேறு வானொலியின் காலாவதி என்ற அந்த நாடக நிகழ்ச்சி, மக்கள் மேடை நிகழ்ச்சி, இப்படி பல நிகழ்ச்சிகளையும் அவர் கொடுத்ததோடு இல்லாமல் போட்காஸ்ட்லேயும் கியான் தர்சன், கியான் வாணி, எடுசாட், கியான் சேட்டலைட், அனுபவ் பாட்காஸ்ட், சைனிக் வாணி பாட்காஸ்ட், அப்படி ஓய்வு பெற்ற பிறகும் கூட தொடர்ந்து அவர் தன்னுடைய சேவையை இந்த துறைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவரை வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை. அவருக்கு கடவுள் நல்லா இன்னும் அவர் பெரிய சாதனைகள் புரிய வேண்டும். மென்மேலும் இந்த துறையில், பிராட்காஸ்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து தன்னுடைய நீண்ட ஆயுளோடு இன்னும் நல்ல சேமமோடு அவர் வாழ வேண்டும். அவர் தொடர்ந்து அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்று இந்த அருமையான நேரத்தில் கேட்டுக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: தொடர்ந்து இனோவேஷன்ஸ் இன் இந்தியன் பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் என்ற புத்தகத்தை அங்கீகரித்து அதன் எழுத்தாளர் என் சுந்தரம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஆர் ஸ்ரீதர் அவர்கள் புத்தகம் குறித்தும் சமூக வானொலி குறித்தும் பல சுவாரஸ்ய தகவல்களை பகிரும் பொழுது,
2: மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கடந்த சில ஆண்டுகளாக பார்த்து வருகின்றேன். ரொம்ப எளிமையானவர், எல்லோருடனும் பழக்கூடியவர். அவரது தகவல் ஒலிபரப்புத்துறை இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்கில் சிறந்த பணியாற்றி

0: கொண்டு வருகின்றார். ஐ ஆம் ஸ்டாண்டிங் இன் த பிளேஸ் வேர் ஐ டிட் த ஃபர்ஸ்ட் ரேடியோ ப்ரோக்ராம் இன் 1970, ஃபார் விச் ரீசன் திஸ் பிரதர் ஆஃப் மிஸ்டர் சந்தர் இஸ் ரெஸ்பான்சிபிள், பிகாஸ் ஹிஸ் மதர் வாஸ் அ பிரின்சிபல் ஆஃப் ராஜா முத்தியா செட்டியார் ஸ்கூல் அண்ட் தென் அபய் ஹோம், அண்ட் ஷீ யூஸ் டு பார்ட்டிசிபேட் ரேடியோ ட்ராமா. மை கிராண்ட் ஃபாதர் யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் இன் இன் தி ரேடியோ வாஸ் இன் எக்மோர். ஜஸ்ட் தட் புக் ஆல்சோ ஹானரபிள் மினிஸ்டர் இஸ் ரிலீஸ்ட் இட். ஸோ blood may there is already the interest in that. So when he was participating in drama, I was doing PhD and doing work in Erode, sir, Chikkanaikar College. So I got very upset, so I wrote a postcard, 10 paise, I want to participate in radio program, and the letter came from All India Radio Madras, why don't you come, whenever you come to Chennai you come and meet us. So I met him. Can you do a variety program for youth, 75 rupees? My total salary in that Erode was 200 rupees, yet 75 rupees. All my brothers and sisters and whoever is next door, neighbor, I made a program in this studio. We did not know anything, and then the person who recorded, I don't know whether she is still alive, so recorded it, "You have not come prepared, get out from this studio." Then we went to that studio in behind CBS studio. I am able to come back to the same room. And I was working for 15 rupees a day. Sometimes 0 rupees. So everybody liked me in this radio station. All the bureaucrats whom I have seen, DGs and ministers and everybody, had given me a free hand wherever I worked.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் ஆர் சுதர்ஷன் நன்றியுரை தெரிவித்தார். இதுவரை மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தலைமையில் இன்று மதியம் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள்.

0: படைப்பு, சென்னை வானொலி நிலையம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
3: இலவசமாக கண்டுகளிப்போம்.
1: நேர்களே, தொடர்ந்து திரைகானம் கேட்போம். முதலில் உயிரே படத்திற்காக ஹரிகரன் பாடியுள்ள பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8 நேரம் 8:30.

0: நினைத்தாலே இனிக்கும். நினைவுகளை மீட்டெடுக்கும் இனிய கானங்கள்.
1: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.

0: நேர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இணைக்கும் நேர்களே, உங்களுக்கு மறக்க முடியாத உங்கள் நினைவில் இருக்கும் பாடல்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கலாம். முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்கன்னு கேட்கலாம். ஹலோ
1: அம்மா, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சத்தியமங்கலம், சட்டாம்பாளையம், கோகிலா, பழனிசாமி. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
1: ஆமாங்கம்மா, உங்களோட பேசி எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு.
0: உங்களுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சா? ஓகே.
1: ஆமாங்கம்மா.
0: என்ன பாடலோட வந்திருக்கீங்க சார்?
1: அம்மா, காதலர் தினம் படம். சிம்பிளான பாட்டுங்க, ஆனா வரிகள் அழகா இருக்கும்.
0: ஓ சரி.
1: என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவேன்.
0: சொன்ன விலைக்கு.
1: ஆனா அது பாத்தீங்கன்னா காதலின் உணர்வுகளை வெளிப்படையா சொல்லியிருப்பாங்க.
0: சரி,
1: நாம பெற்ற குழந்தைகளா இருந்தாலும் காதலிக்கலாம், பேத்தி பேரனா இருந்தாலும் காதலிக்கலாம்.
0: ஓ சரி சரி.
1: ஆமா, அந்த மாதிரி ஒரு உணர்வுகள்ல இப்ப அகில இந்திய வானொலியை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக அந்த பாடல்.
0: ஓகே, நடக்கட்டும்.
1: ஆமாமா, உண்மைதானே சொன்னேன், தப்பாருன்னு இல்ல இல்ல
0: இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: ஆமா,
0: ஓகே,
1: நன்றிங்கம்மா.
0: ஓகே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: நன்றிங்கம்மா, நன்றி.

0: காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை கேட்டோம் நம்ம நிகழ்ச்சியோட முதல் நேயருக்காக. அடுத்த நேயர் என்ன பாடல் கேட்க போறார், என்ன சொல்ல போறாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: இனிய இரவு. வணக்கம்ங்க.
0: யார் எங்கிருந்து?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் வட்டம் தாசர் வீட்டில இருந்து பாலசுமணி பேசுறேன்.
0: நலமா இருக்கீங்களா?
1: நான் அருமையா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: ஓ, எல்லாம் நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல்?
1: சின்ன சின்ன ஆசைகள் படத்திலிருந்து இளையவளே இனியவரே அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: ஓகே, உங்களோட சின்ன சின்ன ஆசையா இந்த பாடல் கேக்குறது?
1: கண்டிப்பாங்க.
0: பெரிய ஆசையா?
1: இல்ல, சின்ன சின்ன ஆசை தான். சின்ன சின்ன போகக்கூடாது.
0: பெரிய ஆசை அதை விட ஜாஸ்தி.
1: ஆமாங்க, அது வேண்டாங்க.
0: சரி சரி, ஓகே ஓகேங்க. இந்த பாடல் உங்களுக்காக பிளே பண்றோம். தேங்க்யூ.
1: நன்றிங்க.

0: சின்ன சின்ன ஆசைகள் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டாச்சு. அடுத்த நேயர் யார், என்ன பாடல் கேட்க போறார்? வணக்கம், நினைத்தாலே இனிக்கும்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு பழனி வட்டம் கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன் சார்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன்.
1: நாங்க நல்லா இருக்கிறோம்.
0: ஓகே, நீங்களாம் சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: சாப்பிட்டாச்சு, இப்பதான் சாப்பிட்டு வந்து பாடல் கேட்கலான்னு வந்தேன்.
0: ஓகே, பாடல் கேட்கறதுக்காக ஓட ஓடி வந்திருக்கீங்க. என்ன பாடல்?
1: ஆனந்தராகம் படத்துல இருந்து ராகம் என்ற பாடல்.
0: ஓகே, பிளே பண்ணிடலாமா?
1: பிளே பண்ணிடலாம்.
0: ஓகே, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: வாய்ப்புக்கு நன்றி.

0: வணக்கம், நினைத்தால் எனக்கும்.
1: வணக்கம் மேடம்.
0: யார், எங்க இருந்துங்க?
1: மேடம் நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க ராஜேஷ், என்ன பாடல்?
1: மேடம் எனக்கு திரைப்படம் பார்த்தீங்கன்னா அன்னை ஒரு ஆலயம், பாடல் பார்த்தீங்கன்னா நதியோர், அந்த பாடல் மேடம்.
0: ஓகே, இப்போ இந்த பாடல் கேட்கறதுக்கு ஏதாவது ரீசன் வச்சிருக்கீங்களா?
1: இல்லை, இந்த பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ஆ,
1: அது இல்லாமல் சென்னையில் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி.
0: ஆ, அதனால லிங்க்
1: நதி
0: பண்ணிட்டீங்க.
1: இல்லாமல் நல்லா ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பாடல் கேட்கறது.
0: ஓ, அதே இதே லிங்க் பண்ணிட்டீங்க அப்படியே.
1: கண்டிப்பாக.
0: சரி, ஓகே, ப்ளே பண்ணிடலாம். தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி.

0: ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். இனிய இருவர் வந்து திருப்பூர்ல இருந்து மனோவிகா சந்திரசேகர்.
0: மணலி? மணலியா?
1: மனவை?
0: மணவை. ஓகே ஓகே, சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். என்ன பாடல்?
1: படம் வந்துங்க சரணாலயம்.
0: ஆ,
1: அது வந்து இன்று காற்றுக்கும் பூவுக்கும் கல்யாணம்.
0: ஓகே. இந்த பாடல் இந்த நேரத்துல நீங்க கேக்குறதுக்கான ரீசன் ஏதாவது வச்சிருக்கீங்களா?
1: இல்ல, நான் மலேசியா சிங் பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்குங்க. அவர் மெலோடியா இருந்தாலும் சரிங்க, கொஞ்சம் ஸ்பீடா இருந்தாலும் நல்லா இருக்குங்க. அவர் எஸ்பிபி ஜெயசுதா கொஞ்சம் வித்தியாசமா நல்லா எல்லாமே பிடிக்குங்க. அதனாலதான் அவர் கூட நேத்துக்குள்ள அவர் குரல் பாடலாம் கேட்டேங்க. இன்னைக்கு அதே அவர் குரல் பாடல்.
0: அப்படியா? ஓகே. மலேசிய வாசுதேவன் சார் ஃபேன்னும் இருக்கீங்க அப்போ நேர்கள்?
1: ஆமா, இருக்கேன் இருக்கேன். அதனால நிகழ்ச்சி கொடுத்துருக்கீங்க, நினைச்சாலும் நினைக்கணும்னு சொல்லுங்க.
0: ஆமா ஆமா. இல்ல இல்ல, அவரோட வாய்ஸ் ஒரு யூனிக் வாய்ஸ், நல்லா இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்டான வாய்ஸ் தான். ஓகே ஓகே சார், ப்ளே பண்ணிடலாம். கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.
1: நன்றி.

உங்கள் வியாபாரம் பெருக வேண்டுமா? உங்கள் பிராண்ட் வாடிக்கையாளர் மனதில் நிற்க வேண்டுமா? இப்பொழுதே விளம்பரம் செய்யுங்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் இல். தொடர்புக்கு 9442643542 9442643542.

நேர்களை ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. தொடரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: Asat, Sabka Vikas, Sabka Vishwas, and Sabka Prayas under the visionary leadership of Prime Minister Narendra Modi in the last 12 years. Akashwani News brings you a special feature, 12 Saal Vishwas Ke, Vikas Ke, Jan Kalyan Ke. Today we focus on the steps taken by the government to eradicate Naxalism and bring an unprecedented wave of developmental activity in the affected regions.
1: The Narendra Modi government's coordinated multi-pronged strategy combining calibrated security operations, financial choking and rapid development saturation has resulted in making the country free from Naxalism and Maoist terror. Home Minister Amit Shah had formally announced that Naxalism would be completely eradicated from the entire country by 31st March 2026 and the pledge has now been fulfilled. Several landmark security operations played a decisive role in breaking the backbone of the Maoist network over the years. Operation Octopus was conducted in Budha Pahad region of Jharkhand in 2022, and Operation Double Bull liberated the Gumla, Lohardaga and Latehar districts of Jharkhand in February of the same year. Operation Thunderstorm targeted strongholds of Naxals in Saraikela, West Singhbhum and Khuti district of Jharkhand in 2022. Operation Black Forest, which was conducted in 2025 across a hill stretching 50 kilometers in length and 37 kilometers in width along the Telangana-Chhattisgarh border, dealt a severe blow to the remaining Maoist cadres. One of the residents of Bastar in Chhattisgarh had lauded the government's efforts, saying that it has fulfilled its promise of making the country free from Naxalism.
2: They fulfilled the promise they made. I thank Modi government, Amit Shah ji and Vijay Sharma ji from the bottom of my heart.
1: Several top Naxal leaders were neutralized during this period, including Hidma, Kadri Satyanarayan Reddy, Ganesh Uike, and the Naxalite General Secretary Basavraju. These security efforts brought an unprecedented wave of development activity in Naxal-affected regions. Tambu Orao, a resident of Gumla district, Jharkhand, said that since the Modi government was formed, Naxalism has gradually come to an end and people living with peace and harmony.
3: A decade ago, our village was completely under the control of Naxalites. We are afraid to go out even during the day. Since 2014, when the Modi government was formed, gradually that fear has disappeared. Today we are living a peaceful life. The village is developing. They have made roads. It is very good now.
1: The National Investigation Agency played a critical role in disrupting Naxalite financing, significantly depleting their operational resources. Today, the story of Naxal-free India stands as a testament to the triumph of democracy, development and the constitution over decades of violence. Akshit Vaidyan, Akashwani News, Delhi.
0: Mizoram's ruling Zoram People's Movement ZPM today secured its first ever representation in the Rajya Sabha as party leader K. Lalthlung Ankima won the election to the lone upper house seat from the state. Iranian President Masoud Pezeshkian has described the newly signed Memorandum of Understanding between Iran and the United States as a historic document and a message from a strong Iran. In a social media post, he said, peace can only be achieved through mutual respect and reaffirmed Iran's commitment to global peace while preserving its dignity, independence and regional cooperation. The agreement was signed by U.S. President Donald Trump during a dinner with French President Emmanuel Macron on the sidelines of the G7 summit in Versailles. Before signing the document, President Trump said the deal had not been easy to achieve. The signed agreement was later shared with Tehran and endorsed by President Pezeshkian. Ukraine struck a Moscow oil refinery overnight for the second time within a week, while additional targets were hit in Russia's Rostov region. Moscow Mayor Sergei Sobyanin confirmed the strike, saying several drones hit the Moscow oil refinery on the southeastern outskirts of the city. Russia's defense ministry said that 555 Ukrainian drones were intercepted and destroyed across the country. The Russian Transport Ministry said that flights from four Moscow airports were halted following the attack. Russia's state news agency said the attack on Moscow was one of the biggest this year. Meanwhile, in a social media post, Ukrainian President Volodymyr Zelensky described the attacks as a justified response to Russia's ongoing military actions. In sports news, India's Meenakshi Hooda advanced to the quarterfinals of the World Boxing Cup 2026 in Kuyang, China today. Meenakshi secured a convincing 5-0 victory over Poland's Natalia Kuczewska in the women's 51kg round of 16 bout. Four Indian boxers will be in quarterfinal tomorrow. In the women's 51kg category, Meenakshi will face Kazakhstan Alua Balkibekova, while Sani will take on Poland's Kinga Krowaka in the women's 65kg division. Prachi is set to meet Chinese Taipei's Jingyu Yang in the women's 57kg quarterfinals. In the men's competition, Nikhil will face Azerbaijan's Amin Mamadzada in the 55kg category. In hockey, India defeated Uruguay 3-2 in their third Pool A match of FIH Women's Nations Cup in New Zealand today. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says technology can lead to progress only when it's democratized. Highlights use of technology in India's rapid digital transformation at Viva Tech Summit in Paris. Prime Minister also holds discussions with leading French business leaders on investment opportunities and expansion plans in India. Education Minister Dharmendra Pradhan chairs high-level review meeting to assess preparations for NEET UG re-examination scheduled on Sunday. Iranian President Masoud Pezeshkian describes newly signed MOU between Iran and US as a historic document. Ukraine strikes a Moscow oil refinery for the second time within a week. And Meenakshi Hooda advances to quarterfinals of World Boxing Cup 2026 in China. Four Indian boxers to be in quarterfinal action tomorrow. That's all in the news at 9. Good night.
4: Neram 9 mani 15 nimidam.
5: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, யோக கலைகளில் ஒன்றான ராஜயோகா குறித்து பிரம்மா குமாரிகள் இயக்கத்தை சேர்ந்த மூத்த யோகா பயிற்றுனர் பி கே ஜான்சிராணி பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியை கேட்கலாம். இப்ப இருக்க காலகட்டத்தில் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ராஜயோகா உதவுமா? அதுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக எக்ஸசைசஸ் இருக்கா?
7: டிஜிட்டல் வெல்னஸ்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. மொபைல்லேருந்து நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இந்த மொபைல் அடிக்ஷன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டெப்பை என்ன பண்ணணும்னா, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு 1 ஹவர் மொபைலை தொடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளே ஒரு விரதம் பண்ணி எடுத்துக்கணும். காலையில் கண்ணை முடித்து ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து மொபைலை வந்து தொடக்கூடாது. தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவர், காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1 ஹவர். நம்ம இந்த ரூமில் தூங்குறோன்னா மினிமம் ஒரு 10 ஃபீட் டிஸ்டன்ஸில் மொபைலை வச்சிடணும் படுக்கிறதுக்கு முன்னாடி.
6: இது வந்து நம்ம மனசை நம்மளே கட்டுப்படுத்திருக்கிறதுக்காகவா, இல்லைனா மொபைல் வந்து ரேடியேஷன் இருக்கும் அந்த மாதிரி?
7: ரெண்டுமே. தூக்க கலக்கத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, மொபைல் கையில் வந்துடுது. ஏன்னா அது சன்ஸ்காரமாக மாற்றிருக்கும், சரிங்களா, ஹேபிட் ஆயிடுச்சு.
6: ஆனா சில சமயம் நம்ம அந்த மாதிரி அடிக்டடா இருக்கும் போது நம்ம கிட்ட அதை விலைக்கு வைக்கிறதே வந்து இன்னும் டிப்ரெஷனா இன்னும் ஸ்ட்ரெஸ்டா ஃபீல் பண்ணுவாங்களே மேம் நிறைய பேர். அதுக்கு என்ன பண்றது?
7: இது வந்து ஃபுல் டே விலைக்கு வச்சா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க, டிப்ரெஷன் வந்துடுறாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி தூரமா வச்சுட்டு படுத்தோம்னா அதுல டிப்ரெஷன் வராது. அது கொஞ்சம் வந்து வில் பவர் வேணும். அந்த வில் பவருக்கு தான் மெடிடேஷன் பண்ண போறீங்க. மெடிடேஷன் எதுக்காகனா வில் பவரை கொடுக்கும், மனசை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும், மைண்டு வந்து அமைதி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும், இதெல்லாம் தான் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறதுனால. இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளோட செயல் புரியணும். இப்போ வந்து டிஜிட்டல் வெல்னஸ் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபுல் டே ஒர்க் பண்ணுறாங்க, வேலை ஏதாவது டென்ஷனு பல பிரச்சனைகள் இருக்குது, நைட்டு படுக்கும் போது ரிலாக்ஸேஷன் ஏன் வந்து தூரமாக வைக்க சொல்கிறோன்னா, நம்ம படுத்த உடனே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு ரீல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. உள்ளே போக போக அது வந்து நெட்டு இல்லை, இது நெட்டில் வலை தானே, அந்த வலையில் போய் மாட்டிடுறாங்க. அப்புறம் வந்து டைம் போகிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது இல்லாமல் அந்த மொபைல்லேருந்து வர ரேடியேஷன் இருக்குல்ல, அது வந்து இரவை பகலாக காட்டுது. பிரெயின் வந்து இப்போ பகல் நடக்குது அப்படின்ட்டு அது வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிடும். அவங்களுக்கு தூக்கம் வராது. ஆக்சுவலாக அவங்க மொபைலில் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அந்த ரேடியேஷன் வந்து பகல்னு சொல்லுது பிரெயினுக்கு. அப்போ அவங்க ஃப்ரெஷ் மைண்ட் ஆகிடும். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் மொபைல் பார்த்துட்டு இருந்தா அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க மொபைல் பார்த்து முடிகிறதுக்கு அந்த எப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்போ தான் முடியுது. அப்போ 1 மணி 3 4 ஆகிடுது. அப்போ 3:00 மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறமா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 3 மணி 4 மணிக்கு மேலே தூங்கினா திரும்ப அடுத்த நாள் ப்ரோக்ராம் அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் வருமா வராதா? இப்போ பிரெயினுக்கு ரெஸ்ட் வேணுமா வேணாமா? ஒரு 6 ஹவர்ஸ் ரெஸ்ட் கொடுக்கணும்ல பிரெயினுக்கு. அது எந்த 6 ஹவர்ஸ்ன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த உடல் இருக்கு இல்லைங்களா, இது 5 எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த வெளியில் இருக்கிற உலகமும் 5 எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது தூங்கும் போது தான் நாம் தூங்கணும். பூமி வந்து சாயந்தரம் ஒரு 8 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிக்குது. பறவைகள்லாம் ரிட்டர்ன் கூட்டுக்கு வருது. மனுஷங்க அப்போ தான் வேலையே ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து மிட் நைட் பிரியாணி, மிட் நைட் தோசாலாம் போகிறாங்க. அப்போ அந்த நைட்டில் வந்து சாப்பிட்றதோ கண்ணு முழிக்கிறதுனாலையோ ஜீரண உறுப்புகள் பாதிக்கப்படும். இன்னொன்று வந்து ரெஸ்ட்டு வந்து நம்ம லிவருக்கு கூட 11 to 1 ரெஸ்ட்டு கொடுக்கணுமா. 11 to 1 நம்ம உள்ள உறுப்புகளுக்கு ரெஸ்ட்டு வேணும். அதனால் நைட்டு 10 மணிக்கு மேக்ஸிமம் 11 அதுக்குள்ளே படுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ் டியூரேஷன். அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெஸ்ட்டு கொடுத்தே ஆகணும். அது பிரெயினுக்கு மட்டும் இல்லை, இந்த இன்டர்னல் பார்ட்ஸ் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்ட்டு வேணும். ஒரு 6 ஹவர்ஸில் மினிமம் ஒரு 5 ஹவர்ஸ் ஆகுது டீப் ஸ்லீப்பில் போகணும் நம்ம. அதுக்கு வந்து மொபைல் தூரமாக இருக்கணும். பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்போம், டைம் போகிறது தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் தூங்கினாலும் அது வேஸ்ட்டு தான்.
8: காலையில் ராஜயோகா பண்ணுறது அதிகம் பலன் அளிக்கும்னு சொன்னீங்க. இது இந்த நேரத்தில் மட்டும்தான் பண்ணணுமா, இல்லை மெடிடேஷன் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற நேரங்கள்லையும் பண்ணலாமா?
7: பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அமிர்த வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. 3:00 to 5:00, அதாவது 3:30 to 4:45 அந்த டைமில் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் கூட ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பிரம்ம தத்துவம் அப்படின்னு பரந்தாமம், அதுதான் நம்மளுடைய வீடு. அங்கேருந்து தான் ட்ராமா ஸ்டேஜில் நடிக்க வந்திருக்கோம். அந்த மேலே வந்து அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடு. அதே பீஸ்ஃபுல்னஸ் அந்த விடியற் காலையில் இருக்கும். இங்கே அவ்வளவோ சாதனையாளர்கள் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் முடிச்சிருந்தவங்க. அதில் சில அஃபர்மேஷன் நம்மளுக்கு நாமளே சொல்லிக்கணும். விடியற் காலையில் நான் வந்து எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இந்த ஃபீல்டில் நான் இதை செய்ய போகிறேன், சாதிக்க போகிறேன், ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, நான் நல்லா இருக்கேன். சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ ஆக்டிவேட் ஆகிற டைம் அது. நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது உண்மையிலே நடந்த விஷயம். ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிட்டு 2 காலும் வந்து கட் ஆகிடுச்சு. அது வீல் சேரில் தான் இருக்காங்க. அவங்களால ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆனால் நடக்க முடியல. இப்போ அவங்க வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் லைஃப் லாங் இவரால் நடக்க முடியாது. அது உள்ளே போயிடுச்சு. அப்போ தான் வந்து இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு ஆக்டிவேட் பண்ணோம்னா நம்மளோட மைண்டு மூலமாகவே நம்ம ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், அது ஓடுற மாதிரி சப்கான்ஷியஸ் மைண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு விஷன் கொடுத்தா தான் புரியும். அதுக்கு லாஜிக் வந்து கம்மி, விஷன் மாதிரி அதுக்கு புரிய வைக்கணும். அப்போ அவர் நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி அவர் வந்து நினைக்கிறாரு. இதுதான் நம்ம நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு 1/2 hour லாஸ்ட்டு 1/2 hourல் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். அந்த டைமில் நாம் என்ன கொடுக்குறோமோ, என்ன ஃபீட் பண்ணுறோமோ அது வந்து அதை ஏற்றுக்கும். நம்மளோட மேக்ஸிமம் 80% எனர்ஜி சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் இருக்குது. அது ஆக்டிவேட் பண்ணணும்னா இந்த டைம் ரொம்ப முக்கியமான டைம். அதனால தான் அந்த டைமில் மொபைலோ அல்லது டிவியோ, ஏன்னா டிவி மொபைலெல்லாம் நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன், அது நிறைய நியூஸ் சேனல்ஸில் என்ன வருது, நிறைய நெகட்டிவ். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டு அது கேட்ச் பண்ணிக்கும். அதனால தான் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணணும், பாசிட்டிவான விஷயம். அந்த காலத்துலலாம் கடவுளை நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு படுப்பாங்க. காலையில் எழுந்த உடனே ப்ரேயர்ஸு மெடிடேஷன் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போகும். அப்போ அவங்க லைஃபே நல்லா இருந்தது. நம்ம லைஃபை மாற்றணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் 1/2 hour ஃபஸ்ட்டு 1/2 hourல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே கூடாது. அப்புறம் நம்ம வந்து அந்த டைமில் நம்ம பாசிட்டிவான விஷயம் நினைக்கிறோம், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன், இவர் அப்படி தான் நினச்சிருக்காரு, 3 months நினச்சிருக்காரு, அவரே நினச்சாரு, நான் 3 மாசமாக நினைக்கிறோம், ஆனால் ஹெல்த்து ஆகவே இல்லையே. அவர் கொடுத்துட்டே இருக்கிறாரு விஷயம்னு, ஆனால் ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் வந்து எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஏதோ வெளியில் போயிருக்காங்க, ரிங் டோன் வருது, ஃபோன் வந்து தூரமாக இருக்குது, இவர் வந்து வீல் சேரில் இருக்காரு, அது ரிங் அடிச்சுட்டே இருக்கு. இவர் வந்து இங்கே ஏதாவது முக்கியமான விஷயமா, எல்லாரும் வெளியில் போயிருக்காங்களே, யாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு டக்குன்னு எழுந்து போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். வீல் சேரில் இருந்தவர் 3 months இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஆனால் நடக்க முடியல. அதாவது மனசுலேயே ப்ராக்டிஸ், நடக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை, மனசுலேயே நான் நல்லா நடக்கிறேன், வேகமாக போகிற மாதிரி கற்பனை தான் அது, ஆக்சுவலாக விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் அவர் நிஜமாலுமே போய் அந்த ஃபோனை எடுத்துட்டார். எப்படி ஒர்க் ஆச்சு ரெண்டு காலம், அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. எதனால? நம்மளோட இன்னர் கான்சியஸில் இருக்கிற பவர் வந்து எல்லாத்தோட பெரிய பவர்.

0: கரெக்ட்
1: தோல்பவர்.
0: மேம், நிச்சயமா.
1: இது வந்து ஹியூமன் மைண்டுக்கு இருக்கிற பவர் வந்து உலகத்தில் எதுக்குமே கிடையாது. ஒருத்தவங்க நினச்சா என்ன வேணால் சாதிக்கலாம், ஆனால் நினைக்கிறதுக்கு தான் இந்த டைம் அலாட்மெண்ட்டு. சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பற்றி பாசிட்டிவான விஷயம். இப்போ கேன்சர் மாதிரி பெரிய விஷயத்துலேருந்து சீக்ரெட்னு ஒன்று ஃபாரினர்ஸ் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் வந்து அவங்க சீக்ரெட்னு ஒரு ஃபிலிம் கூட எடுத்திருக்காங்க, புக் எழுதியிருக்காங்க, இது அப்ளை பண்ணியிருக்காங்க. கேன்சர் பேஷண்ட்டு கூட 6 மந்த்ஸில் அப்படியே ஃபுல் 4th ஸ்டேஜ்லேருந்து ஃபுல்லாக கிளியர் ஆகிட்டாங்க. நம்ம கொடுக்குற ஃபீட், நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அஃபர்மேஷன். அது கொடுக்குற டைம் வந்து இந்த டைம். ஏன்னா அந்த டைமில் வந்து பிரெயினில் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இப்போ வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும் பிரெயின். இது வந்து பீட்டா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப டீப் ஸ்லீப்பில் போயிட்டால் அது டெல்டா வேவ்ஸு, அதில் ரொம்ப டீப் ஸ்லீப்பு. கனவுலாம் வந்துச்சுன்னா அது தீட்டான்னு சொல்கிறோம். ஆல்ஃபா வேவ்ஸ் எப்போ வரும்னா நம்ம படுக்கிறதுக்கு முன்னாடி அறகுறையாக அப்படியே தூக்க கலக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த டைம். அந்த டைமில் தான் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒர்க்கிங் டைம் அது. அதனால தான் அந்த டைமில் நம்ம மொபைலோ நெகட்டிவான விஷயம் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் ஃபீட் பண்ணுறோமோ நம்ம லைஃப்பில் அது நடக்கும்.
0: இந்த நேரத்தில் வந்து பண்ணால் இன்னமும் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக வந்து மெடிடேஷன் எல்லாம் வந்து நம்ம எப்போ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறோமோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ணுவோம். அப்போது மற்ற நேரங்களெல்லாம் வந்துட்டு ராஜயோகா பண்ணக்கூடாதா, இல்லைனா வந்து அதுக்கும் இந்த மெடிடேஷனுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, என்ன மாதிரிலாம் இது ரெண்டுமே வந்து வேறுபடுது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுமா?
1: ஆக்சுவலாக வந்து இது வந்து முக்கியமான விஷயத்துக்காக நம்ம சொன்னது, வில் பவர் யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், ஏதாவது பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி நம்ம ஜென்ரல் ரிலாக்ஸேஷன், எப்போ வந்து மனசில் வந்து கவலை இருக்கோ அப்போ ஒரு 5 மினிட்ஸ் இல்லை, 1 மினிட் பண்ணால் கூட போதும். 1 மினிட் மெடிடேஷன் இருக்குது. 1 ஹவருக்கு 1 ஒரு நிமிஷம் இப்போ நம்மளுடைய மைண்டில் வந்து தாட் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், 2 வீலர் போகுது, 3 வீலர் போகுது, 4 வீலர் போகுது, பஸ் வந்து 6 வீலர், 4 விதமான வீலர்ஸ் அந்த வண்டி போயிட்டுருக்கு. அங்கங்கே ஒரு டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க, அதில் வந்து நில், கவனி, செல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முதல்ல ஸ்டாப், அந்த டைம் வரும்போது ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் சிக்னல் வரும்போது அது போகுது, அது 1 நிமிஷம்தான். டிராஃபிக் சிக்னல் வச்சுருப்பாங்க. அதுபோல் நம்மளுடைய மனசுக்கு கூட ஒரு டிராஃபிக் சிக்னல் வந்து 1 ஹவருக்கு 1 மினிட் போதும். மனம்ன்றது ஒரு ரோடு வச்சுக்கோங்க, நெசசரி தாட்ஸ் வருது, வேஸ்ட் தாட்ஸ் வருது, பாசிட்டிவ் தாட்ஸ் வருது, நெகட்டிவ் தாட்ஸ், 4 விதமான எண்ணங்கள் வருது. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு 1 நிறுத்துறீங்க, தாட்ஸை நிறுத்தி அப்சர்வ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி எண்ணங்கள் வருது, இல்லை எது அலோவ் பண்ணலாம் அப்படின்னா நெசசரி தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் அலோவ் பண்ணலாம், நெகட்டிவ் தாட்ஸ் வேஸ்ட் தாட்ஸ்னால் ஸ்டாப் பண்ணலாம். அப்போ நம்மளை பற்றி ஒரு பாசிட்டிவாக ஒரு தாட் கிரியேட் பண்ணலாம். ஐ ஆம் பீஸ்ஃபுல் சோல், நான் வந்து பீஸ்ஃபுல் பீயிங், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப அன்பாக இருக்கேன். 1 நிமிஷம் நினைக்கலாம்ல, காடோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் கூட வேணாம், 1 நிமிஷம் அவர்கிட்டருந்து வாங்கலாம், இல்லை நம்மளே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா? அதை நம்ம எமர்ஜி பண்ணலாம். எப்படின்னா தாட்டு மூலமாக. இப்போ ஒரே ஒரு தாட்டு, நான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நம்ம அந்த பீஸ் எமர்ஜி பண்ணலாம்.
0: ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மனநிலையை ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல வந்து வச்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப கடினமாக வந்து நினைக்கிறாங்க. அதெல்லாம்
1: இல்லை, மணிக்கணக்காக யோகா பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். 1 ஹவருக்கு 1 நிமிஷம் யோகா பண்ணுறது ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. இப்போ வந்து ஒரு நம்ம டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்லாம் கூட கிளாஸ் எடுக்கிறோம், அவங்களாம் கூட சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷம் சைலன்ஸில் இருந்துட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது போகும்போது ஞாபகம் இருந்தாலும் சரி, கடவுளையோ அல்லது தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கணும். மெடிடேஷன் மெயின் வந்து தன்னை பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறது. நான் அன்பாக இருக்கேன், அமைதியாக இருக்கேன், சந்தோஷமாக, ஏதோ ஒரு குணம் எடுத்துக்கணும், நான் வந்து அதுவாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மெடிடேஷன். அப்போ அந்த மாதிரி பாசிட்டிவாக நினச்சிட்டு நீங்கள் ஒர்க் ஆரம்பிச்சிடுங்க, அப்போ ஃபுல் டே நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. நடுவில் ஏதாவது டைம் கிடைக்கும்போது, இப்போ தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்கிறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு அமைதி தேவைப்படுச்சுன்னா 1 செகண்ட் அமைதியாகிடுங்க. அது வந்து உங்களால் 1 மினிட் இருக்க முடியலனாலும் ஒரு 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கலாம்ல. 5 செகண்ட்ஸ் சைலன்ஸில் இருக்கும்போது நம்ம சோல் வந்து என்ன ஆகிடுதுன்னா ஃப்ரெஷ் ஆகிடும், அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த சைலன்ஸ் வந்து 1 ஹவருக்கு 1 கூட பண்ணலாம், 1 மினிட் பண்ணலாம், 5 செகண்ட்ஸ் கூட பண்ணலாம், அது நம்ம கையில் தான் இருக்குது.
0: 2014 இருந்து பிரதமர் தலைமையிலான மத்திய அரசின் முயற்சியால் உலகம் முழுவதும் ஜூன் மாதம் 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. 33 வருடங்களாக நீங்க யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. 2014 முன்னாடி மக்களிடையே யோகா குறித்து இருந்த விழிப்புணர்வுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் பாக்குறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: 2014 முன்னாடி வந்து வெளியில பப்ளிக்கா யோகா பத்தி சொல்லி கொடுங்கன்னு கூப்பிடவே மாட்டாங்க. நாங்களா போய் ட்ரை பண்ணுவோம், அவ்வளவா கிடைக்காது. இப்பெல்லாம் வந்து அவங்களா தான் கூப்பிட்டாங்க, தூர்தர்ஷன்ல இருந்து அது மாதிரி மற்ற இடத்துல இருந்து அவங்களா கூப்பிடுறாங்க. எல்லா ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயுமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. யோகா பண்றது நம்மளுடைய உடல் நலத்திற்கு நல்லது, மன நலத்திற்கு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணுறாங்க, கூடவே நம்ம மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். அதை ரெண்டுமே செய்கிறதுனால உடலும் ஆரோக்கியமாக இருக்குது, அதே சமயத்தில் மனமும் ஆரோக்கியமாக இருக்குது. இது ஒரு விழிப்புணர்வு உலகம் ஃபுல்லாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம நல்ல வித்தியாசம் தெரியுது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களுக்கு கூட வந்து கூப்பிடுறாங்க, யோகா டேயில் எங்கள் யோகாசனம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கூப்பிடுறாங்க. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு இந்த யோகா பண்ணுறதுனால. இந்த உடலும் நலமாக இருக்குது, மனசும் நலமாக இருக்குன்றது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து பிரைம் மினிஸ்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அவர் தான் இனிஷியேட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அதனால உலகம் முழுவதும் இது பாசிட்டிவாக போயிட்டுருக்கு.
0: கண்டிப்பாக மேம், உடல்நலத்துக்கு ரொம்ப முக்கியமானது மன அமைதி அப்படின்றத வந்து எல்லாருக்கும் ரொம்ப தெளிற மாதிரி புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றி மேம்.
1: நன்றி.
2: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 9:30.
3: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது மாயத்துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி, அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ மாயத்துப்பாக்கி நாடகம்.

0: நிர்மலா, அந்த ஆட்டுக்கு தண்ணி வைக்க மாட்டியா? ராத்திரில இருந்து கத்திக்கிட்டே கிடக்குது, மனுஷன தூங்க விடுதா. நிர்மலா,
1: ஏங்க நீங்க எந்திரிச்சு தண்ணி காட்டுறது? அந்த கெடா வேற என்னமோ நோக்காடு வந்த மாதிரி இருக்குது.
0: நோக்காடுனா விற்று காசு ஆக்க வேண்டியதானே? இருக்கிற பிரச்சனையில் வட்டி வாசி கணக்கையாச்சும் முடிக்கலாம்ல.
1: அந்த கெடாவுக்கு என்ன கோளாரோ, அந்த மாட்டாஸ்பத்திரியில் காட்டுனா ஏதாச்சும் மருந்து இருந்து கொடுத்து சரி பண்ணுவார்ல. பாவங்க சுணங்கி சுணங்கி விழுகுதுங்க.
0: அது மட்டுமா சுணங்கி விழுகுது? நானும் தான் இருக்கிற பிரச்சனையில் சுணங்குறேன். நேற்று என் தம்பிக்காரன் கூட போட்ட சண்டையில் சொத்து கையை விட்டு போயிருமோன்னு கவலையில் இருக்கிறேன். இன்னைக்கு அவன் வக்கீலோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்து வாங்குவேன் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ஒரே பதட்டமாக இருக்கு, கவலையாக இருக்கு, புரிஞ்சுக்க. அப்பாடா, வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்ன வீட்டில் யாருமே காணா? கடா மட்டும் தனியா நிக்குது. ஏன் கத்திட்டே இருக்க? இந்த புள்ள தின்னுட்டு கம்முனு கடை. வாங்கின காசுக்கு பதிலா சொத்தை கொடு அப்படின்னு கேக்குறேன் என் தம்பிக்காரு. இத்தனை பிரச்சனைகள்ல இருந்தும் எனக்கு ஒரு மோட்சம் கிடைக்காதா? பாரு, உனக்கு கூட திங்கிறதுக்கு புல்லு கட்டு இருக்கு, எனக்கு அது கூட இல்ல. சரி, ஒரு காப்பி தண்ணியாவது வச்சு குடிப்போம். இந்த சட்டிய எங்க வச்சுட்டு போன? இந்த பரன் மேல ஏறி பாப்போம். ஆட இங்க பாரு, சட்டி கிடைச்சிருச்சு கருப்பு. நான் காப்பி தண்ணி வச்சு குடிக்க போறேன். நிர்மலா வந்து சமைச்சாதான் சோறு.
1: எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: வா நிர்மலா.
1: என்னங்க காப்பி குடிச்சிட்டே இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? அது செமிக்கலையா? அங்க எதுவும்
0: கட்டுன புருஷன் வெறு வயிற்றோட காப்பி குடிச்சிட்டு இருக்கேன்.
1: ஐயோ, என்னங்க சொல்றீங்க, சாப்பிடலையா?
0: ஆமா ஆமா, நீ நிறைய சமைச்சு வச்சுட்டு போயிருந்தியல்ல சாப்பிடுறதுக்கு. நிர்மலா, என்னால முடியல, எனக்கு எப்பதான் மோச்சம் கிடைக்குன்னு தெரியல. துப்பாக்கி எடுத்து வந்து என்னை சுட்டு நான் மோச்சம் அடைஞ்சிடுறேன்.
1: ஏங்க என்னங்க ஆச்சு, என்னென்னமோ பேசுறீங்க. பசி வந்தா நீங்களாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏங்க கொஞ்ச நேரம் போருங்க, இந்த நான் சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். ஏங்க ஏங்க
0: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா, ஏன் இப்படி பாத்திரத்தோட?
1: ஏங்க இந்த பாத்திரத்துல அங்க காப்பி போட்டீங்க?
0: ஆமா, அதுக்கு என்னப்பா?
1: ஐயோ, நான் என்ன சொல்ல, ஏங்க இது மோச்ச பாத்திரங்க, இதுல சமைச்சு சாப்பிடக்கூடாதே, சாப்பிட்டா முத்தி அடைஞ்சிருவாங்கன்னு உங்க அம்மா சொல்லி இருக்காங்க. ஒரே பயமா இருக்கு.
0: ஏதாச்சும் ஆனா நிம்மதியா? வாங்கின கடனை யாருக்கு கொடுக்க வேணாம்ல?
1: சும்மா இருங்க, சாமி காரியத்துல விளையாடாதீங்க. நம்ம எதுக்கும் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமே.
0: கோயிலுக்கா? நிர்மலா, இப்ப ஏது காசு செலவுக்கு? இங்க பாரு, நல்லா வேணா. நான் என்ன சமைச்சா சாப்பிட்டேன்? காப்பி வச்சுதானே குடிச்சேன், அதான் ஒண்ணு ஆகாது. இங்க பாரு, நீ போய் சமைக்கிற வேலையை பாரு, எனக்கு பசிக்குது.

0: மோட்சம், துப்பாக்கி மோட்சம், துப்பாக்கி பாத்திரம்.
1: யார் அது தோண தோண
0: இந்த எடுத்துக்கொள் மோட்சத்திற்கான வழி, முக்திக்கான வழி.
1: நீ யாரு?
0: மனிதன் பிறப்பது இறப்பதற்குத்தான், பெறுவது இழப்பதற்குத்தான். இதை பிடி முதலில்.
1: என்னது, துப்பாக்கி தானே இது? ஏன் என்கிட்ட கொடுத்த? பொம்மை துப்பாக்கியா? ஆமா. நீ யாரு? உன் பேர் கேட்டு நீ சொல்லவே இல்ல.
0: முருகேசா, வேண்டுமென்றால் நீயே எனக்கு ஒரு பெயர் வைத்து விடு.
1: நானே உனக்கு பேர் வைக்கவா? பாக்குறதுக்கு பூதம் மாதிரி இருக்கிற, பூதம்னு கொடுக்கட்டுமா?
0: என்னமோ உன் விருப்பம். உன் கையில் இருக்கும் துப்பாக்கியில் ஐந்து ஐந்து தோட்டாக்கள் உள்ளன. அந்த ஐந்தும் உன்னுடைய முக்திக்கான வழி.
1: முக்திக்கான வழியா? அஞ்சு தோட்டாவா? ஆமா, முக்தி மோட்சம் அப்படின்னா என்ன பூதம்?
0: முருகேசா, உனக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், இல்லாத பணத்திற்கும் இல்லாத மண்ணுக்கும் உன் தம்பியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறாயே, அப்படிப்பட்ட வெற்று வாழ்க்கை நாடக மேடையில் நடிப்பதை விட்டுவிட்டு இறங்கி வந்து வேடிக்கை பார்ப்பதுதான் மோட்சம். அதற்கான வழிதான் இந்த மாய துப்பாக்கியில் உள்ள இந்த ஐந்து தோட்டாக்கள்.
1: பூதம், என்னென்னமோ உளர்ற. நீ எங்க இருந்து வந்திருக்கிற? உன் சொந்த ஊர் எது?
0: இதை பரன் மீது எடுத்த அந்த பாத்திரத்தை தொடுவதற்கு முன்பு, அல்லது நீ காப்பி அருந்துவதற்கு முன்பு யோசித்திருக்க வேண்டும்.
1: இப்ப என்னதான் வேணும் உனக்கு?
0: முருகேசா, இந்த துப்பாக்கியில் ஐந்து தோட்டாக்கள் இருக்கிறது. அதை வைத்து நீ யாரை சுடுகிறாயோ அவர்கள் உண்மையிலேயே இருந்து விடுவார்கள்.
1: அப்படியா? அப்ப நான் முதல்ல ஒன்னேதான் கொள்ளுவேன். நீதான் ரொம்ப ஓவரா பேசு.
0: அது சாத்தியமற்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், மொத்தமாக ஐந்து தோட்டாக்கள் தான் இருக்கிறது. எதையும் வீணாக்கி விடாதே.
1: அப்ப நான் அந்த பழைய பாத்திரத்தையே சுட போறேன். நீ போயிருவேல்ல? எங்க அந்த பாத்திரம்? எங்க? இந்தா இருக்கு, இந்தா இருக்கு. இத வச்சுதான என்னோட முன்னோர்கள் பூர்வீகம் மோட்சம்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற. இப்பவே சொல்றேன், இப்பவே நான் இதை சுடுறேன், இப்பவே இந்த பாத்திரத்தை சுட போறேன், சுட போறேன், சுட போறேன். சுட்டுட்டேன், நீ வேகமா போய் அந்த மோச்ச பாத்திரத்தை, அதான் நான் நேத்து காப்பி போட்டேன்ல, அதை எடுத்துட்டு வா. நிர்மலா,
2: அத சொல்லதாங்க உங்களை உசுப்பு. பாத்திரம் உடஞ்சு போய்

0: எங்க நம்ம போய் கோயில பூசாரிக்கிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துருவோமா?
1: என்ன சொல்றேன் நிர்மலா, எப்படி உடஞ்சிச்சு?
0: அதாங்க எனக்கும் பயமா இருக்குங்க. இப்ப என்னங்க பண்றது?
1: பூதம் கொடுத்த துப்பாக்கி நம்ம சுட்ட மாதிரி பாத்திரம் உடஞ்சிருச்சு. இதுல உண்மை இருக்கா? சுஷோ, நாம காபி குடிச்சதுனால மாறிடுச்சா? சச்சா, இருக்காது இருக்காது. இந்த கனவு விஷயத்த நிர்மலா கிட்ட சொல்லுவோமா? இல்லை வேணாம் வேணாம், இது எல்லாமே பிரம்மதே, அது எதார்த்தம் வந்துருக்கும்.
0: என்னங்க
1: பாத்திரத்தை கீழே போட்டிருப்ப, அது உடஞ்சிருக்கு.

0: முருகேசா, அயர்ந்து தூங்கிவிட்டாயா? திசைகள் நான்கு, அகிரினை விலங்கின் கால்கள் நான்கு, மண்டபத்தின் உறுதிக்கு தூண்கள் நான்கு, உன் மோட்சத்திற்கான வழி சொல்லும் மோட்ச துப்பாக்கியில் தோட்டாக்களும் நான்கு. முருகேசா, முருகேசா
1: வந்துட்டியா? நானும் உன்னை நம்பவே மாட்டேன். அது என் பொண்டாட்டி நிர்மலா கை தவறி தட்டி விட்டதால அந்த பாத்திரம் உடைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆமா,
0: காண்டாமிருகத்தின் கொம்பு நீளமாக வளர்ந்தால் அது தலைக்கு அதுவே ஆபத்தான். அது போல இருக்கிறது உன் எண்ணங்களின் வளர்ச்சி. சரி, எதற்கு இந்த பேச்சுக்கள்? இன்னும் நான்கு இருக்கிறது. இந்த முறை யாரை சுட போகிறாய்? இந்தா உன் மாய துப்பாக்கி. யாவையும் மாய வித்தைகளே. சில விஷயங்கள் நம்ப வைக்கும், சில விஷயங்கள் ஏமாற்றவும் செய்யும். எது மாயை என்பது உன் மோட்சத்திற்கு பிறகே தெரியும். சுடு.
1: இங்க பாரு, புதா மோட்சம் மோட்சம்னு சொல்றீல்ல, உண்மையிலேயே என்னை விட பாவம் அந்த கடாதன் கருப்புதான். நோக்காடு வந்து சுணங்கி போய் கிடக்கு, அதை சுட்டா செத்துருமா?
0: நிச்சயமாக நீ சுட்டால் உயிரற்ற பாத்திரமே இல்லாமலானது. அகிரிலே தானே, அதற்கும் மோட்சமே.
1: இந்த பாத்திரம் உடைஞ்ச கதையை வச்சு இந்த பூதம் நம்மளை ஏமாத்த பாக்குது. கடாவ கருப்ப சுட்டு பார்ப்போம், என்னதான் ஆகுதுன்னு தெரிஞ்சிடும்ல. சரிப்பா பூதம், உனக்கு எனக்கும் ஒரு டீலிங்கு. நான் அந்த கடாவை சுடுறேன், அது சாகலைனா நீ இனிமே வந்து இப்படி தொந்தரவு பண்ணக்கூடாது. சரியா?
0: சரி. வலுத்ததை விட்டு விட்டு இளைத்ததை குறிவைக்கும் அற்ப மனித புத்தி உனக்கு. உன்னிடம் கிடந்து சுணங்குவதற்கு பதிலாக அதற்கும் மோட்சம் கிடைத்தால் நன்மைதான். அதன் விதி அதுவே என்றால் அப்படியே ஆகட்டும்.
1: புதம் சுட போறேன், அதுக்கு ஒண்ணு ஆகாட்டி நீ வந்து என்ன தொல்லை பண்ணக்கூடாது. சரியா? சுட போறேன், சுட போறேன், சுட. என்னாச்சு, என்னாச்சு ஆட்டுக்கு?
2: ஏங்க, என்னங்க ராத்திரியில?
1: ஒண்ணு இல்ல நிர்மலா, தண்ணி எங்க இருக்கு?
2: அங்கதாங்க இருக்கு, குடிச்சிட்டு தூங்குங்க.
1: சரி சரி சரி சரி. சத்தம் இல்லாம போய் ஆட்டுக்கு என்னன்னு பாத்துட்டு தண்ணி வச்சுட்டு வந்துருவோம்.

0: என்ன அசையாம கிடக்குது? என்னமோ ஆயிடுச்சு. எல்லாம் அந்த பூதத்தோட வேலையா? அந்த மோச்ச பாத்திரத்துல இருந்து இப்ப வெளியே வந்துருச்சா? அப்பனா, அப்ப எங்க முன்னோர்கள் நம்பினது நிசந்தானா? ஐயோ, இப்ப என்ன நடக்குது? இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்றது புரியலையே.
1: கருப்பு, ஹே கருப்பு!
0: ஐயோ, கடா எந்திரிக்க மாட்டேங்குது. ஐயோ, இந்த கடா என்ன பாவம் செஞ்சிச்சு? நான் தான் கொண்டுட்டேனா? இந்த நடு சாமத்துல வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ, ஏய் பாலா போன பூதமே, ஒரு காப்பி குடிச்சது குத்தமா? அந்த பாத்திரம் எதுக்கு? எங்க வீட்டுல இவ்வளவு காலமா இருக்கு. பேசாம அந்த செத்த கடாவை எங்கேயாவது மறைச்சு வச்சிருவோம். வேணா வேணா, புதைச்சு வச்சிருவோம், புதைச்சு வச்சிருவோம். அப்படியே போ, சத்தம்லாம். அப்பா கருப்பு, என்ன கருப்பு, தூக்க முடியும் அப்பா? என்ன கணக்குது? பக்கத்தில் இருக்க ஆத்துக்கு போய் புதைச்சு வச்சிருவோம்.

0: என்ன கட்டி போட்ட கெடாவ காணோம்? ஏ கருப்பு, கருப்பு, ஐயோ ஓடி போயிருச்சா? பாவ நோக்காடு வந்த கெடாவாச்சே, எங்கிட்டு ஓடுச்சுனே தெரியலையே.
1: மதுனி, மதுனி.
0: பாப்பா கணேசா, என்னப்பா காலங்காத்தால யாரோ கூட வந்திருக்காங்க?
1: மதுனி, சார் வந்து வக்கீல், டவுன்ல இருந்து வந்திருக்காரு, அண்ணனை பார்த்து பேசணும்னு சொன்னாரு. அண்ணே இருக்காரா?
2: வா கணேசா, வாங்க சார், உட்காருங்க.
0: அப்புறம் நீங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருங்க. அந்த கெடா எங்க போச்சுன்னு தெரியல, ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துறேனே.
2: நல்ல வேலை கெடா ஓடிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டா. சரி நிர்மலா, நீ போய் என்னன்னு பார்த்து வா. போ.
1: அண்ணே, இவர் தான் வக்கீல் சாரு, எனக்காக பேச வந்திருக்காரு, நம்ம சொத்து பிரச்சனைக்காக. இதுக்கு ஒரு வழி பண்ணுவோம்ண்ணே.
2: இங்க பாருங்கண்ணே சார், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா,
3: பாருங்க முருகேசன், நீங்க வாங்கின அமௌண்ட்டுக்கு உங்க தம்பி ப்ரூஃப் வச்சிருக்கிறாரு, அதனால அது வட்டியெல்லாம் சேர்த்து இப்ப உங்க பங்கு அளவுக்கு ஆயிடுச்சு. நீங்க உங்க சொத்து பங்கை எழுதி கொடுத்துட்டா நல்லது, இல்லைனா ஜப்தி பண்ற அளவுக்கு கூட எங்களால போக முடியும். இது உங்க அண்ணன் தம்பி தகராறு தான், இருந்தாலும் உங்க தம்பி ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதான் சொல்றேன்.
1: அண்ணே, நீ வேற வக்கீல் வச்சாலும் சரி, இல்ல எழுதி கொடுக்கறதுனாலும் சரி, என்னன்னு யோசிச்சு சொல்லுனே. நீ பார்த்து வச்ச வாழ்க்கை தானே எனக்கு, ஆனா கொடுக்கல் வாங்கல்ல ஒரு முறை இருக்கலண்ணே, கொஞ்சம் பார்த்து செய்யணே.
3: அப்புறம் நோட்டீஸ்ல போட்டிருக்கிற தேதிய பாத்துக்கங்க, அதுக்குள்ள நீங்க வேற வக்கீல பார்த்து அடுத்த நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா வந்து கையெழுத்து போட்டுருங்க.
1: நல்லா யோசிச்சு முடிவு பண்ணனே. அடுத்து நாம அண்ணன் தம்பியா இல்ல மனுதாரர் எதிர்மனுதாரரான்னு, வக்கீலு கோர்ட்டுன்னு நீ அலைஞ்சா உனக்கு தானே காசு வேஸ்ட்டு. உன் தம்பியா சொல்றேன், வாங்கின காசுக்கு சொத்தை எழுதி கொடுத்துருனே. உன்னோட நிலைமை சரியில்லை, அதான் சொல்றேன், பார்த்து பண்ணனே. நாங்க வரோம்.

0: என்ன பூதம் வந்துட்டியா? ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பிய, உன்ட்ட நிறைய பேசணும்.
1: முருகேசா, பேச்சு அது மனித உயிரின பரிணாம வளர்ச்சியின் முக்கிய அம்சம். அது மட்டும் இல்லாதிருந்தால் உயிரின சங்கிலியில் அவனும் ஒரு சாதாரண பகுதியாக நிம்மதியாக வாழ்ந்திருப்பான். நீ என்னிடம் பேசுவதற்கு முன்பாக இன்னும் உன்னிடம் மூன்று தோட்டாக்கள் மட்டுமே இருக்கின்றன, ஞாபகம் இருக்கட்டும்.
0: புதமே, நான் உங்ககிட்ட பேசணும் தேடி வந்ததே அதுக்கு தான். நீ உண்மையானு தெரியாது. இந்த துப்பாக்கி, அந்த தோட்டா, இதெல்லாம் உண்மையானு எனக்கு தெரியாது. இது வெறும் கனவுதான்னு நான் நம்புறேன். இருந்தாலும் நான் என்னால அடக்க முடியாத வெறியில கேக்குறேன். அதனால இந்த கனவுல இந்த மூணாவது குண்டை என் தம்பி கணேசனை நோக்கி சுட போறேன்.
1: இது உன் பழிவாங்கும் உணர்வு. நான் யாருக்கும் அறிவுரை சொல்வதில்லை, ஆனால் நீ கண்மூடித்தனமாக எடுத்த முடிவு காரணமாக சொல்கிறேன். இந்த மூன்றாவது குண்டை பயன்படுத்த நீ உன் தம்பியை நோக்கி துப்பாக்கியை நீட்டுகிறாய். ஜாக்கிரதை.
0: இதோ நான் உயிருக்கு உயிரா பாசம் காட்டி வளர்த்த, தோளுக்கு தோளா என் வாழ்க்கையில கூட நிற்பா என்று நினைத்த, பணத்தாசையில அண்ணனை மறந்த என் தம்பியை நோக்கி நான் சுட போறேன், சுட போறேன்.
2: எனங்க என்னங்க எங்க ஒரு முக்கியமான விஷயம்.
0: என்னாச்சு என்னாச்சு நிர்மலா, என்னாச்சு என்னாச்சு நிர்மலா?
2: எங்க போன்ல
0: என்ன ஆச்சு நிர்மலா?
2: உங்க தம்பிக்கு பயங்கரமா அடிபட்டனால இப்ப நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோமா? என்ன சொன்னாலும் கணேசன் நம்ம புள்ளங்க.
0: கடவுளே, என்ன காரியம் செஞ்சிட்ட? நான் என் தோள்ல போட்டு வளர்த்த என் தம்பி என் அப்பா மாதிரி சொல்லுவாரே, அந்த பிஞ்சு குழந்தை என்கிட்ட பெரியப்பா அப்பா எங்கன்னு கேட்ட, நான் என்ன சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, மொத்த சொத்து தம்பிக்கே போனாலும் சரி, என் தம்பி கடைசி உயிரோடு திரும்பி வந்தாங்க. நிர்மலா, நீ முன்னாடி போய்கிட்டே, தம்பி வைப்பு விமலா போய் பாரு, அவளுக்கு ஆறுதல் சொல்லு. நிர்மலா,
2: கடைசி நம்ம புள்ள உழைச்சுக்குவாங்க, நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க.
0: நிர்மலா போயிட்டாளா? போட்டு போட்டு. ரொம்ப தூரம் போயிட்டா. இப்ப அந்த மாத்திரை எடுத்து போட்டு தூங்கி பூதத்தை சந்திக்கிறேன், அப்பதான் இதுக்கு என்னன்றது தெரியும். ஆமா.

0: முருகேசன் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். முருகேசா, முருகேசா,
1: பூதம்
0: திக்கற்று திசை மறந்து போனவனுக்கு திசைகள் இரண்டே. அந்த மாய துப்பாக்கியில் உன் ஏவலுக்காக காத்திருக்கும் தோட்டாக்களும் இரண்டு மட்டும்தான்.
1: உனக்கு என்னதான் வேணும்? என் வாழ்க்கையில வந்து என்னை இப்படி சோதிக்கிற திக்கத்தை வேண்டியா திசை தெரியாம ஓடிட்டு இருக்கேன். ஒன்னும் தெரியாத அப்பாவி என் தம்பி, அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தான் காரணமா? இல்ல, இல்லவே இல்ல, இருக்காது. புதா, நீ பொய் சொல்ற, நீ என்னை ஏமாத்துற, இது எல்லாமே மாயை.
0: உன் மனைவி அவள் வாயால் சொன்ன உண்மைகளை உன் செவிதனில் கேட்டாள். நீ ஏவிய குண்டு மாய துப்பாக்கியை விட்டு வெளியேறியதும் உன் தம்பியை படுக்கையில் படுக்க வைத்து விட்டது. இன்னும் இரண்டு குண்டுகள் யார் மீது செலுத்த போகிறாய்?
1: நீ சொல்ற எதையுமே நம்ப மாட்டேன், இது எல்லாமே கனவு. ஆரம்பத்துல இருந்து அந்த பாத்திரம் உடைஞ்சதுல இருந்து இன்னைக்கு என் தம்பியை பத்தின செய்தி வந்த வரைக்கும் நான் உன்ன சொல்றேன், நான் உன்னைத்தான் சொல்ல போறேன்.
0: அதற்கு வாய்ப்பில்லை என்று ஆரம்பத்திலேயே கூறியதை மறந்து விட்டாயா? எனக்கே இப்போதுதான் ஆர்வமாக இருக்கிறது. அந்த இரண்டு தோட்டாக்களை நீ யார் மீது பிரயோகிக்க போகிறாய் என்று.
1: இந்த நாலாவது குண்ட
0: நன்றாக யோசித்து சொல்.

எனக்கு உயிரான என் மனைவி நிர்மலாவை பார்த்து சுட போறேன். என்ன இதுல இருந்து காப்பாற்றக்கூடிய வலிமை படைச்சவ அவ மட்டும்தான். நான் இந்த மாய கனவுல அவளை சுட்ட பிறகு நிர்மலா திரும்பி வந்து என்னை பார்க்க போறான். அவளோட நான் வாழ போறேன். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அன்பே நிர்மலா, இது துப்பாக்கியின் தோட்டம் அல்ல, பாச பிணைப்பின் உண்மையான சாட்சி. திரும்பி வா நிர்மலா, என்னை இந்த மாய வலையிலிருந்து மீட்டடு. சுட போறேன். என்னாச்சு நிர்மலா? நிர்மலா, நிர்மலா, நிர்மலா, எந்திரி, நான் வந்துட்டேன் நிர்மலா. நிர்மலா, என்ன பயமுறுத்தாது நிர்மலா. நிர்மலா, நிர்மலா, நீ என்னை விட்டு போயிட்டியா? அந்த பூதம் சொன்னதுதான் சரின்னு நிரூபிச்சிட்டியே. என் அன்பு, காதல், பாசம், ஆசை, இது எல்லாத்துக்கும் ஒரே விளக்கமாக இருக்கிற நீயே என்னை விட்டு போயிட்டியா? நிர்மலா, இந்த உலகத்துல அண்ணன் தண்ணி இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீ இல்லாம ஐயோ, அதை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நிர்மலா, சொந்தனு இப்ப யாருமே எனக்கு இல்லையே. ஐயோ, அந்த பாவப்பட்ட கனவை கொண்டது நான் தாங்கிற உண்மை தெரியாம செத்து போயிட்டேயே. நிர்மலா, நிர்மலா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. என்னோட சொத்துக்கள், என் ஆசை தம்பி, என் அன்பு மனைவி நிர்மலா, இப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கையில நான் எப்படி உயிரோட இருக்க முடியும்? ஏ பூதமே, நீ கேட்டுக்கிட்டு தானே இருக்கிற, இந்த மாய கனவு விளையாட்டுல நீ ஜெயிச்சிட்ட. இப்ப நான் என்ன பண்ண போறது தெரியுமா பூதமே? இதோ என்னோட அஞ்சாவது தோட்டாவ, அந்த கொடூரமான அஞ்சாவது தோட்டாவ. என்ன பார்த்து சுடுறேன், என் மூளை மீது சுடுறேன். அதுலதான் பஞ்சகமும் சுயநலமும் சந்தேகமும் நிறைஞ்சிருக்குது. இந்த வாழ்க்கையில இனி எனக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனி இந்த மனித வாழ்க்கையில நான் அடைய விரும்புறது நீ சொன்ன அந்த மோட்சந்தா. அந்த மோட்சந்தா.

0: மோட்சம் மோட்சம் என்று அலைந்தாயே முருகேசா, மோட்சம் என்றால் என்ன? சுயநலம், இரக்கமின்மை, சந்தேகம், அருகில் இருப்போரை துச்சமென கருதும் மேம்போக்கு, இப்படி அனைத்தையும் துறந்து அன்பு செலுத்தி வாழ்வதும் மோட்சம்தான். முருகேசா, மற்றவரிடம் அன்பு பழி பாவங்களுக்கு நாணுதல், சேர்த்ததை பிறருக்கு வழங்கும் ஒப்புரவு, உறவினர்களுடன் முகதாட்சண்யம், உண்மை பேசுதல் எனும் ஐந்து தூண்கள் தாங்கி நிற்கும் சான்றாண்மை எனும் மாளிகை வாழ்க்கையில் வாழ்வை வாழ். முருகேசா, எழுந்திடு, எழுந்திடு.
1: என்னாச்சு? நான் சாகலையா? உயிரோட தான் இருக்கனா? ஆமா, எல்லாமே கனவுதே. ஆனாலும் இவ்வளவு நாளா என்கிட்ட இருந்த அந்த கெட்ட குணங்கள்லாம் அழிஞ்சு என்ன நல்ல மனுஷனா மாத்தின அந்த பூதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு இப்பவே மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குது. இனிமே என்கிட்ட இந்த தாங்குற கர்வம் இல்லாம சந்தோஷமா விட்டு கொடுத்து வாழ்வேன். ஆஹா, புது மனுஷனா மாறிட்டேன். என்ன போன் அடிக்குது? நிர்மலா தான் கூப்பிடா. என்ன வர்க்கு? ஹலோ.
2: என்னங்க? நான் தாங்க பேசுறேன்.
1: சொல்லு நிர்மலா, தம்பி எப்படி இருக்காப்ல?
2: ஏங்க, உங்க தம்பி கணேசன் ஆபத்து கட்டத்துல இருந்து தாண்டி ஆச்சாங்க. இன்னும் ரெண்டு நாள்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவாராங்க, டாக்டர் சொன்னாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் நிர்மலா, ரொம்ப சந்தோஷம். இந்த தம்பியை பார்க்க இப்பவே நான் கிளம்பி வர்றேன்.
3: நாடக மலரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மாய துப்பாக்கி நாடகம். எழுதியவர் எம் கௌரி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் முருகேசனாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், நிர்மலாவாக ஆர் ஷானவாஸ் பேகம், பூதமாக எஸ் ஞானசுந்தர், வக்கீலாக எஸ் கார்த்திகை தீபன், கணேசனாக எல் என் ஜி ரவிசங்கர் ஆகியோர். ஒளிப்பதிவு எம் ஜெயப்பிரியா. அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியில் மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். இப்போது நாம் கலந்து கொள்ளவிருக்கும் நிகழ்ச்சி காற்றோடு கலந்திடவா. தொடக்கமாக எஸ் வி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், படம் மெல்ல திறந்தது கதவு.

நேரம் 10:39 நொடி. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிப்பது கே ஜே யேசுதாஸ் சசிரேகா பாடியுள்ள பாடல் படம் உறவை காத்த கிளி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிப்பது அன்பே சிவம் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் விஜய் பிரகாஷ், சாதனா சர்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: நேரம் 11:01 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த ஒரு மணி நேரம் நம்ம கேட்க போகிறோம். இந்த வரிசையில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் அட்டகாசமான இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் வாழ்க்கையில் வந்தது 3-3 லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
2: பிரபா, நீ என்னை தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
3: நேரத்துக்கு சாப்பிடு, வாரத்துக்கு 3 நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காத கடவுள்.

0: by 3-2 to register their third consecutive win and finish on top of Pool A in the FIH Women's Nations Cup in New Zealand today. After conceding an early goal, India staged a strong comeback with Deepika scoring twice and Deepika Soreng adding another goal. With three wins from three matches, India topped Pool A and advanced to the semi-finals, where they will face Chile on Saturday. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 11:10. ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை காலை 5:50 சந்திப்போம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.